நிகழ்ச்சியில் அடுத்து ஒலுக்கி இருக்கும் இந்த பாடலின் படம் சரணம் ஐயப்பா. ஒலிக்கும் இந்த குரல் டி எம் சவுந்தரராஜன்.

நேரம் 5:48. பண்பலை 100.1 FM கோல்ட் அலைவரிசையில் நாம் இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி புலரும் பொழுது. இந்நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்க இருக்கும் குரல் வாணி ஜெயராம், படம் அடுக்கு மல்லி.

நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோ ஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸின் ஒலிபரப்பு. இன்றைய

பரப்பு இனிதே ஆரம்பமாகின்றது. இன்று சக ஆண்டு 1948, ஆஷாத மாதம் 12 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057, பராபப வருடம் ஆனி மாதம் 19 நாள், 2026 ஆண்டு ஜூலை மாதம் 3 நாள் வெள்ளிக்கிழமை. நேரம் காலை 5:57. நேயர்களை நீ கேட்கலாம் குரள மதமும், அதனைத் தொடர்ந்து மங்கள இசையும்.

0: அமர்ந்தற்று.
1: இனிய சொல் இருக்க கடுஞ்சொல் பேசுவது என்பது கையில் கனிந்த பழம் இருக்க கசக்கும் காயை விரும்பி தின்பது போன்றதாகும். குறள் எண் 100 அதிகாரம் இனியவை கூறல்.
0: இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று.
1: இனிய சொல் இருக்க கடுஞ்சொல் பேசுவது என்பது கையில் கனிந்த பழம் இருக்க கசக்கும் காயை விரும்பி தின்பது போன்றதாகும். குறள் எண் 100 அதிகாரம் இனியவை கூறல்.

0: நேர்கள் இணைந்திருப்பது நெல்லை பண்பலை 102.6 நேர்களை இன்னும் சில நொடிகளில் 6 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். நாட்டின் வளர்ச்சியில் இளைஞர்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவும் ஜப்பானும் பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த முடிவு செய்துள்ளன. தூய்மை கங்கை திட்டத்தை விரைந்து செயல்படுத்த சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரின் ஒருங்கிணைப்பு அவசியம் என்று மத்திய ஜல்சக்தித்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் கூறியுள்ளார். நிலக்கரி இறக்குமதி குறைத்து உள்நாட்டு உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளி மற்றும் கல்லூரிகளின் சமூக நீதி விடுதிகளில் மாணவர்களுக்கான வசதிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் இலவச வேட்டை சேலை திட்டத்திற்காக நூல் கொள்முதல் செய்ய முதற்கட்டமாக 300 கோடி ரூபாய் ஒதுக்கி அரசாணை வெளியிடப்பட்டுள்ளதாக மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக தமிழக அரசு அனைத்துக் கட்சிக் கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் கர்நாடக அரசு மேற்கொள்ளும் முயற்சிகளை தமிழக காங்கிரஸ் எதிர்க்கும் என்று அக்கட்சியின் சட்டப்பேரவை கட்சித் தலைவரும் மாநில அமைச்சருமான திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். தேர்தல் வாக்குறுதிகளை தாவைக்கு அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். நீலகிரி, கோவை மற்றும் தேனி மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. யுக்ரைன் தலைநகர் கீவ் மீது ரஷ்யா நடத்திய தாக்குதலில் 27 பேர் உயிரிழந்தனர், 90க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். மறைந்த ஈரான் உயர்தலைவர் அயத்துல்லா அலி கமேனியின் இறுதி

சடங்கில் இந்தியா சார்பில் பங்கேற்க வெளியுறவுத்துறை இணையமைச்சர் பபித்ரா மார்கரிட்டா மற்றும் பீகார் ஆளுநர் திரு சையத் அடா ஹஸ்னைன் இருவரும் இன்று தெஹ்ரான் புறப்பட்டுச் செல்கின்றனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஆஸ்திரியாவை வென்ற ஸ்பெயின் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: நேர்கள் இணைந்திருப்பது நெல்லை பண்பலை 102.6 நேரம் காலை 6:02. இனி தொடர்வது நிகழ்ச்சியும் நேரமும். இன்று காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க பெண் கல்வி அவசியம் உரை வழங்குபவர் என் மீனாட்சி அவர்கள். 6:15 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள். 6:35 உழவர்களுக்கான தகவல்கள். 6:55 சூழல் காப்பது சுகம் சூழல் ஒளி வழங்குபவர் முனைவர் சுதாகர் சிவசுப்பிரமணியன் அவர்கள். 7:00 தொழில் அறிவோம் நேர்லை நிகழ்ச்சி வழங்குபவர் தொழில் பயிற்றுனர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள். 7:25 வணக்கம் பர்ணி நிகழ்ச்சியில் தமிழே அமுதே உரை வழங்குபவர் சேரை பாலகிருஷ்ணன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து ஆங்கிலம் அறிவோம் வழங்குபவர் கே தாமஸ் அவர்கள். 7:30 விம்பிள்டன் டென்னிஸ் குறித்த தினசரி நிலவரம் இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து வணக்கம் பர்ணி நிகழ்ச்சி. இன்று காலை 8:02 வழக்கென்று வந்தால் நேர்லை நிகழ்ச்சி பங்கேற்பவர் வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து திரைப்பட பாடல்கள் ஒலிபரப்பும். 8:30 வேதமும் நாதமும் உரை வழங்குபவர் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள். அதனைத் தொடர்ந்து இன்றைய குறுஞ்செய்தி. 8:30 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் இடம்பெறும். 8:55 திரை இசை. இன்று காலை 9:02 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியின் தலைப்பு நினைத்த வெற்றியை அடைய உதவுவது சாமர்த்திய வழியா அல்லது சத்திய வழியா. 10:02 மனம் விரும்புதே நேர்விருப்பு பாடல். முற்பகல் 11:02 மணித்திருநாடு நிகழ்ச்சியில் அசாமின் காசிரங்கா தேசிய பூங்கா பற்றி தெரிந்து கொள்ளலாம். 12:00 நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10 12:50 சிநேகிதியை நிகழ்ச்சியில் எதிர்பாராமல் வரும் சிறு சிறு செலவுகளை எப்படி எதிர்கொள்கிறீர்கள் என்ற தலைப்புல தோழிகள் பேச இருக்கிறீங்க. 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் தேசிய உற்பத்தி இயக்கம் பற்றி தெரிந்து கொள்ளலாம். 1:10 நலம் தானா நிகழ்ச்சியில் சத்துக்கள் நிறைந்த செவ்வாழை பற்றி அறியலாம். 1:55 சிறுநீரக கல்லடைப்பு குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் சித்த மருத்துவ நிபுணர் டாக்டர் மதன் அவர்கள். பிற்பகல் 2:15 திரையருவி. 3:02 குக்கு நேர்விருப்பு பாடல். 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. மாலை 4:02 புதிகை தும்பி. 5:02 படமும் பாடலும். இன்று 2009 இடம்பெற்ற பாடல்கள் இடம்பெறும். 6:00 நிகழ்ச்சி குறிப்புகள். 6:10 6:40 பக்தி மாலை நிகழ்ச்சி. 7:00 திரைசை. 7:10 ஈரோடு மாவட்ட செய்திகள். எழுதியவர் பி சி மூர்த்தி. உலகக்கோப்பை தினசரி நிலவரம். நேர்கள் இதுவரை கேட்டது நிகழ்ச்சி நேரமும். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள்.
1: This is Akashvani. The news read by Subhadra Ramachandran. Prime Minister Narendra Modi and his Japanese counterpart Sani Takayuchi have unequivocally and strongly condemned terrorism and violent extremism in all its forms and manifestations, including cross-border terrorism from Pakistan. In the India-Japan annual summit joint statement, both leaders condemned in the strongest terms the terrorist attack in Pahalgam, Jammu and Kashmir on 22nd April last year. They also noted the United Nations Security Council monitoring team report of 29 July 2025 mentioning the resistance front TRF. They also condemned in the strongest terms the terror incident in Delhi on 10th of November last year. The two prime ministers reiterated their commitment to advancing cooperation among like-minded countries towards the shared goal of a resilient and prosperous Indo-Pacific. India and Japan have reaffirmed their shared commitment to the salience of economic security as one of the foundational pillars of India-Japan Special Strategic and Global Partnership. The India-Japan Joint Declaration on Economic Security Cooperation said the economic security partnership is underpinned by mutual trust, shared values and aligned interests, and is a recognition that the prosperity, security and economic futures of the two sides are deeply intertwined. It added that this declaration is a recognition that the

0: ஆகாஷ்வாணி, நேரம் காலை 6:10.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க பெண் கல்வியின் அவசியம் எனும் தலைப்பில் சிற்றுரை வழங்குகிறார் என் மீனாட்சி அவர்கள்.
2: மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதமும் செய்திடல் வேண்டும். பெண்மை வெல்க என்று கூத்திடுவோம். பெண்கள் இல்லாத சமுதாயத்தினால் ஒரு பயனும் இல்லை. தங்கள் தாய்மொழியாம் தமிழை வளர்த்த பெருமையும் அக்கால பெண்களைச் சேரும். வெள்ளி வீதியார், ஔவையார், காக்கை பாடினியார், பாரிமகளிர் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். இன்றைய பெண்கள் கல்விக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து அதனை தங்கள் குறிக்கோளாக கொண்டு வாழ்க்கையில் முறையாக கடைபிடிக்கவும் செய்கின்றனர். இதற்கு பக்கபலமாக பின்புலமாக அமைந்தது புதுமை கவிஞர்களின் புரட்சி கருத்துக்களே அன்றி வேறில்லை. இவையே பெண்களுக்கான ஏற்றத்தையும் அவர்களுக்கு உள்ளே பெரிய மாற்றத்தையும் ஏற்படச் செய்தது என்றால் அது மிகையாகாது. இந்த ஏற்றமும் மாற்றமும் தான் பெண்கள் புதுமை பெண்களாக அவதாரம் எடுத்து தீயவற்றை அழித்து தேவையில்லாதவைகளை சம்ஹாரம் செய்து அழிப்பதற்கு வழிகாட்டியாக திகழ்கிறது. பெண் கல்வியினால் சமூக மற்றும் பொருளாதார முன்னேற்றம் காணப்பட்டதோடு புதுமை பெண்கள் புத்துணர்ச்சியோடு புதியதோர் உலகம் செய்யும் திறமையும் கைவரப்பெற்றனர். தற்காலத்து பெண்கள் ஆணு

0: ஆணுக்கு பெண் சரி நிகர் சமமாக எல்லா துறைகளிலும் முன்னேற்றம் காண்கின்றனர். ஒரு சமூகம் ஆண் பெண் இரு பாலரையும் உள்ளடக்கியது. மனித உரிமைகளும் சுதந்திரத்திற்கான தேவைகளும் இருவருக்கும் அவசிய தேவையாகிறது. உணர்வுகள் ஏக்கங்கள் இருவருக்கும் பொதுவானவை. எல்லா பொறுப்புகளிலும் அனைத்து விதமான துறைகளிலும் ஆணும் பெண்ணும் ஈடுகொடுத்து தங்கள் திறமைகளை அதிகரித்து முன்னேறி வருகிறார்கள் என்பது மறுக்க முடியாத உண்மைதான். ஆனாலும் அந்த பெருமை புகழ் தொழில் முன்னேற்றம் அனைத்தையும் ஒரு சேர தக்க வைத்து கொள்ள பெண்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால் கல்வியின் முக்கியத்துவம் உணர்ந்து அதனை செயல்பாட்டில் கொண்டு வர வேண்டும். ஒரு தாய் தன் குழந்தைகளுக்கிடையே பாரபட்சம் காட்டாமல் ஆண் மற்றும் பெண் குழந்தைகளை சமமாக பாவித்து கல்வி செல்வத்தை அள்ளி வழங்க ஆவன செய்ய வேண்டும். கல்வியே பெண்களுக்கானதொரு பெரிய சக்தி. தாய்மை என்னும் பெரிய வரத்தை பெண்களுக்கு தானாகவே மனம் உவந்து அளித்திருக்கிறான். இறைவன் தந்த வரத்தை வரப்பிரசாதமாக போற்றுவதும் பயன் அறியாமல் சாபமாக மாற்றுவதும் பெண்களின் கைகளில்தான் இருக்கிறது. பெண்ணின் உயர்தன்மையை போற்றும் வகையில் பெண்ணின் பெருந்தக்க யாவுள என்று பெருமைபட கூறுவார் நமது வள்ளுவப் பெருந்தகை. பெண் முதலில் தன்னைத்தானே உணர்ந்து கொள்வது மட்டுமல்லாமல் தன்னை சார்ந்தவர்களின் உணர்வுகளையும் மனநிலையையும் புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற்போல திட்டமிட்டு செயல்பட வேண்டும். அதுவே அறிவார்ந்த செயலாகும். பெண் என்பவள் அறிவிலும் ஆற்றலிலும் சிறந்து விளங்கும் ஒரு தேவதையாவாள். தாயாக சகோதரியாக குடும்பத் தலைவியாக போற்றப்பட வேண்டியவள் பெண் என்பதை ஆண்களும் உணர்ந்து அதற்கான ராஜபாதையில் இருவரும் கைகோர்த்து நடந்தால் குடும்ப முன்னேற்றத்திற்கும் சந்தோஷத்திற்குமான இலக்கினை சுலபமாக அடைய முடியும். இருவரும் விட்டு கொடுத்து அனுசரித்து ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு நடந்தால் குடும்பம் கோயிலாக மாற என்ன தடை இருக்க போகிறது?
1: இனித்தானும் நல்லவை கேட்க கேட்டீர்கள். வழங்கியவர் என் மீனாட்சி அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.

நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு இனிய காலை வணக்கம். நேயர்கள் இணைந்திருப்பது நிலை பண்பலை 102.6. நேரம் காலை 6:16. காலை கதிரவன் கண்விழித்து பனித்துளியின் வெண்மையை விழிகளில் வந்து சேர்த்து கொண்டிருக்கும் இந்நேரம் நேயர்கள் கேட்க இருக்கும்

இந்த நிகழ்ச்சி வணக்கப்பூக்கள். ஒவ்வொரு காலையும் நம் வாழ்க்கை புத்தகத்தின் புதிய பக்கமாகும். நேற்று நடந்த தவறுகளையும் தோல்விகளையும் நினைத்து வருந்தாமல் இன்று கிடைத்திருக்கும் இந்த அழகான நாளை நம்பிக்கையுடன் தொடங்குவோம். சூரியன் தினமும் உதிப்பது போல நம் வாழ்க்கையிலும் நல்ல மாற்றங்கள் நிச்சயம் உதிக்கும். நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சியில் வரும் முதல் பாடல்.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: இன்சொல்லோடு இனிமையான பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நெல்லை பண்பலை 102.6.

சிந்தையில் இறைவனை நினைத்து கொண்டு செவிகளில் பக்தி பாடல்களை கேட்டுக்கொண்டு நீர்கள் இணைந்திருப்பது நெல்லை பந்தலை 102.6 வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சியோடு. இறைவன் நம் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையையும் காரணமின்றி அனுப்புவதில்லை. ஒவ்வொரு சோதனையும் ஒரு புதிய அனுபவத்தையும், ஒவ்வொரு காத்திருப்பும் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தையும் கொண்டு வருகிறது. அதனால் அவசரப்படாமல் நம்பிக்கையுடன் இறைவனின் நேரத்திற்காக காத்திருப்போம். நம்பிக்கை என்பது எல்லாம் நன்றாக இருக்கும்போது இறைவனை நம்புவது அல்ல. எல்லாம் எதிராக இருப்பது போல தோன்றும் பொழுதும் இறைவன் எனக்காக ஒரு நல்ல திட்டத்தை வைத்திருக்கிறார் என்று உறுதியாக நம்புவதே உண்மையான நம்பிக்கையாகும். 6:24 நீர்கள் இணைந்திருப்பது நெல்லை பண்பலை 102.6 வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சியில். நம் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் மனோவர்களின் குரலில்.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: இனிய இசை மெட்டுக்களோடு இணைந்திருக்கிறீர்கள். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 kHz மற்றும் பண்பலை 102.6 MHz.
4: சிகரம் இன்பத்தென்றல் கருணை கடலாம் இறைவனின் பக்தி பாடல்களை நீர்கள் கேட்டுக்கொண்டிருந்தீர்கள். நிலை பண்பலை 102.6 வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சியில் இறைவன் நமக்கு எல்லாவற்றையும் உடனடியாக தருவதில்லை. சில நேரங்களில் அவர் நம்மை காத்திருக்க வைக்கிறார். காரணம், நாம் கேட்டதை விட சிறந்ததை தர அவர் தயாராகி கொண்டிருக்கிறார். வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சியில் வரும் நிறைவான பாடல்

0: நேர்களை கேட்ட அந்த இனிய பாடலோடு நிறைவு பெற்றது இன்றைய வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சி. நேரம் காலை 6:35, நெல்லை பண்பலை 102.6 நேர்களை நீ கேட்கலாம்.
1: உழவர்களுக்கான தகவல், இது வயலில் விழும் ஒலிக்கதிர்.
2: தென்காசி தூத்துக்குடி மாவட்ட விவசாயிகளே வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி. காலையிலேயே எந்திரிச்சு ஆடு மாடெல்லாம் உங்க கூடவே உழவுக்கு ரெடியாகிற இந்த நேரத்துல விவசாயியான நீங்க வயலோர வரப்புல அப்படியே காத்து வாங்கிக்கிட்டு காலார நடந்து போயிட்டு இருப்பீங்க இல்லையா? அப்படி நடந்துகிட்டே இந்த நேரத்துல உங்களுக்கான மாவட்ட நிர்வாகம் தந்த அறிவிப்புகளையும் கேட்டுட்டே போங்களே.
3: விவசாயிகள் விதை பயிரை அதற்கென உள்ள உடலியல் முதிர்ச்சி பருவத்தில் மட்டுமே அறுவடை செய்ய வேண்டும். தானியங்கள் முழுமையாக காய்ந்து இலைகள் பழுத்து விதையின் ஈரப்பதம் ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு குறைந்திருக்கும் போது அறுவடை செய்ய வேண்டும். முன்கூட்டியே அறுவடை செய்தால் விதைகள் சுருங்கி முளைப்பு திறனை இழக்கும். பிந்தி அறுவடை செய்தால் வயலிலேயே விதைகள் அழுகவோ அல்லது சிதறவோ வாய்ப்புள்ளது. விதை அறுவடை செய்யும் களம் சுத்தமாக இருக்க வேண்டும். வேறு எந்த பயிரின் தானியங்களும் அங்கு இருக்கக்கூடாது. போரடிக்கும் கருவிகள் மற்றும் இயந்திரங்களை ஒரு பயிர் ரகத்திற்கு பயன்படுத்திய பின் முற்றிலும் தூய்மை செய்த பிறகே அடுத்த ரகத்திற்கு பயன்படுத்த வேண்டும். அறுவடை செய்யப்பட்ட விதைகளை நிழலிலும் பின்னர் வெயிலிலும் உலர்த்தி விதையின் ஈரப்பதத்தை 9-12% கொண்டு வர வேண்டும். அதிக ஈரப்பதம் இருந்தால் பூஞ்சாணம் பூத்து விதைகள் வீணாகிவிடும். உடைந்த விதைகள், சப்பையான விதைகள் மற்றும் தூசுகளை காற்றாட்டி மற்றும் சல்லடைகள் மூலம் பிரித்தெடுக்க வேண்டும். விதை சான்றளிப்பு அலுவலர்கள் வயல் ஆய்வு மற்றும் விதை தர பரிசோதனை செய்த பிறகு விதைகளின் தரத்தை உறுதி செய்து சான்று அட்டைகளை வழங்குவர். சுத்திகரிக்கப்பட்ட விதைகளை ஈரப்பதம் புகாத பைகளில் அடைத்து குளிர்ந்த மற்றும் காற்றோட்டமான கிடங்குகளில் சேமித்து வைக்க வேண்டும். முறையான விதை தொழில்நுட்ப வழிமுறைகளை பின்பற்றி உற்பத்தி செய்யப்படும் விதைகள் மட்டுமே விவசாயிகளுக்கு சிறந்த மறு உற்பத்தியை கொடுக்கும். நில தேர்வு

0: முதல் விதை சேமிப்பு வரை ஒவ்வொரு நிலையிலும் கவனமாக செயல்படுவதன் மூலம் மரபணு தூய்மையையும் அதிக முளைப்புத்திறனும் கொண்ட விதைகளை பெற்று வேளாண்மையில் அதிக லாபத்தையும் நிலையான வளர்ச்சியையும் அடைய முடியும். பூக்கோசு சாகுபடியில் சில நேரங்களில் இலைகள் சரியாக வளராமல் நீளமாகவும் மெலிந்ததாகவும் காணப்படும். சில சமயங்களில் இலைகளின் நடுப்பகுதி மட்டுமிருந்து மற்ற பகுதி வளராமல் சவுக்கு போல தோற்றமளிக்கும். இது ஒரு பூஞ்சை அல்லது பாக்டீரியா நோய் அல்ல, மண்ணில் மாலிப்டினம் என்னும் நுண்ணூட்டச்சத்து குறைவால் ஏற்படும் ஊட்டச்சத்து குறைபாட்டு பிரச்சனையாகும். மாலிப்டினம் என்பது தாவரங்களுக்கு தேவையான நுண்ணூட்டச்சத்து ஆகும். மாலிப்டினம் சத்து குறைந்தால் பூக்கோசின் வளர்ச்சி கடுமையாக பாதிக்கப்படும். முதலில் மண்ணின் pH மற்றும் ஊட்டச்சத்து நிலையை பரிசோதிக்க வேண்டும். அமில மண்ணில் சுண்ணாம்பு பயன்படுத்துவது மாலிப்டினம் கிடைப்பதை அதிகரிக்கும். சோடியம் மாலிப்டேட் அல்லது அமோனியம் மாலிப்டேட் 0.05% அளவில் இலைத்தெளிப்பாக பயன்படுத்தலாம். கம்போஸ்ட் மற்றும் பசுமை உரங்கள் பயன்படுத்துவதால் மண் ஆரோக்கியம் மேம்படும். பல நேரங்களில் விவசாயிகள் இதை பூச்சி அல்லது நோய் தாக்கமாக நினைத்து தேவையற்ற மருந்துகளை பயன்படுத்துகின்றனர். ஆனால் இது நுண்ணூட்டச்சத்து குறைபாடு என்பதால் சரியான ஊட்டச்சத்து மேலாண்மை செய்தால் எளிதில் கட்டுப்படுத்த முடியும்.
1: என்ன விவசாயிகளே, சொன்ன தகவலை எல்லாம் கேட்டுக்கிட்டீங்களா? இப்போ அப்படியே அணைக்கட்டு ஓரமா போய் பாபநாசம் மணிமுத்தாறு அணைகள்ல நீர் மட்டம் என்னன்னு பார்த்துட்டு வந்துருவோம்.
2: பாபநாசம் மற்றும் மணிமுத்தாறு அணைகளின் நீர்மட்ட நிலவரம்.
0: பாபநாசம் அணையின் முழு நீர்மட்ட உயரமான 143 அடியில் நேற்றைய நீர்மட்டம் 86 அடி, மணிமுத்தாறு அணையின் முழு நீர்மட்ட உயரமான 118 அடியில் நேற்றைய நீர்மட்டம் 75 அடி.
1: பாபநாசம் மணிமுத்தாறு அணையில நீர்மட்டம் என்னன்னு மட்டும் தெரிஞ்சா போதுமா? நம்ம ஊர்ல உரம் எல்லாம் என்ன விலையில கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. வாங்க தெரிஞ்சுப்போம்.
3: யூரியா, பொட்டாஷ் மற்றும் டிஏபி உரங்களின் விலை நிலவரம்.
0: யூரியா உரம் அதிகபட்ச விலையாக 266 ரூபாய்க்கு கிடைக்கிறது. டிஏபி உரம் சராசரி விலையாக 1350 ரூபாய்க்கு கிடைக்கிறது. பொட்டாஷ் உரம் குறைந்தபட்ச விலையாக 1525 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையாக 2000 ரூபாய் வரை கிடைக்கிறது.
1: அணைகளோட நீர்மட்டம் உறவுல நிலவரம் எல்லாம் தெரிஞ்சாச்சு. இப்ப நம்ம திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல நெல் ஒரு குவிண்டாலுக்கு குவிண்டாலா அதாங்க 100 கிலோவுக்கு என்ன விலை விக்குதுன்னு தெரிஞ்சுப்போம்.
3: திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூட நெல் கொள்முதல் விலை நிலவரம்.
0: நெல் அதிகபட்ச விலையாக 2650 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படுகிறது.
1: விவசாயிகளே, பயிர் சாகுபடி எப்படி முக்கியமோ அதை விட முக்கியம் வானிலை. ஆமா, இன்னைக்கு மழை பெய்யுமா வெயில் அடிக்குமா தெரியலையே. சரி வாங்களே, அதையும் என்னன்னு கேட்டுட்டு வந்துருவோம்.
4: உழவர்களுக்கான வானிலை முன் அறிவிப்பு.
0: வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். காற்று மணிக்கு 18 முதல் 29 கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு மற்றும் வடமேற்கு ஆகிய திசைகளிலிருந்து வீசக்கூடும். காற்றின் ஈரப்பதம் 37% முதல் 62% வரை. குறைந்தபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ், அதிகபட்ச வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸ்.
1: நம்ம விவசாயிகளான நீங்க அரும்பாடுபட்டு விளைவிக்கிற காய்கறிகளை மக்கள் காலையிலேயே போய் கடத்தரு சந்தனு நல்லா தேடி தேடி பார்த்து வாங்கிட்டு போறதே தனி மகிழ்ச்சி தான் இல்லையா? அப்படி இருக்க உழவர் சந்தையில காய்கனிகள் என்ன விலையில விக்குது அப்படின்னு கேட்டுட்டு வந்துருவோம்.

உழவர் சந்தை நிலவரம். நேற்று பாளையங்கோட்டை உழவர் சந்தையில் விற்கப்பட்ட காய்கறிகளின் விலை நிலவரம். தக்காளி குறைந்தபட்சமாக 30 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 33 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. உருளைக்கிழங்கு குறைந்தபட்சமாக 22 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 24 ரூபாயாகவும் விற்கப்பட்டது.

சின்ன வெங்காயம் குறைந்தபட்சமாக 45 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 60 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. பல்லாரி குறைந்தபட்சமாக 30 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 36 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. மிளகாய் குறைந்தபட்சமாக 38 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 42 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. கேரட் குறைந்தபட்சமாக 36 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 66 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. வாழைப்பழம் குறைந்தபட்சமாக 40 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 100 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. நேற்று தூத்துக்குடி உழவர் சந்தையில் விற்கப்பட்ட காய்கறிகளின் விலை நிலவரம். தக்காளி குறைந்தபட்சமாக 25 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 30 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. உருளைக்கிழங்கு குறைந்தபட்சமாக 30 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 35 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. சின்ன வெங்காயம் குறைந்தபட்சமாக 50 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 70 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. பல்லாரி குறைந்தபட்சமாக 30 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 36 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. மிளகாய் குறைந்தபட்சமாக 38 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 42 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. கேரட் குறைந்தபட்சமாக 36 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 66 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. வாழைப்பழம் குறைந்தபட்சமாக 25 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 30 ரூபாயாகவும் விற்கப்பட்டது.

நேர்கள் இணைந்திருப்பது நெல்லை பண்பலை 102.6. நேர்களை இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நெல்லை பண்பலை 102.6.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் வளர்ச்சியில் இளைஞர்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளி மற்றும் கல்லூரிகளின் சமூக நீதி விடுதிகளில் மாணவர்களுக்கான வசதிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் கூறியுள்ளார். தேர்தல் வாக்குறுதிகளை தாவேக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக தமிழக அரசு அனைத்துக் கட்சிக் கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். நீலகிரி, கோவை மற்றும் தேனி மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் வளர்ச்சியில் இளைஞர்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற இளையோருக்கான நிர்வாக பயிற்சி திட்டம் தொடர்பான நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், தலைமை பண்பு என்பது அதிகாரத்தால் வருவதல்ல என்றும் சேவையின் மூலமே அது மதிப்பிடப்படுவதாகவும் கூறினார். இளைஞர்கள் அறநெறியுடனும் அர்ப்பணிப்புடனும் தேசத்திற்கு சேவையாற்ற வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். மாநில மற்றும் மொழி எல்லைகளை கடந்து அனைவரும் ஒற்றுமையுடன் செயல்பட வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார். இமயம் முதல் குமரி வரை பரவியுள்ள பல்வேறு வகையான கலாச்சார பாரம்பரியம் நாட்டின் மிகப்பெரிய பலம் என்றும் அவர் குறிப்பிட்டார். அரசியலமைப்பு விழுமியங்களின் முக்கியத்துவத்தை உணர்ந்து உரிமைகளுடன் கடமைகளை நிறைவேற்றும் போது ஜனநாயகம் தழைத்தோங்கும் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளி மற்றும் கல்லூரிகளின் சமூக நீதி விடுதிகளில் மாணவர்களுக்கான வசதிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் கூறியுள்ளார். நாமக்கல் மற்றும் சேலம் மாவட்டங்களில் பிற்படுத்தப்பட்டோர் நல விடுதிகளை நேற்று அவர் ஆய்வு செய்தபின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார்.
1: அவங்க சொன்னது போல உணவு தரத்தில் குறைபாடு இருந்தது. ஸோ அந்த குக்கை வந்து மாற்றி வேற ஒரு குக்கு இந்த ஹாஸ்டலில் போட்டுருக்கோம். அவங்களோட தமிழர்கள் நல்லாருன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இப்போ நம்ம வந்துட்டு போகிற அன்றைக்கி மட்டும் இருக்கக்கூடாது. தொடர்ச்சியாக மாணவர்களுக்கு உண்டான உரிமைகள், அரசாங்கம் கொடுக்கக்கூடிய உரிமைகளும் சலுகைகளும் மாணவர்கள் முழுமையாக போய் சேர வேண்டும் என்பது நமது உறுதியான ஒரு நோக்கமாக இருக்குது. அது நோக்கத்தை வந்து முழுமையாக செயல்படுத்துவது எனக்கு கடமையாக இருக்குன்னு சொல்லிக்கிறேன். இனி பல இடங்களில் வந்து சர்ப்ரைஸ் சீட், அதாவது சொல்லாமல் தப்பில் போய் பார்க்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பாலும் அதை செய்வேன். கூடிய விரைவில் இங்கே மட்டுமில்லை அனைத்து மாணவர்கள் மாணவர்கள் தங்கும் விடுதிகளில்

0: காமன் நம்பர் கொடுத்துருவோம். ஸோ அந்த நம்பரில் அவங்க எப்போ வேணால் புகார் தெரிவிக்கலாம். புகார் தெரிவிக்கிறவங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து பாதுகாக்கப்படும், அதை வந்து வெளியே சொல்ல மாட்டோம். அது மட்டும் இல்லாமல் எல்லா ஹாஸ்டல்லையும் வந்து சிசிடிவி கேமரா, பவர் பேக்கப்புக்கு வந்து இன்வெர்ட்டர் கொடுக்கக்கூடிய மஸ்கிட்டோ நெட் எல்லா பக்கம் பல பக்கம் எல்லாமே இருக்குது. எல்லாமே சரி பண்ணக்கூடிய திட்டங்கள் இருக்குது.
1: தமிழகத்தில் இலவச வேட்டை சிலை திட்டத்திற்காக நூல் கொள்முதல் செய்ய முதற்கட்டமாக 300 கோடி ரூபாய் ஒதுக்கி அரசாணை வெளியிடப்பட்டுள்ளதாக மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். ஈரோடு மாவட்டம் திண்டலில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நூல் கொள்முதலுக்கான ஒப்பந்த புள்ளிகளை வரும் 23ஆம் தேதி வரை சமர்ப்பிக்கலாம் என்று கூறினார். கடந்த முறை இலவச வேட்டை சேலை வழங்கியதில் புகார் எழுந்தது குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்படுவதாக அவர் தெரிவித்தார். கடந்த ஆட்சியில் கைத்தறித்துறையில் முறைகேடுகள் ஏதேனும் நடந்துள்ளதா என்பது குறித்து ஆய்வு செய்யப்பட்டு தேவை ஏற்பட்டால் வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்று திரு விஜய் பாலாஜி கூறினார். தேர்தல் வாக்குறுதிகளை தாவேக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இலவச மின்சாரம் தொடர்பான வாக்குறுதியை தேர்தல் அறிக்கையில் தாவேக அளித்திருந்ததாகவும் ஆனால் அதற்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். ஒவ்வொரு மாதமும் மின் கணக்கீடு நடத்தப்படும் என்ற வாக்குறுதி இதுவரை நிறைவேற்றப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மின்வெட்டு அதிகரித்துள்ள நிலையில் அதுகுறித்து மின்துறை அமைச்சர் அக்கறை செலுத்தவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். முந்தைய ஆட்சியில் குற்றவாளிகள் துணிச்சலாக சுற்றித்திருந்ததைப் போலவே தற்போதைய ஆட்சியின் நிலையும் உள்ளதாக அவர் கூறியுள்ளார். எனவே சட்டம் ஒழுங்கை சீர் செய்ய உரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்றும் திரு நயினா நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: கூட்டுறவு வாரவிழா நாடு முழுவதும் வரும் 6ஆம் தேதி வரை கொண்டாடப்படும் நிலையில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. சென்னையில் மாநில கூட்டுறவுத்துறையும் தேசிய கூட்டுறவு வளர்ச்சிக் கழகமும் இணைந்து விருது வழங்கும் விழாவுக்கு இன்று ஏற்பாடு செய்துள்ளன. மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக தமிழக அரசு அனைத்துக் கட்சிக் கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். ஈரோட்டில் நேற்றிரவு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கர்நாடக அரசு இது தொடர்பான உண்மைக்கு மாறான தகவல்களை கூறி வருவதாக தெரிவித்தார். இந்த விவகாரத்தில் புதிய நடுவர் மன்றம் அமைப்பது தொடர்பான கோரிக்கை ஏற்புடையதல்ல என்றும் திரு அன்புமணி ராமதாஸ் கூறினார். மேகதாது அணை விவகாரத்தில் கர்நாடக அரசு மேற்கொள்ளும் முயற்சிகளை தமிழக காங்கிரஸ் எதிர்க்கும் என்று அக்கட்சியின் சட்டப்பேரவை கட்சித் தலைவரும் மாநில அமைச்சருமான திரு ராஜேஷ்குமார் கூறியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த விவகாரத்தில் தமிழக காங்கிரஸ் தனது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தியுள்ளதாக தெரிவித்தார். தமிழகத்தின் உரிமைகளில் சமரசம் செய்து கொள்ளும் பேச்சுக்கு இடமில்லை என்றும் திரு ராஜேஷ்குமார் கூறினார். நீலகிரி, கோவை மற்றும் தேனி மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பிற மாவட்டங்கள் மற்றும் வட தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், மாலை அல்லது இரவு நேரங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருவரிச் செய்திகள். சிரியாவின் டமாஸ்கஸில் நிகழ்ந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தில் 9 பேர் உயிரிழந்தனர், 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். ஏடன் வளைகுடா பகுதியில் வெளிநாட்டு வணிகக் கப்பலில் நடைபெற்ற கடல் கொள்ளையை முயற்சியை அப்பகுதியில் பணியில் ஈடுபட்டிருந்த இந்திய கடற்படை கப்பல் INS திரிகண்ட் முறியடித்தது. தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் மூலம் ஏற்றுமதியை அதிகரிப்பது குறித்த ஆலோசனைக் கூட்டத்தில் மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று பங்கேற்கிறார். கிராமப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கான மானியங்கள் குறித்த தேசிய பயிலரங்கு மத்திய பஞ்சாயத்து ராஜ் அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. விருதுநகர் மாவட்டம் திருத்தங்கலில் உள்ள அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாநில அமைச்சர் செல்வி கீர்த்தனா ஆய்வு மேற்கொண்டார். திருவண்ணாமலை மாவட்டம் புதுமல்லவாடி ஊராட்சியில் வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தை மாவட்ட ஆட்சியர் திருமதி வந்தனா கார்க் தொடங்கி வைத்தார். திருப்பத்தூர் மாவட்டம் கூடப்பட்டு அரசு தோட்டக்கலை பண்ணையில் மாவட்ட ஆட்சியர் திரு ரவிக்குமார் ஆய்வு மேற்கொண்டார். நாமக்கல் மாவட்டம்

நவணி ஊராட்சியில் வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் ஆட்சியர் திரு மதுபாலன் பங்கேற்று இத்திட்டம் குறித்து உரையாற்றினார். தருமபுரி மாவட்டம் கே வேற்றப்பட்டியில் தேசிய கால்நடை அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்டுள்ள செம்மறியாடுகள் வளர்க்கும் நவீன தொழில்நுட்ப பண்ணையை மாவட்ட ஆட்சியர் திரு சரவணன் ஆய்வு செய்தார். சென்னை தண்டையார்பேட்டை மண்டலத்தில் 226 கோடி ரூபாய் மதிப்பில் நடைபெற்று வரும் பாலப்பணிகளை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இலங்கை அணிகள் பங்கேற்கும் 2 டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளை கொண்ட தொடருக்கான அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. முதலாவது போட்டி அடுத்த மாதம் 15ஆம் தேதி டெல்லியிலும் 2வது போட்டி அடுத்த மாதம் 23ஆம் தேதி கொழும்புவிலும் தொடங்கும் என்று இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் கூறியுள்ளது. கனடா ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு ஆட்டத்தில் இந்தியாவின் தன்யா ஹேமந்த் மற்றும் ஆகர்ஷி கஷ்யப் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் தோல்வியடைந்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் வளர்ச்சியில் இளைஞர்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளி மற்றும் கல்லூரிகளின் சமூக நீதி விடுதிகளில் மாணவர்களுக்கான வசதிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் கூறியுள்ளார். தேர்தல் வாக்குறுதிகளை தாவேக்க அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக தமிழக அரசு அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். நீலகிரி, கோவை மற்றும் தேனி மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இன்று ஒரு தகவல்,
2: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: 80 வருடங்களாக சைபால்.
4: நேர்கள் இணைந்திருப்பது நிலை பண்பலை 102.6 உடன். நேரம் காலை 6:55.
5: நேயர்களுக்கு வணக்கம். இது சூழல் காப்பது சுகம். இன்றைய சூழல் ஒளி வழங்குகிறார் முனைவர் சுதாகர் சிவசுப்பிரமணியன் அவர்கள்.
6: இந்த பூமி வந்து நேரே இல்லை, ஒரு 23.5 டிகிரி சரிஞ்சிருக்கு. இப்படி சரிஞ்சிருக்கிறதுனால என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல வெயில் அதிகமாக படுது, இன்னும் ஒரு இடத்துல வெயிலே பட மாட்டேங்குது. இது மாதிரி இருக்கிறதுனால போலார் ரீஜனில் துருவ பிரதேசம், வட துருவம், தென் துருவம்லாம் இருக்குல்ல, அங்கே வந்து என்ன ஆகுதுன்னா முழுசுமாக ஐஸ் ஆஃப் ஃபார்ம் ஆயிடுது. பனிக்கட்டி ஃபுல்லாக உறைஞ்சி போயிருக்கு. மேலே நார்த் போல்லையும் அப்படி தான் இருக்குது, சவுத் போல்லையும் அப்படி தான் இருக்குது. மாறாக என்ன ஆகுதுன்னா நம்ம பூமத்திய ரேகையை சுற்றி வெப்பமாக இருக்குது. ஸோ இது மாதிரி இருக்கிறதுனால நம்மளுக்கு பருவ மாற்றங்கள் வருது. ஸோ இது மாதிரி வருஷம் வருஷம் கரெக்டாக அந்த பருவ மாற்றங்கள் வந்துக்கிட்டே இருக்கிறதுனால நம்மளுக்கு விவசாயம் பண்ணுறது, மற்ற விஷயங்கள்லாம் பண்ணுறதுக்கு வாய்ப்பாக இருக்குது. இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த எலினோ அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை வருது. இது தற்காலிகமான பிரச்சனை தான், போன மாதம் ஆரம்பிச்சிருக்கு. ஆரம்பித்தது என்ன ஆகுதுன்னா இன்னொரு 10 மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது ஏப்ரல் மாதம் வர, 2027 ஏப்ரல் மாதம் வர இந்த பிரச்சனை இருக்கும்னு சொல்கிறாங்க. எலினோன்னா என்ன அப்படின்னா, இந்த பசிபிக் ஓஷன் இருக்குல்ல, இந்த பசிபிக் பெருங்கடல், அந்த பசிபிக் பெருங்கடலில் 1-5 டிகிரி வெப்பம் வந்து அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஏன் அதிகரிச்சது அப்படின்னா, அந்த ட்ரேட் விண்டுன்னு ஒரு விண்டு உண்டு. அதாவது என்ன ஆகும்னா கிழக்குலேருந்து மேற்கு நோக்கி வீசும், ஆசியாவிலேருந்து வெப்பக்காற்று வந்து பசிபிக் நோக்கி

0: போகணும். இப்போ இந்த காற்று வந்து அதிகமாக வீசலை அப்படின்றாங்க. அப்போ வெப்பம் வந்து அதிகமான இடத்துல இருந்து குறைவான இடத்துக்கு காற்று மூலம் அதை சமநிலைப்படுத்த முயற்சி பண்ணோம். அடுத்தது என்ன பண்ணுதுன்னா, காற்று சரியாக வீசலை அப்படின்னோடனே தண்ணி அதிகமாக, கடல் தண்ணி, வெப்பமான தண்ணி அந்த குளிரான பிரதேசத்துக்கு வேகமாக போயிட்டுருக்கு. அதனால் அந்த கடல் மேற்பரப்பில் வெப்பநிலை அதிகரிச்சிச்சு 1-5 டிகிரி. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா பருவநிலையில் பெரிய மாற்றங்கள் வருது. அதிகமாக வெயில் அடிக்கும், மழை பெய்யாது, கரெக்டாக மழை பெய்ய வேண்டிய சீசனில் பெய்யாது, தேவையில்லாத மழைகள் அதிகமாக இருக்கும். ஸோ இது மாதிரி நடந்துகிட்ருக்கு. இப்போ கூட பார்த்துட்ருப்பீங்க, நம்ம யூரோப்பில் இந்தியாவில் அடிக்கிற மாதிரி வெயில் அங்கே அடிக்குது, 42 டிகிரி வரை அங்கே வெயில் அடிக்குது. இது எல்லாமே இந்த எலினோ பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த பிரச்சனை இன்னும் அடுத்த வருஷம் 2027 ஏப்ரல் மாதம் வரை இந்த பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு பிரச்சனை. அடுத்தது நம்ம ஊரில் பார்ப்போமே, தாமிரபரணி ஆறு வந்து ரொம்ப பழமையான ஆறு, ரொம்ப புகழ்பெற்ற ஆறு. இதை வந்து சங்க இலக்கியங்களில் பொருணை ஆறு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த ஆறு வந்து கல்யாண தீர்த்தம்ங்கிற இடத்துல இருந்தும் ஆரம்பிக்குது. இது 2-3 பிரிவாக ஆரம்பிக்குது. அதில் முக்கியமான இடம் இந்த கல்யாண தீர்த்தம்ங்கிற இடத்துலேருந்து ஆரம்பித்து பாவனாசம் வழியாக அப்படியே முக்குடல், திருநெல்வேலி, சிறுவைகுண்டம், ஆத்தூர், புன்னக்காயில்னு போய் கடலில் சேருது. ஸோ இந்த ஆற்றுல என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கல்யாண தீர்த்தத்துலேருந்தே ஆரம்பிச்சிடுறாங்க. குறிப்பாக அந்த பாவனாசத்தில் நிறைய பழைய துணிகள் எல்லாம் ஆற்றுக்கில் வந்து கொட்டுறாங்க. அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா ஆறு வந்து பயங்கரமாக மாசு அடையுது. இப்போ நம்ம சேர்மாதேவி பக்கத்தில் இருக்கிற தன்னார்வலர் தொண்டு நிறுவனங்கள் வந்து ஒவ்வொரு வருஷமும் பல டன் எடை உள்ள துணிகளை வெளியில் எடுத்துகிட்டு வராங்க, ஆற்றுக்கிலேருந்து வெளியில் எடுத்து கொண்டு வராங்க. ஸோ இதனால் என்ன பிரச்சனை வருதுன்னா தேவையில்லாத நிறையா கெமிக்கல் வந்து ஆற்று தண்ணிக்குள்ளே வருது. இப்போ பார்த்தீங்கன்னா நைலான் துணிகள் தான் இப்போ நம்ம அதிகமாக பயன்படுத்துகிறோம், ஸ்டெர்லின், நைலான் அந்த மாதிரி துணிகள். இது அல்மோஸ்ட் இது வந்து பிளாஸ்டிக்கு சமமானது. அப்போ பிளாஸ்டிக்கை கொண்டு போய் ஆற்றுல கொட்டுறதுக்கு ஈக்குவலாக இது நடக்குது. தேங்க்யூ.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சூழல் ஒளி, வழங்கினார் முனைவர் சுதாகர் சிவசுப்பிரமணியன் அவர்கள்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நெல்லை மக்கள் எல்லாருக்குமே சூப்பரான காலை வணக்கம், குட் மார்னிங். நல்லதை நினைப்போம், நல்லதை நடக்கும். நமக்கு கிடைச்ச இந்த லைஃபை நமக்கு பிடிச்ச மாதிரி என்ஜாய் பண்ணி வாழ்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் காலையில் 7:01 ஆகிட்டு இருக்குது. 8 வரைக்கும் கேட்க போறீங்க நம்ம நிலை பண்பலை 102.6 வணக்கம் பரணி நிகழ்ச்சி. நெல்லையை சுற்றி நடக்கிற நிறைய நிகழ்வுகளோட அழகான அதிர்ட்டியான அட்டகாசமான பாடல்களும் அடுத்தடுத்து அழகா நிகழ்த்து உங்களுக்காகவே காத்துக்கிட்டே இருக்கு. நிகழ்ச்சியில் உங்க கூட பேசிட்டு இருக்கிற நான் உங்கள் அன்பிற்கினிய வசந்தி பாலமுருகன். நேர்லை வணக்கம் பரணி நிகழ்ச்சியோட தொடக்கமா தொழில் தொடங்குவோம். நேர்லை நிகழ்ச்சி வழங்குபவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள்.
2: இன்று தமிழ்நாடு அரசின் தமிழ்நாடு வணிகர் நல வாரியம், அது வணிகர்களுக்கு சின்னஞ்சிறு வியாபாரிகளுக்கு என்ன உதவிகளை செய்து வருகிறது என்பதை பற்றி நாம் இன்று பார்க்க இருக்கிறோம். 1989 தமிழ்நாடு அரசால் முதலமைச்சரை தலைவராகவும் உதவி தலைவராக வணிக வரித்துறை அமைச்சரையும் இதர அரசுத்துறை அதிகாரிகள் மற்றும்

வணிகர் சங்கங்களைச் சேர்ந்தவர்களை உறுப்பினராக கொண்டு திறம்பட நடைபெற்று வருகிறது. தமிழர்களில் ஏறக்குறைய 10 லட்சம் பேர் ஜிஎஸ்டி என்று சொல்லக்கூடிய குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் பதிவு பெற்றவர்களாக இருக்கிறார்கள். தினந்தோறும் புதிய வணிகர்கள் இப்பதிவினை பெற்று வருகிறார்கள். இந்த ஜிஎஸ்டி பதிவு எண் பெற்றவர்கள் மட்டுமே தமிழ்நாடு வணிகர் நல வாரியத்திலே உறுப்பினராக முடியும். அதற்குரிய சிறு கட்டணத்தை செலுத்தி அவர்கள் உறுப்பினராகிவிட்டால் அவர்களுக்கு தேவையான ஆலோசனைகளை வழங்குதல், இப்போது உணவு பாதுகாப்பு சட்டம் இருக்கிறது, அதிலே பதிவு பெற்று எண் வாங்க வேண்டும் கட்டாயமாக உணவு சம்பந்தப்பட்ட வணிகர்கள். அதற்கு ஒரு முகாம் நடத்தி சங்கங்களோடு இணைந்து அந்த பதிவினை எப்படி பெறலாம், அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை அழைத்து வந்து அவர்களுக்கு ஆலோசனை வழங்குகிற ஒரு அமைப்பாகவும் தமிழ்நாடு வணிகர்கள் நல வாரியம் செயல்பட்டு வருகிறது. வணிகர்களுக்கு சமூக பாதுகாப்பு வழங்கிடவும் அவருடைய வாழ்க்கை தரத்தை மேம்பாடு செய்யவும் இந்த நல வாரியம் தொடங்கப்பட்டது. அவர்களுக்கு காப்பீடு, சில வணிகர்கள் தங்கள் உயிரினை, தங்களுடைய லைஃப் என்று சொல்லக்கூடிய எல்ஐசி அவர்களுக்கு காப்பீடு வழங்குது அல்லவா, அதே போன்ற ஒரு காப்பீடு சிலர் வாங்குவதில்லை. எனவே இந்த வணிகர்கள் வாரிய உறுப்பினராகின்ற அனைவருக்கும், அனைத்து உறுப்பினர்களுக்கும் ₹3 லட்சம் அவர்களுக்கு, அவர்கள் உறுப்பினராக இருக்க காலத்திலே அவர்களுக்கு ஏதேனும் மரணம் நடந்துவிட்டால் உடனடியாக இந்த தொகையை, காப்பீட்டு தொகையை உறுப்பினர்களுக்கு வழங்குகிறது 3 லட்சம். அடுத்து அவர்களுக்கு இதய நோய், சிறுநீரகம் போன்ற பல்வேறு புற்றுநோய் போன்ற தீவிர நோய்கள் வந்துவிட்டால் உடனடியாக நல்ல வைத்தியம் பெறுவதற்காக ₹50,000 வரை அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. கடைகளில், நிறைய கடைகள் தீ பற்றக்கூடிய வகையிலே, தொழிற்சாலையாக இருக்கட்டும் அல்லது தீ பயன்பாடு உடைய உணவகங்களாக இருக்கட்டும், இன்னும் பல தீ இருந்தால்தான் நடைபெறும் என்ற தொழில்களாக இருக்கட்டும், இலகுவாக தீப்பிடித்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. மின்சாரத்தினாலும் அடிக்கடி தீப்பிடிப்பதை நாம் கேள்விப்படுகிறோம். எனவே அரசு எங்காவது இந்த வணிகர் நல வாரியத்தில் உறுப்பினராவருடைய கட்டிடத்திலே அல்லது அந்த இயந்திரங்கள் உள்ள பகுதியிலே தீப்பிடித்து விட்டால் அதற்கு உடனடியாக அந்த கடையை சரி செய்ய ₹20,000 வழங்கப்படுகிறது. அவர்களுடைய குழந்தைகள், உறுப்பினராவர்களுடைய குழந்தைகளுக்கு கல்வி உதவித்தொகை, மாநில அளவிலே அந்த குழந்தைகள் விளையாட்டு போட்டிகளிலே வெற்றி பெற்றால் அதற்கு தனியே ஊக்கத்தொகை, நலிவுற்ற வணிகர்கள் ஒரு கடை வைக்க வேண்டும், சிறிய கடை, அதற்கு ஒரு ரெடிமேடு கடை தேவை என்றால் அதை வாங்கவோ அல்லது 3 சக்கர வண்டியிலே சென்று ஆங்காங்கே வியாபாரம் செய்யக்கூடிய விருப்பம் இருந்தால் அதை வாங்குவதற்காக ₹10,000 அந்த வணிகருக்கு உடனடியாக உதவி வழங்கப்படுகிறது. மாநில அளவிலே 10ஆம் வகுப்பு +2 அளவிலே முதல் 3 மதிப்பெண் பெறும் குழந்தைகளுக்கு நிதி உதவி பரிசுத் தொகை வழங்குகிறார்கள். மேலும் உணவு பாதுகாப்பு சட்டப்படியோ இதர சட்டப்படியோ பதிவு எண்கள் பெற வேண்டும். அவர்கள் புதிதாக உறுப்பினராகுவதற்கு ஒரு முகாம் நடத்தி அவர்களை உறுப்பினர்களாக்க வேண்டும். வேறு வகையான எந்த ஆலோசனையும் பெற வேண்டுமென்றால் வணிகர் நல சங்கங்களோடு இணைந்து பல சிறப்பு முகாம்களை நடத்துகிறார்கள். இதனுடைய தலைமை அலுவலகம் சென்னையிலே அமைந்திருக்கிறது. கிரீம்ஸ் ரோடு சென்னை 6 என்ற இடத்திலே அமைந்திருக்கிறது. அவருடைய தொலைபேசி எண் 0044-25-34-13-52 ஆகும். ஒவ்வொரு சங்க உறுப்பினர்களாக இருப்பவர்கள் அந்த சங்கத்தின் மூலமாகவே இந்த விண்ணப்ப பாரங்களை பெற்று உதவியாக இருக்கட்டும் அல்லது முகாம்களில் கலந்து கொள்வதாக இருக்கட்டும், தேவையான அந்த கடை, இரும்பால் செய்யப்பட்ட கடைகள், 3 சக்கர வாகனங்கள் போன்றவற்றை பெறுவதற்கு இந்த அலுவலகத்தையோ அல்லது ஆங்காங்கே

இருக்கும் வணிகர் நல சங்கங்களையோ வணிகர்கள் அணுகலாம். இன்று வணிகர்கள்தான் அரசுக்கு அதிக வருமானத்தை உண்டாக்கி தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். எனவே ஒவ்வொரு வணிகரும் சரியாக கணக்குகள் வழக்குகள் வைத்து அந்த ஜிஎஸ்டி என்ற கூடிய வரியை 20 லட்சம் ரூபாய் அவர்கள் வருடத்திற்கு டேர்ன்ஓவர் செய்யக்கூடியவர்களாக இருந்தால் அவர்களுக்கு வரி இல்லை. அதன் மேல் அந்த டேர்ன்ஓவர் என்று சொல்லக்கூடிய அந்த அவர்களுடைய வியாபாரத்தினுடைய தொகை அதிகமாகும் போது அவர்கள் கண்டிப்பாக வணிக வரி வசூல் செய்து சரியாக கட்ட வேண்டும். ஒவ்வொரு மாதமும் கணக்கு வழக்குகளை கொடுக்க வேண்டும். அப்படி வணிகர் ஜிஎஸ்டி அடித்து வணிகர் நல வாரியத்திலே உறுப்பினரானால் இலகுவாக வங்கிகளிலே கடன் பெற முடியும். சரியாக கடனுதவி வாங்கி பெற்று அதை திருப்பி செலுத்திவிட்டாலும் மீண்டும் மீண்டும் கடனுதவியை தருவதற்கு கூட்டுறவு வங்கிகளும் அரசு உடவியாக்கப்பட்ட வங்கிகளும் தயாராக இருக்கின்றன. அதற்கும் வணிக நல வாரியங்களும் சங்கங்களும் உதவி செய்கின்றன. ஒவ்வொரு பதிவு பெறாத வியாபாரியும் கண்டிப்பாக ஜிஎஸ்டி பதிவு எண் பெற வேண்டும். தமிழ்நாடு வணிகர் நல வாரியத்தில் உறுப்பினராகி அதனுடைய பயன்களை பெற வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.

0: நேர்லை தொழில் தொடங்கவும் நேர்லை நிகழ்ச்சி கேட்டோம். வழங்கினவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள். நேர்லை பெண்கள் சுய தொழில் தொடங்க விருப்பமுள்ள இளைஞர்கள், நலிவடைந்தோர், மாற்றுத்திறனாளிகள், முன்னாள் இராணுவத்தினர் என சமுதாயத்தில் பல தரப்பினருக்கும் அரசு பல்வேறு வேலைவாய்ப்பு பயிற்சிகளையும் கடனுதவி திட்டங்களையும் வழங்கி வருகிறது. தொழில் தொடங்குவதற்காகவோ, தொழிலை விரிவு செய்வதற்காகவோ, கடனுதவி பெறுவதற்கோ இல்லை பயிற்சியை பெறுவதற்கோ உங்களுக்கு தொழில் சம்பந்தமான ஆலோசனைகள் தேவைப்பட்டால் 9443360794 என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கோ அல்லது 0462 2561132 அல்லது 2561133 என்ற தொலைபேசி எண்கள் வழியாகவோ தொழில் சம்பந்தமான ஆலோசனைகள் பெறலாம். நேர்களை நினைச்சிருக்கிறீங்க நிலை பண்பலை 102.6 வணக்கம் பரணி நிகழ்ச்சியில. நேரம் காலையில 7:10 ஆகிட்டு இருக்குது. நம்ம நிகழ்ச்சியில பாடல் கேட்க போறோம். சந்தோஷ் நாராயணன் இசையில விவேக் வரிகளில் சந்தோஷ் நாராயணன், ஸ்ரீராம் பார்த்தசாரதி, பிரதீப் குமார், அனந்தூ பாடியிருக்கிறாங்க. வட சென்னை திரைப்படத்திற்காக விளம்பரத்தை திறந்து பாடல் இடம்பெறும். தொடர்ந்து இணைந்திருங்கள் நிலை பண்பலை 102.6.
1: இன்று ஒரு தகவல், தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நேர்கள் இணைந்திருப்பது நிலை பண்பலை 102.6. நேர்களை இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நிலை பண்பலை 102.6.
1: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். இந்தியாவும் ஜப்பானும் பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த முடிவு செய்துள்ளன. தூய்மை கங்கை திட்டத்தை விரைந்து செயல்படுத்த சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரின் ஒருங்கிணைப்பு அவசியம் என்று மத்திய ஜல்சக்தித்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் கூறியுள்ளார். நிலக்கரி இறக்குமதி குறைந்து உள்நாட்டு உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. யுக்ரைன் தலைநகர் கீவ் மீது ரஷ்யா நடத்திய தாக்குதலில் 27 பேர் உயிரிழந்தனர், 90 மேற்பட்டோர் காயமடைந்தனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஆஸ்திரியாவை வென்ற ஸ்பெயின் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியாவும் ஜப்பானும் பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த முடிவு செய்துள்ளன. பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் ஜப்பான் பிரதமர் திருமதி சானே டக்காய்ச்சி பங்கேற்ற ஆண்டு உச்சி மாநாட்டுக்கு பின் வெளியிடப்பட்ட கூட்டறிக்கையில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு, முக்கிய கனிமங்கள், தகவல் தொழில்நுட்பம், மருந்து, பசுமை எரிசக்தி உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையே கடல்சார் ஒத்துழைப்பும் அதிகரிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. செயற்கை நுண்ணறிவு துறையில் இருதரப்பு ஒத்துழைப்பு மேலும் அதிகரிக்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேற்காசியா உள்ளிட்ட சர்வதேச விவகாரங்களில் அமைதியை நிலைநாட்ட இரு நாடுகளும் முழுமையான ஒத்துழைப்பை வழங்கும் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயங்கரவாதம் மற்றும் எல்லை தாண்டிய தீவிரவாதம் தொடர்பான விவகாரங்களில் எந்தவிதமான சமரசத்திற்கும் இடமில்லை என்று இரு நாடுகளும் தெரிவித்துள்ளன. கடந்த ஆண்டு ஜம்மு காஷ்மீரின் பஹல்காமில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதலுக்கு இந்த கூட்டறிக்கையில் கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் தீவிரவாத முகாம்கள் ஒழிக்கப்பட வேண்டும் என்றும் அதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. தூய்மை கங்கை திட்டத்தை விரைந்து செயல்படுத்த சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரின் ஒருங்கிணைப்பு அவசியம் என்று மத்திய ஜல்சக்தித்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற இது தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், கழிவுநீர் சுத்திகரிப்பு, நிலத்தடி நீர் மேலாண்மை ஆகியவை தொடர்பான செயல்பாடுகளை விரைவுபடுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். தூய்மை கங்கை இயக்கத்தின் கீழ் இதுவரை 43,000

0: கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 524 திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இவற்றில் 363 திட்டங்கள் நிறைவடைந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். இத்திட்டத்தின் கீழ் பல்லுயிர் பெருக்கம் மற்றும் சூழல் சீரமைப்பு முயற்சிகளும் மேற்கொள்ளப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். இத்திட்டம் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்தது என்றும் இதை செயல்படுத்துவதில் சம்பந்தப்பட்ட மாநிலங்கள் மற்றும் அமைப்புகள் முழு ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்றும் திரு சி ஆர் பாட்டீல் கேட்டுக்கொண்டார். நிலக்கரி இறக்குமதி குறைந்து உள்நாட்டு உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் 24.27 மில்லியன் டன் நிலக்கரி இறக்குமதி செய்யப்பட்டதாகவும் இந்த ஆண்டு 21.13% மட்டுமே இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாகவும் நிலக்கரி அமைச்சகம் கூறியுள்ளது. இது சுமார் 13% குறைவு என அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. உள்நாட்டு உற்பத்தியை அதிகரித்தல், விநியோகத்தை மேம்படுத்துதல் ஆகியவற்றின் காரணமாக இறக்குமதி தொடர்ந்து குறைந்து வருவதாக நிலக்கரி அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது. மேற்கு வங்கத்தில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கான பயிலரங்கத்தை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா இன்று தொடங்கி வைக்கிறார். 2 நாட்கள் நடைபெறும் இந்த பயிலரங்கில் சட்டமன்ற உறுப்பினர்களின் கடமைகள் மற்றும் பணிகள் குறித்து விளக்கும் வகையில் பல்வேறு அமர்வுகள் இடம்பெறுகின்றன. இதில் மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ, மேற்கு வங்க ஆளுநர் திரு ஆர் என் ரவி, முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி உள்ளிட்டோரும் பங்கேற்கின்றனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மறைந்த ஈரான் உயர்தலைவர் அயத்துல்லா அலி கமேனியின் இறுதிச் சடங்கில் இந்தியா சார்பில் பங்கேற்க வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பவித்ரா மார்கரேட்டா மற்றும் பீகார் ஆளுநர் திரு சையத் அடா ஹஸ்னைன் இன்று தெஹ்ரான் புறப்பட்டுச் செல்கின்றனர். கடந்த பிப்ரவரி 28 அமெரிக்கா இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் அயத்துல்லா அல் கமேனி உயிரிழந்தார். அவரது இறுதிச் சடங்கு நிகழ்வுகள் நாளை தொடங்கி வரும் 9 வரை நடைபெறும் என்று ஈரான் அரசு தெரிவித்துள்ளது. கூட்டுறவு வார விழா நாடு முழுவதும் வரும் 6 வரை கொண்டாடப்படும் நிலையில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் தமிழகத்தின் திருவள்ளூரில் நேற்று நடைபெற்ற கூட்டுறவு வார விழாவில் ஏராளமான விவசாயிகள் பங்கேற்று பயனடைந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: மத்திய அரசின் கூட்டுறவு அமைச்சகம் நிறுவப்பட்டு 5 ஆண்டுகள் நிறைவடைந்ததை முன்னிட்டு நாடு முழுவதும் கூட்டுறவு வார விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இவ்விழாவின் 4வது நாள் கருப்பொருளான தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் விழிப்புணர்வு நாள், வேளாண் இயந்திர மக்களில் ட்ரோன்களின் பயன்பாடு மற்றும் அண்மை கால முன்னேற்றங்கள் குறித்த கூட்டுறவு விழிப்புணர்வு நிகழ்ச்சியானது நடைபெற்றது. இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் விவசாயிகளுக்கு ட்ரோன் மூலம் மருந்து தெளித்தல் தொழில்நுட்பம் குறித்த செயல்முறை விளக்கம் செய்து காண்பிக்கப்பட்டது. மேலும் ட்ரோன்களை விவசாயத்திற்கு பயன்படுத்துவது குறித்த சிறப்பு அம்சங்கள் குறித்தும் எடுத்துரைக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கூட்டுறவு சங்கங்களின் அலுவலர்கள் மற்றும் விவசாயிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு கூட்டுறவு இயக்கத்தின் முக்கியத்துவத்தையும் நவீன தொழில்நுட்ப சேவைகள் குறித்தும் அறிந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் ஏ.கே. தனசேகரன்.
0: சிறப்பாக சேவையாற்றும் ரயில்வே ஊழியர்களை பாராட்டி நாடு முழுவதும் சேவை விருதுகளை ரயில்வே வழங்கி வருகிறது. இந்த விருதை பெற்றது தங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக தமிழகத்தின் சேலம் மாவட்டத்தின் விருது பெற்ற ஊழியர்கள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
3: என் பேர் அர்ஜுன். நான் டீசல் ஈரோடில் ஜூனியர் இன்ஜினியர் இருக்காங்க. போன வருஷம் ஒரு எங்களோட ஒரு லோக்கோ பொரிசாயில் போய் பிரேக் பைண்டிங் ஆகி வீல் எல்லாமே அடிபட்டுச்சு. அதை அட்டன் பண்ணுறதுக்கு நானும் என்னோட 3 ஸ்டாஃபு சேர்ந்து பொரிசாயில் போய் 20 டேஸ் அங்கே ஸ்டே பண்ணி எல்லா ரிப்பேரும் முடிச்சு இந்த லோக்கோ சேஃப்டியாக நியர்ஸ்ட் ஷெட்டுக்கு கொண்டு சேர்த்துறாங்க. அதனாலே எனக்கு இந்த வருஷம் DRM அவார்டு கிடைச்சிருக்கு.
4: என்னோட CBF செக்ஷன்ல PRB மாடலிங்க 6 சென்டிமீட்டர்ஸ் லே பண்ணிருக்கோம். அந்த இதுக்காக

0: நாங்கள் ஒரு செக்ஷனில் ரீஹாபிலிட்டேஷன் ஆஃப் பிரிட்ஜஸ் 6 பிரிட்ஜஸ் வந்து பண்ணியிருக்கோம். அதுக்காகவும் எனக்கு அவார்ட் இது பண்ணியிருக்காங்க. ஐ எம் ரியலி ஹாப்பி. அண்ட் இது ஒரு டீம் ஒர்க்கர், ஸோ ஐ வில் டெடிகேட் திஸ் அவார்ட் டு மை டீம், சிபிஎஃப் செக்ஷனுக்கு டெடிகேட். இப்போ இது வந்து ஃபுல் மேன் பவர் தான். ஒவ்வொருத்தரும் அக்யூரஸியோட பண்ணல அப்படிங்கும் போது டைம் கன்சியூமிங். ஸோ ஒவ்வொரு இது ஒர்க்கும் நாங்கள் அக்யூரேட்டாக மெஷர்மெண்ட்ஸ் எடுத்து ரிப்பீட்டடாக ஒர்க் பண்ணி அது நாங்கள் டைமை வந்து டிலே பண்ணாமல் பர்ஃபெக்டாக அது முடிக்கிறதுக்கு டீமாக ஒர்க் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக இது எக்ஸ்ட்ரா பிளாட்ஃபார்ம் லைன், அது பிளாட்ஃபார்ம் இது பண்ணிட்டு மெமோ ட்ரெயின்ஸில் டீல் பண்ணுறதுக்காக இது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி யாரை வந்து ரீமாடல் பண்ணியிருக்கோம். பேசஞ்சருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
1: அரசு நிர்வாகத்தில் மனித அறிவு செயற்கை நுண்ணறிவை வழிநடத்துவதாக அமைய வேண்டும் என்று மத்திய பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற மின் ஆளுகை மாநாட்டில் பேசிய அவர், செயற்கை நுண்ணறிவு தற்போது இன்றியமையாத அங்கமாக மாறியுள்ளது என்றார். டிஜிட்டல் இந்தியா இயக்கத்தின் நோக்கம் வெளிப்படைத்தன்மை, பொறுப்புணர்வு மற்றும் செயல்திறனை மேம்படுத்துவதுதான் என்றும் திரு ஜிதேந்திர சிங் கூறினார். யுக்ரைன் தலைநகர் கீவ் மீது ரஷ்யா நடத்திய தாக்குதலில் 27 பேர் உயிரிழந்தனர், 90க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். யுக்ரைனின் 30 இடங்களில் தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ரஷ்யா மீது யுக்ரைன் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் அணி வெற்றி பெற்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. கலிபோர்னியாவில் நடைபெற்ற இப்போட்டியில் ஆஸ்திரியாவுக்கு எதிரான ஆட்டத்தில் ஸ்பெயின் 3-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. டொரண்டோவில் நடைபெற்ற மற்றொரு ஆடலில் போர்ச்சுகல் அணி 2-1 என்ற கோல் கணக்கில் குரேஷியாவை வென்றது. இந்திய இலங்கை அணிகள் பங்கேற்கும் 2 டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளை கொண்ட தொடருக்கான அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவும் ஜப்பானும் பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த முடிவு செய்துள்ளன. தூய்மை கங்கை திட்டத்தை விரைந்து செயல்படுத்த சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரின் ஒருங்கிணைப்பு அவசியம் என்று மத்திய ஜல்சக்தித்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் கூறியுள்ளார். நிலக்கரி இறக்குமதி குறைந்து உள்நாட்டு உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. யுக்ரைன் தலைநகர் கீவ் மீது ரஷ்யா நடத்திய தாக்குதலில் 27 பேர் உயிரிழந்தனர், 90க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஆஸ்திரியாவை வென்ற ஸ்பெயின் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இன்று ஒரு தகவல்,
2: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: 80 வருடங்களாக சைபால்.
4: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நிலை பண்பலை 102.6 நேர்கள் கேட்டுட்ருக்கீங்க. வணக்கம் பண்ணி நிகழ்ச்சி நேரம் காலையில் 7:26 ஆகப்போகுது. நேர்களை அடுத்ததா நம்ம நிகழ்ச்சியில் தமிழே அமுதே உரை வழங்குபவர் சேரை பாலகிருஷ்ணன் அவர்கள்.
1: தமிழே அமுதே, தமிழை சொல்லச் சொல்ல இனிக்கும், அதனால் தான் அதை இன்றமிழ் என்றார்கள். அந்த இன்றமிழிலே இருக்கின்ற இனிமையெல்லாம் நாம் நினைத்து பார்த்தால் மனம் இனிக்கும். பைந்தமிழ் தேர்ப்பாகன் பாரதி அந்த தமிழை வாழ்த்துகின்ற போது ஒலிநயத்தோடு சிந்தனையத்தோடு தமிழை வாழ்த்துகிறான். தமிழுக்கே மிகச்சிறப்பான ஒன்று ஓசை நயம். அந்த ஓசை நயம் இருக்கிறதே, அது உள்ளங்களை கவர்ந்து எழச் செய்யும். துள்ளும் அந்த ஓசையிலே நம் மனம் அள்ளும். அப்படிப்பட்ட ஓசையினைய மிக்க ஒரு பாடலை வாழ்த்தாக செந்தமிழ் நாடனும் போதினிலே இன்பத் தேன் வந்து பாயுது காயினிலே என்று பாடுவார் பாரதி. தேனமுதை தருகின்ற அந்த தெள்ளிய தமிழை கேட்க கேட்க நம் மனமெல்லாம் இனிக்கும். ஒரு அருமையான பாடல், இனிய பொருள் எல்லாம் ஒன்றாகச் சேர்ந்து

குறித்து இறைவனின் பெருமையை சொல்லுகின்ற பாடல் வள்ளலார் பெருமான் ராமலிங்கடிகள் வடித்து தந்த அமுதப்பாடல். தனித்தனி முக்கரி விழிந்து வடித்தொன்றாய் குட்டி சர்க்கரையும் கற்கண்டின் பொடியுமிகக் கலந்தே. தனித்தனரும் தேன்பெய்து பசும்பாலின் தேங்கின் தனிப்பாலும் சேர்த்து ஒரு தீம் பருப்பிடியும் விரவி இனித்தனரு நெய்யணைந்தே இளஞ்சுட்டின் இறக்கி எடுத்த சுவை கட்டியினும் இனித்திடும் தெள்ளமுதே. அனித்தமர திருப்புதிவில் விளங்கும் நடத்தரசே அடிமலர்க்கென் சொல்லணியாம் அலங்கல் அணிந்தருடே என்று ஒரு மாலையை சூட்டுகின்றார். அலங்கல் என்று சொன்னால் மாலை, அதை

0: இளஞ்சொட்டின் இறக்கி எடுத்த சுவை கட்டியினும் இனித்திடும் தெள்ளமுதே, அனித்தமர திருப்புதிவில் விளங்கும் நடத்தரசே, அடிமலர்க்கென் சொல்லணியாம் அலங்கல் அணிந்தருடே என்று ஒரு மாலையை சூட்டுகின்றார். அலங்கல் என்று சொன்னால் மாலை. அதை சொல்லுகின்ற போது, அந்த பொருட்களையெல்லாம் சொல்லுகின்ற போது, அந்த இனிப்பு கட்டி தயாரிக்கப்படும் விதம் அதை சொல்லுகின்ற போதே நமக்கு நாக்கிலே நீர் ஊன்றுகிறது. தனித்தறி முக்கணி விழிந்து என்று சொல்லுகிறார். மா, பலா, வாழை நம்முடைய முக்கணிகள். அதை தனித்தனியாக பிழிய வேண்டுமாம். தனித்தறி முக்கணி பிழிந்து அந்த சாற்றையை நன்றாக வடிகட்டி சக்கையை நீக்கிவிட்டு தனித்தறி முக்கணி விழிந்து வடித்து ஒன்றாய் கூட்டி பிறகு அந்த மூன்றையும் ஒன்றாக சேர்க்க வேண்டுமாம். பிறகு அதில் எது எவற்றையெல்லாம் போட வேண்டும் என்று சொல்லுகிற போது, நாட்டுச் சர்க்கரை, கற்கண்டு பொடி, இதை மிக அதிகமாக கலக்க வேண்டுமாம். சர்க்கரையும் கற்கண்டின் பொடி மிக கலந்தே தனித்த நறும் தேன் பெய்து. இந்த தேன் என்று சொல்லுகிற போதே இனிமைதான். அதுவும் எப்படி தேன்? கலப்படமில்லாத தேன், தூய தேன், நல்ல தேன், குறிஞ்சி தேன், தனித்த நறும் தேன் பெய்து. அதிலே தேனையும் ஊற்றி பசும்பாலையும் தேங்காய்ப்பாலையும் ஒன்றாக சேர்த்து தனிப்பாலும் சேர்த்து ஒரு தீம் பருப்பிடியும் விரும்பி பருப்புகளை அதிலே பாசிப்பருப்பு என்று சொல்லுவார்களே பொடியாக்கி அதை நன்றாக விரவி என்று சொன்னால் கலக்க வேண்டுமாம். தீம் பருப்பிடியும் விரும்பி இனித்தரு நெய்யணைந்தே, அதில் கடைசியாக நெய்யை ஊற்ற வேண்டும். நறுமணமுள்ள நெய்யை ஊற்ற வேண்டும். இனித்த நறுனை இணந்தே இளஞ்சூட்டின் இறக்கி, அதை சொல்லித்தருகின்ற நிலையை பாருங்கள். இளஞ்சூடு பதம் என்று சொல்லுவார்கள். அந்த கட்டியை பதமாக இருக்கி இளஞ்சூட்டின் இறக்கினால் ஒரு கட்டி கிடைக்கும், இனிப்பு கட்டி கிடைக்கும். அந்த இனிப்பு கட்டியை விட சொல்லுகிறார், இனித்தரர் நெய்யணந்தே இளஞ்சொட்டி நிறக்கி எடுத்த சுவை கட்டியினும், அப்படி சுவையாக இனிக்கின்ற அந்த கட்டியை விட இனிமை பொருள்களையெல்லாம் சேர்த்து அமைத்த அந்த இனிப்பு கட்டியை விட என்னுடைய இறைவன் இருக்கின்றானே, அவனுடைய அருள் எனக்கு இனிக்கின்றது என்று சொல்லுவான். நான் என்னுடைய பள்ளிப்பருவத்திலே படித்த பாடல் ஒன்றை இணைத்து பார்க்க ஆசைப்படுகிறேன். தேன் இனிமையினும் இயேசுவின் நாமும் திவ்ய மதுரமாமே என்று சொல்லுகின்ற அந்த வரிகளை நான் பாடி மகிழ்ந்திருக்கிறேன். இதையெல்லாம் பார்க்கின்ற போது, அந்த தமிழிலே இருக்கின்ற இனிமையை பார்க்கின்ற போது, இனிமையான பொருள்களையெல்லாம் ஒன்றாக கூட்டி கடைசியிலே சொல்லுகிறார், எடுத்த சுவை கட்டியினும் என்று சொல்லுகிறார். இந்த கட்டியினும் என்று சொல்லுகின்ற அந்த உண்மை இருக்கிறதே, அந்த உண்மைதான் இறைவன் அருள். அந்த இனிய பொருள்களை விட நமக்கு மேலானது, உயர்வானது, முக்தியை தரவல்லது என்று சொல்லும் விதத்திலே அந்த வள்ளலார் பெருமான் பாடிய பாடல்களிலே தனித்துவமிக்க தமிழ் அமுதை தருகின்ற இன்பப் பாடல் அது. அந்த பாடலை பாடுகின்ற போதே நமது மனமெல்லாம் இனிக்கிறது. அதே நேரத்திலே இறைவனை நினைக்கிறது. தனித்தனி முக்கணி விழிந்து வடித்தொன்றாய் கூட்டி சர்க்கரையும் கற்கண்டின் பொடியுமிக கலந்தே, தனித்தரரும் தேன் பெய்து பசும்பாலின் தேங்கின் தனிப்பாலும் சேர்த்துருதியும் பருப்பிடியும் விரவி, இனித்தரரை இணைந்தே இளஞ்சூட்டின் இறக்கி எடுத்த சுவை கட்டியினும் இனித்திடும் தெள்ளமுதே என்று தெள்ளிய அமுது. தமிழை அமுதமாக பார்க்கின்றோம். தெள்ளிய அமுது என்று அங்கே சொல்லுகின்ற அந்த இனிமை இருக்கிறதே, அது அனித்யம் என்று சொன்னால் நிலையற்றது. நித்தியம் அனித்யம் வடமொழியாக இருக்கிறது. ஆனால் அதன் பொருள் அனித்தமர திருப்பொதுவில் என்று நிலையாக இருக்கின்றவன் யார் என்று சொன்னால், அந்த எல்லாமல்ல இறைவன் என்று சொல்லுவார்கள். அனித்தமர திருப்பொதுவில் விளங்கு நடத்தரசே என்று அருவையான விளக்கம் தந்து வள்ளலார் பெருமான் இனிமையான பொருள்களை தந்தாரே. அந்த தமிழில் இருக்கின்ற அழகிய சொற்களை, இனிய சொற்களை, இனிய பொருள்களை அடுக்கி அடுக்கி ஒரு சுவை கட்டி அமைத்தாரே. அதை நினைக்க நினைக்க நம் மனமெல்லாம் இரும்போது எய்துகிறது என்பதை நினைத்து பார்க்கிறோம். தமிழே அமுதே, அந்த அமுதை பருகுவோம். நன்றாக வாழுவோம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது தமிழே அமுதே. உரை வழங்கினார் சேரை பாலகிருஷ்ணன் அவர்கள். நேர்களை இனி தொடர்வது விம்பிள்டன் டென்னிஸ் குறித்த தினசரி நிலவரம்.
2: Well, the 20-year-old Australian had to make do with a smaller show court today.

0: நெல்லை பண்பலை 102.6 நேர்கள் கேட்டுட்ருக்கீங்க. வணக்கம். பர்ணி நிகழ்ச்சி நேரம் காலையில் 7:37 ஆகிட்டு இருக்குது. நேர்களை அடுத்ததான் ஆங்கிலம் அறிவும் பகுதியில் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க கே கே தாமஸ் அவர்கள். காலை வணக்கம் சார்.
1: காலை வணக்கம். வெரி குட் மார்னிங் எவ்ரிவன். எ வெரி வார்ம் வெல்கம் டு த ப்ரோக்ராம் லெட்ஸ் நோ இங்கிலீஷ். ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சிக்கு உங்களை எல்லோரும் பண்பலை நேயர்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றும் நாம் சில வார்த்தைகளை முதலில் பார்ப்போம். அது பண்பலை தொடர்பான வார்த்தைகளாகவே நான் இன்று தேர்ந்தெடுத்திருக்கிறேன். எஃப்எம். எஃப்எம் என்றால் என்ன? எஃப்ஆர் என்ன? எம்ஃபார் என்ன என்று நம்ம பார்ப்போம். எஃப்ஆர் ஃப்ரீக்வன்சி, எம்ஃபார் மாடுலேஷன். ஃப்ரீக்வன்சி என்றால் அதிர்வன்.

0: மாடுலேஷன் என்றால் பண்பேற்றம். அதாவது எஃப்எம் என்றால் ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன், அதுபோல ஏஎம் அதுக்கு ஆம்பிளிட்யூட் மாடுலேஷன். இப்படி அது எஃப்எம் நாம் கேட்கிறோம் கேட்கிறோம் என்று சொல்லுகிறோம், அதற்கு அது நம்ம தெரியாது இருக்கனால் ஃப்ரீக்வன்சிக்கு ஸ்பெல்லிங் சொல்லிவிடுகிறேன். எஃப்ஆர்இ கியூயுஇஎன்சிஒய் மாடுலேஷன் பண்பேற்றம், அதற்கு ஸ்பெல்லிங் வந்து MODULATION. அதுபோல ஆம்பிளிட்யூட் மாடுலேஷன், இந்த இந்த செயல்பாடு தான் டிரான்ஸ்மிட்டர் டிரான்ஸ்மிஷன் ப்ரோட்காஸ்ட் என்று ஆகிறது. டிரான்ஸ்மிட்டர் டிரான்ஸ்மிட்டர் என்றால் மின்காந்த அலை மின்காந்த அலை பறக்கும் பறக்கும் கருவி, அது ஒரு டிவைஸ். டிரான்ஸ்மிஷன் என்றால் அந்த மின்காந்த அலையை பறக்கும் செயல், அங்கு ஒலி ஒலி கேட்காது, அது ஒலியாக ப்ரோட்காஸ்ட் ஒலிபரப்பி BROADCAST ப்ரோட்காஸ்ட் என்றால் ஒலிபரப்பு, அதுதான் இப்பொழுது நமக்கு காதில் விழுகிறது. இன்று நான் ஆங்கிலம் அறிவு நிகழ்ச்சியில் அடுத்ததாக என்ன சொல்லலாம் என்று இருக்கிறேன் என்றால், ஒரு அடிப்படை வரி ஒரு சென்டென்ஸ் உருவாக்கி இருக்கிறேன், அதை வைத்து சில எக்ஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸ் அதாவது ஒரு வரி ஒரு வாக்கியத்தை எப்படியெல்லாம் விரிவாக்கலாம் என்று நான் சொல்லலாம் என்று இருக்கிறேன். பாருங்கள், முதல் வரியை சொல்லுகிறேன், முதல் வாக்கியத்தை சென்டென்ஸை, வி ஆர் லிசனிங் டு த ரேடியோ, வி ஆர் லிசனிங் டு த ரேடியோ, நாங்கள் வானொலி கேட்டுக்கொண்டிருக்கிறோம், வி ஆர் லிசனிங் டு த ரேடியோ. இதுல பாருங்க, நான் மூணு நாலு கேள்வி கேட்க போறேன், எல்லாரும் எங்கனாலும் கேள்வி கேட்கணும்னு சொல்லுவாங்க, எப்போது எங்கே ஏன் யாருடன், இவ்வளவு கேள்வி கேட்டா இன்னும் புது புது வரியா உருவாயிரும் பாருங்க. முதல்ல எப்போதுங்கிறது எப்பொழுதுங்கிறது கேட்கிறேன் பாருங்க, வி ஆர் லிசனிங் டு த ரேடியோ நவ், வி ஆர் லிசனிங் டு த ரேடியோ நவ், நாங்கள் இப்போது வானொலி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அப்புறம் எங்கே, வி ஆர் லிசனிங் டு த ரேடியோ அட் ஹோம், அட் ஹோம், நாங்கள் வீட்டில், நாங்கள் வானொலி எங்களது வீட்டில் எங்களுடைய வீட்டில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஏன் ஒய், வி ஆர் லிசனிங் டு த ரேடியோ அட் ஹோம் டு லேர்ன் இங்கிலீஷ் கிராமர், வி ஆர் லிசனிங் டு த ரேடியோ அட் ஹோம் டு லேர்ன் இங்கிலீஷ் கிராமர், நாங்கள் எங்களுடைய வீட்டில் ஆங்கில இலக்கணம் கற்றுக்கொள்ள நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். யாருடன் பாருங்க, அடுத்தாப்புல, வி ஆர் லிசனிங் டு த ரேடியோ அட் ஹோம் வித் அவர் ஃபேமிலி, வி ஆர் லிசனிங் டு த ரேடியோ அட் ஹோம் வித் அவர் ஃபேமிலி. அப்படியே ஒரு சென்டென்ஸ் நல்லா லென்த்தா நல்லா நீளமா அழகா கொண்டு வந்துடலாம். அது நமக்கு சுயமா நமக்கு சின்ன வரிய ஒரு வரியவே எத்தனை வரிகளோ உருவாக்கக்கூடிய நமக்கு ஒரு திறமை வந்துட்டு ஒரு மகிழ்ச்சி தன்னம்பிக்கை வந்துடும். கடைசியா ஒன்னே ஒன்று எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு வரியை சொல்லிடுறேன், வி ஆர் லிசனிங் டு த ரேடியோ என்ஜாயிங் சினிமா சாங்ஸ். பாத்தீங்களா, எஃப்எம்மே அதுக்கு தான் எல்லாரும் கேட்கும். நம்ம வந்து சினிமா நாங்க வானொலி கேட்டுக்கொண்டு சினிமா சாங் கேட்டுக்கிட்டு இருக்கோம். இறுதியாக இரண்டு ப்ராவர்ப் சொல்லி விடுகிறேன், an ideal brain is the devil of workshop, அதாவது சோம்பேறியின் மூளை சாத்தானின் பட்டறை, an ideal brain is the devil workshop, சோம்பேறியின் மூளை சாத்தானின் பட்டறை, small but mighty, ஸ்மால் பட் மைத்தி, கடுகு சிறுத்தாலும் ஆரம் குறையாது. அகிலம் அறிவோம், அகிலம் வெல்வோம், மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி சார். நெல்லை பண்பலை 102.6 நேர்களை நினைச்சிருக்கிறீங்க. வணக்கம் பர்ணி நிகழ்ச்சியில் ஆங்கிலம் அறிவோம் பகுதியில் நமக்காக சொல்லிக் கொடுத்தாங்க கே கே தாமஸ் அவர்கள். நம்ம நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்கு, பேட்டை திரைப்படத்தில் இருந்து அனிருத் திசையில் தனுஷ் வரிகளில் அனிருத் பாடியிருக்கிறாங்க. பாடலை கிட்டக்கிட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க நெல்லை பண்பலை 102.6.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.

ஏன்டும் இசையின் ஒரே முகவரி நிலை பண்பலை 102.6 நேர்கள் கேட்டுட்ருக்கீங்க. வணக்கம் மணி நிகழ்ச்சி நேரம் காலையில் 7:47 ஆகியாச்சு. நம்ம நிகழ்ச்சியில் தகவல் என்ன அப்படின்னா, மின் தடை செய்தி தான் வந்து சொல்ல இருக்கிறோம். நம்ம திருநெல்வேலி மற்றும் தென்காசி மாவட்டத்தில் நாளைக்கு மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நடைபெற இருக்கிறதுனால நாளைக்கு நிறைய பகுதிகளில் வந்து மின் தடை அறிவிச்சிருக்கிறாங்க. திருநெல்வேலி பகுதியில் ஊத்துமலை, ஆலங்குளம் மற்றும் கீழப்பாவூர் இதை சுற்றி இருக்கிற பகுதிகளையும், கல்லிடை, குறிச்சி கோட்டம், ஓத்துலக்கருப்பட்டி, வீரவநல்லூர், அம்பாசமுத்திரம், மணிமுத்தாறு, கடையம் இந்த பகுதிகளையும், வள்ளியூர், பனங்குடி, லெப்பை குடியிருப்பு, புஷ்பவனம், குமந்தான், காவல் கிணறு, சிவகாமிபுரம், தடவாய்புரம், பாம்பன்குளம், கலந்தப்பனை, கடம்பன்குளம் அந்த பகுதியிலையும், தென்காசியில் பார்த்தோம் அப்படின்னா தென்காசி, செங்கோட்டை, சுரண்டை மற்றும் சாம்பவார் வடகரை இதை சுற்றி இருக்கிற பகுதிகள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கடையநல்லூரில் புளியங்குடி, வீரசிகாமணி இதை சுற்றி இருக்கிற பகுதிகளையும் வந்து நாளை காலையில் 9 மணியிலிருந்து பிற்பகல் 2 மணி வரைக்கும் மின் தடை வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. இது கூடவே சங்கரன் கோவில் பகுதிகளையும் சங்கரன்

பகுதி நம்ம திருநெல்வேலியில் பழையப்பேட்டை மற்றும் பொருட்காட்சி திடல் இதை சுற்றி இருக்கிற பகுதிகள், அதாவது திருநெல்வேலி டவுன் மேலரத வீதி மேல் பகுதிகள், தெற்குரத வீதி தெற்கு பகுதிகள், வடக்குரத வீதி, காந்தி நகர், திருப்பணிக்கரசல் குளம், வாகைக்குளம், குன்னத்தூர் பேட்டை, தொழிற்பேட்டை அதை சுற்றி இருக்கிற பகுதிகளையும் நாளைக்கு காலையில் 9 மணியிலிருந்து மாலை 5 மணி வரைக்கும் மின் விநியோகம் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வந்து முன்னக்கூட்டியே வந்து தகவல் தெரிஞ்சனால அதுக்கேற்ற மாதிரி முன்னேற்பாடுகள் எல்லாம் செஞ்சுக்கலாம். ஸோ நாளைக்கு திருநெல்வேலி தென்காசி பகுதிகளில் மின்தடை அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த செய்தியோட நம்ம நிகழ்ச்சியில் பாடல் கேட்க போகிறோம். மணி சர்மா இசையில் யுகபாரதி வரிகளில் விஜய் யேசுதாஸ் பாடியிருக்கிறாங்க. மலைக்கோட்டை திரைப்படத்திற்காக பாடல் வந்துட்டே இருக்கு. பாடலை கேட்டுக்கிட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க. நிலைப்பண்பலை 102.6 உடன்

நேர்லி இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-6458. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. நேரம் காலையில 7:53 நிலை பண்பலை 102.6 நேர்கள் கேட்டிருக்கீங்க. வணக்கம் பர்ணி நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில அடுத்த தகவல் என்ன அப்படின்னா, இன்றைய சந்தை நிலவரம் தான் சொல்ல போறேன். காய்கள் பழவைகள்லாம் கிலோ ஒன்றுக்கு எவ்வளோ அப்படின்னு நான் சொல்கிறேன். தக்காளி கிலோவிற்கு 33 ரூபாய், கத்தரிக்காய் 40 ரூபாய், வெண்டைக்காய் 28 ரூபாய், புடலங்காய் 18 ரூபாய், சுரைக்காய் 10 ரூபாய், பீர்க்கங்காய் 40 மற்றும் 35 விலைகளில், பூசணிக்காய் 12 ரூபாய், தடியங்காய் 18 ரூபாய், அவரைக்காய் 85 ரூபாய், கொத்தவரை 24 ரூபாய், பாகற்காய் சிறியது 60 ரூபாய், பாகற்காய் பெரியது 50 மற்றும் 45 விலைகளில், பச்சை மிளகாய் 38 ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க, பெரிய வெங்காயம் 36 ரூபாய், சிறிய வெங்காயம் 60 மற்றும் 56 விலைகளில், காராமணி கிலோவிற்கு 40 ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க, இஞ்சி கிலோவிற்கு 240 ரூபாய், நார்த்தங்காய் 30 ரூபாய், முள்ளங்கி கிலோவிற்கு 35 மற்றும் 30 விலைகளில், உருளைக்கிழங்கு கிலோவிற்கு 24 ரூபாய், கேரட் கிலோவிற்கு 66 ரூபாய், ரிங் பீன்ஸ் 85 ரூபாய், சௌசௌ கிலோவிற்கு 30 ரூபாய், முட்டைக்கோஸ் 38 ரூபாய், பீட்ரூட் கிலோவிற்கு 40 ரூபாய், காலிஃப்ளவர் 50 ரூபாய், குடைமிளகாய் 90 ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க, பட்டர் பீன்ஸ் கிலோவிற்கு 150 ரூபாய், சோயாபீன்ஸ் 180 ரூபாய், பச்சை பட்டாணி 230 ரூபாய், சேம்பு 50 ரூபாய், சேனைக்கிழங்கு 35 ரூபாய், சீனிக்கிழங்கு 30 மற்றும் 28 விலைகளில், கருணைக்கிழங்கு 120 ரூபாய், பனங்கிழங்கு 60 ரூபாய், மரவள்ளிக்கிழங்கு 35 ரூபாய், பழ வகைகளில் செவ்வாழை கிலோவிற்கு 100 ரூபாய், ஏலக்கி 90 ரூபாய், மட்டிப்பழம் 80 மற்றும் 70 விலைகளில், நேந்திரன் 50 ரூபாய், கற்பூரவள்ளி 60 ரூபாய், கோழிக்கோடு 60 ரூபாய், நாட்டுப்பழம் 60 ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க, எலுமிச்சைப்பழம் கிலோவிற்கு 30, ஆப்பிள் கிலோவிற்கு 240, அன்னாச்சிப்பழம் 70 ரூபாய், மாதுளை கிலோவிற்கு 240, கொய்யாப்பழம் 80 ரூபாய், சப்போட்டா கிலோவிற்கு 50 ரூபாய், பப்பாளிப்பழம் 40 மற்றும் 35 விலைகளில், நெல்லிக்காய் 45 ரூபாய், திராட்சை கிலோவிற்கு 120, சாத்துக்குடி 120, கிர்ணிப்பழம் 50 ரூபாய், சீதாப்பழம் கிலோவிற்கு 80 ரூபாய், கம்லா ஆரஞ்ச் 120 ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க, மாம்பழம் கிலோவிற்கு 60 ரூபாய். காய்கள் பழவர்களாம் சாப்பிட்டு ரொம்பவே ஆரோக்கியமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிகழ்ச்சியில நிறைவான பாடல் கேட்க போறோம். ஜஸ்டின் பிரபாகரன் இசையில் அவர் வந்து பாடல் வரிகள் எழுதியிருக்கிறாரு. அவரோட வரிகளுக்கு கார்த்திக் பிரசாந்தினி பாடியிருக்கிறாங்க, பண்ணையாரும் பத்மினியும் திரைப்படத்திற்காக. பாடல் வந்துட்டே இருக்கு, பாடலை கேட்டுக்கிட்டே தொடர்ந்து நெஞ்சிருங்க. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் இடம்பெற்ற தகவல் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன். இவ்வளோ நேரம் நிகழ்ச்சியில் உங்க கூட நெஞ்சிருந்த நான் உங்கள் அன்பிற்கினிய வசந்தி பாலமுருகன்.

0: நேரில் இன்னும் சில நொடிகளில் 8 மணிக்கான செய்திச் சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். நாட்டின் வளர்ச்சியில் இளைஞர்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவும் ஜப்பானும் பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த முடிவு செய்துள்ளன. தூய்மை கங்கை திட்டத்தை விரைந்து செயல்படுத்த சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரின் ஒருங்கிணைப்பு அவசியம் என்று மத்திய ஜல்சக்தித்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டல் கோரிக்கை விடுத்துள்ளார். அரசு நிர்வாகத்தில் மனித அறிவு, செயற்கை நுண்ணறிவை வழிநடத்துவதாக அமைய வேண்டும் என்று மத்திய பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளி மற்றும் கல்லூரிகளின் சமூக நீதி விடுதிகளில் மாணவர்களுக்கான வசதிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் இலவச வேட்டை சேலை திட்டத்திற்காக நூல் கொள்முதல் செய்ய முதற்கட்டமாக 300 கோடி ரூபாய் ஒதுக்கி அரசாணை வெளியிடப்பட்டுள்ளதாக மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக தமிழக அரசு அனைத்துக் கட்சிக் கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் கர்நாடக அரசு மேற்கொள்ளும் முயற்சிகளை தமிழக காங்கிரஸ் எதிர்க்கும் என்று அக்கட்சியின் சட்டப்பேரவை கட்சித் தலைவரும் மாநில அமைச்சருமான திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். தேர்தல் வாக்குறுதிகளை தாவைக்க அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். நீலகிரி, கோவை மற்றும் தேனி மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மறைந்த ஈரான் உயர் தலைவர் அயத்துல்லா அலி கமேனியின் இறுதிச் சடங்கில் இந்தியா சார்பில் பங்கேற்க வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரேட்டா மற்றும் பீகார் ஆளுநர் திரு சையத் அடா ஹஸ்னைன் இன்று தெஹ்ரான் புறப்பட்டுச் சென்றனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஆஸ்திரேலியாவை வென்ற ஸ்பெயின் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இந்திய இலங்கை அணிகள் பங்கேற்கும் 2 டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளை கொண்ட தொடருக்கான அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் லண்டனில் நடைபெற்ற முதல் அரையிறுதி ஆட்டத்தில் ஆஸ்திரேலிய அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெஸ்ட் இண்டீஸை வென்றது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹாய் ஹலோ அன்பு உள்ளங்களே, என் அன்பு உள்ளங்களுக்கு இனிய அட்டகாசமான மகிழ்ச்சியான உற்சாகமான காலை வணக்கம். இணைந்து இருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் வழக்கன்று வந்தால் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறேன். நான் உங்கள் சுட்டிப்பன் ஜோனா. இன்னைக்கு வழக்கன்று வந்தால் நிகழ்ச்சியில பங்கேற்பவர் வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். சொல்லியிருக்கக்கூடிய தகவல் பரிவர்த்தனை ஆவணம் டீட் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் பற்றிய தகவல்.
2: நாம் இதுவரை இந்த பதிவுத்துறை சம்பந்தப்பட்ட ஆவணங்கள், சொத்துக்களை வாங்குவதற்கான ஆவணங்கள், இது பற்றியான விவரங்களை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் இப்பொழுது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பரிவர்த்தனை ஆவணம் என்பது, டீட் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க, பரிவர்த்தனை ஆவணம். இந்த பரிவர்த்தனை ஆவணம் எதற்காக எழுதப்படுகிறது, யார் யாருக்கிடையே எழுதப்படுகிறது, அதனுடைய தன்மை என்ன, இதை பற்றி நாம் தெரிந்து கொள்வது மிகவும் நலம் பயக்கும். இரண்டு நபர்கள் ஒரு பொருளில் உள்ள சொத்துரிமையை இன்னொரு பொருளின் சொத்துரிமைக்காக இரண்டு பொருட்களில் எதுவும் அல்லது இரண்டும் பணமாக மட்டுமே இல்லாதிருந்து ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் மாற்றிக்கொள்ளலாம். அவ்வாறு மாற்றிக்கொள்வதை எழுத்துப்பூர்வமாக எழுதப்படுவதே பரிவர்த்தனை ஆவணம் என்று அழைக்கப்படுகிறது. இதனை சொத்துரிமை மாற்று சட்டத்தின் பிரிவு 118 வரையறை செய்கிறது. ஒரு பரிமாற்றம் பூர்த்தி அடைவதற்காக செய்யப்படுகிற ஒரு சொத்தின் பரிவர்த்தனையானது விற்பனை ஆவணம் எவ்வாறு செய்யப்படுமோ அதே நடைமுறையில் பரிவர்த்தனை ஆவணமும் செய்யப்பட வேண்டும். எந்த மாதிரியான சூழ்நிலைகளில் இந்த பரிவர்த்தனை ஆவணம் எழுதப்படும் அப்படின்னு பார்க்க போகும்போது, பல்வேறு சூழ்நிலைகளில் பரிவர்த்தனை ஆவணம் எழுதப்படலாம். அதாவது, கூட்டு அனுபவத்தில் உள்ள உறவினர்கள் தங்களுக்கு பாத்தியப்பட்ட சொத்துக்களை ஒருவர் மற்றொருவருடைய வசதிக்கு ஏற்ப வசதியாக அனுபவிக்கும் விதத்தில் மாற்றம் செய்து கொடுக்கலாம். இதனை ஒரு உதாரணத்துடன் பார்த்தால் நமக்கு நன்றாக புரியும். அதாவது, பல வருடங்களுக்கு முன்னர் எந்தவித வளர்ச்சியும் இல்லாத ஒரு பகுதியில் ஏ என்பவர் ஒரு காலிமனையை கிரைம் செய்துள்ளார். மேற்படியே அந்த ஏ என்பவர் பல ஆண்டுகளுக்கு பின்னர் அந்த நிலத்தில் வீடு கட்டுவதற்காக அந்த மனையை பார்வையிட செல்கிறார். அங்கு மனைக்கான எல்கை கற்கள் காலப்போக்கில் சிதைந்து காணாமலும் போயிருக்கு. மனையை துல்லியமாக கண்டுபிடிக்க முடியலை. அப்போ அந்த ஏ என்பவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு நில அளவேரை அழைத்து வந்து அவருடைய உதவியுடன் நிலத்தை அளந்து தனது மனையை அடையாளம் காண்கிறார். பின்னர் அந்த வீட்டில் வந்து அந்த மனையில் ஒரு வீட்டை கட்ட ஆரம்பிக்கிறார். 75% கட்டுமானம் நடைபெற்று வந்த சமயத்தில் பக்கத்து மனையை கிரயம் செய்த அந்த பி என்பவர் அவரது மனையை பார்வையிட அங்கு வருகிறார். இந்த சூழ்நிலையில் பி அவரது மனையை அளந்து பார்க்கும்போது, பியின் மனையில் தவறுதலாக ஆனால் நல்லெண்ணத்தின் அடிப்படையில் ஏ கட்டிடம் கட்டி கொண்டிருக்கிறதை அறிகிறார். நடந்த தவறுகளை இரு நபர்களும் புரிந்து கொண்டு இருவரும் சேர்ந்து முடிவெடுத்து ஏயின் மனையை பி வைத்துக் கொள்வதாகவும் பியின் மனையை ஏ வைத்துக் கொள்வதாகவும் முடிவு செய்து அவரவர் கிரய ஆவணங்களின் அடிப்படையில் அந்த மனையை பரிமாற்றம் செய்து கொள்ளலாம். இதற்காக எழுதப்படும் ஆவணம் தான் பரிவர்த்தனை ஆவணம் என்று அழைக்கிறோம். ஆகவே ஒரு பரிவர்த்தனை ஆவணங்கள் வந்து எழுதப்பட்டு அவை சார்பதிவகத்தில் கட்டாயம் பதிவு செய்யப்பட வேண்டும். தவறான உடைமையை நேர்மையாக வைத்திருந்தால் மட்டுமே பரிவர்த்தனை ஆவணம் எழுதி மாற்றிக்கொள்ள முடியும். இரண்டு நபர்கள் ஒரு பொருளில் உள்ள சொத்துரிமையை இன்னொரு பொருளின் சொத்துரிமைக்காக ஏற்படுத்தும் நடைமுறைகளில் நபர்களுக்குள்ளே சம்மதம் இருந்தால் மட்டுமே செயல்படுத்த முடியும். ஆகவே ஒரு சொத்தை மேம்படுத்தும் முன்னரே சொத்தின் அமைவிடத்தை மிகவும் கவனமாக கையாள வேண்டும். தவறான இடத்தில், பாத்தியமில்லாத இடத்தில் செய்யப்படும் மேம்பாடு மற்றொருவரின் பார்வையில் அது நல்லெண்ணத்தின் அடிப்படையில் எழுந்தது என்று தெரிந்தால் மட்டுமே பரிவர்த்தனைக்கு சாத்தியமாகும். சொத்துக்கள் பரிமாற்றம் என்பது ஒரு குறிப்பிட்ட சார்பதிவக எல்லைக்குள் மட்டும்தான் இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. வெவ்வேறு சார்பதிவக எல்கைக்குள் சொத்துக்களை கொண்ட இரு தரப்பினர்கள் தங்கள் சொத்துக்களை பரிமாற்றம் செய்து கொள்ளலாம். உதாரணமாக, திருநெல்வேலியில் ஒரு சொத்தினை கொண்ட சொத்துரிமையாளர் மதுரையில் இருக்கும் ஒரு சொத்தை அதன் உரிமையாளருடன் சேர்ந்து பரிமாற்றம் செய்து கொள்ளலாம். ஆனால் மேற்படி பதிவுகள் இரு சார்பதிவகத்திலும் என்டோஸ்மெண்ட் சொல்லுவாங்க, செய்யப்பட வேண்டும். அவ்வாறு செய்யும் பட்சத்தில் மட்டுமே வில்லங்கச் சான்றில் பதிவுகள் வெளிப்படும். ஒரே சார்பதிவக எல்கைக்குள் சொத்துக்கள் பரிமாற்றம் செய்யும் பொழுது அந்த மாதிரியான மேற்கோள் தேவையில்லை. பரிமாற்றம் செய்யப்படும் ஒரு சொத்தின் மதிப்பு மற்றொரு சொத்தை விட அதிகமாக இருக்கும் பட்சத்தில் அதற்கான தொகையை செலுத்த வேண்டும். பரிமாற்றம் என்பதே விற்பனை அல்லாத உரிமை மாற்றம் என்பதாகும். ஒரே சொத்து மதிப்பினை கொண்ட சொத்துக்களை பரிமாற்றம் செய்வதே சிறந்ததாக இருக்கும்.

0: குறிப்பாக குடும்ப உறுப்பினர்கள் தங்கள் மூதாதையர் சொத்துக்களை பாகப்பிரிவினை செய்து அதனை சார்பதிவத்தில் பதிவு செய்து தனித்தனியாக அனுபவித்து வரும்போது, அவ்வாறு அனுபவிப்பதில் பங்காளிகளுக்குள் ஏதேனும் அசௌகரியம் ஏற்படும் போது, அனுபவிப்பதில் சிரமங்கள் ஏற்படும் நேர்வையிலும் இத்தகைய பரிமாற்றங்கள் வசதியின் அடிப்படையில் அதிகமாக பதிவு செய்யப்படுகிறது. பரிமாற்றத்திற்கு உள்ளாகும் சொத்துக்கள் கிரயத்திற்கு எவ்வாறு உட்படுமோ அதுபோன்றே உரிமையும் உடமையும் ஒருவருக்கொருவர் மாற்றிக்கொண்டு சுதந்திரமாக அனுபவிப்பதே இந்த பரிமாற்ற ஆவணங்களாகும். உரிமையும் உடமையும் ஒருவருக்கொருவன் மாற்றிக்கொண்டு சுதந்திரமாக அனுபவிக்க வேண்டும். வாய்மொழி பரிமாற்றம் என்பது சட்ட சிக்கலை ஏற்படுத்தும். அது சட்டபூர்வமானது அல்ல. பரிமாற்ற ஆவணங்கள் பணத்திற்காக மாற்றம் செய்யப்பட்டால் அது பரிவர்த்தனை ஆவணம் ஆகாது என்று கர்நாடக உயர்நீதிமன்றம் வந்து ஒரு வழக்கில் விளக்கியுள்ளது. ஆகவே பரிமாற்றம் என்பது இரண்டு நல்ல தெரிந்த நபர்களுக்குள் மட்டுமே அது எழுதப்பட வேண்டும். என்னுடைய சொத்தை நான் உனக்கு விட்டு கொடுக்கிறேன், உன்னுடைய சொத்தை எனக்கு கொடு என்று ஒரு குறிப்பிட்ட அந்த சாராம்சத்துடன் எழுதப்படுவதே இந்த பரிமாற்ற ஆவணம் என்பது டீட் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். நன்றி, வணக்கம்.
1: பரிவர்த்தனை ஆவணம் டீட் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் பற்றிய தகவல்களை வழங்கியவர் ஐ. முருகேசன் அவர்கள். நிகழ்ச்சியில் ஒலிக்க இருக்கக்கூடிய பாடல் வீரா திரைப்படத்திலிருந்து எஸ்பிபி மற்றும் சுவர்ணலதா குரல்ல பாடல் வந்துட்டே இருக்கு.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:30. வேதமும் நாதமும் உரை வழங்குபவர் சுந்தரபாண்டிபுரம் சி சக்திவேல் அவர்கள்.
2: மும்மூர்த்திகளில் ஒருவரான நாத ஜோதி ஸ்ரீ முத்துசாமி தீட்சிதர் 1775 திருவாரூரில் பிறந்தவர். இவர் திருவாரூரில் பிறந்திருந்தாலும் பல திவ்ய தேசங்களுக்கு சென்று அங்குள்ள இறைவனின் மீது கிருதிகளும் கீர்த்தனைகளும் இயற்றியுள்ளார். இவருடைய கிருதிகள் எந்த ஊரில் உள்ள கடவுளை பற்றி பாடப்பட்டதோ அந்த க்ஷேத்திர மகிமை, கிருதி அமைந்துள்ள ராக பெயர், கடவுளின் மீது உள்ள வர்ணனை ஆகியவை அடங்கியிருக்கும். தீட்சிதர் இயற்றிய எல்லா பாடல்களிலும் பல்லவி, அனுபல்லவி, சரணம் என்ற 3 அங்கங்கள் இல்லாமல் சில பாடல்களுக்கு பல்லவி, சமஸ்டி, சரணம் என்ற 2 அங்கங்கள் மட்டும் இருக்கும். அந்த வகையில் நம் அனைவரும் கேட்ட கீர்த்தனை நாட்டை ராகத்தில் சத்துசுர ஜாதி ஏகதாளத்தில்

என்று பாடியிருப்பார். அநேகமாக எல்லா பாடல்களும் விறுவிறுப்பை கொடுக்கும் மத்தியமகால சாகித்யம் இருக்கும். சிலவற்றிற்கு சொற்கட்டுகளும் சுரங்களும் இருக்கும். நான் முன்பே கூறியதைப் போல கௌளி ராகத்தில் மிஸ்ர சாப்பு தாளத்தில் பமகம ரிகம தன குஜம் நி சரி கிட்ட தப நி சஜனு தனி சரி ம தகண மகம தன தப பமதிமி ம பனி ப கிட்ட தரி பனி சரி குகுந்தரி ம பனி த கிட்ட ஜம் என்று சொற்களும் சுரங்களும் கூடுதலாக அங்கு பாடப்பட்டிருக்கும். முத்துசுவாமி தீட்சிதர் அவர்கள் மேற்கத்திய இசையிலும் நோட்டு சுரங்களை அமைத்துள்ளார். இந்த நோட்டு சுரம் என்பது கமக ரிகப ரிக ச ககமக ரிகப ரிக ச. இந்த முறையில் மேற்கத்திய இசையிலும் சுரங்களை அமைத்திருக்கிறார். முத்துசுவாமி தீட்சிதர் அவர்கள் கிருதியில் பொதுவாக விளம்பகால நடைகளிலும் கீர்த்தனைகள் உள்ளன. அருள்மிகு நெல்லையப்பர் சுவாமி ஸ்ரீ காந்திமதி அம்பாளை வர்ணிக்கும் பொழுது நிர்மலமான தாமிரபரணி ஆற்றங்கரையில் வசிப்பவள் என்றும் சங்கு முதலான 1008 கலச அபிஷேகத்தினால் ஆனந்தம் அடைபவள் என்றும் இந்த கீர்த்தனையில் அவர் வர்ணித்துள்ளார். இந்த கீர்த்தனம் 58வது மேளமாகிய ஹேமவதியில் ஆதி தாளத்தில் இயற்றியிருக்கிறார். ஸ்ரீ

0: இவருடைய கீர்த்தனைகளிலும் கிருதிகளிலும் குரு குகை என்ற முத்திரையை வைத்து இது முத்துசுவாமி தீட்சிதரின் கிருதி என்று நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். முத்துசுவாமி தீட்சிதர் அவர்கள் கடைசியாக எட்டயாபுரத்தில் வாழ்ந்து வந்தார். 1835 ஆண்டு இறைவனடி சேர்ந்தார். அவருடைய உடல் எட்டயாபுரம் பேருந்து நிலையத்தின் அருகில் அடக்கம் செய்யப்பட்டு அந்த இடத்தில் கோயிலும் எழுப்பப்பட்டது. இன்றும் அவர் இடத்தில் இசை ஆராதனை விழா நடைபெற்று வருகிறது என்பதை நாம் அறிய வேண்டும். தொடர்ந்து சிந்திப்போம்.
1: வேதமும் நாதமும் உரை வழங்கியவர் சுந்தரபாண்டிபுரம் சி சக்திவேல் அவர்கள். ஒலிக்கிருக்கக்கூடிய பாடல் எஜமான் திரைப்படத்திலிருந்து.

0: நேரம் 8:40. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸோடு. தொடர்வது இன்றைய குறுஞ்செய்தி.
1: இன்றைய குறுஞ்செய்தி:
2: இதுவாகத்தான் இருக்குமோ, இருக்கலாம், ஒருவேளை உண்மையாக கூட இருக்கலாம்.
3: மந்திரியாரே, அரசவை பதிவேடுகளை கையில் வைத்துக் கொண்டு என்ன சிந்தனையில் ஆழ்ந்திருக்கிறீர்?
2: ஐயோ, மன்னர் வந்துவிட்டாரே.
3: என்னை பார்த்ததும் ஏதோ மூடி மறைக்கிறீரே. அந்த பதிவேட்டுக்குள் எனக்கு தெரியாமல் என்ன மறைத்து வைத்திருக்கிறீர்? அதை வெளியேடும்.
2: அது வேறொன்றுமில்லை மன்னா, ஒரு புத்தகம் தான்.
3: என்ன புத்தகம் அது? அப்படி அதில் என்ன சுவாரஸ்யமாக இருக்கிறது என்று அலுவலக வேலையை விட்டு விட்டு படித்துக் கொண்டிருக்கிறீர்? அதை அந்த புத்தகத்தை படித்தாரும் பார்ப்போம்.
2: இதோ புத்தகம் மன்னா.
3: பாய் என்ற சொல் உலக அளவில் அதிகம் பயன்படுத்தப்படும் சொற்களில் ஒன்றாகும். இது சரியா தவறா? மந்திரியாரே, இதை பற்றி தான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறீரா?
2: ஆம் மன்னா.
3: சரி, இது சரியா தவறா நீரே கூறும்.
2: இது சரிதான் மன்னா.
3: அப்படியா, அது எப்படி? பாய் என்ற சொல் உலக அளவில் அதிக பயன்படுத்தப்படும் சொற்களில் ஒன்றாகும்.
2: ஆங்கிலம் பேசுபவர்களிடையே மட்டுமல்ல, கிட்டத்தட்ட பெரும்பாலான நாடுகளில் அவர்களின் பூர்வீகம் பண்பாடு எதுவாக இருந்தாலும் சரி, தாங்கள் கிளம்பி செல்வதை குறிக்க பாய் என்ற வார்த்தையை பயன்படுத்துகின்றனர்.
3: இந்த வார்த்தைகள் வழக்கமான பேச்சு மொழிகள், குறுஞ்செய்திகள், சமூக ஊடக உரையாடல்களின் போது மற்றும் கிட்டத்தட்ட ஒவ்வொரு முறையும் மக்கள் வெளியேறும் போது பரவலாக பயன்படுத்தப்படுகிறது. பாய் என்ற சொல் விடைபெறுதல் அல்லது புறப்படுதல், புறப்படு என்ற பொருளை தானே குறிக்கிறது. பாய் என்பது குட் பை என்பதன் சுருக்கம் தானே மந்திரியாரே?
2: மன்னா, உலகம் முழுவதும் உள்ள பெரும்பான்மையான மக்கள் இந்த வார்த்தை குட் பை என்பதன் சுருக்கம் என்று தங்களை போன்று எண்ணிக்கொண்டிருக்கின்றனர்.
3: அப்படி என்றால் அது இல்லையா?
2: ஆம் மன்னா, உலகில் இருக்கும் பெரும்பான்மையான மக்கள் பி வித் யூ எவ்ரி டைம் என்ற சொற்றொடரின் சுருக்கமான வடிவம் தான் பை என்று நம்புகிறார்கள். இந்த சொற்றொடர் வழக்கமான பிரியாவிடைக்கு ஒரு வசதியான அர்த்தமுள்ள ஆழத்தை அளிக்கிறது. இருந்த பிறகும் கூட மற்ற நபருடன் தொடர்ந்து உணர்ச்சி ரீதியாக இணைந்திருக்க வேண்டும் என்ற விருப்பத்தையும் இது வெளிப்படுத்துகிறது.
3: என்ன மந்திரியாரே கூறுகிறீர்? இந்த சிறிய வார்த்தையில் இவ்வளவு அர்த்தங்கள் ஒளிந்திருக்கிறதா?
2: ஆம் மன்னா, தாங்கள் கூறியது போன்று பை என்பதன் தோற்றம் அதன் தாய் வார்த்தையான குட் பையில் காணப்படுகிறது. சிறிதாக, இது 16th century கடவுள் உங்களுடன் இருப்பார், God be with you என்ற சொற்றொடரிலிருந்து பெறப்பட்டது. ஆரம்பத்தில் இந்த வார்த்தை மத ஆசீர்வாதங்களையும் பிரிந்து செல்லும் மக்களுக்கு தெய்வீக பாதுகாப்பின் விருப்பத்தையும் எதிரொலித்தது. இருந்தாலும் காலப்போக்கில் குட்பை மொழியியல் மாற்றங்களுக்கு உட்பட்டது. உலகெங்கிலும் மொழிகள் வளர்ந்ததால் குட்பை என்பது விடைபெறுதல் என்பதற்கான உலகளாவிய வார்த்தையாக மாறிவிட்டது.
3: பாய் என்ற வார்த்தைக்கு விடைபெறுதல் என்ற அர்த்தம் தான் சரியாக பொருந்துகிறது. எப்படி சரியாக கண்டுபிடித்தேன் பார்த்தீர்களா? 73rd இளையேசி மன்னரா புக்கா?
2: என்ன, நம்ம மன்னர் டக்கென்று சரியான முடிவுக்கு வந்து விட்டார். அப்படியெல்லாம் நடக்க விட கூடாது. மன்னர் குழப்பி விடுவோம். மன்னா, பாய் என்ற வார்த்தை விடை பெற்று செல்லும் நபர்களுக்கு மட்டும் பொருந்தாது.
3: என்ன, மந்திரியார் என்னை குழப்பி விடுகிறார். பாய் என்ற வார்த்தைக்கு வேறு என்ன அர்த்தம் தான் இருக்க முடியும்?
2: பாய் என்னும் வார்த்தை வேறு சில சூழல்களும் பயன்படுத்தப்படுகிறது மன்னா. பாய் என்னும் வார்த்தை விளையாட்டுகளில் ஒரு போட்டியில் ஒரு வீரர் அல்லது அணி எதிராளி இல்லாததால் விளையாடாமல்

0: சுற்றுக்கு நகரும் போது பை என்ற சொல் பயன்படுத்தப்படுகிறது. மறுபுறம் ஒரு கிரிக்கெட் போட்டியின் போது பேட்ஸ்மேன் பந்தை விளையாடாவிட்டாலும் விக்கெட் கீப்பரால் பந்தை பிடிக்க முடியாத போதும் பேட்ஸ்மேன்கள் ஓடும் போது பை என்ற சொல் பயன்படுத்தப்படுகிறது.
1: ஓஹோ, நீர் அப்படி வருகிறீர். சரி, அப்படியெனில் உலகிலேயே அதிக பயன்படுத்தப்படும் சொல் பாய், அப்படித்தானே?
0: அதுதான் இல்லை மன்னா. தி ஏ டூ அண்ட் ஓகே ஹலோ இவற்றுடன் பை என்ற வார்த்தையும் உலகில் அதிகம் பயன்படுத்தப்படும் சொற்களில் ஒன்றாக இருக்கிறது.
1: ஓஹோ, இப்படி தெளிவாக கூறினால் தானே புரியும். குருகுலத்தில் இருந்தே இப்படித்தான் நீர் தெளிவாக இருக்கும் என்னை குழப்பி விட்டு வேடிக்கை பார்ப்பதே உமது வழக்கமாகிவிட்டது.
0: அது என்னவோ உண்மைதான். அந்த நாளில் இருந்து இந்த நாள் வரை தங்களை குழப்பி விட்டு தாங்கள் குழம்பி தத்தளிக்கும் போது அதை ரசிப்பதே இந்த நட்பிற்கு வழக்கமாக பழக்கமாகிவிட்டது.
1: என்ன மந்திரியா?

0: இருந்து கீழே விழுந்து ஓடக்கூடிய நதியை பார்த்து அந்த மலை கேக்குது. நீ எப்பவுமே கீழே ஓடிட்டே இருக்கியே அப்படின்னு கேக்குது. அதுக்கு நதி சிரிச்சுட்டே இப்படி பதில் சொல்லுது, தாழ்ந்து ஓடுறதால தான் எல்லாரோட தாகத்தையும் தீர்க்க முடியுது அப்படின்னு. தொடர்ந்து கேட்கலாம் சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல்.
1: முகத்தில் பருவார் சைபால், சொரியா சிறங்கோ சைபால், இடையில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால் சைபால்.
2: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து.
3: ஒரு சீன தேசத்து அரசர் இருந்தார். அவருக்கு வயசாயிட்டுது. அவருக்கு அடுத்தபடியாக அவருடைய புள்ள பட்டத்துக்கு வரணும், ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கணும். ஒரு நல்ல தலைவனுக்கு இருக்க வேண்டிய பண்புகள்லாம் தன்னுடைய மகனுக்கு இருக்கணும்னு விரும்பினார் அந்த அரசர். அதனால் இளவரசனை பக்கத்தில் இருந்த ஒரு குருக்கிட்ட அனுப்புனார். இளவரசன் அவர்கிட்ட போய் சேர்ந்தான். அந்த குரு என்ன பண்ணார் தெரியுமா? இவனை பார்த்து சொன்னார், இதை பாருப்பா, நீ என்ன பண்ணுற, இப்போவே பக்கத்தில் இருக்கிற காட்டுக்கு போ, நடுக்காட்டில் போய் ஒரு இடத்துல உட்காந்துக்கோ, அங்கே என்னென்ன சத்தம்லாம் உன் காதில் விழுதுன்னு கவனித்து கேளு, உன் காதில் விழுந்த ஓசைகள் என்னென்னங்கிறத என்கிட்ட வந்து சொல்லு, அதுதான் எனக்கு தெரியணும், உனக்கு வேலையும் அதுதான் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டார். இளவரசன் காட்டுக்கு போனான். குரு சொன்னபடியே ஒரு இடத்துல உட்காந்து கவனித்து கேட்டான். அதுக்கப்புறம் குருக்கிட்ட திரும்பி வந்தான். என்னென்ன சத்தம்லாம் கேட்டேன் அப்படின்னு கேட்டார் குரு. குருவே, காட்டில் நான் பறவைகள் சத்தம்லாம் கேட்டேன், மிருகங்களின் ஓசையையும் கேட்டேன், இதை தவிர இடி மின்னல் மழை இதுகளோட சத்தத்தையும் கேட்டேன் அப்படின்னா. குரு யோசனை பண்ணார், நீ இன்னமும் சரியாக கேட்கல, அதனால் மறுபடியும் காட்டுக்கு போ, கொஞ்ச நாள் தங்கியிருந்து கேட்டுட்டு வா அப்படின்னார். இளவரசனுக்கு ஒன்றும் புரியல. இருந்தாலும் குருவின் கட்டளையாச்சே, மறுக்க முடியுமா? உடனே அவன் மறுபடியும் காட்டுக்கு போனால் ஒரு இடத்துல உட்காந்தான், கொஞ்ச நேரம் உன்னிப்பாக கவனித்து கேட்டான். சில நாள் கழித்து குருக்கிட்ட திரும்பி வந்தான். குருவே, இந்த தடவை சில துல்லியமான சத்தங்களையெல்லாம் கேட்டான், தேனீ பறக்கிற சத்தம், நீரோடையின் மெல்லிய ஓசை, இதெல்லாம் கேட்டேன்னா. குரு சிரித்தார், நீ மறுபடியும் காட்டுக்கு போ, இன்னும் சில நாள் அங்கே இரு, முழுமையாக கவனமாக கேட்டுக்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டார். இளவரசனுக்கு குழப்பம் அதிகமாகிட்டுது, ஒன்றுமே புரியல. மறுபடியும் காட்டுக்கு போனால் மௌனமாக ஒரு இடத்துல உட்காந்துட்டான்.

0: அப்படியே தியானத்தில் ஆழ்ந்துட்டான். சில நாளில் அவனுக்கு இதுவரை கேட்காத ஓசைகள்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டுது. இதைத்தான் நான் கேட்கணும்னு என்னுடைய குரு எதிர்பார்த்துருக்கிறாருங்கிறத புரிஞ்சுக்கிட்டான். உடனே குரு கிட்ட ஓடினான். குருவே, இந்த தடவை காதுகளுக்கு கேட்க முடியாத சில ஓசைகளை கூட என்னால் உணர முடிஞ்சுது. பூ மலருகிற ஓசை, சூரியனால் பூமி சூடாகிறப்போ எழுகிற ஓசை, காலை பனித்துளியை இந்த புல்லுலாம் குடிக்கிற ஓசை, இது எல்லாம் என்னால் நல்லா கேட்க முடிஞ்சுது அப்படின்னா. குருவுக்கு இப்போ தான் திருப்தி ஏற்பட்டுதான். இளவரசனை பார்த்து சொன்னார், இதை பாருப்பா, இப்போ தான் நாட்டை ஆளுகிற தகுதி உனக்கு வந்திருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கு விளக்கமும் கொடுத்தாராம். எந்த அரசன் தன்னுடைய மக்களின் இதயம் பேசுகிற மௌன மொழியை, மௌன வார்த்தைகளை கேட்குறானோ அவன்தான் ஆள தகுதி உள்ளவன். எந்த அரசன் தன்னுடைய மக்களின் உணர்ச்சிகளை உண்மையாக உணர்கிறானோ அவன்தான் முதன்மையான அரசன். போலி வார்த்தைகளை மட்டும் கேட்டுட்டு பல மௌன ராகங்களை காதில் வாங்கிக்காதவன் அரசனே இல்லை. எந்த நாட்டில் எப்போ ஒரு அரசன் தன்னுடைய மக்களின் உணர்ச்சிகளை கேட்க மறுக்கிறானோ அன்னையிலேருந்தே அந்த நாடு அழிய தொடங்குது அப்படின்னு அர்த்தம். இதுதான் அந்த குரு இளவரசனுக்கு போதித்தது. வாயால் பேசுகிறத மட்டும் கேட்டையாமல் இருக்கக்கூடாது, உணர்ச்சிகளையும் கேட்கறதுல தான் மனப்பக்குவம் உண்டாகும். மக்கள் உணர்ச்சிகளை புரிந்து கொள்ளாத அரசர்கள் வந்து நீடிச்சிருக்க முடியாது. அது மாதிரி நாடுகளில் அடிக்கடி குழப்பம் வந்தால் உண்டாகும். அப்படி இருந்தால் அடிக்கடி ஆட்சி மாறிக்கிட்டு இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு தேசம், அங்கே ஒரு சிறைச்சாலையில் மூன்று கைதிகள் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஒருத்தன் சொன்னான், நான் இந்த நாட்டு ராஜாவை எதிர்த்து பேசிக்கிட்டு இருந்தேன், அதனால் என்னை பிடிச்சி கொண்டாந்து இங்கே போட்டுட்டாங்க அப்படின்னா ஒருத்தன். இன்னொருத்தன் சொன்னான், நான் இந்த நாட்டு ராஜாவை ஆதரித்து பேசிக்கிட்டு இருந்தேன், அதனால் என்னை பிடிச்சி கொண்டாந்து இங்கே தள்ளிவிட்டாங்க அப்படின்னா. அது சரி, நீ என்ன தப்பு பண்ண அப்படின்னு சொல்லி மூணாவது ஆளை பார்த்து இவங்க கேட்டாங்க. அதுக்கு அந்த ஆள் சொல்கிறான், நான் தான் இந்த நாட்டு ராஜா அப்படின்னானான்.
1: நேர்கள் இதுவரை எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள்.
2: முகத்தில்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: நேரம் 8:56. ஒலிக்கிருக்கக்கூடிய பாடல் அண்ணாமலை திரைப்படத்திலிருந்து SPP குரல்ல.

அன்பு உள்ளங்களின் நினைவுடலுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் என்ன தலைப்பில் பேசியிருக்கீங்க அப்படின்னா, நினைத்த வெற்றியை அடைய உதவுவது சாமர்த்திய

0: தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். நாட்டின் வளர்ச்சியில் இளைஞர்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவும் ஜப்பானும் பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த முடிவு செய்துள்ளன. தூய்மை கங்கை திட்டத்தை விரைந்து செயல்படுத்த சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரின் ஒருங்கிணைப்பு அவசியம் என்று மத்திய ஜல்சக்தித்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் வலியுறுத்தியுள்ளார். அரசு நிர்வாகத்தில் மனித அறிவு, செயற்கை நுண்ணறிவை வழிநடத்துவதாக அமைய வேண்டும் என்று மத்திய பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளி மற்றும் கல்லூரிகளின் சமூக நீதி விடுதிகளில் மாணவர்களுக்கான வசதிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் இலவச வேட்டை சிலை திட்டத்திற்காக நூல் கொள்முதல் செய்ய முதற்கட்டமாக 300 கோடி ரூபாய் ஒதுக்கி அரசாணை வெளியிடப்பட்டுள்ளதாக மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக தமிழக அரசு அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் கர்நாடக அரசு மேற்கொள்ளும் முயற்சிகளை தமிழக காங்கிரஸ் எதிர்க்கும் என்று அக்கட்சியின் சட்டப்பேரவை கட்சித் தலைவரும் மாநில அமைச்சருமான திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். தேர்தல் வாக்குறுதிகளை தாவைக்கு அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். நீலகிரி, கோவை மற்றும் தேனி மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மறைந்த ஈரான் உயர் தலைவர் அயத்துல்லா அலி கமேனியின் இறுதிச் சடங்கில் இந்தியா சார்பில் பங்கேற்க வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரேட்டா மற்றும் பீகார் ஆளுநர் திரு சையத் அட்டா ஹஸ்னேன் இன்று தெஹ்ரான் புறப்பட்டுச் செல்கின்றனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஆஸ்திரியாவை வென்ற ஸ்பெயின் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இந்தியா இலங்கை அணிகள் பங்கேற்கும் 2 டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளை கொண்ட தொடருக்கான அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் லண்டனில் நடைபெற்ற முதல் அரையிறுதி ஆட்டத்தில் ஆஸ்திரேலிய அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெஸ்ட் இண்டீஸை வென்றது. சைக்கிளிங் விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்க இந்திய வீரர்களை ஊக்கப்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மத்திய விளையாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி ரக்ஷனா நிதின் கட்சே கூறியுள்ளார். செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹாய் ஹலோ அன்பு உள்ளங்களே, என் அன்பு உள்ளங்களுக்கு இனிய அட்டகாசமான மகிழ்ச்சியான உற்சாகமான காலை வணக்கம். இணைந்திருக்கிறோம் ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில். இணைந்திருக்கிறேன் நான் உங்கள் சுட்டிப்பன் ஜோனா. இந்த உலகத்தில் எல்லாருமே ரொம்ப ஸ்பீடாக ஓடிக்கிட்டே இருக்கிறோம், சரிங்களா? இந்த வேகமான உலகத்தில் வெற்றி பெறக்கூடிய சாமர்த்தியம் மட்டுமே போதுமா இல்லையா? சத்தியம்தான் ஒரு மனுஷனை உயர்ந்த இடத்துல நிலைநிறுத்தி வைக்குமா அப்படிங்கிற தலைப்பில் தான் பேச இருக்கிறீங்க.

0: சரியாக சொல்லணும் அப்படின்னா நம்மளோட நினைத்த வெற்றியை அடைய உதவியாக இருக்கக்கூடியது சாமர்த்தியமான வழியா இல்லை சத்தியமான வழியா அப்படிங்கிற தலைப்பில் தான் பேசியிருக்கீங்க. நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அழைக்கலாம். 0462 அப்படிங்கிற இணைப்பு என்னோட சேர்த்து 2561132 மற்றும் ஓர் எண் 2561133 என்ற எண்களை நிகழ்ச்சியில் இணையக்கூடிய முதல் அன்பு உள்ளவர் யார்? இங்கிருந்து வணக்கம்.
1: வணக்கம் இனிய சகோதரிக்கு, உற்சாகமான இனிய காலை வணக்கம். நாகர்கோவில் கலிந்தகுமார் சகோதரி, நல்லா இருக்கீங்களா?
0: அம்மா இருக்கிறோம் ஐயா, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: உற்சாகமா மகிழ்ச்சியா இருக்குமா? வெள்ளிக்கிழமை காலையில மிகவும் உற்சாகமா இருக்கிறோம்.
0: சொல்லுங்க.
1: நினைத்த வெற்றியை அடைய உதவுவது சாமர்த்திய வழியா சத்திய வழியா? உண்மையிலே நினைச்ச வெற்றியை அடைகிறதுக்கு நம்மளுடைய எண்ணங்கள் வந்து நல்ல ஒரு நல்ல எண்ணங்களா இருந்தா சாமர்த்தியத்தோட நல்ல ஒரு அதாவது சத்திய ஒளியும் சேர்ந்து இருந்தாச்சுன்னு ஒன்றுமானா நம்ம எண்ணிய எண்ணங்கள் எளிதில் எல்லாமே கிடைச்சிடும். ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில நல்ல எண்ணங்களை எண்ணி சத்திய வழியில நடந்தாச்சுன்னா அவன் நினைச்ச வெற்றியை எளிதில கிடைக்குங்கிறதாம என்னுடைய கருத்து. வாய்ப்பளித்த நெல்லர் என்போக்கு அன்பு சகோதரிக்கு நன்றி. அம்மா
0: நன்றி நன்றி நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். யார் இங்க இருந்து?
2: நினைத்த
0: வெற்றியை அடைய உதவுவது சாமர்த்திய வழியா சத்திய வழியான்னு
2: வெற்றி அடைய நிச்சயமா சத்தியமான ஒரு வழி அப்படிங்கறதுதான் மேம் நமக்கு தேவை இல்லைங்களா? கரெக்டான ஒரு பாதையை நம்ம நமக்கான ஒரு பாதையை சூஸ் பண்ணணும். அந்த பாதையில சூஸ் பண்ணி நம்ம அதுல பயணிக்கணும் மேம். அந்த ஒரு வழி அப்படிங்கறது சத்தியமா நேர்மையான ஒரு வழிய நம்ம கொண்டு வாழ்க்கையில நம்ம சாதிச்சு கட்டணும்னு வச்சுக்கோங்க, அது ஒரு தனி அடையாளம் அப்படிங்கறதையும் மக்களுக்கு இந்த உலகத்துல ஏற்படுத்தும். அதனால நேர்கொண்ட ஒரு பார்வை அப்படின்னு சொல்லுவாங்க. துணிச்சலான நமக்குன்னு ஒரு வழிய வச்சு அதுல நேர் வழியா சத்தியமான ஒரு வழிய தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னா அந்த அடையாளம் தான் வெற்றி அடையாளமா வாழ்க்கையில நிறைவு பகுதி வரைக்கும் கூட இருக்கும் இல்லைங்களா?
0: நன்றி நன்றி. அருமை அருமை அருமை.
3: கலைமகள் விழிகளில் கவிமிகு ஒலியாய் கலந்து நிற்பதன் காட்சி பண்பலை 102.6 ஆனந்த பூங்காற்றே எனும் அற்புதமான நிகழ்ச்சியின் தங்கள் ஆரம்ப உரையும் உறவுகளோடு கலந்து சிறப்பிக்கும் தங்களின் தொகுப்பை அதற்கு சாட்சியம்மா.
0: யாரு இங்கிருந்து? நன்றி.
3: குமரி மாவட்டம் இரணியல் ஜெகதீசனம்மா.
0: சொல்லுங்க.
3: சத்தியத்தை கடைபிடிக்கணுமா? சத்தியத்தை கடைபிடிச்சாதான் சாமர்த்தியமா நம்ம ஜெயிக்க முடியும். அதாவது ஒரு பாடல் வரிகளே உண்டு, சத்தியத்தை நாடு சாதனையை தேடு எத்தி செய்யும் புகழ்பாடு ஒட்டி வந்த மூச்சு ஓடிவிட்டா போச்சுன்னு வரும். அதனால என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா அந்த சத்தியத்தை நம்ம எவ்வளவு தூரம் கடைபிடிக்கமோ அந்த சத்தியத்தை கடைபிடிக்கிறதோட நம்ம சாமர்த்தியமா எந்த ஒரு போட்டியிலும் சரி எந்த ஒரு நிகழ்ச்சியிலும் சரி எடுத்த காரியத்துல உறுதியா 100% வெற்றி பெறலாம். வாய்ப்புக்கு நன்றி.
0: அருமை அருமை அருமை. நிகழ்ச்சி கலந்துடுறதுக்கு நன்றி. நிகழ்ச்சி ஒழிக்க இருக்கக்கூடிய பாடல் வெங்கி திரைப்படத்திலிருந்து ஹரி வரிகள்ல தேவஸ்ரீ பிரசாத், கார்த்திகேயன் குரல்ல தேவஸ்ரீ பிரசாத் இசையில வந்துட்டே இருக்கு, கேட்டு நினைஞ்சிருங்க. அதற்கு முன் விளம்பரம்.
4: நம்ம நிலை இப்ப ஜூலிக்கும் நிலையா இருக்க போகுது.
5: எப்படி?
4: தனிஷ்க் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் திருநெல்வேலி ஹோட்டல் ஆப்பிள் ட்ரீல July 3, 4, and 5 நடக்க போகுது. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூட அப் டு 30% டிஸ்கவுண்ட். ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
6: தனிஷ்க் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு. டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ.
1: ஆபீஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ, வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
2: நேரம் 9:12. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில். இன்றைக்கி ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் நினைத்த வெற்றியை அடைய உதவுறது சாமர்த்திய வழியா சத்திய வழியா அப்படின்னு கேட்டிருக்கோம். ஆனால் வந்து கிட்டத்தட்ட எதாரும் சாமர்த்தியமான வழியை தான் பயன்படுத்துகிறோம், இருந்தாலும் சத்திய வழி தான் சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த நேயர் என்ன சொல்கிறாங்க, சாமர்த்திய வழியா சத்திய வழியா அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், யார் எங்கேருந்து? வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
3: சோனா மேடம், காலை ஒரு பணிவான வணக்கம். ரவிக்குமுதம் முளையர்த்தி மேடம்.
2: நலமா இருக்கீங்களா?
3: நலமா இருக்க மேடம், நீங்க நல்லா இருக்கீங்க மேடம்?
2: சொல்லுங்க.
3: சத்திய வழிதான் முக்கியம் மேடம். நம்ம ஒரு மாடை பிடிக்க போறோம்னா அந்த பூமியை தொட்டு கும்பிட்டு போறோம். அந்த பூமியை தொட்டு கும்பிட்டு அது சத்தியம். அந்த சத்தியம் அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த இதுல முயற்சி எடுக்கிறோம். சாமர்த்தியம் வந்து ஒரு ரெண்டாவது, ஆனா முதல் வந்து சத்திய முயற்சி எடுத்தா கண்டிப்பா நமக்கு எல்லா இடத்துலயுமே வெற்றி தான் மேடம். நன்றி மேடம்,
2: நன்றி நன்றி. அருமை அருமை அருமை. அடுத்த நேயர் வணக்கம், யார் எங்க இருந்து?
4: வணக்கம் மேடம்,
2: யார் எங்க இருந்து?
4: மேடம் குற்றாலத்தில இருந்து குமார்.
2: குமார் சார் சொல்லுங்க, நலமா இருக்கீங்களா?
4: நலமா இருக்கேன். நீ நலமா இருக்கேன் மேடம்?
2: நலமா இருக்கேன். சொல்லுங்க
4: மேடம். சத்தியமா சாமர்த்தியமானு கேட்டிருக்கீங்க.
2: ஆமா
4: மேடம், ரெண்டுமே ரெண்டு கண்கள் மாதிரி தான் மேடம்.

0: மேடம் சாமர்த்தியம் வந்து இருந்தாலும் சாமர்த்தியம் வந்து எந்த நேரமும் கை கொடுக்காது மேடம். சில நேரம் சாமர்த்தியமா செயல்பட்டுருவோம். சத்தியம் இருந்தா அது பல தரம் பல தலைமுறைகள் நிலைச்சு நிக்கும். சத்தியம்னா சரி இவரு சத்தியவான், இவரு சொன்னதை செய்வாரு, நம்பிக்கையா இருப்பாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்துடும். ஆனா என்னை பொறுத்தவரை சத்தியம் தான் மேடம்.
1: சத்தியம் அப்படின்னு சொல்றீங்க. நன்றி நன்றி நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். யார் எங்க இருந்து வணக்கம் நிகழ்ச்சி அணிஞ்சிருக்கீங்க? யார் எங்க இருந்து? வணக்கம் ஐயா, கேக்குதா நான் பேசுறது? வணக்கம் வணக்கம். யார் எங்க இருந்து?
2: வணக்கம்
1: வணக்கம். யார் எங்க இருந்து ஐயா?
2: கோவில்பட்டியில இருந்து மெக்கானிக் சங்கர் பேசுறேம்மா.
1: நல்லமா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேம்மா. நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நல்லமா இருக்கோம் சொல்லுங்க.
2: ரொம்ப சந்தோஷம்மா. அம்மா, சத்தியத்துடன் கூடிய சாமர்த்தியம் அதுதான் வெற்றிக்கு வழிவகுக்கும். சத்தியமா முதல்ல இருந்துக்கணும், அதுக்கப்புறம் சாமர்த்தியமா
1: இருந்துட்டாங்கல்ல, சத்தியமா இருக்கணும், பின்னாடி சாமர்த்தியமா இருக்கணும் சொல்றீங்க.
2: ஆமா, சத்தியமா இருந்தாலும் ஒரு நேரம் இல்லைனாலும் ஒரு நேரம் அந்த சத்தியம் நம்மளை காப்பாற்றும். நம்மளை காப்பாத்துல நம்ம சந்ததிகளை காப்பாத்துங்கிறது என்னுடைய.
1: நன்றி நன்றி நன்றி. அருமை அருமை அருமை. நிகழ்ச்சியில கலந்ததுக்கு நிகழ்ச்சியில அடுத்ததா ஒளிக இருக்க கூடிய பாடல் மனம் கொத்தி பறவை திரைப்படத்த யுகபாரதி வரிகளை ராஜ மற்றும் சுமகி குரல்ல டி மணி சேல பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு நினைஞ்சிருங்க.

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ.
1: ஆபீஸோட வேலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ, வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
2: நேரம் 9:20. ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் இன்னைக்கு ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் நினைத்த வெற்றியை அடைய உதவுவது சாமர்த்திய வழியா இல்ல சத்திய வழியா அப்படின்னு கேட்கும் நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த அன்பு உள்ளம் என்ன சொல்றாங்க? வணக்கம், யார் எங்க இருந்து?
3: வணக்கம், தேனி மாவட்டம் பெரியகுளம், டாக்டர் எம்ஏ இளமன். காலை வணக்கம்.
2: காலை வணக்கம் ஐயா, சொல்லுங்க.
3: வணக்கம்.
2: வணக்கம் சொல்லுங்க.
3: அதனால வந்து சாதித்யம் சாதிக்க முடியும். அதன் பிறகு ஐயா சொன்ன மாதிரி அப்புறம் அந்த ஒரு பதவிக்கு ஒரு வெற்றியை கண்டுட்டோம்னா அந்த சத்திய வழி நடந்தோம்னா நமக்கு அந்த அந்த வெற்றி நம்மளுக்கு தொடர்ந்து கிடைக்கல.
2: சத்தியத்தை மட்டும் நம்பிட்டு சொல்றீங்க.
3: ஆமாங்கம்மா, முடிஞ்ச அப்புறம் வெற்றியை பற்றினோம்னா அப்புறம் அந்த சத்திய வழியில நம்மளால யாருக்கு எந்த தொழில சத்திய நடந்தோம்னா அது நல்லா.
2: நன்றி நன்றி. அருமை அருமை அருமை.
3: நன்றி நன்றி.
2: வணக்கம். நன்றி நன்றி. அடுத்த நேயர் வணக்கம், யார் எங்க இருந்து?
4: அன்பு தோழி அவர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆழ்வார் குறிச்சி பிரமஸ்வாமி. நலம் நலமடியா.
2: நலமா இருக்கிறோம் ஐயா, நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நலமா இருக்கும்.
2: சொல்லுங்க.
4: அதாவது நினைத்தை வெற்றியை அடைய, அதாவது கண்டிப்பா சத்தியமும் வேணும், நியாயமும் வேணும், அதே சமயத்துல சாமர்த்தியமும் இருக்கும். இந்த சாமர்த்தியம் வந்து நம்மளை வந்து சீக்கிரம் அந்த வெற்றிக்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு அணிகலனா. அதாவது இப்ப சாதாரணமா நிகழ்ச்சிக்கு நீங்க வாரீங்க, தலைப்பை சொல்லிட்டு நிகழ்ச்சியை வழங்கலாம். இருந்தாலும் பாத்தீங்கன்னா வணக்கம் அன்பு உள்ளங்களே அப்படின்னு கேள்ல அப்படிங்கும் போது அது வந்து அது ஒரு ஈர்ப்பு. அந்த மாதிரி அந்த சாமர்த்தியமான பேச்சுகள், அதே மாதிரி திருவிளையாடல் படத்துல பாத்தீங்கன்னா அந்த நக்கீரனுக்கு அந்த உரையாடல பாத்தீங்கன்னா அந்த சத்தியமும் இருக்கும், அதே சமயத்துல சாமர்த்தியமா இவர் உரையாடுறதும் பாத்தீங்கன்னா அந்த வெற்றிக்கு உறுதுணையா இருக்கும்,
2: வெற்றிக்கு உறுதுணையா இருக்கும்.
4: அதனால கண்டிப்பா சத்தியமும் தேவை, அதே சமயத்துல அந்த சாமர்த்தியத்துல வந்து நேர்மையும் இருக்கணும், உண்மையும் இருக்கணும்ங்கிறது என்னுடைய கருத்து.
2: அருமை அருமை அருமை அருமை. கடைசி எழுத்தீங்கல்ல, நன்றி நன்றி நன்றி. அடுத்த நீயர் வணக்கம், யார் எங்க இருந்து? வணக்கம், யார் எங்க இருந்து?
5: வெற்றி வந்து நிரந்தரமா இருக்கணும்னா அதுக்கு சாமர்த்தியம் தான் வேணும். அதே மாதிரி சத்தியம் தான் வேணும். சாமர்த்தியம் வந்து நிரந்தர வெற்றிக்கு உதவாது. சத்தியம் தான் மெயினா நம்முடைய வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு வெற்றிக்கும் சத்தியம் தான் முக்கிய வழியமா. நன்றி
2: நன்றி. அருமை அருமை நிகழ்ச்சி ஒழிக்க இருக்கக்கூடிய பாடல் அநேகன் திரைப்படத்தில் இருந்து வைரமுத்துவர்களுக்கு பாவதாரணை, திப்பு, தனுஷ் இவங்க குரல ஹாரிசு செயல் பாடல் இதோ.

நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM Rainbow 102.6 MHz

0: 9:29 இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஆனந்த பூங்காட்சி நிகழ்ச்சியில். இன்னைக்கு ஆனந்த பூங்காட்சி நிகழ்ச்சியில் நினைத்த வெற்றியை அடைய உதவுவது சாமர்த்திய வழியா இல்லை சத்திய வழியா அப்படின்னா கேட்கும் நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த அன்பு உள்ளம் என்ன சொல்றாங்க? வணக்கம், யார் எங்கிருந்து?
1: வணக்கம், கும்பகோணம் கணபதி நகர் எஸ் மனோகரன் பேசுறேன் மேடம்.
0: நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கு மேடம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கும், சொல்லுங்க.

0: நிகழ்ச்சியில் ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் இன்னைக்கு ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் நினைத்த வெற்றியை அடைய உதவுவது சாமர்த்திய வழியா இல்லை சத்திய வழியா அப்படின்னா கேட்கும். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த அன்பு உள்ளம் என்ன சொல்றாங்க? வணக்கம், யார் எங்கிருந்து?
1: வணக்கம், கும்பகோணம் கணபதி நகர் மனோகரன் பேசுறேன் மேடம்.
0: நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கு மேடம், நீங்க நல்லா இருக்கீங்க?
0: நலமா இருக்கும், சொல்லுங்க.
1: அதாவது வெற்றி, நம்ம நினைச்ச வெற்றியை அடைகிறோம் அப்படின்னு சொன்னாக்க சத்திய வழியில போய்தான் நம்ம வந்து வெற்றி பெறணும். சாமர்த்தியங்கிறது வந்து இந்த துருக்கு மூலம் பாயிறது, இந்த அந்த ஏமாத்தி இது பண்றது, இதுதான் சாமர்த்தியம் பாங்க. அது தேவையில்லை நம்மளுக்கு. நம்ம சத்திய வழியில நம்ம எப்பயுமே நினைச்சு ஒரு தடவை தோல்வி அடைஞ்சா கூட திரும்பவும் நம்ம முயற்சி பண்ணி நம்ம அந்த சத்திய வழியிலே போய் நம்ம வெற்றி பெற்றோம்னா அதுதான் நிரந்தரமானது, அதுதான் எல்லாரும் புகழ்வாங்க. சாமர்த்தியமா நம்ம வெற்றி பெறது வந்து அது ஒண்ணு பெருசு கிடையாது. நாளைக்கு எல்லாருமே ஊரெல்லாம் பேசுவாங்க, ஏன்னா குறுக்கு பாதையில போயிட்டாலே வெற்றி பெற்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி செய்யக்கூடாதுங்கிறதா என்னோட கருத்து. நன்றி, வணக்கம்.
0: நன்றி, நன்றி, நன்றி. யாருமே அடுத்த நேயர் வணக்கம், யார் எங்க இருந்து?
2: ஹலோ,
0: வணக்கம், யார் எங்க இருந்து?
2: வணக்கம் மேடம், தென்காசி ரவி. நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கிறோம் ஐயா, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: படிக்காத படத்துல படிச்ச மாதிரி சத்தியத்தை நீங்கள் காப்பாத்திருந்தா சத்தியம் உங்களை காப்பாத்திருந்த மாதிரி இப்ப யாரும் காப்பாத்த மாட்டேங்காங்க.
0: அவங்களுடைய இணைப்பு வந்து தொடர்பு வந்து கட் ஆயிருச்சு. அடுத்த நேயர் என்ன சொல்றாங்க? வணக்கம், வணக்கம், யார் எங்க இருந்து? புதுப்பேட்டையிலிருந்து சண்முகம் அறிவித்து சார், சொல்லுங்க. சரி, சொல்லுங்க.
2: அதாவது ரெண்டும் தான் ரெண்டும் தேவைதான் மேடம். சத்திய வழியும் தேவைதான், சாமர்த்திய வழியும் தேவைதான். எல்லாத்துக்கும் நம்ம சத்திய வழிதான் போவேன் அப்படின்னு நின்றுட்டு இருந்தோம்னா எல்லாம் சுத்தி இருக்கவங்களுக்கு விலகி போயிருவாங்க. ஏன்னா சில விஷயங்களுக்கு வந்து சாமர்த்திய வழியதான் போகணும். இப்ப நம்ம ஒரு அர்ஜென்டா வந்து போனோம், அந்த இடத்துல சாமர்த்தியமா சில இதை சொல்லிக்கிட்டுதான் போக வேண்டிய இருக்கு. ஏன்னா அதனால யாருக்கும் எந்த பாதிப்பு இருக்க கூடாது, நமக்கும் பாதிப்பு இருக்க கூடாது. அதனால அந்த சாமர்த்திய வழிய வந்து கையாண்டு நம்ம இது பண்ணதான் செய்யணும் மேடம். ரெண்டும் தேவைதான் மேடம்.
0: நன்றி, நன்றி. நிகழ்ச்சி நிகழ்ச்சி ஒழிக்கிருக்கக்கூடிய பாடல் லபர்மந்து திரைப்படத்திலிருந்து மோகன்ராஜின் வரிகளுக்கு பிரதாப் குமார் சிவாங்கி குரல்ல ரோல்டன் இசையில பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைஞ்சிருங்க.

0: मुक्त भारत अभियान।
1: निक्षय मित्र तो हम सबका साथ निभाते, टीबी रोगी व परिजन को पोषण, जांच, इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते। जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार, तब पक्की हो जाएगी हमारी जीत और टीबी की हार।
2: निक्षय मित्र, इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है। आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं।
0: जन-जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान।
1: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी।
3: இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில். ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த அன்பு உள்ளம், வணக்கம். யார் எங்க இருந்து?
4: வணக்கம் மேடம், மும்பையில இருந்து. மும்பையில நடராஜன் பேசுறேன்.
3: நடராஜன் சார், ரொம்ப நாள் ஆச்சு உங்க குரல் கேட்டினா.
4: மகிழ்ச்சி மேடம். எனக்கு என்ன
3: நலமா இருக்கீங்களா?
4: சரி, சொல்லுமே. லைன் கிடைக்க மாட்டேங்க, என்ன பண்றது?
3: நலமா இருக்கீங்களா?
4: நலமா இருக்கேன் மேடம்,
3: சொல்லுங்க.
4: மேடம், நினைத்தவற்றை அடைய உதவுறது வந்து சத்திய வழிதான் மேடம். சாமர்த்திய வழி, குறுக்கு வழி எல்லாம் இருந்தாலும் அது வந்து நிலைத்து நிற்காது. எப்பயாவது நம்மள வந்து ஒரு காலத்துல வந்து எக்ஸ்போஸ் பண்ணிடும். சத்திய வழி வந்து கொஞ்சம் லேட்டா, அது நம்மளுடைய குறுக்கோளை அடையறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும். பட் ஆனா அது வந்து அது அந்த வழிதான், அதுல கிடைக்கிற வெற்றி தான், அதுல கிடைக்கிற ஒரு ரிசல்ட் தான் வந்து நிலைச்சு நிற்குங்கிறது என்னோட கருத்து மேடம்.
3: நன்றி, நன்றி. அருமை, அருமை.
4: நீங்க இப்பெல்லாம் கொஞ்சம் சாமாத்தியம் தான் நிகழ்ச்சியில பேசவே
3: முடியும்.
4: அதோட இல்லம்மா, வெளியில போனோம் கூட நம்மள ஏமாத்ததுக்கு ரெண்டு பேர் இருப்பாங்கம்மா. யாராவது அது ஏமாறாம இருக்கணும்னா கொஞ்சம் அதுக்கு சாமர்த்தியம் வேணும். இப்ப மளிகடைக்கு போனாமா, நம்மள பார்த்தா இந்த காய்கறி பாத்தீங்களா, சுத்தலான காய்கறி எல்லாம் கூட கொடுப்பாங்க. ஆனா நாம கொஞ்சம் சாமர்த்திய மாட்டோம் இல்ல, வீட்டுல வீட்டுக்கார மாட்டி சண்டை போடுக்கணும்ல. என்னையே வெளில போன ஒரு காய் கூட வாய்ட்ட விட தெரியலையா அப்படிங்கிற மாதிரி. ஆனா அதை விட சாமர்த்தியம் பெண்களுக்கு இருக்குதுமா. உங்களுக்கு ஒரு வேஷ்டி எடுக்க போறேன்னு சொல்லிட்டு 4 புடவை ஒரு வேஷ்டி எடுத்துட்டு வருவாங்கம்மா. அதனால அந்த சாமர்த்தியம் பெண்களுக்கு இருக்குதுமா. அதை விட

0: குழந்தைகள்ல போட்டா சாமர்த்தியமா தாத்தா உங்களை மாதிரி யாரு இல்ல தாத்தா, நீங்க செல்லத்தாத்தான்னு சொல்லி இந்த காரியத்தை சாதிச்சுக்கோமா சாமர்த்தியமா. அதனால இந்த இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் சாமர்த்தியமே எந்த சிறந்தவரையா நான் நினைக்கிறேன்.
1: நன்றி நன்றி. அருமை அருமை அருமை அருமை. நிகழ்ச்சியில நீ குறியாடு தன்பு உள்ளம் யார் எங்கிருந்து வணக்கம்.
2: நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் அன்பு சகோதரிக்கு பணிவான காலை வணக்கம்.
1: யார் எங்க இருந்து?
2: திருப்பூர்ல இருந்து சேரங்கசாமி பேசுகிறேன்.
1: நலமா இருக்கீங்களா?
2: நலமுடன் இருக்கு. நலம் மலர வாழ்த்துக்கள்.
1: நன்றி நன்றி நன்றி. அருமை சொல்லுங்க.
2: வெற்றிக்கு சத்தியம்மா
1: நினைத்த வெற்றியை அடைய உதவுவது சாமர்த்திய வழிய சத்திய வழிய
2: சாமர்த்தியம் சாமர்த்தியம் தானுங்க.
1: சாமர்த்தியம் தான்.
2: எப்படி சொல்றேன்னா ஒரு கடையை வைக்கிறோம், சத்தியம்ங்கிறது நம்ம நடத்துற விதத்துல தான் இருக்கு. வணிகம் திறமை சத்தியங்கிறது ஒரு வணிகத்தை வச்சிட்டோம்னா அது எப்படி கொண்டு போகும்னு சொல்லி இது விளம்பரப்படுத்துறது மக்களை கவராது அந்த மாதிரி தான் அந்த வணிகத்தை சிறப்பாக நடத்த முடியும். ஆனா சத்தியம்ங்கிறது நம்ம நடந்துக்கிற விதத்தை ஒரு பொருள் ஒரு 50 ரூபாய்க்கு ஒரு பொருள் பர்ச்சேஸ் பண்ண வச்சுங்களா, கிடைக்கும் கூட சின்ன ஒரு 10 ரூபாய் வச்சு கொடுக்கணும் அது சத்தியங்க. ஆனா வந்து சாமர்த்தியம் தேவைப்படுது. கடையாகட்டும் இப்ப நிகழ்ச்சியே நீங்க குடுத்துட்டுக்கிறீங்கன்னா ஏதோ ஒரு வகையில கவர்ந்துட்டே இருக்கிறீங்க. சாமர்த்தியமா யோசிச்சுனாலும் இதெல்லாம் வளர முடியுது. சத்தியத்தை பாட்டு ஒண்ணும் நடக்காதுங்க. சத்தி நம்ம நடந்துக்கிற விதத்துல தான் இருக்குது. நிகழ்ச்சியை கொடுக்கற விதத்துல இருக்கான சாமர்த்தியம் நகர்த்தணும். இந்த நிகழ்ச்சி கொண்டு போனா நல்லா இருக்குமா, அந்த நிகழ்ச்சி கொண்டு போனா நல்லா இருக்குமா அப்படின்னு இருக்கணும். எல்லா இடத்துக்கும் அதானுங்க. சத்தியம்ங்கிறது நம்ம நடந்துக்கிற விதம் தானுங்க. ஆனா இதுல வந்து சாமர்த்தியம் தான் முக்கியம். வெட்டிக்கு வழி சாமர்த்தியம் தான்.
1: நன்றி நன்றி. அருமை அருமை அருமை. நிகழ்ச்சிகளுக்கு இருக்கக்கூடிய பாடல் அமரன் திரைப்படத்திலிருந்து கார்த்திக் வரிகளில் ஹரிஹரன் மற்றும் ஸ்வேதா மோகன் குரல்ல ஜீவி சில பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைஞ்சிருங்க.

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: 9:45 இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சி. இன்னைக்கு ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் கேட்டுக்கோம், நினைத்த வெற்றியை அடைய உதவுறது எது, சாமர்த்திய வழியா இல்ல சத்திய வழியா அப்படின்னு தான் கேட்டிருக்கோம் நிகழ்ச்சியில. அடுத்த நேயர் என்ன சொல்றாங்க? வணக்கம்.
3: வணக்கம், வாழ்க வளமுடன். இஸ்ரேல்ல இருந்து சாந்தி பேசுறேன்.
2: சாந்திமா, நல்லா இருக்கீங்களா?
3: சத்தியத்தை நீங்கள் காத்திருந்தால் சத்தியம் உங்களை காத்து நிற்கும் அப்படின்பாங்க. சத்தியம் வந்து அன்பின் வெளிப்பாடு, சாமர்த்தியம் வந்து அறிவின் வெளிப்பாடு அப்படின்னு நினைப்பேன். ரெண்டுமே வேணும்.
2: வேணும், ஆனா எது வந்து கண்டிப்பா வேணும் அப்படின்னு
3: சொல்றீங்க?
2: சத்தியம் தான் அப்படி சொல்றீங்க. நன்றி.
3: நேசநாதர் அவங்க கூட சொல்றாங்க, எல்லாமே பரிசுத்தமான அந்த ஒரு இதுதான்,
2: சத்தியம் வேணும் அப்படி சொல்றாங்க.
3: சத்தியம் தான் முக்கியம்.
2: நன்றி நன்றி நன்றி. அடுத்த நேயர் வணக்கம், யார் எங்க இருந்து?
4: வணக்கம்.
2: வணக்கம், யார் எங்க இருந்து?
4: நான் திண்டுக்கல் மாவட்டம் காமலாத்திலிருந்து கணேசன் பேசுறேன். ஐயா, எப்படி இருக்கீங்க?
2: நலமா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க ஐயா?
4: நானும் நலமா, அடிக்கிற வேலை ஆடு மாதிரி நலமா
2: இருக்கணுங்க. சொல்லுங்க சொல்லுங்க.
4: ஆமாங்க, அதாவது சாமர்த்தியத்துக்கு கிடக்கிறது வந்து நமக்கு சில நேரம் ஏமாற்றத்தெல்லாம் வழி கூட நம்ம ஒழுகலாம். ஆனா சத்தியத்துக்கு கிடக்கிறது வந்து சத்தியத்து மூலியமா வச்சு கிடைச்சுன்னு வச்சுங்களேன், அதை யாராலையும் யாராலையும் நம்ம கிட்ட இருந்து புடுங்க முடியாது, நம்ம கிட்ட நம்ம கிட்ட இருந்து அழிக்கவும் முடியாது, யாரு நம்மளால நம்ம கிட்ட இருந்து எடுத்து போக முடியாது. நமக்கு எந்த பின்னாடி கூட அது பேர் சொல்லலாம். ஆமாங்க, அது சத்தியத்துக்கு அவ்வளவு சத்திய சத்தியம் சத்தியம் இருக்கும் போது சத்தியத்துக்கு கட்டுப்பட்டது தானே.
2: ஆமா கண்டிப்பா.
4: ஆமா, நம்ம நேர்வழியில இருக்கிறவர்களால யாராலையும் அழிக்க முடியாது அப்படிங்கிறது என்னோட கருத்து.
2: அருமை அருமை அருமை. நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி. அடுத்த நேயர் வணக்கம், யார் எங்க இருந்து? வணக்கம், நிகழ்ச்சி அணிஞ்சிருக்கீங்க, யார் எங்க இருந்து? நலமா இருக்கிறோம் ஐயா, நீங்க எப்படி இருக்கீங்க?
5: நலமா இருக்கும். அதாவதுமா ஆனந்த பூங்காட்டுன்னு ஒரு நிகழ்ச்சி இருக்கு, அருமையா நீங்க பண்ணி கொண்டிருக்கீங்க. அது வந்து நம்ம வந்து விதிமுறையை கொடுக்குங்க, அந்த வானொலி விதிமுறையை கரெக்டா கடைபிடிச்சோம்னா அதுதான் செவிக்கும். அதாவது சில நேயர்கள் வந்து பேரை மாத்தி ஊரை மாத்தி சில கோடை பண்புலாம் அப்படி பேசுறாங்கம்மா, அதெல்லாம் அதெல்லாம் தவறுமா, சத்தியம் தான் ஜெயிக்கும்.
2: சத்தியம் தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்றீங்க. நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி நன்றி நன்றி ஐயா. வந்து கொஞ்சம் கோவத்தில் இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். சத்தியமாக இருங்க அப்படின்னு சொல்லி அவங்க எதிர்பார்க்காங்க. நம்மளும் சத்தியமாக இருக்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிகழ்ச்சியில் ஒழிக்கக்கூடிய பாடல் சண்டைக்குழி திரைப்படத்திலிருந்து யுகபாரதி வரிகளுக்கு விஜய் சுதா ஸ்ரேயா கோஷல் குரலில் இவன் இசையில் பாடல் வந்துட்டே இருக்குது. கேட்டு நினைஞ்சிருங்க.

0: நம்ம நிலை இப்ப ஜூலிக்கும் நிலையா இருக்க போகுது.
1: எப்படி?
0: தனிஷ்க் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் திருநெல்வேலி ஹோட்டல் ஆப்பிள் ட்ரீல ஜூலை 3, 4 and 5 நடக்க போகுது. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூட அப் டு 30% டிஸ்கவுண்ட். ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
1: தனிஷ்க் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு. டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
2: 9:53 இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மகாஷ் ஆனந்த பூங்காற்றி நிகழ்ச்சி. இன்னைக்கு ஆனந்த பூங்காற்றி நிகழ்ச்சியில நினைத்த வெற்றி அடைய உதவுவது சாமர்த்திய வழியா சத்திய வழியா அப்படின்னு தான் கேட்டுட்டு இருந்தோம். வேகமாக கிடைக்கக்கூடிய வெற்றி தான் முக்கியமா, இல்லை நிலைத்து நிற்கக்கூடிய வெற்றி தான் முக்கியமா? சாமர்த்தியம் இல்லாமல் இன்னைக்கு இருக்கக்கூடிய எந்த துறையிலையும் வெற்றி பெற முடியுமான்னு கேட்டால் முடியவே முடியாது. ஆனால் அந்த சாமர்த்தியம் அப்படிங்கிறது நேர்மையை தாண்டி போச்சு அப்படின்னா அது வெற்றியா இல்லை தோல்விக்கான தொடக்கமா? பொய்யா கிடைக்கக்கூடிய அந்த புகழ் எவ்வளவு நாள் நிலைக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? நம்பிக்கையை இழந்ததுக்கு அப்புறம் வெற்றிக்கு என்ன மதிப்பு இருக்கும்? வரலாறு யாரை இன்னைக்கு வரைக்கும் நினைவில் வச்சிருக்கு? குறுக்கு வழியில் ஜெயிச்சவங்களையா இல்லை உண்மையாக நின்னவங்களையா? ஒரு மனுஷன் மிகப்பெரிய சொத்து பணமா, பதவியா, நம்பிக்கையா இல்லை சத்தியமா? சில நேரங்களில் சத்தியம் அப்படிங்கிறது தாமதமாக வெளிப்படலாம், ஆனால் அதை தோற்கடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தோற்கடிக்க முடியாது. நிலைத்த வெற்றியை பெறுறதுக்கு சத்தியம் அப்படிங்கிறதான் ஒரு உறுதியான அடித்தளமாக அமையுது. சாமர்த்தியம் வந்து ஒரு தேவையான ஒரு திறமை தான், ஆனால் அது சத்தியத்தோடு இணைந்து இருக்கும்போது தான் நீண்ட கால வெற்றியை அதால் உருவாக்க முடியும். சாமர்த்தியத்தால் ஒருத்தரை வேகமாக முன்னேற்ற முடியும், ஆனால் பொய், ஏமாற்றம், குறுக்கு வழி மூலம் கிடைக்கக்கூடிய வெற்றி அப்படிங்கிறது நிலைச்சு நிற்குமான்னு கேட்டிங்கன்னா நிலைச்சு நிற்கவே நிற்காது. ஒரு தவறு வெளிச்சத்துக்கு வந்துச்சு அப்படின்னா பல ஆண்டுகள் நம்ம சம்பாதிச்சு வச்சுருந்த நம்பிக்கையும் மதிப்பும் ஒரே நேரத்தில் இலக்க நேரலாம். மறுபடியும் சத்தியத்தின் பாதையில் சில நேரங்களில் சத்தியம் அப்படிங்கிறது மெதுவாக போகக்கூடிய வழியாக இருக்கும், ஆனால் அது நம்பிக்கை, மரியாதை, மனநிமிதி இது எல்லாத்தையும் நமக்கு கூடவே கொடுத்துட்டு தான் போகுது. மக்கள் நம்பக்கூடிய மனிதராக மாறும்போது

இந்த வெற்றி காலத்தை அழியவே அழியாது. அதனால் சரியான முடிவு என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, சாமர்த்தியம் வெற்றியை தரலாம், சத்தியம் அந்த வெற்றியை நிலைத்து நிற்க உதவியாக இருக்குது. இன்னும் சரியாக சொல்லணும் அப்படின்னா, சாமர்த்தியம் கதவை திறக்கும், ஆனால் அந்த சத்தியம் அப்படிங்கிறத அந்த வீட்டுக்குள்ளே நிரந்தரமாக வாழ வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சி நிறைவு செய்கிறேன். நிகழ்ச்சியில் உங்களுடன் இணைந்திருந்தேன் நான் உங்கள் சுட்டிப்பேன் ஜோனா. நிகழ்ச்சி நிறைவான பாடல் வந்துட்டே இருக்கு, அதவன் திரைப்படத்திலிருந்து.

ஒருத்தனோட கையில் ரெண்டு விதை இருக்குது. ஒன்று வந்து கடையில் போய் வித்துடுறான், இன்னொரு விதையை மண்ணில் புதைச்சி வைக்கிறான். பல வருஷங்கள் போகுது, அந்த வித்த விதையோட பணம் எல்லாமே தீர்ந்து போயிடுது. ஆனால் ஒரு விதையை விதைச்சி வச்சுருந்தான்ல, அது மட்டும்

0: ஆயிரம் விதையா திரும்பி அவன் கையிலேயே கிடைக்குது. இதனால் சொல்ல வர்றது ஒன்றே ஒன்று தான், உடனடியாக கிடைக்கக்கூடிய லாபம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதையுமே தற்காலிகமாக முடிவெடுக்காமல் பொறுமையின் பலன், தலைமுறைகளுக்கும் கிடைக்கக்கூடிய அந்த பொறுமையோடு இருங்க. அதோட நிறைய பேருக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை பண்ணிகிட்டே இருங்க. இன்றைக்கி நீங்கள் சேர்த்து வைக்கக்கூடிய மிகப்பெரிய சொத்து அப்படின்னா உங்கள் கையில் இருக்கிற பணம் கிடையாதுங்க, அடுத்தவங்களுக்கு நீங்கள் உதவி செய்கிற அந்த நல்ல குணம்தான் அப்படின்னு சொல்லிக்கிறேன். தொடர்வது செய்தி சுருக்கம். செய்தி சுருக்கத்தை தொடர்ந்து மனமருமத நிகழ்ச்சி இடம்பெறும். மனமருமத நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்துக்கணும்னா அழைக்கலாம் 0462251132 என்ற எண்களுக்கு.
1: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். நாட்டின் வளர்ச்சியில் இளைஞர்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். அரசு நிர்வாகத்தில் மனித அறிவு, செயற்கை நுண்ணறிவை வழிநடத்துவதாக அமைய வேண்டும் என்று மத்திய பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் நடைபெறும் நிகழ்ச்சியில் மாநில அளவில் சிறந்த கூட்டுறவு சங்கங்களுக்கான விருதுகளை அத்துறைக்கான அமைச்சர் திரு காந்திராஜ் இன்று காலை வழங்குகிறார். மேலும் இந்நிகழ்வில் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்படுகின்றன. மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக தமிழக அரசு அனைத்துக் கட்சிக் கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் கர்நாடக அரசு மேற்கொள்ளும் முயற்சிகளை தமிழக காங்கிரஸ் எதிர்க்கும் என்று அக்கட்சியின் சட்டப்பேரவை கட்சித் தலைவரும் மாநில அமைச்சருமான திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். தேர்தல் வாக்குறுதிகளை தாவிக்க அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். மயிலாடுதுறை அருகே இன்று அதிகாலை இரண்டு அரசு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி விபத்தில் 23 பேர் காயமடைந்தனர். அதில் 6 பேர் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அமர்நாத் புனித யாத்திரை மேற்கொள்ளும் யாத்ரீகர்கள் ஜம்மு காஷ்மீரின் பகல்கா மற்றும் பல்தல் மார்க்கமாக இன்று காலை புறப்பட்டுச் சென்றனர். சென்னையில் ஆவரண தங்கத்தின் விலை 1200 ரூபாய் உயர்ந்து 1,09,600 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. நீலகிரி, கோவை மற்றும் தேனி மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மறைந்த ஈரான் உயர்தலைவர் அயத்துல்லா அலி கமேனியின் இறுதிச் சடங்கில் இந்தியா சார்பில் பங்கேற்க வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரேட்டா மற்றும் பீகார் ஆளுநர் திரு சையத் அடா ஹஸ்னேன் இன்று தெஹ்ரான் புறப்படச் செல்கின்றனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஆஸ்திரியாவை வென்ற ஸ்பெயின் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இந்தியா இலங்கை அணிகள் பங்கேற்கும் இரண்டு டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளை கொண்ட தொடருக்கான அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் லண்டனில் நடைபெற்ற முதல் அரையிறுதி ஆட்டத்தில் ஆஸ்திரேலிய அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெஸ்ட் இண்டீஸை வென்றது. சைக்கிளிங் விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்க இந்திய வீரர்களை ஊக்கப்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மத்திய விளையாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி ரக்ஷனா நிதின் கட்சே கூறியுள்ளார். செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பின் நிலவரசை இரவின் ஊடகம் பண்பின் பண்புகளை கேட்டுட்டு எல்லாருக்குமே ஒரு மிகச்சிறப்பான காலை வணக்கம். நேரம் காலையில 10:03 ஆகிட்டு இருக்குது. 11 வரைக்கும் கேட்க போறீங்க நம்ம நிலை பண்புகளை 102.6 மனம் விரும்புதே நிகழ்ச்சி. மனம் விரும்புதை நிகழ்ச்சியில் நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அழைக்கலாம். 0462-256-1132 மற்றும் 2561-1333 நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடிச்ச பாடலை வழங்க வந்துட்டேன். நான் உங்கள் ஆர்ஜே வசந்தி பாலமுருகன். பத்து மணி 3 மனம் விரும்புதை நிகழ்ச்சியோட முதல் நேயர் யார் பேச போகிறாங்க, இங்கேருந்து பேச போகிறாங்க, என்ன பாடல் கேட்க போகிறாங்க அப்படின்றத நம்ம கேட்டுக்கலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: வள்ளியூர்ல இருந்து அமுதா மேடம். நல்லா இருக்கீங்களா?

0: இருக்கேம்மா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு மேடம்.
0: சொல்லுங்க, முதல் நேரம் வந்திருக்கிறீங்க நம்ம நிகழ்ச்சியில. என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: அரண்மனை டூல இருந்து குச்சி முட்டாய் குருவி ரொட்டி அந்த பாட்டு கொடுங்க மேடம்.
0: கண்டிப்பா வழங்கிடலாமா. நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி.
1: நன்றி மேடம்.
0: நன்றிம்மா, நன்றி. வள்ளியூர்ல இருந்து பேசின அமுதாக்காக பாடல் வந்துட்டு இருக்கு. அரண்மனை டூ திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்க போறோம். சோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கான முதல் கேள்வி என்ன அப்படின்றத சொல்லிடணும் இல்லையா? நேர்களை, உங்களுக்கான முதல் கேள்வி, சிங்கங்களுக்கான சரணாலயம் அமைந்துள்ள இடம் எது? சிங்கங்களுக்கான சரணாலயம் அமைந்துள்ள இடம் எது? இதுதான் வந்து உங்களுக்கான முதல் கேள்வி. இந்த கேள்விக்கான முதலில் யோசிச்சே பாடலையும் கிட்டத்தை தொடர்ந்து நினைச்சிருங்க. நிலைப்பண்பலை 102.6 மனம் விரும்புதே நிகழ்ச்சியில்.

0: கோ. ஆபீஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ. வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6. நேர்கள் நேரம் காலையில 10:10 ஆகிட்டு இருக்குது. நிலை பண்பலை 102.6 நேர்களுக்கு அட்ரஸ் இருக்கிறீங்க. மனம் விரும்புதை நிகழ்ச்சி. மனம் விரும்புதை நிகழ்ச்சியில நம்ம கூட பேசக்கூடிய இடத்த நேயர் என்ன பாட்டு கேட்க போறாங்க அப்படின்றத நம்ம கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். யார் பேசுறீங்க?
2: நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன்.
1: சொல்லுங்க சார், நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்க போறீங்க இன்னைக்கு? சிங்கங்களுக்கான சரணாலயம் அமைந்துள்ள இடம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். ஆப்ஷன் 1 வந்து கன்கா தேசிய பூங்கா, ஆப்ஷன் 2 வந்து கிர் தேசிய பூங்கா. சரியான பதில் சொல்லிருக்கீங்க சார், வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. இந்த சிங்கங்களுக்கான சரணாலயம் வந்து ஆசிய சிங்கங்களுக்கான ஒரே புகலிடம் வந்து நம்ம இந்தியாவில் இருக்கிற குஜராத் மாநிலத்தில் இருக்கிற கிர் தேசிய பூங்கா தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சௌராஷ்டிரா பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த சரணாலயம் ஆசிய சிங்கங்களோட கடைசி இயற்கை வாழ்விடம் அப்படின்னு சொல்கிறாங்க. நிலைப்பண்பலை 102.6 நேர்கள் இணைஞ்சிருக்கிறீங்க. மனம் விரும்புதை நிகழ்ச்சியில் மனசுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு ரசிக்கிறதோடு புது அறிவு கேள்விகளுக்கும் நேர்கள் பதில் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் நம்ம வந்து பாடல் வந்துட்டே இருக்கு வேங்கை திரைப்படத்திலிருந்து. அந்த பாடலுக்கு முன்னாடி உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன். உலக வாணிப கழகம் கழகத்தோட தலைமையகம் அமைந்திருக்கிற இடம் எங்க? அதாவது உலக வாணிப கழகத்தோட தலைமையகம் அமைந்துள்ள இடம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறேன். இந்த கேள்விக்கான பதிலை யோசிச்சுட்டு வரக்கூடிய பாடலையும் கேட்டுட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க. இதே போல உங்களுக்கு பிடிச்ச பாடலும் கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அழைக்கலாம். 0462 256 1132 மற்றும் 2561133 என்ற எண்கள்ல பாடல் வந்துட்டு இருக்கு. வெங்கை திரைப்படத்திலிருந்து தொடர்ந்து நினைச்சிருங்க. நிலைப்பான் மலை 102.6.

0: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: என்றென்றும் இசையின் ஒரே முகவரி நிலை பண்பலை 102.6 நீங்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க. மனம் விரும்புதே நிகழ்ச்சி நேரம் காலையில 10:17. மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் மனசுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறோம். ஸோ அந்த வகையில் நம்ம கூட பேசக்கூடிய அடுத்த நேர் என்ன பாட்டு கேட்க போறாங்க அப்படின்றத நம்ம கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: நான் நாங்குநேரில இருந்து கணேசன் பேசுறேன்.
1: சொல்லுங்க சார், நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்க போறீங்க இன்னைக்கு?
2: பட்டா கத்தி பைரவங்கிற படத்துல எங்கெங்கு செல்லும்ங்கிற பாட்டு கொடுங்க.
1: கண்டிப்பா கொடுத்துடலாம் சார். பாடலுக்கு முன்னாடி ஒரு கேள்வி சொல்லியிருந்தோம், என்ன அப்படின்னா, உலக வாணிப கழகத்தோட தலைமையகம் எங்க அமைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஆப்ஷன் 1 வந்து ஜப்பான், ஆப்ஷன் 2 ஜெனீவா.
2: ஜெனீவா மேடம்.
1: ஜெனீவா, சரியான பதில் சொல்லியிருக்கீங்க சார். நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு.
2: நன்றி மேடம்.
1: நன்றி, நன்றி. உலக வாணிப கழகத்தோட தலைமையகம் வந்து எங்கே அமைஞ்சிருக்குது அப்படின்னா, சுவிட்சர்லாந்து நாட்டில் இருக்கிற ஜெனீவா நகரில் தான் வந்து அமைஞ்சிருக்குது. அதாவது வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன், WTO அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து சுவிட்சர்லாந்தில் இருக்கிற ஜெனீவா நகரில் அமைஞ்சிருக்குது. நெல்லை பண்பலை 102.6 மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் மனசுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு ரசிச்சுட்டு புது அறிவு கேள்விகளுக்கும் நேர்கள் அழகாக பதில் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம நிகழ்ச்சியில் பாடல் கேட்க போகிறோம். பட்டாக்கத்தி பைரவன் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டு இருக்கு. எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி அவர்களுடைய குரலில். ஸோ இந்த பாடலை கேட்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அடுத்த கேள்வி என்ன

அப்படின்றத நான் சொல்லிட்டேன். நவீன மற்றும் முறையான நெல் சாகுபடி முறையை முதன் முதலில் உலகுக்கு அறிமுகப்படுத்தியவர்கள் யார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அதாவது நவீன மற்றும் முறையான நெல் சாகுபடி முறையை முதன் முதலில் உலகுக்கு அறிமுகப்படுத்தியவர்கள் யார்? ஆப்ஷன் ஒன் ஜப்பானியர்கள், ஆப்ஷன் டூ சீனர்கள். இதுக்கான பதிலை யோசிச்சுட்டே பாடலையும் கேட்டுட்டே தொடர்ந்து நினைஞ்சிருங்க. நம்ம நிலைப்பந்தொலை 102.6 மனம் விரும்புதே.

0: கண்கள் அறியா காட்சி, நாசினுகரா நறுமணம், இதழறியா சுவை, செவிக்கு மட்டும் வரமதி இசையே. இசைக்கு அவ்வளோ இனிமை இருக்குதுங்க. பாடல் கேட்குறதுனாலே எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் நமக்கு பிடிச்ச பாடலை போட்டு கேட்குறது ரொம்பவே ஒரு அலாதியான பிரியம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச பாடலை மட்டுமே கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க. நம்ம நிலை பண்பலை 102.6 மனம் விரும்புதே நிகழ்ச்சியோட. மனம் விரும்புதை நிகழ்ச்சியில் உங்கள் மனசுக்கு பிடிச்ச பாடலும் முலாவரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அழைக்கலாம். 0462-256-1132 மற்றும் 2561-1333 நம்ம நிகழ்ச்சியில் நம்ம கூட பேசக்கூடிய அடுத்த நேயர் என்ன பாட்டு கேட்க போகிறாங்க அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் என்று வான் அலையில் சொல்லி நிகழ்ச்சி நேர அலையில் இணைந்து பாடல் கேட்பது மதுரை ஆண்டாள்புரம் சாமிநாதன் மரம் நீங்க நிலையத்தில் அனைவரும்.
0: நானும் நல்லா இருக்கேன், எல்லாருமே நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நான் நல்லா இருக்கேன் மேடம்.
0: சொல்லுங்க சார், நம்ம நிகழ்ச்சியில என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: இன்னைக்கு வந்து இளையராஜாவோட இசையில வந்த பாண்டிய நாட்டு சங்கம் படத்துல வந்து மயிலாறை நாங்க ஆடிப்போம். மதுரை மேங்காட்டு பொட்டல் ஆடி இருக்கோம் பாட்டு வரும் மேடம். இந்த மேங்காட்டு பொட்டல்ன்றது வந்து மீனாட்சியின் கொண்ட முக்கியமான அப்ப அப்ப சுதந்திர அடைவதற்கு முன்னாடி அந்த நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ்லாம் வந்து பேசியிருக்காரு. அது முக்கியமான இது, அதான் அந்த பாட்டுல சொல்லியிருப்பாங்க.
0: ஓ சரி, அதனால இந்த பாடல் வந்து இன்னைக்கு விரும்பி கேட்டிருக்கீங்க. கண்டிப்பா கொடுத்துடலாம் சார். அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி சொல்லியிருந்தோம். நவீன மற்றும் முறையான நெல் சாகுபடி முறையை முதன் முதலில் உலகுக்கு அறிமுகப்படுத்தியவர்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஆப்ஷன் 1 வந்து ஜப்பானியர்கள், ஆப்ஷன் 2 வந்து சீனர்கள்.
1: சீனர்கள் தான் ரொம்ப இருப்பாங்க.
0: சீனர்கள் தான் சரியான பதில் சொல்லியிருக்கிறீங்க சார். நன்றி நன்றி நிகழ்ச்சியில் வந்துட்டதுக்கு. நவீன மற்றும் முறையான நெல் சாகுபடி முறையை வந்து முதன் முதல்ல உலகுக்கு அறிமுகப்படுத்தினவங்க சீனர்கள் தான். தொல்பொருள் மற்றும் மொழியியல் சான்றுகளோட படி ஏறக்குறைய 900 ஆண்டுகளுக்கு முன்னாடி சீனாவோட யாங்ஸே அப்படிங்கிற நதி பள்ளத்தாக்கு பகுதியில் தான் முதன் முதல்ல இந்த நெல் சாகுபடி நெல் வந்து பயிரிடப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. 10:26 ஆகிட்டு இருக்குது. நிலை பண்பலை 102.6 நேர்கள் கேட்டு ரசிட்டு இருக்கிறீங்க. மனம் விரும்புதை நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில் பாடல் கேட்க போகிறோம் பாண்டி நாட்டு தங்கம் திரைப்படத்துலேருந்து. இந்த பாடலுக்கு முன்னாடி உங்களுக்கு அந்த அடுத்த கேள்வி என்ன அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். இந்திய மருத்துவ ஆராய்ச்சி மையம் எங்கு அமைந்துள்ளது? இந்திய மருத்துவ ஆராய்ச்சி மையம் எங்கு அமைந்துள்ளது? ஆப்ஷன் 1 புதுடெல்லி, ஆப்ஷன் 2 சென்னை. இந்த கேள்விக்கான பதிலை யோசிச்சு பாடலையும் கேட்டுட்டே தொடர்ந்து நெஞ்சிருங்க. நிலைப்பண்பலை 102.6 மனம் விரும்புதே.

0: जन जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान। जन जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान।
1: निक्षय मित्र तो हम सबका साथ निभाते, टीबी रोगी व परिजन को पोषण, जांच, इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते। जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार, तब पक्की हो जाएगी हमारी जीत और टीबी की हार।
2: निक्षय मित्र, इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है। आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं।
0: जन जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान।
1: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी।
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
4: நேர்களை நேரம் காலையில 10:32 ஆகிட்டு இருக்கு. பண்பலை 102.6 நேர்கள் கேட்டு ரசிட்டு இருக்கீங்க மனம் விரும்பதை நிகழ்ச்சி. மனம் விரும்புதை நிகழ்ச்சியில் மனசுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு வச்சுட்டுருக்குறோம். பாட்டு அப்படின்னாலே பாட்டு பிடிக்காதுங்க யாருமே இல்லை அப்படின்னே சொன்னாங்க. தலைவர் ஸ்டைல் சொல்லணும் அப்படின்னு சொன்னிச்சிங்கன்னா ஆட வைக்கணும் பாட்டு, சும்மா அசைய வைக்கணும் பாட்டு அப்படிலாம் சொல்லியிருக்கிறாங்க. கேட்க வைக்கணும், நல்லா கிறங்க வைக்கணும் அப்படின்ட்டு. சந்தோஷமான நேரத்தில் நல்லா குஷியாக குத்தாட்டம் போட வைக்கிற மாதிரியான பாடல்களாக இருக்கட்டும், மனசு உடைஞ்சு போன தருணங்களில் தாயோட மடியில் படுத்து தலையை வருடி கொடுக்குற மாதிரியான பாடல்கள் அப்படின்ட்டு பாடல்கள் நிறைய இருக்குதுங்க. விருப்பமான பாடலாக இருக்கலாம், பாடகராக இருக்கலாம், பாடகிகளாக இருக்கலாம், இசையமைப்பாளர், பாடலாசிரியர் அப்படின்ட்டு சொல்லிட்டே போகலாம். ஸோ உங்க மனசுக்கு நெருக்கமான பாடலை மட்டுமே கேட்டு வச்சிருக்கிறோம். நிலைப்பன் மலை 102.6 மனம் விரும்புதில நம்ம நிகழ்ச்சியில நம்ம கூட பேசக்கூடிய அடுத்த நேயர், ஹலோ வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
4: காலை வணக்கம் சார், யார் பேசுறீங்க சொல்லுங்க.
5: தென்காசி மேலகரத்துல இருந்து ஜெய்குமார் பேசுறேன் மேடம்.
4: சொல்லுங்க சார், நம்ம நிகழ்ச்சியில இன்னைக்கு என்ன பாட்டு கேட்க போறீங்க?
5: சிவா படத்துல இருந்து
4: முன்னாடி ஒரு கேள்வி சொல்லிருந்தோம், சொல்லிரலாமா பதில்? இந்திய மருத்துவ ஆராய்ச்சி மையம் எங்க அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஆப்ஷன் 1 புதுடெல்லி, ஆப்ஷன் 2 சென்னை.
5: புதுடெல்லி.
4: புதுடெல்லி சரியான பதில் சொல்லியிருக்கிறீங்க சார். நன்றி நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதுக்கு.
5: நன்றி, வணக்கம் மேடம். நன்றி, வணக்கம்.
4: இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகத்தோட தலைமையகம் வந்து புதுடெல்லியில் அமைஞ்சிருக்குது. இது இந்தியாவோட உயிரியல் மருத்துவ ஆராய்ச்சிகளை ஒருங்கிணைச்சு ஊக்குவிக்கிற ஒரு உச்ச அமைப்பு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 10:34 ஆகிட்டு இருக்கு. பாடல் கேட்க போறோம். சிவா திரைப்படத்திலிருந்து இளையராஜா மற்றும் சித்ரா அவர்களுடைய குரல்ல பாடல் வந்துட்டே இருக்கு. ஸோ இந்த பாடலுக்கு முன்னாடி உங்களுக்கு அடுத்த கேள்வி என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன். முந்திரி உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் நாடு எது? முந்திரி உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் நாடு எது? ஆப்ஷன் 1 ஜப்பான், ஆப்ஷன் 2 வியட்நாம். ஸோ இந்த கேள்விக்கான பதிலை யோசிச்சு பாடலையும் கேட்டுட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க. நிலைப்பான்மலை 102.

0: 40 நிமிடம் ஆகிட்டு நம்ம நிகழ்ச்சியில் நம்ம கூட அடுத்து பேசக்கூடிய நேயர் என்ன பாட்டு கேட்க போறாங்க அப்படின்றத நம்ம கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: கோவில்பட்டியில இருந்து ஜான்மதி பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா, என்ன நிகழ்ச்சியில என்ன பாட்டு கேட்க போறீங்க இன்னைக்கு? முந்திரி உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் நாடு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன், பதில் தெரிஞ்சுதா? வியட்நாம். சரியான பதில் சொல்லிருக்கிறமா, நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு.
1: நன்றி மேடம்.
0: நன்றிமா, நன்றி. கோவில்பட்டியிலேருந்து பேசின காந்தி வந்து சரியான பதில் சொல்லியிருக்கிறாங்க, வியட்நாம் அப்படின்னு சொல்லிட்டு. உலக அளவில் முந்திரி உற்பத்தியில் வியட்நாம் முதலிடத்தில் இருக்குது. இதுக்கு அடுத்தபடியாக இந்தியா இரண்டாவது இடத்துலையும், ஐவரி கோஸ்ட் மற்றும் தான்சானியா போன்ற ஆப்பிரிக்க நாடுகள் அதிக அளவில் முந்திரி உற்பத்தி செய்கிறாங்க அப்படின்னும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ முதலிடத்தில் இருக்கிறது வியட்நாம், இந்தியா ரெண்டாவது இடத்துல இருக்குது. இருந்தாலும் கூட நம்ம இந்தியாவில் முந்திரி உற்பத்தியில் மகாராஷ்டிரா மாநிலம் வந்து முதலிடத்தில் இருக்குது. நம்ம இந்தியாவில் முந்திரி உற்பத்தியில் மகாராஷ்டிரா மாநிலம் முதலிடத்தில் இருக்குது. பாடல் வந்துட்டே இருக்கு. ஷாஜகான் திரைப்படத்துலேருந்து பாடல் கேட்க போகிறோம். தேவன் மற்றும் சுஜாதா அவர்களுடைய குரலில் பாடல் கேட்க இருக்கிறோம். ஸோ இந்த பாடலுக்கு முன்னாடி நேரிலாகி உங்களுக்கான அடுத்த பொது அறிவு கேள்வி என்ன அப்படின்றத சொல்லிடுறேன். உலக தொழிலாளர் அமைப்பு தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு, உலக தொழிலாளர் அமைப்பு தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு எது? ஆப்ஷன் 1 1919, ஆப்ஷன் 2 1918. இந்த கேள்விக்கான பதிலை யோசிச்சே பாடலையும் கிட்டத்தட்ட தொடர்ந்து நினைச்சிருங்க. நம்ம மனம் விரும்புதை நிகழ்ச்சியோட நேரம் காலையில் 10:41.

0: நம்ம நிலை இப்போ ஜூலிக்கும் நிலையா இருக்க போகுது.
1: எப்படி?
0: தனிஷ்க் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் திருநெல்வேலி ஹோட்டல் ஆப்பிள் ட்ரீல ஜூலை 3, 4 and 5 நடக்க போகுது. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூட அப் டு 30% டிஸ்கவுண்ட். ஓல்ட் கோல்டு ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
1: தனிஷ்க் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு. டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
2: நேர்கள் ரொம்பவே ஜாலியா கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸில் ஒலிபரப்பு.

0: 10:48 நிலைப்பான் வலை 102.6 நேரில் கேட்டு ரசிட்டு இருக்கிறீங்க. மனம் விரும்பதை நிகழ்ச்சி, மனம் விரும்பதை நிகழ்ச்சியில் மனசுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு ரசிட்டு பொது அறிவு கேள்விகளுக்கும் அழகா பதில் சொல்லிட்டு இருக்கிறாங்க நேரில். ஸோ அந்த வகையில் நம்ம கூட பேசக்கூடிய அடுத்த நேயர் என்ன பாட்டு கேட்க போறாங்கன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: மிக்கால்பட்டியிலிருந்து ரேணுகதை மேடம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
0: நல்லமா இருக்கேம்மா. எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேடம்.
0: சொல்லுங்கம்மா, நம்ம நிகழ்ச்சியில என்ன பாட்டு வேணும் இன்னைக்கு
1: உங்களுக்கு? எனக்கு மீரா படத்துல இருந்து புது ரோட்டில தான் அந்த பாட்டு போடுங்க.
0: கண்டிப்பா கொடுத்துடலாமா? அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி சொல்லியிருந்தேன், உலக தொழிலாளர் அமைப்பு தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன், பதில் தெரிஞ்சுதா?
1: 1919.
0: சரியான பதில் சொல்லியிருக்கீங்கம்மா, வாழ்த்துக்கள்.
1: நன்றி மேடம்.
0: நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. உலக தொழிலாளர் அமைப்பு 1919 தோற்றுவிக்கப்பட்டது. முதலாம் உலக போருக்கு அப்புறமா ஏற்பட்ட வெர்சாய்ஸ் உடன்படிக்கையோட அடிப்படையில் உலக நாடுகள் சங்கத்தோட ஒரு பகுதியாக இது உருவாகுச்சு. அதுக்கப்புறமா 1946 இது ஐக்கிய நாடுகள் சபையோட முதல் சிறப்பு முகமையாகவும் மாறுச்சு. இதோட தலைமையகம் சுவிட்சர்லாந்து நாட்டில் இருக்கிற ஜெனிவா நகரில் தான் அமைஞ்சிருக்குது. 10:49 நம்ம நிகழ்ச்சியில் பாடல் கேட்க போகிறோம். மீரா திரைப்படத்துலேருந்து பாடல் வந்துட்டு இருக்கு. கேஜி விசாஸ் அவர்களுடைய குரலில் பாடல் கேட்க இருக்கிறோம். ஸோ இந்த பாடல் கேட்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கான அடுத்த கேள்வி என்ன அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். இந்தியாவிலேயே அதிக நூலகங்களை கொண்ட மாநிலம் எது? இந்தியாவிலேயே அதிக நூலகங்களை கொண்ட மாநிலம் எது? ஆப்ஷன் 1 ஆந்திரா, ஆப்ஷன் 2 மகாராஷ்டிரா. இந்த கேள்விக்கான பதிலை யோசிச்சு பாடலையும் கேட்டுட்டே தொடர்ந்து நினைச்சிருக்க. அந்த லிபான் மலையின் 102.6 மனம் விரும்புதே.

0: நேர்களை நேரம் காலையில 10:55 ஆயாச்சு. நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கும் வந்தாச்சு. நிறைவான நேயர் யார் பேசுறாங்க, இங்க இருந்து பேசுறாங்க, என்ன பாட்டு கேட்க போறாங்கன்னு கேட்டுலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நான் சுதா பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா, நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நலமா இருக்கேம்மா. சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாட்டு வேணும்? நன்றி, நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. உங்களுக்கு பிடிச்ச பாடல் வழங்கிடலாம். நன்றிமா.
1: நன்றி.
0: இந்தியாவிலேயே அதிக நூலகங்களை கொண்ட மாநிலம் வந்து மகாராஷ்டிரா. அதிக நூல்களை வந்து வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அங்கே சுமார் கிட்டத்தட்ட 12,191 பொது நூலகங்கள் வந்து அமைஞ்சிருக்குது மகாராஷ்டிராவில். கேரளாவில் 8,415 நூலகங்களும், கர்நாடகாவில் 6,798 நூலகங்களும், மேற்கு வங்கத்தில் 5,251 நூலகங்களும் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் 4,635 நூலகங்களும் அமைஞ்சிருக்குது. நிலைப்பான்மலை 102.6 மனம் விரும்பதை நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவான பாடலும் கேட்க போகிறோம். உயிரை திரைப்படத்துலேருந்து பாடல் வந்துட்டு இருக்கு. ஏஆர் ரஹ்மான் மற்றும் அனுராதா ஸ்ரீராம் ஃபிபி வந்து பாடியிருக்கிறாங்க. ஏஆர் ரஹ்மான் இசையில் நிகழ்ச்சியில் இவ்வளோ நேரம் உங்கள் கூட பேசிகிட்டு இருந்தேன். நான் உங்கள் அர்ஜே வசந்தி பாலமுருகன். நேர்களை இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட நேர்களுக்கும், கலந்துக்க முயற்சி செஞ்ச நேர்களுக்கும், நிகழ்ச்சியை கேட்ட செய்ய எல்லாருக்குமே நன்றிகளும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். மற்றொரு அழகான தருணத்திலே சந்திக்கலாம்.

நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அரசு நிர்வாகத்தில் மனித அறிவு, செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை வழிநடத்துவதாக அமைய வேண்டுமென்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். தமிழ்நாடு கூட்டுறவுத்துறை மற்றும் தேசிய கூட்டுறவு வளர்ச்சிக் கழகம் இணைந்து நடத்தும் விழாவில் மாநில அமைச்சர் திரு காந்திராஜ் சிறந்த கூட்டுறவு சங்கங்களுக்கான விருதுகளை இன்று சென்னையில் வழங்குகிறார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக தமிழக அரசு அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். தேர்தல் வாக்குறுதிகளை தாவேக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே பாமணி கிராமத்தில் 9 பழங்கால சிலைகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று 1200 ரூபாய் உயர்ந்து 1,09,600 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. நீலகிரி, கோவை மற்றும் தேனி மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மறைந்த ஈரான் உயர்தலைவர் அயத்துல்லா அலி கமேனியின் இறுதிச் சடங்கில் இந்தியா சார்பில் பங்கேற்க வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கேரிட்டா உள்ளிட்டோர் இன்று தெஹ்ரான் புறப்பட்டுச் செல்கின்றனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் சுவிட்சர்லாந்து 2-0 என்ற கோல் கணக்கில் அல்ஜீரியாவை வென்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இந்தியா இலங்கை அணிகள் பங்கேற்கும் 2 டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளை கொண்ட தொடருக்கான அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. இந்தியா ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2வது நாளான இன்று இலங்கை ஏ அணி முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை 7 விக்கெட் இழப்பிற்கு 317 ரன் எடுத்துள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாந்தா தாய்லாந்தின் ருச்சயா இசரோ இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹாய், ஹலோ அன்பு உள்ளங்களே, என் அன்பு உள்ளங்களுக்கு மீண்டும் ஓர் உற்சாகமான முற்பகல் வணக்கம். இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் மணித்திராடு நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறேன். நான் உங்கள் சுட்டிப்பன் ஜோனா. இன்றைக்கி மணித்திராடு நிகழ்ச்சியில் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, பூமியில் சில இடங்கள் வெறும் நிலப்பரப்பாக மட்டுமே இருக்கக்கூடியது கிடையாதுங்க, இயற்கையோட இதே துடிப்பாக வாழக்கூடிய இடங்களும் இருக்குது. அப்படிப்பட்ட அதிசயங்களில் ஒன்று தான் அஸ்ஸாம் மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த காசிரங்கா அப்படின்னு சொல்லக்கூடிய தேசிய பூங்கா. அங்கே காலடி எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு நொடியும் மனுஷன் இயற்கையின் மடியில் மறுபடியும் பிறக்கிற மாதிரி ஒரு ஃபீலை தருது அந்த இடம். அப்படியே பனித்துளியில் நனைஞ்ச புல்வெளி, காற்றில் அப்படியே ஆடக்கூடிய மரங்கள், பறவைகளோட அந்த அழகான கீதங்கள், இதை எல்லாத்தையும் சேர்த்து இயற்கையின் இசைக்கச்சேரியை நிகழ்த்தக்கூடிய அந்த இடம் பற்றி தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்க போகிறோம். கூடவே சூப்பரான பாடல்களும் வந்துகிட்டே இருக்குது உங்களுக்காக. நிகழ்ச்சியில் ஒழிக்கிருக்கக்கூடிய முதல் பாடல்களுக்கு வாசல் திரைப்படத்திலிருந்து ஆர் வி உதயகுமார் வரிகளுக்கு மனோ குரலை ரசித்த பாடல் இதோ.

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும்
1: மருத்துவமனைக்கு
2: போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
5: நேரம் 11:09. இணைந்திருக்கிறோம் எஃப்எம் ரெயின்போ 102.6 மெகாஹெர்ட்ஸ் மணித்திருநாடு நிகழ்ச்சி. இன்னைக்கு மணித்திருநாடு நிகழ்ச்சியில உலகத்திலேயே அதிக எண்ணிக்கையிலான ஒற்றை கொம்பு காண்டாமிருகங்கள் உள்ள காசிரங்கா நேஷனல் பார்க் பற்றி தான் கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். அதாவது அஸ்ஸாம் மாநிலத்தில் பிரம்மபுத்திரா நதிக்கரையில் அந்த ஆற்றோட தென்கரையில் அமைஞ்சிருக்கிற ஒரு அழகான இடம்தான்

இந்த காசிரங்கா நேஷனல் பார்க். இங்கே இது வந்து உலக புகழ்பெற்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இங்கே தான் உலகத்திலே அதிகமான ஒற்றை கொம்பு காண்டாமிருகங்கள் அப்படின்னு சொல்லலாம். உலகத்தில் வாழக்கூடிய பெரும்பாலான ஒற்றை கொம்பு காண்டாமிருகங்கள் இங்கே தான் பாதுகாக்கப்பட்டு வருது. அதை பார்க்கறதுக்காக ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் ஒவ்வொரு வருஷமும் அங்கே வர்றாங்க. இது விலங்கை மட்டும் பாதுகாக்கிறது மட்டும் கிடையாதுங்க, ஒரு இனத்தோட எதிர்காலத்தையே காக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த காசிரங்கா நேஷனல் பார்க். இன்னும் நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நிகழ்ச்சியில் சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்குது. பகல் நிலவு திரைப்படத்தில் இறந்த கங்கை அமரன் வரிகளுக்கு இளையராஜா மற்றும் ஜானகி குரல் இளையராஜா இசையில் பாடல் இதோ.

11:15 இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் மணித்திராடு நிகழ்ச்சி. இன்னைக்கு மணித்திராடு நிகழ்ச்சியில் அப்படியே காசிரங்கா நேஷனல் பார்க் தேசிய பூங்காக்கு தான் நம்ம அப்படியே போயிட்டுருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே விடிய காலையில் அப்படியே உதிக்கக்கூடிய சூரியன் அப்படி பொன்னிற ஒளியை அப்படி புல்வெளியில் பரப்புது. அந்த சமயத்தில் இயற்கையே ஒரு ஓவியனாக மாறுது அப்படின்னு சொல்லக்கூடிய சொல்லலாம். அந்த புல்லை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த பனித்துளி இருக்குல்ல, அப்படிலாம் வைரம் மாதிரி அப்படியே மினுங்குது. அந்த நேரத்தில் வீசக்கூடிய காற்று நம்ம காதில் எப்படி சொல்லும், இயற்கையை நேசி அது உன்னை என்றைக்குமே கைவிடாது அப்படின்னு காதில் சொல்கிற மாதிரி இருக்குது இந்த காசிரங்கா தேசிய பூங்கா. இது தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். இப்போ நிகழ்ச்சியில் சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்குது. மௌன ரகம் திரைப்படத்திலிருந்து SPP குரலில் பாடல் இதோ.

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ.
1: ஆபீஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ. வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
2: நேரம் 11:21. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மகாஹெர்ட்ஸின் மனிதநாடு நிகழ்ச்சியில். இன்னைக்கு மனிதநாடு நிகழ்ச்சியில் காசிரங்கா நேஷனல் பார்க் தேசிய பூங்கா பற்றி தான் தகவல்களை கேட்டு தெரிஞ்சிட்ருக்குறோம். குட்டியாக ஒரு கதை சொல்லலாம் அப்படின்ருக்க என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு நாள் ஒரு சின்ன பையன் ஒரு வனக்காவலர்கிட்ட போய் இப்படி ஒரு கேள்வி கேட்குறான். இந்த காட்டை ஏன் இவ்வளோ கவனமாக பாதுகாக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு அவர் அழகாக சிரிச்சுட்டு சொன்னார். என்ன சொல்கிறார் தெரியுமா? நாம் காட்டை காப்பாற்றலை தம்பி, நாளைய மனித வாழ்க்கையை தான் காப்பாத்திட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. அது ஒரு சாதாரண பதில் தான், ஆனா ஒரு 1000 புத்தகங்கள் சொல்லித்தராத பாடத்தை அந்த ஒரே ஒரு வார்த்தை சொல்லுது. ஆமாங்க, இந்த காட்டை வந்து காப்பாற்றலை, நம்ம காப்பாற்றலை, மனுஷனோட வாழ்க்கையை தான் காப்பாத்துறோம் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த காசிரங்கா காண்டாமிருகங்களின் இல்லம் மட்டும் கிடையாதுங்க, இங்கே யானைகள், காட்டெருமைகள், புலிகள், மான்கள், இப்படி எக்கச்சக்கமான பல நூறு வகையான பறவைகள் அப்படின்னு எண்ணற்ற உயிர்கள் ஒன்றோடன்று இணைந்து வாழக்கூடிய உயிர்களின் பேரரசாக இருக்குது அஸ்ஸாமில் இருக்கக்கூடிய காசிரங்கா நேஷனல் பார்க். ஒவ்வொரு உயிரும் இயற்கையின் சமநிலையை பாதுகாக்கக்கூடிய ஒரு முக்கிய அங்கமாக இருக்குது. இயற்கை நமக்கு எதையுமே கேட்காம கொடுக்குது, ஆனா நாம இயற்கைக்கு என்ன செய்யறோம்? நிகழ்ச்சி அடுத்ததாக ஒழிக்கக்கூடிய பாடல் உதயகீதம் திரைப்படத்திலிருந்து மேத்தவர்களுக்கு எஸ்பிபி மற்றும் ஜானகி குரலை பாடல். இதோ

11:28 இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் மனிதநாடு நிகழ்ச்சியில் இன்றைக்கி மனிதநாடு நிகழ்ச்சியில் காசிரங்கா நேஷனல் பார்க்கை பற்றி தான் கேட்டு தெரிஞ்சிருக்கோம். சுத்தமான காற்று, தூய்மையாக இருக்க கிடைக்கக்கூடிய நீர், மழை, வளமான மண், இது எல்லாமே காடுகள் நமக்கு கொடுக்குற பரிசுகள். ஆனால் நம்ம அதை பாதுகாக்க தவறணும் அப்படின்னா இயற்கை மௌனமாகவே அதோட பதிலை நமக்கு தரும். வறட்சி, வெள்ளம், வெப்பம், இது எல்லாம் நமக்கான எச்சரிக்கை மணிகள். காடு பேசும் மொழி என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, உயிர்கள் சிரிக்கும் பூமி இது, உலகம் காக்கும் சொர்க்கம் இது அப்படிங்கிறது தான் காசிரங்கா நமக்கு சொல்லித்தரக்கூடிய பாடம். ஒரு மிகப்பெரிய பாடம் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, மனுஷன் இயற்கையோட எஜமானன் கிடையாது, அதில் ஒரு சிறிய அங்கம் மட்டும்தான். இயற்கையோடு இணைந்து வாழும்போது தான் நம்மளோட வாழ்க்கை முழுமையடையுது. அதனால் இயற்கையை பேணி பாதுகாப்போம். நிகழ்ச்சி அடுத்ததாக ஒலிக்க இருக்கக்கூடிய பாடல் புன்னகை மன்னன் திரைப்படத்திலிருந்து.

0: நம்ம நிலை இப்ப ஜூலிக்கும் நிலையா இருக்க போகுது.
1: எப்படி?
0: தனிஷ்க் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் திருநெல்வேலி ஹோட்டல் ஆப்பிள் ட்ரீல ஜூலை 3, 4 and 5 நடக்க போகுது. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூட அப் டு 30% டிஸ்கவுண்ட். ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
2: தனிஷ்க் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு. டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
3: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
4: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
5: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும்
6: இணைந்திருக்கிறோம் ஆகாஷவாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மகாஹெர்ட்ஸின் மணித்து நாடு நிகழ்ச்சி. இன்னைக்கு மணித்து நாடு நிகழ்ச்சியில அஸ்ஸாம்ல இருக்கக்கூடிய காசிரங்கா தேசிய பூங்கா பற்றிய தகவல்களை தான் கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். நிறைவாக என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஒரு மரத்தை நடுறது, ஒரு செடியை வளர்க்குறது மட்டும் இல்லைங்க, ஒரு தலைமுறைக்கு நம்பிக்கையை விதைக்கணும். ஒரு காட்டை பாதுகாக்கிறது அப்படிங்கிறது ஒரு நாட்டோட எதிர்காலத்தை பாதுகாக்கிறதுக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் இயற்கை பாதுகாப்பு அப்படிங்கிறது அரசோட வேலை மட்டும் இல்லைங்க, ஒவ்வொரு குடிமகனோட கடமையாகவும் இருக்குது. இந்த காசிரங்கா தேசிய பூங்கா ஒரு சுற்றுலா தலம் மட்டும் கிடையாது, அது இயற்கை எழுதிய ஒரு உயிர் ஓவியம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஓவியத்தை ரசிப்போம், அதோட பாதுகாக்கவும் செய்வோம், அடுத்த தலைமுறைக்கு பசுமையான பூமியை பரிசா வழங்குவோம். ஏன் அப்படின்னா, காடுகள் வாழ்ந்தாதான் உயிர்கள் வாழும், உயிர்கள் வாழ்ந்தாதான் உலகம் வாழும். அப்படிதானே நிகழ்ச்சி அடுத்ததா ஒலிக்க இருக்கக்கூடிய பாடல், அரங்கேற்ற வேலை திரைப்படத்திலிருந்து வாலிபர்களுக்கு உமாரமணன் மற்றும் கே ஜே எஸ் தஸ்குரல்ல இளையராஜா செயல் பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு இணைஞ்சிருங்க.

0: 11:40 இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மகாஹெர்ட்ஸ் மனித நாடு நிகழ்ச்சியில் அடுத்ததா உள்ளூர் தகவல்களை தர்றதுக்காக என் கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா,
1: நாங்க அஜய் வசந்தி பாலமுருகன். நேர்களே கோயில்களுக்கு பரம்பரை முறை வழி சாரா அறங்காவலர்கள் வந்து நியமனம் செய்ய இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுக்காக வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அறங்காவலரா நீங்களும் வந்து இந்த இதுக்கு விண்ணப்பிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா www.hrce.tn.gov.in அப்படின்ற வலைதளத்துல வந்து கொடுத்துருக்கிறாங்க இதுக்கான தகவல்கள் எல்லாமே. அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இதுக்காக நீங்க விண்ணப்பிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து கடைசி தேதி ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 5ஆம் தேதி மாலை 5:45 அந்த விண்ணப்பத்தை பூர்த்தி செஞ்சு அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
0: அடுத்ததான் நான் என்ன தகவல் சொல்ல போறேன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இளநிலை மருத்துவ படிப்புக்கான

நீட் மறுத்தேர்வு முடிவுகள் எப்போ வெளியாகுது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஜூலை 20 வெளியிடுறதுக்காக தேசிய தேர்வுகள் வந்து அவங்க வந்து திட்டமிட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா தமிழகத்தில் 377 தேர்வு மையங்களும் 120,000 பேருக்கு மேற்பட்டோரும் சென்னையில் வந்து 43 மையங்களில் 20,000 அதிகமானோரும் தேர்வு எழுதியிருந்தாங்க. நீட் தேர்வோட முடிவுக்காக எல்லாரும் காத்துட்ருப்பாங்க. அந்த முடிவு எப்போ வருது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வரக்கூடிய 20 வெளியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தேசிய தேர்வுகள் முகமை திட்டமிட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் எதிர்பார்த்துட்டே இருங்க, ரிசல்ட் நல்ல ரிசல்ட்டாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததான் என்ன தகவல் அப்படின்னு கேட்டிங்கன்னா தகவல் இல்லை ஒழிக்கிருக்கக்கூடிய பாடல் கே டி கண்மணி திரைப்படத்தின் SBP குரலில் பாடல் வந்துட்டு இருக்குது, கேட்டு நினைஞ்சிருங்க.

0: 11:46.
1: அடுத்ததாக என்ன தகவல்கள் சொல்ல போகிறாங்க வசந்தி அப்படின்னா?
2: அடுத்த தகவல் என்ன அப்படின்னா, ஒரு மின்தடை செய்தி தான் வந்து சொல்லியிருக்கிறோம். நம்ம நெல்லை நகரத்திலையும் பேட்டையிலையும் நாளைக்கு வந்து மின்தடை அறிவிச்சிருக்கிறாங்க. அதனால திருநெல்வேலி நகரம் ரத வீதிகள், பழையப்பேட்டை, காந்தி நகர், திருப்பணிக்கரசல்குளம், வாகைக்குளம், குன்னத்தூர் பேட்டை, தொழிற்பேட்டை, கோடீஸ்வரன் நகர், சாஸ்திரி நகர், தீன் நகர், திருமங்கை நகர், செந்தமிழ் நகர் மற்றும் அதை சுற்றி இருக்கிற பகுதிகள் எல்லாம் நாளைக்கு காலையில் 9 மணியிலிருந்து மாலை 5 மணி வரைக்கும் மின்தடை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
1: அடுத்ததான் நீங்கள் அதை சொன்ன உடனே, அந்த மின் சம்மந்தமாக சொன்ன உடனே நானும் சொல்கிறேன். மின் வாரிய குறைத்தீர் கூட்டம் எங்கே நடக்க இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, திருநெல்வேலி தென்காசி மாவட்டங்களில் மின் வாரிய செயற்பொறியாளர் அலுவலகத்தில் இந்த மாதம் குறைத்தீர் கூட்டம் நடைபெறக்கூடிய தேதி என்ன அப்படின்னு சொல்கிறேன். ஜூலை 3 அதாவது இன்றைக்கி வள்ளியூர் கூட்ட அலுவலகத்திலையும், 7 தென்காசிலையும், 10 திருநெல்வேலி கிராமப்புற கூட்ட அலுவலகத்திலையும், 14 கடையநல்லூர்லேயும், 17 திருநெல்வேலி நகர்ப்புற கூட்ட அலுவலகத்திலையும், 21 சங்கரன் கோயிலையும், 24 கலிடை குறிச்சிலும் மின்வாரிய குறைத்தீர் கூட்டம் நடைபெறும். உங்களுக்கு ஏதாவது குறைகள் இருந்ததுன்னா கண்டிப்பாக போய் சொல்லுங்கள்.
2: ஸோ இந்த தகவலோட இன்னொரு ஒரு தகவல் என்ன அப்படின்னா, மகளிர் திட்ட அலுவலகத்தில் தற்காலிக பணிக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா, திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் இருக்கிற தமிழ்நாடு மாநில வாழ்வாதார இயக்க அலுவலகத்தின் கீழே திருநெல்வேலி மாவட்ட இயக்க மேலாண்மையாளர்களில் இருக்கிற எம்ஐஎஸ் அனலிஸ்ட் அப்படின்ற வெளி ஆதார முறையிலான தற்காலிக பணியிடத்துக்கு விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு பிஇ பிடெக் படித்தவங்க வந்து அப்ளை பண்ணலாம். 30 இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. விண்ணப்ப படிவம் வந்து மேலாளர் அலுவலகத்தில் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்ப படிவத்தை மாவட்ட நகர்ப்புற வாழ்வாதார மைய அலுவலகம், பூமாலை வணிக வளாகம், புதிய பேருந்து நிலையம் பக்கத்தில் இருக்கிற இதில் வந்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுக்காக இன்னும் தகவல் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, 9994939786 அதுக்கு நேரடியாக நீங்கள் தொடர்பு கொண்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த பூர்த்தி செஞ்ச விண்ணப்பங்களை உரிய ஆவணங்களோட இந்த முகவரிக்கு ஜூலை 10 மாலை 5 அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
1: அடுத்ததான் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, திருநெல்வேலி மாவட்டத்தில் உலமாக்களுக்கு இருசக்கர வாகனமாக மானியம் வழங்கக்கூடிய திட்டத்துக்கு விண்ணப்பிக்க வரும் 15 வரை கால அவகாசம் நீடிப்பு செஞ்சுருக்காங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு அரசால் உலமாக்கல் மற்றும் பணியாளர்கள் நல வாரியத்தில் பதிவு பெற்றதுக்கப்புறம் 18 to 60 வரைக்கும் உள்ள உலமாக்களுக்கு புதிய இருசக்கர வாகனமாக மானியத்தொகை ₹50,000 வழங்கக்கூடிய திட்டம் செயல்படுத்தப்பட்டு வந்துட்டுருக்கு. இந்த வகையில் திருநெல்வேலி மாவட்டத்தில் இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற கடந்த 30 வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ தற்போது விண்ணப்பிக்கக்கூடியதற்கான தேதி வந்து 15 வரைக்கும் கால அவகாசம் நீட்டிச்சிருக்காங்க. இந்த மாவட்டத்தில் பிற்படுத்தப்பட்டோர் சிறுபான்மையின நலத்திற்கான உரிய ஆவணங்களோட அந்த விண்ணப்பங்களை நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த மானியங்களை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நிகழ்ச்சி அடுத்ததாக ஒழிக்க இருக்கக்கூடிய பாடல் சாத்திரியன் திரைப்படத்திலிருந்து சுரநலத்தா குரல் பாடல் இதோ

0: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: நேரம் 11:55. அடுத்ததா என்ன தகவல் வசந்தி?
2: அடுத்த தகவல் என்ன அப்படின்னா, தென்காசி மாவட்டத்தில் தாய்மானவர் திட்டத்தின் கீழே ஜூலை மாதத்துக்கான அத்தியாவசியமான பொருட்கள் வந்து நாளை மற்றும் 6ஆம் தேதிகளில் வீடு வீடாக சென்று விநியோகம் செய்யப்பட இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. தகுதியுடைய குடும்ப அட்டைதாரர்கள் இந்த திட்டத்தினை பயன்படுத்தி பயனடையலாம் அப்படின்னு மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவிச்சிருக்கிறாங்க.
1: அடுத்ததாக என்ன தகவல் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, சிறப்பு டெட் தேர்வு நாளைக்கு ஆரம்பிக்குது. அதாவது அரசு பள்ளிகளில் பணியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கான சிறப்பு டெட் தேர்வு தமிழகம் முழுவதும் சனி ஞாயிறு ஆகிய 2 தினங்களில் நடைபெற இருக்கு. தேர்வர்கள் கடைசி நேரத்தில் பதட்டமாக எல்லாத்தையும் எடுத்து வைக்கக்கூடாது, முதல்ல கால் லெட்டர் டவுன்லோட் பண்ணிக்கணும் அப்படின்னும், காலையில் 8 to 9 மணிக்குள்ள 8:30

0: இருக்கணும், 9 மணிக்குள்ளே தேர்வு மையத்துக்கு போயிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட போகும்போது அவங்க வந்து ஒரு அடையாள அட்டை, ஒரு ஐடி ப்ரூஃப் வந்து ஒரிஜினல் எடுத்துருக்கணும் அப்படின்னும், கருப்பு கலர் பேனை தான் எடுத்துகிட்டு போகணும், 2 கருப்பு கலர் பால் பாயிண்ட் பேனாவும் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாருக்கும், எல்லா டீச்சர்ஸ்க்கும் ஆல் தி பெஸ்ட், நல்லா எக்ஸாம் எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சி நிறைவு செய்கிறோம். நிகழ்ச்சியில் இதுவரை உங்களுடன் இணைந்திருந்தோம். என்ன உங்களுக்கு சுட்டி பண்ணோனா என் கூட
1: நாங்க அஜய் வசந்தி பாலமுருகன்,
0: டாட்டா சொல்லிருங்க வசந்தே,
1: டாட்டா சொல்லியாச்சு.
0: நிகழ்ச்சியில் ஒலிக்க இருக்கக்கூடிய பாடல் பொண்ணுமணி திரைப்படத்திலிருந்து எஸ்பிபி மற்றும் ஜானகி குரலில் வந்துட்டே இருக்கு. தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க.

அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா, நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னால் புரியுமா, அது கொஞ்சி

நேரம் 12 மணி. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. தொடர்ந்து கேட்கலாம் இன்று இனி ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நண்பகல் 12:10 மற்றும் 12:50 ஸ்நேகிதியின் நிகழ்ச்சியில் எதிர்பாராமல் வரும் சிறு சிறு செலவுகளை எப்படி எதிர்கொள்கிறீர்கள், இந்த தலைப்பில் தோழிகள் அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க இருக்கிறாங்க. 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டம்.

திட்டங்கள், தேசிய உற்பத்தி இயக்கம் பற்றி கேட்கலாம். ஒன்று பத்திற்கு நலம் தானா நிகழ்ச்சியில் சத்துக்கள் நிறைந்த செவ்வாழை பற்றி கேட்கலாம். 1:55 நலம் தானா. சிறுநீரக கல் அடைப்பு குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் சித்த மருத்துவ நிபுணர் டாக்டர் மதன் அவர்கள். பிற்பகல் 2:15 திரையருவி, பிற்பகல் 3:20 குக்கு நீர் விருப்ப பாடல்கள். 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. மாலை 4:20 பொதிகை தும்பி, 5:20 படமும் பாடலும். மாலை 6:00 நிகழ்ச்சி குறிப்புகள். 6:10 மற்றும் 6:40 பக்தி மாலை. இரவு 7:00 திரை இசை. இரவு 7:10 ஈரோடு மாவட்ட செய்திகள். எழுதியவர் பி சி மூர்த்தி. இரவு 7:25 நம்மை சுற்றி. 7:30 ஃபிஃபா 2026 உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் தினசரி நிலவரம் கேட்கலாம். இரவு 7:32 அறிவியல் நேரம். இரவு 8:05 ஊரும் உறவும் சங்கிலி பூதத்தார் கதை மகுடாட்டம் வழங்குபவர் திருநெல்வேலி ஜங்ஷன் தங்கசாமி குழுவினர். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல்கள் கேட்கலாம். இரவு 9:15 செய்திச்சுடர், 9:30 இலக்கிய சாரல் இலக்கியங்களில் மறக்க முடியாத கதாபாத்திரங்கள். இரவு 10:00 சுகமான ராகங்கள் நேயர்களின் விருப்ப பாடல்கள் கடிதம் வழியாக கேட்கலாம். அந்த வகையில் இன்று மம்சாபுரம் மீனா அவர்களின் விருப்ப பாடல்கள் கேட்கலாம். 11:00 நிகழ்ச்சி குறிப்புகள். நேயர்கள் இதுவரை கேட்டது இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஸ்நேஹிதியே, இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கினா தெரியுமா?
3: ஹே, வசந்தன் கோல தானே வாங்கின?
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
4: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: தட்ஸ் ரைட்.
6: வணக்கம் நேர்களே, ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நாம் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி பெண்கள் மட்டும் பங்கேற்கும் ஸ்நேஹிதியே. இன்னைக்கு ஸ்நேஹிதி நிகழ்ச்சியை வழங்குறதுக்காக காற்றலையில தயாரா இருக்கிறோம். நான் உங்கள் திவ்யா மற்றும்
7: நான் உங்கள் சுட்டிப்பெண் ஜோனா.
6: சுட்டிப்பெண் ஜோனா, என்ன நிகழ்ச்சி முடிச்சுட்டு டயர்ட் ஆயிட்டீங்க? அடுத்து பசிக்க ஆரம்பிச்சிருச்சோ?
7: ஆமா, கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டா அதுக்கப்புறம் வருவடி
6: அப்படி தெம்பா இருக்கலாம்னு நினைக்கிறீங்க? அதாவது சில விஷயங்கள் நமக்கு லைஃப்ல நடக்கும் போது நம்ம எதிர்பார்க்கறது எல்லாமே நடக்காது. சில விஷயங்கள்
7: எதிர்பார்த்தது நடக்கல. இப்ப என்ன சொல்ல வரீங்க, நாட்டுக்கு தத்துவம்
6: அப்படின்னா, இன்னைக்கு நம்ம ஸ்நேகிதியில எதை பத்தி பேச இருக்கிறோம் அப்படின்னா, எதிர்பாராம வரக்கூடிய சிறு சிறு சில,
7: அதுதான் எதிர்பார்க்காம வந்துட்டேன், அதை எப்படி சமாளிக்க?
6: ஆமா, அது வரும்போது நம்ம எப்படி சமாளிக்கணும் அப்படிங்கறது எல்லாம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? சோ அவங்கவங்க எப்படி அவங்களுடைய அந்த சின்ன சின்ன செலவுகளை எப்படி நீங்க சமாளிக்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, கேட்கற எல்லாருக்குமே பயனுள்ளதா இருக்கும் அப்படிங்கறதுனால நம்ம தோழிகள்கிட்ட கேட்க போறோம். ஏன்னா நம்ம வீட்டுடைய நிதி நிர்வாகத்திலேயே முக்கிய அமைப்பா இருக்கக்கூடியது பெண்கள் இல்லையா?
7: ஆமா, கண்டிப்பா.
6: ஆமா, அதனால அந்த பெண்கள் எப்படி அந்த வரக்கூடிய அந்த எதிர்பாராம வரக்கூடிய அந்த சின்ன சின்ன செலவுகளை எப்படி சமாளிக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தோழிகளே, உங்களுடைய கருத்துக்களை நீங்க தெரிவிக்கணும் அப்படின்னா கால் பண்ண வேண்டிய நம்பர் சொல்றோம், நோட் பண்ணிக்கோங்க. 04-2-256-1132 மற்றும் 04-2-256-1133 அப்படிங்கிற எண்களுக்கு தோழிகளோட பேசுறதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில பாடல் கேட்டு வந்துடலாம். அள்ளி தந்த வானம் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
1: That's right.

0: நன்மை ஒன்றும் செய்யாது.
1: இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக கழிய வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

0: ஸ்நேகிதி நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 இன்னைக்கு நம்ம தோழிகள்கிட்ட எதை பத்தி கேட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா, எதிர்பாராமல் வரக்கூடிய சிறு சிறு செலவுகளை நீங்கள் எப்படி எதிர்கொள்கிறீர்கள் அப்படின்னு தான் கேட்டிருக்கோம். நிகழ்ச்சிகளும் தோழிகள் வந்துட்டாங்க, பேசிடலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யாருங்க இது பேசுறீங்க?
1: நாங்க பெருமாள்புரத்துல இருந்து அம்மணி ஜி தரப்பன் பேசுறேங்க.
0: அம்மணி பேசுறீங்களா பெருமாள்புரத்துல இருந்து?
1: ஆமா ஆமாங்க.
0: சொல்லுங்க. நீங்க
1: எதிர்பாராத செலவு வந்ததுன்னா, நம்ம வந்து இப்ப மாச கணக்குல பேப்பரை சேர்த்து வச்சிருப்போம் 2-3 மாசத்துக்குன்னு. அப்ப அதெல்லாம் திருப்பி விலைக்கு போடுவோம். விலைக்கு போட்டு அந்த காசை எல்லாம் நம்ம தனியா எடுத்து வச்சிருப்போம். அப்புறம் வீட்டுல அந்த காலத்துல பால் கவரு வேற சிரட்டை அது இதுன்னு அதுக்கெல்லாம் இது பண்ணி போட்டுட்டு அந்த காசெல்லாம் வச்சிருப்போம் இல்லையா. அதை வச்சு அது எப்படினாலும் ஒரு அமௌண்ட் தேறிடும் நமக்கு. அதை வச்சு நம்ம அந்த எதிர்பாராத செலவை வந்து அதுல நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி
0: கட்டிடலாம் அப்படிங்கறீங்க.
1: ஆமா, யார்ட்டையும் போய் கேட்க வேண்டாம். ஆமா, கடனும் வாங்க வேண்டாம்.
0: ரொம்ப அழகா நன்றி நன்றி. அதாவது இந்த பழைய பொருட்கள் இதெல்லாம் நம்ம வந்து இடைக்கு போட்டு அதை காசாக்கி அப்பப்போ அந்த நம்ம போடக்கூடிய அந்த பொருளை காசாக்கி வச்சு வச்சு அந்த காசு வந்து அந்த எதிர்பாராமல் வரக்கூடிய அந்த செலவுகளை எதிர்கொள்றதுக்கு எனக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நம்ம பெருமாள்புரத்துலேருந்து அம்மன்னி சொல்லிட்டாங்க. அடுத்து வர தொழில்கிட்ட பேசிடலாமா? வணக்கம். வணக்கம். யாரிங்க இது பேசுகிறீங்க? இணைப்புக்கு வந்துட்டீங்க. ஆஹா, தோழியோட இணைப்பில் எது பிரச்சனை நினைக்கிறேன். அடுத்த தொழில்கிட்ட பேசிடலாம். வணக்கம்.
2: நல்லா இருக்கும். நீங்க யாரு? எங்க இருந்து?
0: ஆலங்குளத்துல இருந்து காயத்ரி. காயத்ரி நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு எதிர்பாராம ஒரு செலவு வந்துருச்சு, ஒரு சின்ன செலவு தான், அதை எப்படி சமாளிப்பீங்க?
3: நான் வந்து

0: வீட்டாடி வேலை பார்த்து வந்தவொடனே என் பொண்ணுகிட்ட வந்து சீட்டு கட்டுல போக சுட்டு வரும் இருந்ததுன்னா என் பொண்ணுகிட்ட கொடுத்துருவாங்க. ஆளுக்கு 100 ரூபாய் நீங்க சேமிச்சு வைங்கன்னுட்டு அவங்க கிட்ட கொடுத்துருவாங்க.
1: குழந்தைங்க சேர்த்து வச்சிருக்க காசை நீங்க எடுத்துருவீங்கங்கறீங்க.
0: அம்மா கேட்டு வாங்கிக்கிடுவோம், நாங்கதான் ஒரு சேஃப்டிக்கு கொடுத்து வைப்போம். உங்க அம்மா கூட எதுவும் வந்துச்சுன்னா அவங்க அந்த காசுல இருந்து தான் ட்ரெஸ் எடுக்கிறது.
1: சூப்பர்.
0: நம்ம காசு வந்து எதிர்பார்க்க வேண்டாம்டா.
1: ஆமா, அதுவும்
0: கரெக்ட் தான். டெய்லி 100 ரூபாய் ஒவ்வொரு நாளைக்கு 500 ரூபாயும் கொடுப்பாங்க. ஆனா எண்டே தர மாட்டாங்க, நான் நம்ம என்ன எடுத்துருவோம் அப்படின்ட்டு என் பொண்ணுங்கள்ட்டே கொடுப்பாங்க. தேவைன்னா மட்டும் வாங்குவோம், இல்லைன்னா வாங்க மாட்டோம்.
1: அதுவும் குழந்தைகிட்ட வந்து பத்திரமா வச்சுக்கோ, செலவழிச்சிடாதுன்னு சொல்லி சொல்லி, ஆனா செலவு வரும்போது நீங்க அவங்க கிட்ட இருந்து வாங்குவீங்க. சூப்பர்.
0: அவங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். அப்படி திட்டு அதிகமா ஆயிட்டு அப்படின்னா அவங்களுக்கே ஒரு மோதிரமோ கம்மலோ வாங்கி கொடுப்போம்.
1: ஆஹா, சூப்பர்மா, சூப்பர், ரொம்ப அழகா சொன்னீங்க. நன்றிமா, நன்றி. இந்த பேசல இதற்கு
2: நம்ம காயத்ரி சொன்ன மாதிரி ஒரு விஷயத்த சொன்னாங்க. என்ன கேட்டீங்க அப்படின்னா, என்ன அப்படின்னா, இப்போ வந்து அப்பா மார்கள் வந்து சட்டையை வந்து வீட்டில் வந்து கழட்டி போடுவாங்கல்ல, அப்பா மார்கள் சட்டையோ அல்லது அம்மா மார்கள், அப்போ வந்து அந்த 20 ரூபாய் நோட்டு அப்படின்னு சேர்த்து வைப்பாங்க. பார்த்துருக்கீங்களா நீங்கள், வெறும் 20 ரூபாய் இருந்தால் மட்டும் அதை எடுத்து ஒரு உண்டியில் சேவ் பண்ணிடுவாங்க. உண்டியிலே ஏதோ ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருவாங்க. ஒரு 10 ரூபாய் இருந்ததுன்னா அந்த 10 ரூபாய் தாளை மட்டும் எடுத்து எடுத்து வச்சு. அப்போ அந்த மாதிரி பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அதாவது 10 ரூபான்னு இருந்ததுன்னா அது வந்து எக்ஸ்ட்ரா செலவுக்கு, 20 ரூபான்னு இருந்தது, அதாவது பெரிய அமௌண்ட் எடுக்க மாட்டாங்க, ஒரு 20 ரூபாய் மட்டும் மிச்சம் இருக்கக்கூடிய 20 ரூபாயை மட்டும் எடுத்து எடுத்து போட்டு வைப்பாங்க. அந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும்.
1: அதாவது இன்னொரு ஒரு சிலங்க வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நம்ம வீட்டில் வந்து மளிகை ஜாமான் வாங்குறதுக்கு ஏதாவது திங்ஸ் வாங்குறதுக்குன்னு வந்து நம்ம குடும்பத்தலைவனுக்கு கொஞ்சம் கொடுக்குற காசில் கொஞ்சம் கொஞ்சம் மிச்சம் பிடிச்சி அதில் வர கொஞ்சம் காசு, நீங்கள் சொன்ன ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் வந்துச்சுன்னா அதெல்லாம் திருப்பி கொடுக்க மாட்டாங்க, சேர்த்து சேர்த்து வச்சுப்பாங்க. இப்படி நம்ம அந்த சேர்த்து சேர்த்து வைக்கக்கூடிய அந்த சேமிப்பு என்னைக்காவது ஒரு நாள் கொஞ்சம் எதிர்பாராமல் வரும்போது அந்த செலவுக்கு இந்த சேமிப்பு வந்து கை கொடுக்கும் இல்லையா. இந்த மாதிரி இன்னும் வேறு என்னென்ன டெக்னிக்ஸ்லாம் தோழிகள் வந்து அந்த எதிர்பாராமல் வரக்கூடிய செலவுகளை சமாளிக்கிறாங்க அப்படின்னு நம்ம கேட்டு தெரிஞ்சதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் பாடல் கேட்டு வந்துடலாம். குசேலன் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்குது, கேட்டுட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

0: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
1: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: தட்ஸ் ரைட்.
4: பன்னிரண்டு மணி 30 நிமிடத்துல கேட்டுட்டு இருக்கிறீங்க சிநேகிதியே நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 இன்னைக்கு ஸ்நேகிதி நிகழ்ச்சிகளில் நம்ம ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் நம்ம என்ன பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, எதிர்பாரம் வரக்கூடிய சிறு சிறு செலவுகளை நீங்கள் எப்படி எதிர்கொள்வீங்க அப்படின்னு தான் நம்ம தோழிகள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறோம். தொடர்ந்து பேசிடலாம். நம்ம கூட பேச போகிற அடுத்த தோழி, வணக்கம்.
5: வணக்கம்மா.
4: வணக்கம். யாருங்க இது பேசுகிறீங்க?
5: சாத்தான்குளத்துலேருந்து சாந்தி பேசுகிறேன்.
4: சாத்தான்குளத்துலேருந்து சாந்தி, ரைமிங்காக பேர் வச்சுருக்கீங்களே.
5: ஆமாம்,
4: சொல்லுங்க சாந்தி.
5: பிறந்த ஒரு சோனகன் விளை கெட்டி கொடுத்தது சாத்தாங்களாம்.
4: எப்படினாலும் இந்த சா சோ வந்துருது, பரவாயில்ல. சொல்லுங்க, நீங்க அந்த சின்ன சின்ன செலவுகளை வந்து எப்படி சமாளிப்பீங்க?
5: சமாளிக்கிறது, வரவு செலவு எல்லாமே அவங்களே பாத்துக்குவாங்க. ஜாமான் எல்லாமே அவங்களே இதுதான். திருவாதவசம் ஒரு உண்டியில், மண் உண்டியில் சேர்த்து
4: வச்சிருப்பேன்.
5: அது வீடு சின்ன பிள்ளையா இருக்கும் போதே எனக்கு அந்த பழக்கம் உண்டு.
4: அத கல்யாணத்துக்கு அப்புறமும் கடைபிடிக்கிறீங்க?
5: ஆமா, அது மண் உண்டியில எப்போதும் காசு.

0: சேர்த்து வச்சிருக்கேன். இப்ப பிளாஸ்டிக் உண்டியல் வந்திருக்கா, பிளாஸ்டிக் உண்டியலும் சேர்த்து வச்சிருப்பேன்.
1: சரி.
0: தீராத அவசரத்துக்கு எடுத்துக்குவேன். ஆமா,
1: சூப்பர்மா
0: மற்றபடி
1: சூப்பர்.
0: போட்டு
1: சூப்பர்.
0: ஆமா, எங்க அப்பா ஏதாவது கேட்டனா எங்க அப்பா கொடுப்பேன்.

0: ஆமா
1: வேணுமா
0: ஆமா
1: இல்லையா?
0: அந்த பழக்கம் வீட்டுல இருக்கும் போதே உண்டு.
1: கண்டிப்பா கண்டிப்பா, ரொம்ப அழகா
0: ஆமா வீட்டுல
1: சொன்னீங்கம்மா.
0: இருக்கும்போது பூ கட்டி கொடுப்பேன், அப்புறம் அந்த மாவரைச்சு கொடுக்குற கிரைண்டர்ல மாவரைச்சு எல்லாம் கொடுப்பல, அந்த காசு சில்லற காசு எல்லாம் சேர்த்து உண்டியில போட்டு வச்சிருப்பேன்.
1: சூப்பர்.
0: ஆமா எங்க அப்பா ஏதாவது கேட்டனா எங்க அப்பா கொடுப்பேன். ஆமா இப்ப இங்க வந்து இங்க வந்து அவங்க கேட்க மாட்டாங்க வீட்டுக்காரங்க, நான் எனக்கு ஏதாவது தேவை
1: உங்களுக்கு தேவையானதை நீங்க அதுல செஞ்சுப்பீங்க.
0: அதுல எடுத்து திரும்ப கொலுசு ஏதாவது எடுக்கிறாந்தா, ஏதாவது ஜம்மா சிம்பிளா ஏதாவது ஒரு சேலை எடுக்கிறாந்தா கொலுசு எடுக்கிறாந்தா அப்படி நான் செலவு நான் எடுத்துக்குவேன். அதே அந்த காசு அவங்க கேட்க மாட்டாங்க.
1: சூப்பர்மா சூப்பர், அழகா சொன்னீங்கம்மா. நன்றி நன்றி. நம்ம சாந்தி சொன்னாங்க கேட்டிங்களா?
2: கேட்டேன், கேட்டே இருக்கேன்.
1: அதாவது அவங்க உண்டியில் சேர்த்து வச்சுட்டு இப்போ நம்ம அப்பா அம்மாவுக்கு ஏதாவது செய்யணும்னாலும் சரி, இல்லை அவங்க பூ வித்து வரக்கூடிய காசு, மாவரைச்சு வரக்கூடிய காசுலாம் அந்த உண்டியில் சேர்த்து சேர்த்து வச்சுப்பாங்களாம். இந்த மாதிரி இந்த சேர்த்து வைக்கிற காசு அந்த எதிர்பாரம் வரக்கூடிய செலவுகளுக்கு கை கொடுக்குதுன்னு அழகா சொல்லிட்டு போயிட்டாங்க. அடுத்த தோழி என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுடலாமா?
2: வணக்கம், யார் இங்கிருந்து?
3: ஹலோ,
2: வணக்கம்
3: மேடம். உங்களுக்கு ஜோதி பேசுறேன்.
2: ஜோதிமா சொல்லுங்க.
3: நான் வந்து வார சம்பளம் வாங்குவேன் மேடம், டெய்லரா இருக்கனால. அது வார வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருளை வாங்கி போட்டுட்டு மிச்சம் 100 200 சேர்த்து சேர்த்து போஸ்ட் ஆஃபீஸ் தான் போடுவேன். தெருவில் இருக்கு போஸ்ட் ஆஃபீஸ், அங்க போய் போட்டு வந்துடுறேன். தவிர்க்க முடியாத செலவுனா தான் போய் எடுத்து. போன வாரம் கூட சேர்த்தி 5000 ஃபீஸ் காட்டும் கொடுங்காச்சு, அதுக்கு எடுத்து கொடுத்தேன்.
1: இந்த மாதிரி போஸ்ட் ஆபீஸ்ல சேர்த்து வைக்கிறது உங்களுக்கு அந்த அவசர நேரத்துக்கு கை கொடுக்குது. சூப்பர்மா, ரொம்ப அழகா சொன்னீங்க. நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு.
2: வீட்டு பக்கத்துல எல்லாம் போஸ்ட் ஆபீஸ் இருந்தா அங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சும்மா இருக்கும்போது போய் பாருங்க, போய் விசாரிங்க. விசாரிச்சுட்டு ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணுங்க, அதுல போய் பணத்தை போடுங்க அப்படின்னு ஜோதியமா சொல்லியிருக்காங்க.
1: ஆமா, அந்த எதிர்பாராம நம்ம வரக்கூடிய செலவுகள், ஒரு வாகனம் பழுதாகட்டும், இல்ல ஒரு சின்ன மருத்துவ செலவோ, இல்ல நம்ம குடும்பத்தோட வெளியில நம்ம சுற்றுலா போகும்போது அப்ப வரக்கூடிய செலவாகட்டும், இப்ப ஃபங்க்ஷன் ஏதாவது இதுன்னு எதிர்பாராம வரும் இல்லையா, அப்ப அதுக்கு ஏதாவது நம்ம செய்வரை செய்யணும். இந்த மாதிரி அதெல்லாம் கொஞ்சம் பெரிய பெரிய செலவுகள்னாலும் ஒரு சின்ன சின்ன செலவு டக்குன்னு சில சமயம் எதிர்பாராம வரும்போது அதுக்கு நம்ம வந்து சேர்த்து வைக்கக்கூடிய காசு வந்து எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருக்குங்கிறது நம்ம தோழிகள் சொல்லும் போது நமக்கு தெரியுது இல்லையா?
2: கண்டிப்பா.
1: இன்னும் நம்ம தோழிகளோட பேசுறதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான பாடல் ஆனந்தம் திரைப்படத்துல இருந்தா வந்துட்டே இருக்குது. விளம்பரத்தை தொடர்ந்து பாடல் கேட்கலாம், இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
4: உங்கள் வீட்டுக்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்து செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.

0: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
1: நேர்களை இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் தமிழில் செய்திகள். அதனைத் தொடர்ந்து 12:50 ஸ்நேகிதி நிகழ்ச்சி இடம்பெறும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி.

ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். அமர்நாத் புனித யாத்திரை நாட்டின் கலாச்சார ஒற்றுமையின் அடையாளமாக திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா பிரான்ஸ் இடையேயான நட்புறவு வலுவுடன் இருப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். புதுதில்லியில் 16வது இந்தியா ஜப்பான் உச்சி மாநாடு வெற்றிகரமாக நடைபெற்றதாக ஜப்பான் நாளேடுகள் பாராட்டியுள்ளன. நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட வெனிசுலா நாட்டிற்கு ஆபரேஷன் அமிஸ்தா திட்டத்தின் கீழ் இந்தியா தொடர்ந்து உதவிகளை அளித்து வருகிறது. போர்ச்சுகல் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே வைஷ்ணவி அட்கர் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். அமர்நாத் புனித யாத்திரை நாட்டின் கலாச்சார ஒற்றுமையின் அடையாளமாக திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அமர்நாத் புனித யாத்திரை இன்று தொடங்கியதையொட்டி அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், யாத்ரீகர்கள்

0: ஐந்து உறுதிமொழிகளை ஏற்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். தூய்மையை கடைபிடிப்பது, பாதுகாப்பு நெறிமுறைகளை பின்பற்றுவது, போக்குவரத்து செலவில் 10% பயணம் மேற்கொள்ளும் இடங்களில் செலவிடுவது, அன்னையின் பெயரில் மரக்கன்று நடுவது, தேசத்திற்கு முன்னுரிமை அளிப்பது ஆகிய 5 உறுதிமொழிகளை ஏற்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். இந்தியா வளர்ச்சியடையவும் புனித யாத்ரீகர்களின் பாதுகாப்பிற்காகவும் பாபா அமர்நாத்திடம் பிரார்த்தனை செய்வதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். அமர்நாத் புனித யாத்திரைக்கு பாதுகாப்பு உள்ளிட்ட அனைத்து வசதிகளையும் வழங்கி வரும் இந்திய ராணுவம், மத்திய ரிசர்வ் காவல்படை, ஜம்மு காஷ்மீர் காவல்துறை, எல்லை பாதுகாப்பு படை, தேசிய பேரிடர் மீட்புப் படை, மருத்துவர்கள், தூய்மைப் பணியாளர்கள் உள்ளிட்டோருக்கு திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். முன்னதாக ஜம்மு காஷ்மீரின் பஹல்காம் மற்றும் பல்தால் வழித்தடங்களில் அமர்நாத் புனித யாத்திரை தொடங்கியது. 57 நாட்கள் நடைபெறும் இந்த யாத்திரையில் 3,888 மீட்டர் உயரத்தில் உள்ள அமர்நாத் குகையில் உள்ள பனிலிங்கத்தை யாத்ரீகர்கள் வழிபட உள்ளனர். ரக்ஷா பந்தன் பண்டிகையான அடுத்த மாதம் 28 இந்த யாத்திரை நிறைவடைய உள்ளது. இந்தியா பிரான்ஸ் இடையேயான நட்புறவு வலுவுடன் இருப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். பாரிஸ் நகரில் இருநாட்டு தொழிலதிபர்களிடையே நடைபெற்ற கலந்துரையாடலில் பங்கேற்ற அவர், இரு நாடுகளும் இணைந்து புதுமையான திட்டங்களுடன் வளர்ச்சிப் பாதையில் சென்று கொண்டிருப்பதாக தெரிவித்தார். தொழில்நுட்ப மேம்பாடு, விநியோக கட்டமைப்பில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள், உலக அரசியல் நிகழ்வுகள், எரிசக்தி பகிர்வு உள்ளிட்டவை உலக அரசியலில் பெரும் மாற்றங்களை செய்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு இந்தியா முனைப்பான நடவடிக்கையை எடுத்து வருவதாக கூறிய அமைச்சர், பிரான்ஸ் நாட்டின் தொழிலதிபர்கள் இந்தியாவில் முதலீடு செய்ய முன்வர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். உலகளாவிய செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப கட்டமைப்பை கொண்டு வருவதில் ஒட்டுமொத்த உலகிற்கும் இந்தியாவும் பிரான்ஸும் வலுவான நம்பிக்கையை ஏற்படுத்துவதாகவும் அவர் கூறினார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், மின்னணு கட்டமைப்பு மற்றும் அடுத்த தலைமுறையினருக்கான தொழில்நுட்பத்தை வழங்குவதிலும் இரு நாடுகளும் இணைந்து செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். இந்தியா பசுமை எரிசக்தி திட்டங்களுக்கு முன்னுரிமை அளித்து வருவதாக தெரிவித்த அவர், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பசுமை ஹைட்ரமாக நடைபெற்றதாக ஜப்பான் நாளேடுகள் பாராட்டியுள்ளன. இந்த உச்சிமாநாட்டையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி, ஜப்பான் பிரதமர் திருமதி சனே தகாய்ச்சியும் புதுதில்லியில் நடத்திய பேச்சுவார்த்தைகள் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்தி புதிய அத்தியாயத்தை தொடங்கியிருப்பதாக தெரிவித்துள்ளன. இந்த மாநாட்டின் போது இந்தோ பசிபிக் மண்டல நாடுகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கையை திருமதி சனே தகாய்ச்சி மேற்கொண்டதாக ஜப்பான் டைம்ஸ் நாளேடு தெரிவித்துள்ளது. எரிசக்தி பாதுகாப்பு, விநியோக கட்டமைப்பு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களில் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதாகவும் அந்த நாளேடு குறிப்பிட்டுள்ளது. இந்தோ பசிபிக் மண்டல பொருளாதாரத்தில் சீனாவின் தலையீடு உள்ளபோதிலும் அப்பகுதியில் தாராள பொருளாதார நடவடிக்கைகளுக்கு ஊக்கமளிப்பது குறித்து இந்தியாவும் ஜப்பானும் ஆலோசித்ததை கியோடோ நாளேடு வரவேற்றுள்ளது. இதனிடையே தமது இந்திய பயணத்தை முடித்துக் கொண்டு ஜப்பான் பிரதமர் திருமதி சனே தகாய்ச்சி இன்று ஜப்பான் புறப்பட்டுச் சென்றார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணி என் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட வெனிசுலா நாட்டிற்கு ஆபரேஷன் அமேஸ்தா திட்டத்தின் கீழ் இந்தியா தொடர்ந்து உதவிகளை அளித்து வருகிறது. அந்நாட்டில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மருத்துவ நிவாரண உதவிகளை வெளியுறவு அமைச்சகம் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளது. நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அங்குள்ள ராணுவ மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்தியா சார்பில் அளிக்கப்பட்டு வரும் மனிதாபிமான அடிப்படையிலான நிவாரண உதவிகள் முறையாக திட்டமிடப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும், இதனால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிகள் உடனுக்குடன் கிடைத்து வருவதாகவும், சேவையும் தரமாக உள்ளதாகவும் அங்குள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. ஆபரேஷன் அமிஸ்தா திட்டப்பணிகளை

அந்நாட்டு மக்கள் பாராட்டுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய தொழில் வர்த்தக அமைப்புகளுக்கான மை பாரத் மாநாடு இன்று புதுதில்லியில் தொடங்கியது. இம்மாநாட்டில் உரையாற்றிய மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா, 2047 வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு இளைஞர்களின் பங்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று கூறினார். தொழில் நிறுவனங்களையும் மை பாரத் இயக்கத்தையும் இணைப்பதன் மூலம் இளைஞர்களின் ஆற்றலை நாட்டின் மேம்பாட்டுக்கான இலக்குகளை அடைவதற்கு ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தலாம் என்று அவர் தெரிவித்தார். இம்மாநாட்டில் அசோச்சம், ஃபிக்கி, கெய்ட் மற்றும் சிஐஐ ஆகிய தொழில் வர்த்தக கூட்டமைப்புகள் பங்கேற்றுள்ளன. தொழில் நிறுவனங்களை மை பாரத் கட்டமைப்பில் கொண்டுவரும் முயற்சியாக இம்மாநாடு நடைபெறுகிறது. 16வது நிதியாணையத்தின் பரிந்துரைகள் குறித்த மாநில பஞ்சாயத்து ராஜ் அமைச்சர்களுக்கான தேசிய பயிலரங்கு இன்று புதுதில்லியில் தொடங்குகிறது. மத்திய பஞ்சாயத்து ராஜ் அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் தலைமையில் நடைபெறும் இக்கூட்டத்தில் மத்திய இணையமைச்சர் திரு எஸ் பி சிங் பாகல் உள்ளிட்டோரும் கலந்து கொள்கின்றனர். கிராமப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கான மானியத்தில் நிதிக்குழுவின் திட்டங்களை செயல்படுத்துவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் குறித்தும் இந்த பயிலரங்கில் எடுத்துரைக்கப்படவுள்ளது. ஈரான் நாட்டின் முன்னாள் உயர்தலைவர் அயத்துல்லா அலி கமேனியின் இறுதிச் சடங்கில் தற்போதைய உயர்தலைவர் திரு மொஜ்தபா கமேனி கலந்து கொள்ள மாட்டார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் உள்ள மொஜ்தபா கமேனியின் பிரதிநிதி திரு அயத்துல்லா ஹக்கீம் வெளியிட்டுள்ள செய்தியில், பாதுகாப்பு காரணங்களுக்காக உயர்தலைவர் இதில் பங்கேற்கவில்லை என்றும், பொது வழியில் அவர் தோன்றுவது பாதுகாப்பானதாக இல்லை என முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இதனிடையே ஈரானின் வெளியுறவு அமைச்சர் திரு சையத் அப்பாஸ் அரகாஷி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், அமெரிக்க அதிபர் இஸ்ரோலுடன் சேர்ந்து ஈரானுக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடாது என்று வலியுறுத்தியுள்ளார். போர்ச்சுகலில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே, வைஷ்ணவி அட்கர் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-0, 7-5 என்ற செட் கணக்கில் போர்ச்சுகலின் மடலேனா, சுவிட்சர்லாந்தின் மிரோஸ்லோவா இணையை வென்றது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நெக்கி கலியாண்டா தாய்லாந்தின் ருச்சயா இசரோ இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கலேயில் நடைபெற்று வரும் இந்தியா ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2வது நாளான இன்று இலங்கை ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 366 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் சுவிட்சர்லாந்து 2-0 என்ற கோல் கணக்கில் அல்ஜீரியாவை வென்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. போர்ச்சுகல், ஸ்பெயின் அணிகளும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. போர்ச்சுகல் 2-1 என்ற கோல் கணக்கில் குரேஷியாவையும், ஸ்பெயின் 3-0 என்ற கோல் கணக்கில் ஆஸ்திரியாவையும் வென்றன. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா, ஜப்பானின் ஹிரோகோ குவாட்டா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அமர்நாத் புனித யாத்திரை நாட்டின் கலாச்சார ஒற்றுமையின் அடையாளமாக திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா பிரான்ஸ் இடையேயான நட்புறவு வலுவுடன் இருப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். புதுதில்லியில் 16வது இந்தியா ஜப்பான் உச்சி மாநாடு வெற்றிகரமாக நடைபெற்றதாக ஜப்பான் நாளேடுகள் பாராட்டியுள்ளன. நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட வெனிசுலா நாட்டிற்கு ஆபரேஷன் அமிஸ்தா திட்டத்தின் கீழ் இந்தியா தொடர்ந்து உதவிகளை அளித்து வருகிறது. போர்ச்சுகல் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே, வைஷ்ணவி அட்கர் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: நம்ம நிலை இப்ப ஜுலிக்கும் நிலையா இருக்க போகுது.
3: எப்படி?
2: தனிஷ்க் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் திருநெல்வேலி ஹோட்டல் ஆப்பிள் ட்ரீல July 3, 4 and 5 நடக்க போகுது. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூட அப் டு 30% டிஸ்கவுண்ட். ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
3: தனிஷ்க் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு.
4: நாகர்கோவில்
5: இலவச ஆலோசனைகளுக்கு 8900300909.

0: 12:51 மறுபடியும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியோட தான் நேரம். இன்னைக்கு ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில எதிர்பாராமல் வரும் சிறு சிறு செலவுகளை எப்படி எதிர்கொள்கிறீர்கள் அப்படின்னு நம்ம தோழிகள் பேசிட்டு இருக்கிறோம். தொடர்ந்து பேசலாம். நம்ம கூட பேச போற அடுத்த தோழி
1: அவங்க சொல்றது இருக்கட்டும், நீங்க சொல்லுங்க திவ்யா, எப்படி சமாளிப்பீங்க?
0: எதிர்பாராம வரக்கூடிய செலவுகளை நம்ம வந்து அந்த சேர்த்து வைக்கிறோம் அப்படின்னா மட்டும்தான் அந்த எதிர்பாராத செலவுகளை வந்து நம்ம சமாளிக்க முடியும். நம்ம தோழிகள் நிறைய டெக்னிக் சொன்னாங்க இல்லையா, அந்த சேர்த்து வைக்கிறதுக்கான ஒவ்வொன்று, ஒன்று உண்டியில் சேர்த்து வைக்கலாம், இல்லை அந்த பழைய பொருளை போட்டு அது வரக்கூடிய அந்த காசை சேர்த்து வைக்கலாம். என் தோழி கூட வந்துட்டாங்க, பேசிடலாமா?
1: ஆக நீங்கள் எஸ்கேப் பண்ணீங்க,
0: சொல்லிடுவோம் கடைசியில் சொல்லிடலாம். வணக்கம் வணக்கம்
1: இனிப்பில் யாரு, நீங்கள் யாரு?
0: வணக்கம் வணக்கம், இனிப்பில் வந்துட்டீங்க, பேசலாம். ஓகே, அடுத்த தொழில்கிட்ட பேசிடலாம். வணக்கம் வணக்கம்,
2: பிரேமா பேசுறேன்.
0: கல்லிடை குறிச்சில இருந்து பிரேமா, சொல்லுங்க நீங்க. சூப்பரா
2: இருக்கு.
0: சேமிப்புல இருந்தா தான் எந்த வகையில சேமிக்கலாம்? கடன் வாங்கி தான் சமாளிக்கணுமா?
2: நம்ம சேர்த்து வச்சதை எடுக்கலாம், இல்லைன்னா கடன் வாங்கி திடீர்னு ஒரு பெரிய அமௌண்ட் தான் நம்ம கையில, இல்லைன்னா கை மாற்றணும்.
0: பெரிய செலவுகளுக்கு தான் இப்போதைக்கு டிமாண்ட் ஜாஸ்தியா இருக்கு, சின்ன செலவுகளை விட அப்படிங்கறீங்க. நன்றிமா, நன்றி, ரொம்ப அழகாக சொன்னாங்க. அதாவது நம்ம முதல்ல சேமிப்பு, ஏதாவது சிறு சிறு அவசர செலவுகள் வரும்போது முதல்ல சேமிப்பில் கை வைப்போம். அப்படியும் இல்லாமல் பத்தலை அப்படின்னா அந்த கடன் வாங்குறது நமக்கு தெரிஞ்சவங்கிட்ட வந்தால் உங்களை மாதிரி.
1: ஆமாம், உங்ககிட்ட நீ போட்டுக்க அந்த 10 ஃபோன் சே சங்கிலி என்ன செய்யலாம்னு யோசிக்கிறது.
0: அது பெரிய செலவுகள் வந்தால் நம்ம கழுத்தில் கிடக்கிறது, காதில் கிடக்கிறத எடுத்து நம்ம வந்து செலவு பண்ணுவோம். இந்த சின்ன சின்ன செலவுக்கு கை மாற்ற உங்ககிட்ட ஒரு 100-200 வாங்கினா நீங்கள் தரமாட்டிங்களா?
1: தரம் தருவோம்.
0: அந்த மாதிரி நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த மாதிரி நம்ம வாங்கிக்கிடலாம் அப்படிங்கிறது, அந்த மாதிரி நான் வாங்க அப்படின்னு வந்து பிரேமா சொல்லிட்டு போனாங்க. நிறைவா தோழி என்ன சொல்றாங்கன்னு கேட்டுடலாம். வணக்கம் வணக்கம், யாரங்க இருந்து பேசுறீங்க?
3: வணக்கம் வணக்கம், நல்லா இருக்கீங்களா? ரெண்டு பேரும்
0: நலமா இருக்கோம். ஆனா யாரங்க இருந்து பேசுறீங்க?
3: நான் பாளையப்பட்டி மாரியம்மாள்.
0: மாரியம்மாள், நீங்க வானொலி கேட்டுட்டு
3: இருக்கீங்களா? இல்லையே.
0: உங்களுக்கு எக்கோ அடிக்குது, கொஞ்சம் தள்ளி வந்து பேசுறீங்க?
1: எதிர்பாராமல் வரும் சில சில சின்ன சின்ன செலவுகளை எப்படி சமாளிப்பீங்க, எப்படி எதிர்கொள்வீங்க?
0: ஒரு கட்டத்துல ஒரு பெரிய அமௌண்டா வரும், ஒரு 1000-2000 வரும்போது அந்த சின்ன செலவுகளை சமாளிக்கிறதுக்கு அது ரொம்பவே கை கொடுக்குது. இன்னொன்னு விஷயம் என்னன்னா, நம்ம வரவுக்குள்ள செலவுகள் செய்ய ஆரம்பிச்சோம்னா அந்த சின்ன சின்ன செலவுகளை வராம கூட சமாளிக்கலாம். அது நம்ம வாங்கக்கூடிய பொருள் வந்து இது நமக்கு அத்தியாவசியமா ஆடம்பரமா அப்படின்னு நம்ம பார்த்து செய்யறதாகட்டும், நமக்கு எங்கெங்கெல்லாம் சேர்த்து வைக்க முடியுதோ. இப்ப நம்ம வாங்க போகும்போது இப்போ
1: என்னெல்லாம் கேட்டீங்க அப்படின்னா, நான் என்ன எப்படி யோசிப்பேன் அப்படின்னா, கடைக்கு போயிட்டு வந்து அதுல இருக்க மிச்சம் இருக்கிற சில்லறை போடணும். அப்புறம் வீட்டுக்கு நைட்டு இந்த ஏதாவது போயிட்டு வந்து கடைக்கு போயிட்டு வந்து அந்த சில்லறை எல்லாத்தையுமே வந்து அப்பா பையிலேருந்து எடுத்து ஒரு பாக்ஸ்ல போட்டு வச்சுட்டு எப்போ தேவையா அப்ப யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் நினைப்பேன்.
0: ஆமா, அதே மாதிரி இன்னொரு
1: நம்ம பேரண்ட்ஸ்லாம் போட்டு வச்சுப்பாங்க, கடுகுடுப்பாங்களா உங்க அம்மா கடுகுடுப்பாங்களா விட்டு போட்டு வைப்பாங்களா?
0: எங்கள் அம்மா கடுகு டப்பாவில் போடுறத விட மற்ற பருப்பு டப்பா அந்த மாதிரி இடத்துல கொஞ்சம் நிறைய இருக்குமோ, அதுக்குள்ளே நல்லா பதுக்கி வைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அதனால் அந்த மாதிரி இடத்துலலாம் வச்சுருக்காங்க. அதெல்லாம் எடுத்துகிட்டு ஐஸ்கிரீம் வாங்கினதெல்லாம் சின்ன வயசில் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் அம்மாக்கள் அந்த சேர்த்து வைக்கிற அந்த பணம் வந்து
1: தப்பு பண்ணியிருக்கேன்.
0: அது சின்ன வயசில் பண்ணக்கூடிய அந்த தப்புகள் தான். ஆனால் இந்த மாதிரி அவங்க செய்யும்போது இப்போ நமக்கு அந்த மாதிரி சேர்த்து வைக்கிறோம். இப்போ நம்ம கையில் காசு இருந்தாலும் நம்ம டக்குன்னு செலவழிச்சிரும். அதை எங்கேயாவது ஒரு இடத்துல பத்திரமா வச்சோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நமக்கு தேவைப்படும் போது எடுத்துக்கலாம். இன்னொன்று ஒரு தோழி வந்து ரொம்ப அழகாக சொன்னாங்க இல்லையா, நான் வந்து குழந்தைங்கள்கிட்ட வந்து சேமிச்சு பழக்கிறதை நம்ம வளர்ப்போம். அவங்க நமக்கு தேவைப்படும் போது நம்ம கையில் இருந்தால் தான் நம்ம செலவழிச்சு.
1: ஆனால் என்னென்ன எங்கள் வீட்டில் அப்படி ஒரு நிலமனா, எங்கள் அம்மா ரொம்ப பாவம், எங்கள் அம்மாவுக்கு மேலே நான் செலவு பண்ணிடுவேன்.
0: ஆஹா, அப்போ உங்களை மாதிரி குழந்தைகள் இருந்தால் கொஞ்சம் கஷ்டம் தான் சேமிச்சு வைக்கிறதுல.
1: சின்ன குழந்தைங்கன்னு சொல்லு, தெளிவாக சொல்லு.
0: சின்ன குழந்தைகள் எதிர்பாராம வரக்கூடிய சின்ன சின்ன செலவுகளை நம்ம தோழிகள் எப்படி எதிர்கொள்றாங்க அப்படின்னு தான் நம்ம இவ்வளவு நேரம் ஸ்நேகிதி.

0: என்ன சொல்ல வந்தீங்கன்னு சொல்லவே இல்லை.
1: சேமிச்சு வைக்கணும்னு தான் சொல்ல வரேன்.
0: சரி,
1: அன்னி அத்தியாவசியமாக, அதாவது அனாவசியமாக செலவழிக்காதீங்க அப்படின்னு சேர்த்து சொல்கிறேன். அவ்வளோதான் என்னுடைய கருத்து. ஓகே, இவ்வளோ நேரம் ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் பேசின எல்லா தோழிகளுக்கும் நன்றிகளை தெரிவிச்சுக்கலாம். ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் உங்களோட இணைந்திருந்தோம் நான் உங்கள் திவ்யா மற்றும்
0: நான் உங்கள் சுட்டிப்பன் ஜோனா.
1: நிகழ்ச்சியோட நிறைவான பாடல் வந்துட்டே இருக்குது. உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டுட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

பாடத்திட்டங்கள் வரிசையில் இன்று அறிந்து கொள்ளலாம் தேசிய உற்பத்தி இயக்கம் நேஷனல் மேனுஃபேக்சரிங் மிஷன் குறித்து. இந்தியாவின் தொழில்துறை வளர்ச்சியை மேம்படுத்தவும் வேலைவாய்ப்புகளை உருவாக்கவும் மத்திய அரசால் அறிமுகப்படுத்தப்பட்டதுதான் தேசிய உற்பத்தி இயக்கமாகும். இது உற்பத்தி துறையின் பங்களிப்பை நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் அதாவது GDP 25% உயர்த்தவும் உலகளாவிய சந்தையில் இந்தியாவை முன்னணி தயாரிப்பு மையமாக மாற்றவும் உதவுகிறது. இந்த திட்டத்தின் சிறப்பம்சங்கள் குறித்து அறிந்து கொள்ளலாம். அதிக வேலைவாய்ப்பை உருவாக்கும் துறைகள் தூய்மையான தொழில்நுட்பம், கிளீன் டெக்னாலஜி மற்றும் MSME எனப்படும் சிறு குறு நடுத்தர

0: தொழில்களுக்கு முன்னுரிமை அளிக்கிறது. உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிப்பதன் மூலம் மேக் இன் இந்தியா திட்டத்தை வலுப்படுத்துகிறது. நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்துதல் மற்றும் உலகளாவிய வர்த்தக சங்கிலியில் குளோபல் வேல்யூ செயினில் இந்தியாவை ஒரு முக்கிய பங்கேற்பாளராக நிலைநிறுத்துகிறது. நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில், அதாவது ஜிடிபியில், உற்பத்தி துறையின் பங்களிப்பை 25% உயர்த்துவது, இதன் மூலம் 2047 உற்பத்தி துறையில் மட்டும் 7.5 டிரில்லியன் டாலர் அளவுக்கு ஜிடிபியை எட்டுவது இலக்காகும். இத்திட்டத்தின் மூலம் நாடு முழுவதும் சுமார் 14.3 கோடி புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குவது, சர்வதேச சந்தைகளில் இந்திய பொருட்களின் மதிப்பை உயர்த்தி வணிக ஏற்றுமதியை 1.2 டிரில்லியன் டாலர் அளவுக்கு விரிவுபடுத்துவது ஆகியவை இத்திட்டத்தின் முக்கிய இலக்குகளாகும். இத்திட்டம் முதன்மையாக 5 முக்கிய நோக்கங்களை அடிப்படையாக கொண்டு செயல்படுகிறது. தொழில் தொடங்குவதற்கான விதிமுறைகளை எளிதாக்குதல் மற்றும் உற்பத்தி செலவை குறித்தல். இதன் மூலம் எளிதான வணிக நடைமுறை கொண்டு வரப்படும். புதிய தொழில்நுட்பங்களுக்கு ஏற்ப இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சிகளை வழங்குதல், அதாவது ஸ்கில் டெவலப்மெண்ட்டை வழங்குதல். இதன் மூலம் எதிர்காலத்திற்கான மனித வளம் உறுதி செய்யப்படுகிறது. சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்களுக்கு தேவையான நிதியுதவிகள், மானியங்கள் மற்றும் சந்தை வாய்ப்புகளை உருவாக்குதல். நவீன மற்றும் பசுமை தொழில்நுட்பங்களை இந்திய தொழிற்சாலைகளில் புகுத்துதல். சர்வதேச தரத்திற்கு இணையான மேட் இன் இந்தியா தயாரிப்புகளை உருவாக்குவது. இத்திட்டம் இந்தியாவின் கார்பன் உமிழ்வை குறைக்கும் கிளீன் டெக், அதாவது தூய்மை தொழில்நுட்பம் மற்றும் பசுமை ஆற்றல் உற்பத்திக்கு அதிக முன்னுரிமை அளிக்கிறது. சோலார் பேனல்கள் மற்றும் மாடியூல்கள் தயாரிப்பு, மின்சார வாகனங்களுக்கான பேட்டரிகள் மற்றும் உதிரி பாகங்கள், பசுமை ஹைட்ரோஜன் தயாரிப்பிற்கான எலக்ட்ரோலைசர்கள் மற்றும் காற்றாலைகள் ஆகியவை இதனுள் அடங்கும். இத்திட்டம் உள்கட்டமைப்பு மேம்பாட்டிற்கு சிறப்பு கவனம் செலுத்துகிறது. நெடுஞ்சாலைகள் மற்றும் டிஜிட்டல் இணைப்புகளுடன் கூடிய பிரத்யேக தொழில்துறை பூங்காக்கள் மற்றும் ஒருங்கிணைந்த தளவாட மண்டலங்கள் அமைக்கப்படுகின்றன. பிராந்திய கிளஸ்டர்கள் மூலம் பொம்மைகள் தயாரிப்பு, ஜவுளி, தோல் மற்றும் காலணிகள் போன்ற குறிப்பிட்ட துறைகளுக்கான பிரத்யேக உற்பத்தி மையங்கள் உருவாக்கப்பட்டு வருகின்றன. இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் அறிந்து கொண்டோம் தேசிய உற்பத்தி இயக்கம், அதாவது நேஷனல் மேனுஃபேக்சரிங் மிஷன் குறித்து.
1: நூறு.1 சென்னை எஃப்எம் கோல்டில் 1:10 இசை மலர் நிகழ்ச்சிகள். எம் ரூபா சாஸ்திரி அவர்களின் பாட்டு கேட்கலாம். மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், பாபநாசம் ஆர் குமார் அவர்கள் மிருதங்கம். 1:10 இசை மலரில். ஆகாஷ்வாணியின் பல்வேறு இசை நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும் வேவ்ஸ் ஓடிடி தளத்திலும் கேட்கலாம். தூர்தர்ஷன் நிகழ்ச்சிகளையும் கண்டு களிக்கலாம். இனி ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
2: This is Akashvani, the news read by Valsa Williams. Prime Minister Narendra Modi and his Japanese counterpart Sanae Takaichi have unequivocally and strongly condemned terrorism and violent extremism in all its forms and manifestations, including cross-border terrorism from Pakistan. The 16th India-Japan Annual Summit joint statement said both leaders condemned in the strongest terms the terrorist attack in Pahalgam in Jammu and Kashmir on the 22nd of April last year. The leaders also took note of the United Nations Security Council monitoring team report mentioning the resistance front. The two leaders called for the perpetrators, organizers and financiers of the reprehensible act to be brought to justice without delay. They also called for concerted action against all UN-listed terrorist groups and entities, including Al-Qaeda, ISIS, Daesh, Lashkar-e-Tayyaba, Jaish-e-Mohammed, and their proxies. Prime Minister Sanae Takaichi has since departed from India. Prime Minister Narendra Modi will visit Rajasthan and Gujarat tomorrow. During his visit, he will lay the foundation stone and inaugurate various development projects worth around 1.06 lakh crore rupees in Balotra, Rajasthan. These projects span multiple sectors, including

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷவாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நாம் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி ஆரோக்கிய குறிப்புகளை அள்ளி வழங்கும் நலம் தானா. வாழைப்பழத்திலேயே செவ்வாழைப்பழத்தில் தான் அதிக சத்துக்கள் இருக்கிறதா சொல்லப்படுது. செவ்வாழைப்பழத்தில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது, இதை சாப்பிட்றதுனால நமக்கு என்னென்ன பயன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றிலாம் தான் இன்றைக்கி நாம் நலம்தான நிகழ்ச்சியில் கேட்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியோட துவக்கமான பாடல் வந்துகிட்டே இருக்குது. பராசக்தி திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

1:15 நலம் தன நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 வாழைப்பழத்திலேயே செவ்வாழைப்பழம் அப்படினாலே டக்குன்னு நம்ம எல்லாத்துக்கும் ஞாபகம் வருது ரேட்டு தான். எந்த அளவுக்கு விலை அதிகமாக இருக்கோ அதை விட அதிகமான சத்துக்கள் இதில் இருக்குது. என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னா பொட்டாசியம், மெக்னீஷியம், கால்சியம், பாஸ்பரஸ், இரும்பு சத்து, வைட்டமின் சி, தயாமின், ஃபோலிக் ஆசிட், பீட்டா கரோட்டின்னு நம்மளுடைய மனித உடலுக்கு தினசரி தேவைப்படக்கூடிய வைட்டமின்கள், தாது உப்புகள் நிறைந்த பழம் இந்த செவ்வாழை. வாழைப்பழங்கள்லேயே அதிக அளவு சத்து இருக்கிறது இந்த செவ்வாழையில் தான். மஞ்சள் வாழைப்பழத்தை காட்டிலும் இது வந்து இந்த செவ்வாழை நம்ம சாப்பிட்டோம்னா நமக்கு அதிக நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கிறதா சொல்கிறாங்க. செவ்வாழையில் ஃப்ரக்டோஸ், சுக்ரோஸ், குளுக்கோஸ்னு இயற்கையான சர்க்கரை இருக்கிறதுனால இதை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம உடலுக்கு உடனடியான ஒரு ஆற்றல் கிடைக்குது. இதை சாப்பிடும்போது நமக்கு வந்து ஒரு சோர்வையும் நீக்குதான். இன்னும் இந்த சத்துக்கள் நிறைந்த செவ்வாழை சாப்பிட்றதுனால நமக்கு என்னென்ன பயன்கள் கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம வரக்கூடிய பாடலுக்கு அப்புறமா தெரிஞ்சுக்கலாம். வரக்கூடிய பாடல் அலிபாபாவும் 40 திருடர்களும் திரைப்படத்திலிருந்து ஜிக்கி குரலில் பாடலை கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேகால்புதூர், நாகர்கோவில்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

நலம் தானா நிகழ்ச்சி தான் கேட்டுருக்கிறீங்க. நம்ம நெல்லை பண்பலை 106.6 இன்றைக்கி நலம் தானா நிகழ்ச்சியில் சத்துக்கள் நிறைந்த செவ்வாழை பற்றி தான் கேட்டுட்ருக்குறோம். நரம்பு மண்டலம் பலவீனமாக இருக்கிறவங்க தினமுமே ஒரு செவ்வாழை பழம் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா தொடர்ந்து அவங்க செவ்வாழை பழம் எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா கை கால் நடுக்கம், கை கால் மரத்து போகிறது மாதிரியான நரம்பு சம்பந்தப்பட்ட பலவீனங்கள் எல்லாமே சரியாகுமா? நம்ம நரம்புடைய கடைசி பகுதியில் ஏற்படக்கூடிய பாதிப்புனால தான் கை கால்களில் ஒரு அனல் இருக்கிற மாதிரி, கொஞ்சம் நெருப்பாக தகிக்கிற மாதிரி இருக்கும் ஒரு உணர்வு வந்து நம்ம கை காலெல்லாம் இருக்கும் இல்லையா? இந்த பிரச்சனையை சரி செய்யக்கூடிய சத்துக்கள் எல்லாமே செவ்வாழை

பக்கத்தில் இருக்குதான். இன்னும் செவ்வாழை சாப்பிடனால நமக்கு என்னென்ன சத்துக்கள் கிடைக்குது, என்னென்ன பயன்கள் கிடைக்குதுன்னு தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அடுத்ததா பாடல் கேட்டு வந்துடலாம். பாசமலர் திரைப்படத்திலிருந்து ஜமுனா ராணி குரல்ல பாடல், பாடலை கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

இப்போது ஆகாஷவாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-685

விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. ஆகாஷவாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நலம் தானா. செவ்வாழையில் இருக்கக்கூடிய சத்துக்களும் அதை சாப்பிட்றதுனால நமக்கு என்னென்ன பயன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதான் இன்றைக்கி நலம் தானா நிகழ்ச்சியில் கேட்டுட்டுருக்கிறோம். பொதுவாக அந்த சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய பழங்களோ காய்கறிகளோ அதில் வந்து வைட்டமின் ஏ நிறைய இருக்கும், அது கண்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. இந்த செவ்வாழையிலையும் சரி இதுலேயுமே வைட்டமின் ஏ நிறைய இருக்குது. நியாட்டின், சியாத்தினின், பீட்டா கரோட்டின் அப்படிங்கிற சத்துக்கள் எல்லாமே இருக்குது. இந்த சத்துக்கள் எல்லாமே நம்ம கண்களுடைய செல்கள் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்யக்கூடியது. இப்போ வேலை படிப்புன்னு பெரியவங்கள்லேருந்து குழந்தைங்க வரைக்கும் இன்றைக்கி நம்ம கம்ப்யூட்டரையும் செல்ஃபோனையும் நம்ம சார்ந்து தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா. தொடர்ந்து நம்ம கம்ப்யூட்டர் செல்போனை நம்ம பயன்படுத்தும் போது நம்ம கண்கள் சிவந்து போறது, கண்களில் எரிச்சல், நீர் வடிகிறது மாதிரியான பிரச்சனைகள் நமக்கு ஏற்படும். அதே மாதிரி வயதின் காரணமாக கண்களுடைய உள்ளடுக்குகளில் இருக்கக்கூடிய தசைகளில் பாதிப்பு ஏற்படுது. இந்த கண்கள் ஏற்படக்கூடிய இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே நம்ம செவ்வாழை சாப்பிட்றதுனால சரியாகுமா. தினமும் காலையும் சாயந்தரமும் ரெண்டு வேளை நம்ம தொடர்ந்து ஒரு நாளைக்கு நம்ம எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா கண்கள் ஏற்படக்கூடிய இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடல் சூட்டுனால நம்ம கண்களில் எரிச்சல் ஏற்படும் போது நம்ம வெள்ளரிக்காய் வந்து கண்ணுக்கு மேலே போகல, அது கண்ணு குளிர்ச்சியாக இருக்கணும். அதே மாதிரி நம்ம செவ்வாழை பழத்தையும் வெட்டி நம்ம கண்ணுக்கு மேலே வச்சா அதுவும் சரியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் நம்ம செவ்வாழையோட சத்துக்கள் நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் அடுத்ததா பாடல் கேட்டு வந்துடலாம். மாலையிட்ட மங்கை திரைப்படத்திலிருந்து TR மகாலிங்கம் குரலில் பாடல். பாடலை கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

0: நம்ம நிலை இப்ப ஜூலிக்கும் நிலையா இருக்க போகுது.
1: எப்படி?
0: தனிஷ்க் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் திருநெல்வேலி ஹோட்டல் ஆப்பிள் ட்ரீல ஜூலை 3, 4 and 5 நடக்க போகுது. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூட அப் டு 30% டிஸ்கவுண்ட்.

நலம்தான நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 செவ்வாழில இருக்கக்கூடிய சத்துக்களும் அதனுடைய பயன்களும் தான் நம்ம கேட்டுட்டுருக்கிறோம் நலம்தான நிகழ்ச்சியில். இந்த பொதுவாகவே வாழைப்பழத்தில் நார்ச்சத்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. நம்ம நார்ச்சத்து இருக்கக்கூடிய நம்ம பழங்களையோ காய்கறிகளோ நமக்கு சாப்பிடும்போது நமக்கு செரிமான பிரச்சனைகள் எல்லாமே சரி செய்யும். அதே மாதிரி தான் இந்த செவ்வாழைப்பழத்துலேயும் நமக்கு நார்ச்சத்துக்கள் அதிக அளவில் இருக்குது. அது போக இதில் வந்து கலோரிகளும் கொழுப்புகளும் ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால இதை சாப்பிட்ட உடனே நமக்கு ரொம்ப நேரத்துக்கு வந்து பசியே எடுக்காது, ஒரு வயிறு நிரம்பின ஒரு உணர்வு கிடைக்கும். அதனால் இது நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம உடல் எடையை கட்டுக்குள்ளே வச்சுக்கலாம். உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷன் இந்த செவ்வாழைப்பழம். செவ்வாழைப்பழத்தில் ஏராளமான பொட்டாசியம் சத்தும் இருக்குது. இந்த பொட்டாசியம் சத்து வந்து இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும், அதுவும் இதய ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுலும் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. நம்ம செரிமான அமைப்பை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கும் மலச்சிக்கல் மாதிரியான பிரச்சனைகளிலிருந்து நிவாரணம் அளிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா செவ்வாழைப்பழத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க. நம்ம நிகழ்ச்சியில பாடல் வந்துட்டு இருக்குது. தெய்வ பிறவி திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டுட்டே தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஆரோக்கிய குறிப்புகளை அள்ளி வழங்கும் நலம் தானா. இன்றைக்கி நலம் தானா நிகழ்ச்சியில் சத்துக்கள் நிறைந்த செவ்வாழை பற்றி தான் கேட்டுட்டுருக்கிறோம். பொதுவாகவே நம்ம வைட்டமின் சி, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாமே நம்மளுடைய சருமத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கக்கூடிய ஒரு சக்திகள், ஒரு சத்துக்கள். இதெல்லாமே நம்ம செவ்வாழைப்பழத்தில் நிறையவே இருக்குது. ஸோ நம்ம சருமத்தை ஆரோக்கியமாகவும் பளபளப்பாக வச்சுக்கணும் அப்படின்னா நம்ம செவ்வாழைப்பழம் எடுத்துக்கலாம். இது தவிர இந்த நம்ம கூந்தல், நம்ம தலைமுடி இருக்கு இல்லையா, இதுவுமே நல்ல வலுவழுப்பாக பளபளப்பாக வச்சுக்கணும் அப்படின்னா நம்ம செவ்வாழைப்பழத்தை தேங்காய் எண்ணோட சேர்த்து தலையில் தேய்ச்சி நம்ம குளிச்சு வந்தோம்னா நம்மளுடைய கூந்தல் வந்து நல்ல ஷைனிங்காக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு இயற்கையான ஒரு கண்டிஷனர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கருப்பான தலைமுடி, சுருக்கமில்லாத சருமம், தெளிவான கண் பார்வைன்னு நம்ம இளமையாக வச்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு செவ்வாழைப்பழம் சாப்பிடுங்க. நம்ம நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்குது. வீர திருமுகன் திரைப்படத்திலிருந்து பி பி ஸ்ரீனிவாஸ் குரலில் பாடலை கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

0: மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில எல்லா தருணத்திலும் உங்களுடன் பயணிப்பது இது நம்ம ஆகாஷ்வாணி நெல்லைமன்பளை 102.6.
1: பட தொடக்கம் பாட்டு முடித்ததும் பாட்டு பாட்டுக்கு பணிவன.
2: இவ்வளவு நேரம் நலம்தான நிகழ்ச்சியில சத்துக்கள் நிறைந்த செவ்வாழை பத்தி தான் கேட்டோம். அடுத்ததான் நலம்தானால சிறுநீரக கல்லடைப்பு குறித்த ஆலோசனைகள் தான் நம்ம கேட்க இருக்கிறோம். ஆலோசனைகள் வழங்குபவர் சித்த மருத்துவ நிபுணர் டாக்டர் மதன் அவர்கள். அதுக்கு முன்னாடி நாம கேட்டுட்டு வந்துடலாம் மாநில செய்திகள். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி.

தெரிவித்துள்ளார். தமிழக இளைஞர்கள் தமிழ்நாட்டிலேயே தொழில் புரிவதற்கான நடவடிக்கைகளை அரசு முனைப்புடன் மேற்கொண்டுள்ளதாக மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா கூறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தியா பிரான்ஸ் இடையிலான நட்புறவு திறன் வளர்ச்சி மற்றும் நீடித்த நிலைத்தன்மைக்கான அடுத்த கட்ட மேம்பாட்டிற்கு வழிகோலும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். பாரிஸில் இந்தியா பிரான்ஸ் வர்த்தக வட்டமேஜை கூட்டத்தில் உரையாற்றிய அவர் வேகமான மாற்றங்களை உலகளாவிய பொருளாதாரம் சந்தித்து வருவதாக சுட்டிக்காட்டினார். பிரான்ஸ் நாட்டின் வர்த்தகர்களும் முதலீட்டாளர்களும் இந்தியாவுடன் இணைந்து வளர்ச்சியடைந்த பாரத பாதையில் செயலாற்ற அவர் அழைப்பு விடுத்தார். மின்னணு பொருளாதாரத்தின் முன்னோடி நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்று கூறிய அவர் சர்வதேச டிஜிட்டல் பரிவர்த்தனையில் இந்தியாவின் பங்களிப்பு பாதி அளவிற்கு உள்ளதாக எடுத்துரைத்தார். வங்கி வாய்ப்புகள், நிதி மேலாண்மை, குத்தகை, சர்வதேச திறன் மேம்பாட்டு மையங்கள், மறு காப்பீடு, நிலையான நிதி வளர்ச்சி போன்றவற்றில் சர்வதேச நிதி சேவைகள் ஆணையம் வாய்ப்புகளை விரிவுபடுத்தி வருவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். வருடாந்திர அமர்நாத் யாத்திரை ஜம்மு காஷ்மீரின் பஹல்காம் மற்றும் பல்தால் வழித்தடங்களில் இன்று காலை தொடங்கியது.

0: 57 நாட்கள் நடைபெறும் இந்த புனித யாத்திரையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்கின்றனர். 3,888 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ள அமர்நாத் பனிலிங்க குகைக்கு பக்தர்கள் ஆண்டுதோறும் பயணித்து பனி வடிவிலான சிவலிங்கத்தை தரிசித்து வருவது வழக்கமாகும். அடுத்த மாதம் 28 தேதி வரை அமர்நாத் யாத்திரை நடைபெறும். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் யாத்ரீகர்களின் பாதுகாப்பான பயணத்திற்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நாட்டின் முன்னணி தொழிற்சாலைகளையும் கூட்டமைப்புகளையும் மை பாரத் தளத்துடன் இணைத்து திறன் கட்டமைப்பை முன்னெடுத்துச் செல்வதே அரசின் நோக்கம் என்று மத்திய இளைஞர் விவகாரத்துறை இணையமைச்சர் திருமதி ரக்ஷா கட்சே தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் மை பாரத் சார்ந்த தொழிற்சாலைகளின் கூட்டமைப்பு மாநாட்டில் உரையாற்றிய அவர், இதன் மூலம் நாட்டின் அனைத்து மாவட்டங்கள் மற்றும் கிராமங்கள் தோறும் திறன் வளர்ச்சி, தொழில் பயிற்றுவித்தல், பரீட்சார்த்த முயற்சிகள், தொழில்நுட்ப ஆலோசனைகளுக்கு வழிகோலப்படும் என்றார். இளையோர் தொழிற் கூட்டமைப்புடனும் தொழிற்சாலைகளுடனும் எவ்வாறு இணைந்து பணியாற்றுகிறார்கள் என்பதை அமைச்சகம் ஆய்வு செய்யும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இதன் மூலம் இளையோருக்கான தொழில் வாய்ப்புகள் அதிகரிப்பதோடு அவர்களிடமிருந்து தேச கட்டமைப்பிற்கான பங்களிப்பு ஊக்குவிக்கப்பட்டு ஆளுமை உறுதி செய்யப்படும் என்றார். தமிழக நிதிநிலை அறிக்கை தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் ஊரக வளர்ச்சி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளுடன் சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். தமிழகத்தில் நடப்பு நிதியாண்டிற்கான தாவேக்கு அரசின் நிதிநிலை அறிக்கை விரைவில் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் துறை ரீதியான ஆலோசனைகளை முதலமைச்சர் நேற்று தொடங்கினார். முதற்கட்டமாக கூட்டுறவு மற்றும் உணவுத்துறை சார்ந்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்ற நிலையில் இன்று ஊரக வளர்ச்சி மற்றும் நெடுஞ்சாலைத்துறையின் உயர் அதிகாரிகளுடன் பட்ஜெட் சார்ந்த அம்சங்கள் குறித்து முதலமைச்சர் கலந்துரையாடினார். வரும் 22 தேதி வரை பல்வேறு துறை அதிகாரிகளுடன் முதலமைச்சர் தொடர் ஆலோசனைகளை மேற்கொள்ளவுள்ளார். தமிழ்நாட்டில் சமூக விடுதிகளில் மாணாக்கரின் தேவைகளை அரசு முன்னுரிமையுடன் நிறைவேற்றும் என்று மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர், மாநிலம் முழுவதும் சமூக விடுதிகளில் உணவின் தரம், படிப்பதற்கான சூழல் உள்ளிட்டவை குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் கூறினார்.
1: தமிழகத்தில் உள்ள சமூக நீதி விடுதியின் மாவட்டந்தோறும் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறேன். இன்று ஈரோடு மாவட்டத்தில் உள்ள சமூக விடுதி மாணவர் விடுதியில வந்து இன்னைக்கு ஆய்வு செஞ்சேன். மாணவர்கள் கலந்துரையாடல் செய்து அவங்களுடைய நிறை குறைகளை வந்து கேட்டிருந்தேன். படிச்சு நல்லபடியா வெளியே வரணும், அதுக்குண்டான சூழ்நிலைகள் நல்லபடியா இருக்குதா என்பதை வந்து அவங்ககிட்ட பேசி தெரிஞ்சுக்கிட்டேன். தேவையான வசதிகள் இருக்குது, எங்களுக்கு உண்டான படிக்கிறதுக்குண்டான சூழ்நிலைகள் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் 2026-27 கல்வியாண்டிற்கான இளங்கலை மாணாக்கர் சேர்க்கை தரவரிசை பட்டியலை மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தஞ்சாவூரில் இன்று வெளியிட்டார். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலைச் சேர்ந்த மாணவி மெர்லினும் ஈரோடு மாணவர் மாதவராஜனும் தலா 200 மதிப்பெண்களுடன் தரவரிசை பட்டியலில் முதல் இடத்தை பகிர்ந்துள்ளனர். நடப்பு கல்வியாண்டில் வேளாண் துறையில் 14 பாடப்பிரிவுகளில் சேர்க்கைக்காக மொத்தம் 26,709 விண்ணப்பங்கள் பெறப்பட்ட நிலையில் 24,435 மாணாக்கர் தகுதி பெற்றுள்ளனர். தமிழக திருக்கோவில்களில் முறைகேடுகள் தொடர்பாக ஆதாரத்துடன் பொதுமக்கள் புகார் அளிக்கலாம் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். அறநிலையத்துறை கோவில் திருப்பணிகளில் முறைகேடு, வேலை வாய்ப்பிற்கு லஞ்சம் போன்ற குற்றங்கள் குறித்து மினிஸ்டர் _hrce@tn.gov.in என்ற இணையதளம் வாயிலாக தெரிவிக்கலாம் என்றும் கூறியுள்ளார். இப்புகார்கள் மீது நேரடி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் உறுதியளித்துள்ளார். தமிழக இளைஞர்கள் அண்டை மாநிலங்களுக்கு செல்லாமல் நம் மாநிலத்திலேயே தொழில் புரிவதற்கான நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டுள்ளதாக மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா தெரிவித்துள்ளார். கோவையில் இந்திய தொழில் கூட்டமைப்பின் தென்னிந்திய மண்டல ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அவர், தொழில்துறையினருக்கான அடிப்படை தேவைகள் அனைத்தும் வெளிப்படைத்தன்மையுடன் இருப்பது உறுதி செய்யப்படும் என்றார். மதுரையில் எரிசக்தித்துறை அமைச்சர் திரு சி டி ஆர் நிர்மல்குமார், உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு பி விஸ்வநாதன் தலைமையில் இன்று மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு கண்காணிப்பு குழு கூட்டம் நடைபெற்றது. கண்காணிப்பு குழுவின் தலைவர் திரு சு வெங்கடேசன் இதில் பங்கேற்றார். மதுரை மாவட்டத்தில் வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்து இந்த கூட்டத்தில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. கூட்டுறவு வாரவிழாவையொட்டி மாநில அளவில் சிறந்த கூட்டுறவு சங்கங்களுக்கு கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் சென்னையில் இன்று விருதுகளை வழங்கி கௌரவித்தார்.

0: தமிழக முதலமைச்சரை அவதூறாக பேசியதாக கூறப்படும் வழக்கில் முன்னாள் அமைச்சரும் திருச்செந்தூர் தொகுதி சட்டமன்ற திமுக உறுப்பினருமான திரு அனிதா ராதாகிருஷ்ணனை காவல்துறையினர் இன்று கைது செய்துள்ளனர். அவர் மீது 3 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. முன்னதாக இவ்வழக்கு தொடர்பாக முன்ஜாமீன் கோரி திரு அனிதா ராதாகிருஷ்ணன் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. இதையடுத்து ஆத்தூர் பேரூராட்சி அலுவலகத்தில் ஆய்வு மேற்கொண்டிருந்த திரு அனிதா ராதாகிருஷ்ணனை தூத்துக்குடி மாவட்ட கூடுதல் கண்காணிப்பாளர் தலைமையில் ஆத்தூர் காவல்துறையினர் கைது செய்தனர். இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. இதனிடையே அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டதற்கு திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டத்தில் தேசிய கால்நடை நோய் தடுப்பூசி திட்டத்தின் கீழ் சிறப்பு தடுப்பூசி முகாம்கள் வரும் ஆகஸ்ட் 10 தேதி வரை நடைபெற உள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி துர்காமூர்த்தி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
1: திண்டுக்கல் மாவட்டத்தில் தேசிய கால்நடை நோய் தடுப்பூசி திட்டத்தின் கீழ் 9வது சுற்று கால் மற்றும் வாய் கணைய நோய் தடுப்பூசி சிறப்பு முகாம்கள் வருகின்ற ஆகஸ்ட் 10 தேதி வரை நடைபெற உள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் துர்காமூர்த்தி தெரிவித்துள்ளார். விவசாயிகள் தங்களது பசுக்கள், எருமைகள் மற்றும் 4 மாதத்திற்கு மேற்பட்ட இளங்கன்றுகளுக்கு இந்த தடுப்பூசியை தவறாமல் செலுத்தி தங்கள் கால்நடையை பாதுகாத்துக் கொள்ளுமாறும் மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக் கொண்டுள்ளார். திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: ஈரோடு பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து அதிகரிக்க வாய்ப்புள்ளதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மதகுகளில் பராமரிப்பு பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணை தமிழ்நாட்டிலேயே மேட்டூர் அணைக்கு அடுத்தபடியாக 2வது பெரிய நீர்த்தேக்கமாக விளங்குகிறது. தற்போது அணையின் மதகுகள் பகுதியில் பராமரிப்பு பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. தென்மேற்கு பருவமழை காரணமாக பவானிசாகர் அணைக்கு எந்த நேரமும் நீர்வரத்து அதிகரிக்க வாய்ப்பு உள்ளதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மதகுகள் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்படுவதாக பவானிசாகர் அணை பிரிவு நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். ஈரோட்டிலிருந்து PC.
0: திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே பாமணி கிராமத்தில் 9 உலோக சிலைகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே பாமணி கிராமத்தில் நாகநாத சுவாமி திருக்கோவிலின் தெற்கு வீதியில் பூமிக்கடியிலிருந்து பழமை வாய்ந்த 9 சுவாமி சிலைகள் மீட்டெடுக்கப்பட்டுள்ளது. வருவாய்த்துறையினருக்கு தகவல் தெரிவித்ததன் பேரில் நேற்று நள்ளிரவு துவங்கி இன்று அதிகாலை வரை பொக்கலின் இயந்திரங்கள் மூலம் தோண்டி எடுக்கப்பட்டது. இந்த சிலைகள் அனைத்தும் மன்னார்குடி வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது. திருவாரூரிலிருந்து ஆர் விஜயகுமார்.
0: ருமேனியாவில் நடைபெறும் சர்வதேச டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் அரையிறுதியில் இந்தியாவின் விஜய் சுந்தர் பிரசாந்த், ராம்குமார் ராமநாதன் இணை ஆஸ்திரியா, செக் குடியரசு இணையை இன்று எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த பாரத பாதையில் இணைந்து செயலாற்ற பிரான்ஸ் நாட்டின் வர்த்தகர்களுக்கும் முதலீட்டாளர்களுக்கும் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அழைப்பு விடுத்துள்ளார். தமிழக நிதிநிலை அறிக்கை தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் ஊரக வளர்ச்சி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளுடன் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். தமிழ்நாட்டில் இளங்கலை வேளாண் பாடப்பிரிவில் மாணாக்கர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது. தமிழக திருக்கோவில்களில் முறைகேடுகள் தொடர்பாக ஆதாரத்துடன் பொதுமக்கள் புகார் அளிக்கலாம் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். தமிழக இளைஞர்கள் தமிழ்நாட்டிலேயே தொழில் புரிவதற்கான நடவடிக்கைகளை அரசு முனைப்புடன் மேற்கொண்டுள்ளதாக மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா கூறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நலம் தானா நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி. கல் அடைப்பு குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் சித்த மருத்துவ நிபுணர் டாக்டர் மதன் அவர்கள்.
2: சில பேர் கேட்பாங்க, சார் நான் தக்காளியோடைய விதையெல்லாம் ஃபில்டர் பண்ணிவிட்டு வெறும் தக்காளியை தான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் தக்காளியிலே தான் ஆக்சாலிக் ஆசிட் இருக்க தவிர விதைகளில் அப்படின்னு தனியாக இல்லை. அதனால் நீங்கள் விதையை ஃபில்டர் பண்ணிவிட்டு சாப்பிட்டாலும் இந்த ஆக்சாலிக் ஆசிட் வந்து உள்ளே போகிறதுனால கால்சியம் ஆக்சாலைட் ஸ்டோன் உள்ளவர்களுக்கு இந்த கால்சியம் ஆக்சாலைட் ஸ்டோன் வந்து பெருசாகிறதுக்கு வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு உண்டு. இது போக வந்து பார்த்திங்கன்னா ஹைப்பர் பாராதைராய்டிசம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது தைராய்டு இருக்கு இல்லையா, அதே மாதிரி கிளா அதுக்கு பின்னாடி பாராதைராய்டுன்னு ஒரு கிளாண்டு பக்கத்தில் இருக்கு. அந்த கிளாண்டில் அதிகமாக வந்து சுரக்கும் போது கால்சிடோனின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் சுரக்கும், அதனால் கல் நிறைய உண்டாகும். இந்த நோயாளிகளுக்கும் ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால கல் உண்டாகும். சரியான அந்த

0: முறையில் அந்த ஹைப்பர் பேராதைராய்டு வந்து சரி பண்ணோம்னா இந்த கல்லுலேருந்து விடுபடலாம். நம்ம இந்த ஹைப்பர் பேராதைராய்டிசத்தில் கால்சியம் பாஸ்பேட் ஸ்டோன் வரும். அடுத்தடுத்து யூரிக் ஆசிட் கால்குலஸ்ன்னு சொல்லுவோம். யூரிக் ஆசிட் வந்து அதிகமாக நான்வெஜ் எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு வரும், அதாவது ரெட் மீட் எடுக்கிறவங்களுக்கு வரக்கூடிய நோயின்னு சொல்லுவோம் யூரிக் ஆசிட் ஸ்டோன். கவுட் அப்படிங்கிற ஒரு நோயும் வரும் அந்த ரெட் மீட் அதிகமாக எடுக்கிறவங்களுக்கு. சில பேருக்கு காலில் பெருவிரல்லாம் வீங்கும். இந்த மாதிரி நோயாளிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூரிக் ஆசிட் ஸ்டோன் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புண்டு. ஹார்ஷூ அப்படின்னு சொல்லுவோம். ஹார்ஸுக்கு எப்படி இந்த குதிரை லாடம் கட்டுவாங்க இல்லையா, அந்த காலுக்கு லாடம், அந்த ஹார்ஷூன்னு பேர். அதே மாதிரி கிட்னி வந்து பார்த்திங்கன்னா யூ ஷேப்பில் இருக்கும். அந்த கீழே உள்ள லோயர் லோப் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிடும். இதனால் வந்து அவங்களுக்கு இயற்கையாகவே அவங்க பிறந்ததுலேருந்தே அப்படி இருக்கும். ஹார்ஷூ கிட்னி உள்ளவங்களுக்கு கல் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அடுத்தது மேப்புன்னு சொல்லி ஒரு கல், அதாவது மெக்னீஷியம் அமோனியா பாஸ்பேட். இந்த மூணு சேர்ந்து கல்லாக ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அடிக்கடி ரெக்கரண்ட்டாக யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வர்றவங்களுக்கு இந்த கல் அதிகமாக உண்டாகும். ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்னால் அடிக்கடி நீர்க்கடுப்பு, நீர் தாரையில் எரிச்சல், இந்த மாதிரி புண்ணு இதெல்லாம் வரும்போது இவங்களுக்கு இது சார்ந்த கல் உண்டாகும். இதில் வந்து ஸ்டாக் ஹார்ன் கால்குலஸ்னு பேர். ஸ்டாக் ஹார்ன் அப்படின்னு சொன்னால் குதிரை மான் கொம்பு இருக்கு இல்லையா, மான் கொம்பு மாதிரி இந்த கல் வந்து பரவிக்கிட்டே இருக்கும், அந்த கொம்பு மாதிரி வளர்ச்சி அடைஞ்ச மாதிரி இருக்கும். இதுக்கு பேர் ஸ்டாக் ஹார்ன் கால்குலஸ் அப்படின்னு பேர். மெக்னீஷியம் அமோனியா பாஸ்பேட் இதனால் வரக்கூடிய கல். அடுத்தது சிஸ்டைன் அப்படின்னு ஒரு ஸ்டோன் உண்டாகும். இது வந்து ஜெனிட்டிக்காக நம்மளுடைய பாரம்பரியமாக எப்படி தாத்தா பாட்டி சொத்து நமக்கு வருதோ அதே மாதிரி நம்மளுடைய ஹெரிடிட்டரியாக வரக்கூடிய ஒரு கல் வந்து சிஸ்டைன் ஸ்டோன் சொல்லுவோம்.
1: நலம் தானா, நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி. கல் அடைப்பு குறித்த ஆலோசனைகள் கேட்டீர்கள். வழங்கியவர் சித்த மருத்துவ நிபுணர் டாக்டர் மதன் அவர்கள்.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹாய் ஹலோ அன்பு உள்ளங்களே, என் அன்பு உள்ளங்களுக்கு இனி அட்டகாசமான மகிழ்ச்சியான உற்சாகமான பிற்பகல் வணக்கம். நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறேன் நான் உங்கள் சுட்டிப்பான் ஜோனா. இன்னைக்கு துறையறிவு நிகழ்ச்சியில் என்ன மாதிரியான பாடல்கள் நான் கேள்விகளாக கேட்க போகிறேன் தெரியுமா? முன்னாடிலாம் ₹1 ஒரு இன்லைன் லெட்டர் வாங்கி அதில் வந்து வீட்டில் என்னெல்லாம் நடந்துச்சு, ஊரில் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய நம்ம அக்காவோ அண்ணனோ சொந்தக்காரங்களோ அவங்களுக்கு லெட்டர் எழுதுவோம், சரியா? அந்த லெட்டர் அதை ரீட் பண்ணும்போது, அதை படிக்கும்போதே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இன்னொரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னா, ரொம்ப நாள் ஆக ஆக காலங்கள் கடந்து அதை படிக்கும்போது இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும். அப்படியே சாப்பாட்டுக்கு அடி ஊறுகாய் மாங்காய் ஊறுகாய் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த விஷயங்கள், அந்த கடிதங்கள் அப்படிங்கிறது. இந்த கடிதங்கள் அப்படிங்கிறத திரைத்துறையிலையும் பயன்படுத்தியிருக்காங்க. திரைத்துறையிலையும்

நிறைய பாடல்கள் கடிதங்களை வச்சுட்டு வந்துட்டுருக்கு. அந்த மாதிரியான பாடல்கள் தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் கேட்க இருக்கிறோம். நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னு அழைக்கலாம். 0462251132 மற்றும் 0462251133 என்ற எண்களில் நிகழ்ச்சியில் முதல் பாடல் வந்துகிட்டே இருக்குது. முதல் பாடல் என்ன திரைப்படம் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா மறக்காமல் கால் பண்ணுங்கள்.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேக்கால் புதூர், நாகர்கோவில்.
2: அழகான
3: பாடல், எஸ்பிபி கூட ரொம்ப அழகா பாடியிருப்பாங்க. நன்றி நன்றி
2: நன்றி, வணக்கம். பேசுறது
3: மகிழ்ச்சி, உங்க கூட பேசுறது எனக்கு மகிழ்ச்சி. காலையில இருந்து உங்க குரலை கேட்கவே இல்லையே அப்படின்னு நினைச்சேன். நீங்க லைன்ல வந்துட்டீங்க. நிகழ்ச்சி நீ கூட அடுத்த அன்பு உள்ள யார் எங்க இருந்து? வணக்கம்.
2: வணக்கம்
3: வணக்கம், யார் எங்க இருந்து?
2: ஒரு
3: மாசமா நீங்க எஃப்எம்மே கேக்கல?
2: இல்ல, இந்த டைத்துல பெரும்பாலும் மத்தியானம் கேட்க மாட்டேன், காலை காலைக்கு மட்டும்தான்.
3: சரி சரி சரி, இப்ப உங்களுக்கு ஒரு பாடல் குடுக்கறேன், என்ன திரைப்படம் கண்டுபிடிங்க. இப்பலாம் இப்படிதான்
4: முகம் காணாத மகளே.
2: ஹலோ.
4: எழுதுகிறேன் ஒரு கடிதம், எழுதுகிறேன் ஒரு கடிதம்.
3: கண்டுபிடிச்சிங்களா என்ன திரைப்படம்னு?
2: இது காதல் கோட்டை.
3: காதல்
2: கோட்டையா?
3: இல்லையே இல்லையே இல்லையே.
2: சரியா தெரியல, போன பாட்டு தெரிஞ்சுன்னா அடிச்சுட்டு இருந்தேன். ஏன் போன் எடுக்காம அவங்க போன் எடுத்துட்டீங்க?
3: நீங்க எப்படியா போன் எடுக்காம அவங்க போன் எடுக்கலாம்?
2: ஐயோ, இந்த பாட்டு தெரியலையே,
3: இந்த பாட்டு தெரியலையே. சரி, அப்ப ஒலிக்கு இருக்கக்கூடிய பாடல் அடுத்த நேரத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம், யார் எங்க இருந்து? வணக்கம், யார் எங்க இருந்து? சொல்லுங்க.
5: கல்வி படம்.
3: ஆமா, சூப்பரா சொன்னீங்க. நன்றிமா, நன்றி நன்றி. நிகழ்ச்சியில கலந்துருக்கு, இப்போ நிகழ்ச்சியில சூப்பரான பாடல் வந்துருக்கு. அந்த பாடல் என்ன திரைப்படம் அப்படின்னு கண்டுபிடிச்சிங்கன்னா மறக்காம கால் பண்ணுங்க.

0: நம்ம நிலை இப்போ ஜூலிக்கும் நிலையா இருக்க போகுது.
1: எப்படி?
0: தனிஷ்க் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் திருநெல்வேலி ஹோட்டல் ஆப்பிள் ட்ரீல ஜூலை 3, 4 and 5 நடக்க போகுது. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூட அப் டு 30% டிஸ்கவுண்ட். ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ்னு எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
2: தனிஷ்க் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு. டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
3: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
4: நேரம் 2:31 இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz திரையருவி நிகழ்ச்சியில தான். திரையருவி நிகழ்ச்சி இணையக்கூடிய அடுத்த அன்பு உள்ளம் யார், எங்க இருந்து? வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
4: வணக்கம். யார், எங்க இருந்து?
5: தென்காசி மாவட்டம் பூலாங்குளத்திலிருந்து சுப்பிரமணியன் பேசுறேன் மேடம்.
4: அப்பவே முத்து சார் வந்துட்டாங்க. இப்ப சுப்பிரமணியன் சாரா?
5: இருக்கா மேடம்.
4: நலமா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
5: நல்லா இருக்கு மேடம்.
4: சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டோம். ஒழித்த பாடல் என்ன திரைப்படம்னு கண்டுபிடிச்சீங்களா?
5: மேட்டுக்குடி.
4: மேட்டுக்குடி அப்படிங்கிறது மிக சரியான பதில். கார்த்திக் நடிச்ச படம். வேற
5: மேட்டுக்குடி மேடம்.
4: ஆமா, மேட்டுக்குடியே தான். அதுல என்ன சந்தேகம்?
5: நக்மா நடிச்சது.
4: ஆமா, நக்மா தான். ஜெமினி கணேசன் கூட நடிச்சிருப்பாங்க. சூப்பரான படம். நன்றி சுந்தர்சி இயக்கி இருப்பாங்க. நன்றி நன்றி நிகழ்ச்சியில் கலந்துட்டதுக்கு. நன்றி நன்றி நன்றி நிகழ்ச்சியில். இப்போ சூப்பரான பாடல் வருது. அந்த பாடல் என்ன திரைப்படம் அப்படின்னு கண்டுபிடிச்சிங்கன்னா மறக்காமல் கால் பண்ணுங்க. 04 2 2 5 6 1 1 3 2 மற்றும்

0: மூன்று என்றெங்களுக்கு
1: காதலன் நான் எழுதும் லெட்டர் மடல் இல்ல கடிதாசி வச்சுக்கலாமா? கடிதமே இருக்கட்டும், படி.
2: கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே.
1: பாட்டாவே படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னேன்ல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி, உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம்.
2: பொன்மணி, உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே.
1: உன்னை நினைச்சு பார்க்கும்போது கவிதை

0: எழுத்துதான் வார்த்தை.
1: உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது.
0: அதேதான் பிரமாதம். கவிதை கவிதை படி.

0: எனக்கு உண்டான காயம் அதை தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறதில்ல. இதையும் எழுதிக்க, நடுவில் நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். இந்த பாரு, எனக்கு என்ன காயம்னாலும் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. அபிராமி அபிராமி அபிராமி.
1: அதையும் எழுதணுமா?
0: இது காதல். என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க எங்க அழுகையா வருது. ஆனா நான் அழுது, என் சோகம் ஒன்னை தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள, இது மனித காதல் அல்ல,
2: காதல் அல்ல,
0: காதல் அல்ல,
2: காதல் அல்ல,
0: அதையும் தாண்டி புனிதமான
2: புனிதமான புனிதமான

0: தற்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-648-458. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz திரையருவி நிகழ்ச்சியில். திரையருவி நிகழ்ச்சியில் இணைய அடுத்த அன்பு உள்ள வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து?
1: ஹலோ.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? நான் பேசுறேன். வணக்கம், யார் எங்கிருந்து?
1: திருநெல்வேலியிலிருந்து.
0: திருநெல்வேலியிலிருந்து யாரு?
1: முருகன்.
0: முருகன் சார், நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கு சார்.
0: என்கிட்ட பேசுறதுக்கு அவ்வளோ பயமா? நன்றி, அருமை அருமை. உங்க கூட பேசுனதுல மகிழ்ச்சி, சந்தோஷம். எங்களுக்கு மிக்க மிக்க மகிழ்ச்சி. முதல் நேர கலந்துகிட்டதுல நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த அன்பு உள்ளோம் அவங்களோட இணைப்பு கட்டாயிருச்சு. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒழிக்க இருக்கக்கூடிய பாடலை கேளுங்க, அது என்ன திரைப்படம் அப்படின்னு கண்டுபிடிச்சிங்கன்னா மறக்காமல் கால் பண்ணுங்கள்.

நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.

0: मुक्त भारत अभियान।
1: निक्षय मित्र तो हम सबका साथ निभाते, टीबी रोगी व परिजन को पोषण, जांच, इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते। जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार, तब पक्की हो जाएगी हमारी जी और टीबी की हार।
2: निक्षय मित्र, इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है। आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं।
0: जन-जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान।
1: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी।
3: அன்பு உள்ளம் யார் எங்க இருந்து? வணக்கம்.
4: ஹலோ, வணக்கம். மாவட்டம் தெங்காசி மாவட்டம்
3: சரவணகுமார் சார், நலமா இருக்கீங்களா?
4: நல்லா இருக்கும். நீங்க எல்லா இருக்கீங்களா?
3: நலமா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கும்.
3: சொல்லுங்க, இந்த பாடல் கண்டுபிடிச்சிங்களா? என்ன திரைப்படம்னு?
4: நான் கண்டுபிடிச்சேன், ஜோடி படத்துலமா பிரசாந்த் சிம்ரன் நடிச்சது.
3: பிரசாந்த் சிம்ரன் நடிச்சது. வேற ரொம்ப அழகா இந்த பாடல உன்னிமணன் பாடியிருப்பாங்க, வைரமுத்து வரிகள். நல்ல பாடல். நல்ல பாடல்னு
4: சொன்னேன்.
3: தேங்க் யூ. நன்றி நன்றி நன்றி. இன்னைக்கு பேசுறீங்களா?
4: இல்லம்மா, பாட்டு கேட்பேன். பாட்டு கேட்பேன்.
3: பாட்டு கேப்பீங்களோ? சரி சரி சரி. நன்றி நன்றி, உங்க கூட பேசுறதுல மகிழ்ச்சி.
4: நன்றிமா.
3: நீங்கள் அடுத்த வணக்கம். யார் எங்க இருந்து?
5: இறை அறிவு நிகழ்ச்சியை சிறப்பாக வழங்கிருக்கும் ஜோனா மேடத்துக்கு வணக்கம் சொல்வது.
3: வணக்கம் சொல்றது பார்க்கடேரியில இருந்து.
5: அன்புடைய பார்க்கடேரி வசந்தா, நல்லா இருக்கீங்களா?
3: நலமா இருக்கோம். என்ன ஸ்நேகிதியில வரல?
5: ஆமா, கொஞ்சம் வேலையா இருந்தேன். கண்ணே உன் கார் கொலுசி
3: மணியாக மாட்டேன்.
5: ஜோடி படம்,
3: கண்டுபிடிச்சிங்களா? வசந்தம்மா நீங்க அங்க சுகம். காதல் கோட்டையா? நன்றி நன்றி. சுகம் சுகம் சுகம். நன்றி நன்றி நிகழ்ச்சியில கலந்துட்டதுக்கு. நிகழ்ச்சியில இந்த பாடல் தான் உங்களுக்கு ஒலிக்க காத்துட்டு இருக்கீங்க. காதல் கோட்டை திரைப்படத்திலிருந்து எஸ்பிபி மற்றும் அனுராதா ஸ்ரீராம் குரல் இந்த அட்டகாசமான பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு நெஞ்சிருங்க.

0: நம்ம நிலை இப்ப ஜூலிக்கும் நிலையா இருக்க போகுது.
1: எப்படி?
0: தனிஷ்க் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் திருநெல்வேலி ஹோட்டல் ஆப்பிள் ட்ரீல ஜூலை 3, 4 and 5 நடக்க போகுது. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூட அப் டு 30% டிஸ்கவுண்ட். ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
2: தனிஷ்க் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு. டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
3: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
4: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேகால் புதூர், நாகர்கோவில்.
5: சுப்பிரமணியன் மதியத்தில் தொடரும் இன்றுதான் கலந்து

0: அப்படியா?
1: ஆமாம், இத்தனை நாள் எந்த டேட்டில் போடுறீங்கன்னு தெரியாமல் இருந்தது. இன்னைக்கு தான் தெரியாது பாட்டு பாடு
0: பாட்டிருக்கீங்களா? சரி சரி, இப்போ உங்களுக்கான
1: ஆமாம்.
0: பாடல் கொடுத்துட்டுலாம் கண்டுபிடிச்சிடுறீங்களா? அப்படியே

0: சார் கண்டுபிடிச்சிட்டீங்களா என்ன திரைப்படம்னு?
1: படம் சேரன் பாண்டியன்.
0: சேரன் பாண்டியன் என்பது மிகச் சரியான பதில். யார் நடிச்சிருக்கா?
1: சரத்குமார், ஆனந்தபாபு, பிபி நடித்த படம். பாட்டு வந்து காதல் கடிதம் உனக்கு வந்த வெகு நாளைக்கு பிறகு புதிய பாடல் போட்டதுக்கு நன்றி.
0: நன்றி நன்றி அருமை அருமை நன்றி. ஆக நீங்கள் செய்யக்கூடிய நிறைவான நேர் வணக்கம். யார் எங்கிருந்து? நலமா இருக்கோம் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நான் நல்லா இருக்கேன். கேட்டுக்கிட்டே இருக்கேன். மனோரம் நல்லா இருக்கும் மேடம்.
0: ஆமா, நாங்களும் உங்க குரலை கேட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். இப்ப உங்களுக்கு ஒரு பாடல் கொடுத்துரு, அது என்ன பாடல் அப்படின்னு கண்டுபிடிக்கீங்க? திரைப்படம் அப்படின்னு
2: எப்போ?
0: இப்போ
2: பாண்டியன் பாடல்
0: அது இல்ல, இப்ப வேற. ஓகேவா?
2: ஆமா.

0: சார் கண்டுபிடிச்சிங்களா என்ன திரைப்படம்னு?
1: இது
0: எல்லாம் சொல்லுங்க.
1: என்ன
0: படம்
1: அது? படம் பேரு தெரியும்.
0: சொல்லுங்க என்ன படம்னு சொல்லுங்க சார், கொஞ்சம் ஞாபகப்படுத்தி சொல்லுங்க சார்.
1: இது
0: வெறும் காத்துதான் வருதா? நன்றி நன்றி, நிகழ்ச்சி நிறைவான நேரம் வந்துருக்கு. அது என்ன திரைப்படம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, கேளடி கண்மணி திரைப்படத்துல தான் நிறைவான பாடல் வந்துட்டு இருக்கு. நிகழ்ச்சியில இதுவரை உங்களுடன் இணைந்திருந்தேன் நான் உங்கள் சுட்டிப்பேன் ஜோனா. நேரம் 2:55 ஆயிற்று. இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரமும் வந்தாச்சு. டாட்டா பாய் பாய். மறுபடியும் இன்னொரு நாள் இன்னொரு நிகழ்ச்சியில ஜாலியா இணையலாம். அன்பு உள்ளங்களின் நினைவூட்டலுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு 3:02 குக்கு நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பாடல் காட்சிகள் உலா வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, ஒரே ஒரு குறுஞ்செய்தி அனுப்புனா போதும். உங்களது பெயர், உங்களது ஊர், உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இதை டைப் பண்ணிட்டு 9443364 அப்படிங்கிற எண்ணுக்கு. நிகழ்ச்சி நிறைவான பாடல், அதனை தொடர்ந்து செய்திச்சிருக்கும். அதற்கு முன் விளம்பரம்.
2: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
3: நம்ம நிலை இப்ப ஜூலிக்கும் நிலையா இருக்க போகுது.
4: எப்படி?
3: தனிஷ்க் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் திருநெல்வேலி ஹோட்டல் ஆப்பிள் ட்ரீல July 3, 4 and 5 நடக்க போகுது. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூட அப் டு 30% டிஸ்கவுண்ட். ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
4: தனிஷ்க் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு. டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. காஃபி ஏற்றுமதி நடப்பு நிதியாண்டின் முதலாவது காலாண்டில் 28% அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தகவல் தொழில்நுட்பத்தை கூடுதலாக பயன்படுத்த வேண்டியதன் அவசியத்தை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வலியுறுத்தியுள்ளார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். ஜவுளி ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. முன்னாள் அமைச்சர் திரு அனிதா ராதாகிருஷ்ணனை காவல்துறை கைது செய்திருப்பது கண்டிக்கத்தக்கது என்று திமுக கூறியுள்ளது. சட்டம் ஒழுங்கு பராமரிப்பில் தாவேக அரசு அக்கறை செலுத்தவில்லை என்று அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. தமிழகத்தில் குதிரை பேரத்தில் ஈடுபட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 2 நாட்களில் வலுவடைய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. பாங்காக்கில் நடைபெற்று வரும் ஆசிய இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சிண்ட்ரேலா தாஸ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செக் குடியரசில் நடைபெற்று வரும் உலக பாரா வில்வித்தை போட்டியின் 2 கலப்பு குழு பிரிவுகளில் இந்தியா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. கலேயில் நடைபெற்று வரும் இலங்கை ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2ம் நாளான இன்று இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை 1 விக்கெட் இழப்பிற்கு 111 ரன் எடுத்துள்ளது. 19 மற்றும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டி ஜகார்த்தாவில் இன்று தொடங்கியது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பர்வீன், முஸ்கான், மான்யா ராஜ்புத், சவிதா, மனிஷா, காஜல் ஆகியோர் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

வணக்கம் நேர்களே, ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நாம் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி குக்கு நேர் விருப்ப பாடல்கள். இந்த நிகழ்ச்சியில் நேர்களே உங்களுக்கு பிடிச்ச பாடலை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்ச பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பெயர், ஊர் எல்லாத்தையும் சேர்த்து வாட்ஸ்அப் நம்பருக்கு குறுஞ்செய்தியோ குரல் பதிவோ அனுப்புங்க. வாட்ஸ்அப் நம்பர் சொல்ற நோட் பண்ணிக்கோங்க, 9443360794. இந்த நம்பருக்கு உங்களுக்கு பிடிச்ச பாடல் அனுப்புங்க. அப்படி நிறைய நீர்கள் அவங்களுடைய பாடல் கேட்டிருக்கிறாங்க. குக்கு நிகழ்ச்சியோட முதல் பாடல் அமர்க்களம் திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்குது. ஆரியங்காவூர் லக்ஷ்மி, கனக சபாபதி, சரஸ்வதி, சரவணகுமார் விருப்பத்தில் பாடலை கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

0: நம்ம நிலை இப்ப ஜூலிக்கும் நிலையா இருக்க போகுது.
1: எப்படி?
0: தனிஷ்க் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் திருநெல்வேலி ஹோட்டல் ஆப்பிள் ட்ரீல ஜூலை 3, 4 and 5 நடக்க போகுது. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூட அப் டு 30% டிஸ்கவுண்ட். ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
2: தனிஷ்க் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு. டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
3: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
4: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
5: நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 இருந்து. அடுத்ததா பூமகள் ஊர்வலம் திரைப்படத்துல தான் பாடல் வந்துட்டே இருக்குது. யாருக்காக அப்படின்னா, கோவில்பட்டியிலிருந்து பொன்மலர், செல்வி, சுதா இவங்களுக்காக தான் வந்துட்டே இருக்குது. பாடலை கேட்டுட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

0: உங்களோட விருப்பத்தில் சூப்பரான பாடல்களை கேட்டு ரசிச்சிட்ருக்குறோம். நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 குக்கு. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு சூப்பரான பாடல் தான் நம்ம கேட்டு ரசிக்க இருக்கிறோம். பாண்டி நாட்டு தங்கம் திரைப்படத்திலிருந்து பாளையங்கோட்டை செம்புலன் ஆதிக்கவி விருப்பத்தில் தான் இந்த பாடல் வந்துட்டே இருக்குது. விளம்பரத்தை தொடர்ந்து பாடல் கேட்கலாம். இணைந்திருங்கள், இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி.
1: நம்ம நிலை இப்ப ஜுலிக்கும் நிலையா இருக்க போகுது.
2: எப்படி?
1: தனிஷ்க் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் திருநெல்வேலி ஹோட்டல் ஆப்பிள் ட்ரீல ஜூலை 3, 4 and 5 நடக்க போகுது. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூட அப் டு 30% டிஸ்கவுண்ட். ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
2: தனிஷ்க் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு. டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
3: जन जन का रखे ध्यान टीबी मुक्त भारत अभियान. जन जन का रखे ध्यान टीबी मुक्त भारत अभियान.
4: निक्षय मित्र तो हम सबका साथ निभाते. टीबी रोगी व परिजन को पोषण, जांच, इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते. जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार, तब पक्की हो जाएगी हमारी जी और टीबी की हार.
5: निक्षय मित्र, इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है. आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं.
3: जन-जन का रखे ध्यान टीबी मुक्त भारत अभियान.
4: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं. स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी.

3:20 நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 தான் கேட்டு ரசிட்டு இருக்கிறீங்க. குக்கு நீர் விருப்ப பாடல்கள் நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததா உடையாம்புலியிலிருந்து அருள்ராஜ், பத்மா, அபிஷேக், அனீஷ் இவங்களுக்காக தான் பாடல் வந்துட்டே இருக்குது. விண்ணுக்கும் மண்ணுக்கும் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: நம்ம நிலை இப்ப ஜூலிக்கும் நிலையா இருக்க போகுது.
1: எப்படி?
0: தனிஷ்க் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் திருநெல்வேலி ஹோட்டல் ஆப்பிள் ட்ரீல ஜூலை 3, 4 and 5 நடக்க போகுது. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூட அப் டு 30% டிஸ்கவுண்ட். ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
2: தனிஷ்க் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு. டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்ளை.

கோ நிகழ்ச்சியோட நிறைய பகுதிக்கு வந்துட்டோம். நிறைவான பாடல் சூரியவம்சம் திரைப்படத்திலிருந்து தொட்டாம்பாளையம் கோகிலா பழனிசாமி விருப்பத்தில் தான் நம்ம கேட்டு ரசிக்கிறோம். அது போக வேற யாரெல்லாம் பாடல் கேட்டுக்கிறாங்க அப்படின்னா, திப்பணம்பட்டி தேவ சகாயம், தென்காசிலத்து குத்தாலிங்கம், ஆரியங்காவூர் சரவணகுமார், ஹரிகிருஷ்ணன், இந்திரா, பாக்கியலட்சுமி, உடையாம்புலி, பால் தினகரன், ஆகாஷ், சுரண்டையிலிருந்து முகமது அன்வர், சுரண்டை பிரேமா, கயத்தாறு பிரகாஷ், ஆழ்வார்குறிச்சி மீனாட்சி கண்ணன், ரெட்டைக்குளம் லோகேஸ்வரன், மாரி சிவநாடானூர், கடங்கநேரியிலிருந்து கண்ணன் சுமதி, வெங்கடேஸ்வரபுரம் மகேஸ்வரி, சொக்கம்பட்டி மூர்த்தி, பெங்களூர் ஹரிஹரன், அதிசயபுரம் ஏஞ்சல், சடையப்பபுரம் முத்துசெல்வி செல்வகுமார், இவங்க எல்லாருக்காவும் சேர்த்தே நம்ம நிறைவான பாடல் கேட்டுடலாம். சூரியவம்சம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டுட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. காஃபி ஏற்றுமதி நடப்பு நிதியாண்டின் முதலாவது காலாண்டில் 28% அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தகவல் தொழில்நுட்பத்தை கூடுதலாக பயன்படுத்த வேண்டியதன் அவசியத்தை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வலியுறுத்தியுள்ளார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். ஜவுளி ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. முன்னாள் அமைச்சர் திரு அனிதா ராதாகிருஷ்ணனை காவல்துறை கைது செய்திருப்பது கண்டிக்கத்தக்கது என்று திமுக கூறியுள்ளது. சட்டம் ஒழுங்கு பராமரிப்பில் தாவேக அரசு அக்கறை செலுத்தவில்லை என்று அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. தமிழகத்தில் குதிரை பேரத்தில் ஈடுபட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வுப் பகுதி அடுத்த 2 நாட்களில் வலுவடைய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பர்வீன் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். பாங்காக்கில் நடைபெற்று வரும் ஆசிய இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சிண்ட்ரேலா தாஸ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செஸ் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் குகேஷ் தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார். 19 மற்றும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டி ஜகார்த்தாவில் இன்று தொடங்கியது. கல்லேயில் நடைபெற்று வரும் இலங்கை ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2ம் நாளான இன்று இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை 1 விக்கெட் இழப்பிற்கு 171 ரன் எடுத்துள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.

0: ஹாய் வணக்கம் நேயர்களே, ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் தான் நம்ம அட்டகாசமாக விளையாட போகிறோம் பொதிகை தும்பி. இன்னைக்கு பொதிகை தும்பி நிகழ்ச்சியில் உங்களோட தாயம் உருட்டி விளையாடுறதுக்காக காற்றலையில் தயாராக இருக்கிறோம் நானுங்கள் திவ்யா மற்றும்
1: நான் சுமித்ரா.
0: சுமித்ரா
1: என்ன எப்படி இருக்கிற? எல்லாம் ஒரே பல்லா இருக்குதே, என்ன
0: பார்த்து சந்தோஷம்தான்.
1: பொங்கட்டும் பொங்கட்டும், நல்லாவே பொங்கட்டும். அப்புறம் இப்போ வந்து 1, 3, 5 விழுந்துருச்சு அப்படின்னா நம்முடைய நேர்கள்கிட்ட நாம கேள்வி கேட்போம், அங்கே பதில் சொல்லுவாங்க.
0: அதுதான்.
1: ஆமாம், 2, 4, 6 அவங்க கிட்ட நம்ம சிக்கிக்குவோம், அவங்க நமக்கு ஒரு க்ளூ கூட கொடுக்காம நமக்கு கேள்வியாக்கே.

0: கேட்பாங்களாம், நம்ம பதில் உடனே சொல்லணும், அப்படி தானே?
1: அது நம்ம செய்யறது தானே நம்மளும் திருப்பி செய்யறாங்க.
0: ஆனால் நம்ம கிட்ட மட்டும் ஒரு க்ளூ கொடுங்க மேடம் அப்படி கேட்பாங்கல்ல.
1: சே, நம்ம நேயர்கள் வந்து ரொம்ப ரொம்ப நல்லவங்க.
0: அத்தாடி ஐஸ் வைக்கிறா.
1: நம்ம க்ளூ கேட்டால் கரெக்டாக அவங்களும் க்ளூ கொடுப்பாங்க.
0: அவங்க எப்படி தான் சொல்லுவாங்க, க்ளூ கொடுத்தா நீங்கள் கண்டுபிடிச்சிடுவீங்களே,
1: அதான் நாங்கள் கேட்கோன்றோம்.
0: அந்த மாதிரி தான். ஸோ இன்னைக்கு வந்து நல்ல ஜாலியாக சிறப்பாக நம்ம விளையாடணும். அப்புறம் வந்து எவ்வளோ மொக்கை வாங்கணுமோ அவ்வளோ மொக்கையெல்லாம் நம்ம வாங்கிக்கணும். ரொம்ப அடி அடித்தாலும் ஐயா வலிக்குதுயா கொஞ்சம் விட்டுருங்க ஐயா பச்சை மணியா அப்படின்னு நம்ம தப்பிச்சு போயிடணும்.
1: ஆமாம், நேயர்களோட மைண்ட் வாய்ஸும் அதுவாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். சரி, நீங்களும் விளையாட தயாராகிட்டீங்கன்னா தாராளமாக கால் பண்ணுங்கள். 0462-2561-3 மற்றும் 0462-2561-3 அப்படிங்கிற எங்களுக்கு. நம்ம கூட முதல்ல உங்களோட விளையாடலாமா என்னோட விளையாடலாமா?
0: நான் ஒரு ட்ரே, நீயே விளையாடு.
1: ஓகே, இப்போ முதல்ல என்கிட்ட இருந்து ஆரம்பிப்போம். நேர் வந்துட்டாங்க, பேசிடலாமா?
0: மாலை வணக்கம், யார் எங்க இருந்து பேச வந்திருக்கீங்க?
2: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
2: நான்தான்
0: குறிச்சி வந்திருக்காங்க. எப்படி இருக்கீங்க, நலமா இருக்கீங்களா? மிகவும் நலமாக சிறப்பாக இருக்கிறோம் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ நான் உருட்டுகிறேன், உங்களுக்கு ஆறு விழுந்திருக்கிறது என்பதால் திவ்யாவிடம் கேள்விகளை அள்ளி தெளிக்கலாம்.
1: சுகன்யா, கொஞ்சம் பார்த்து கேளுங்கள், உங்கள் தங்கைக்காக
0: ஆரம்பமே சொல்லி பிடிக்குது. ஆமா, நீங்களே தான்.
2: நான் வந்து என்ன கேள்வி கேட்க பாத்தீங்கன்னா,
0: நான்
1: கொஞ்சம் வரலாறுல கொஞ்சம் பின்தங்கிதான் இருப்பேன்,
0: பயங்கரமா இருப்பேன்.
1: நம்ம அறிவியல்ல தான் முன்னோக்கி இருப்போம், வரலாறு கொஞ்சம் பின்னோக்கி இருக்கிறதுனால இந்த கேள்விக்கு எனக்கு
0: ஒரு கழித்தல், ஒரு கூட்டல், ஒரு பெருக்கல் அப்படி கேட்கலாம்ல.
1: ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் வேணா அதுல இதுவா அதுவான்னு வேணா நான் சொல்றேன்.
0: ஆமா, ஏபிசி அப்படி மூணு வந்து பதில சொல்லுங்க, ஏதாவது ஒண்ணு கண்டுபிடிப்பாப்ல.
2: நான் வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு கேள்வி கேட்கறேன்.
0: ஆ, கேளுங்க அப்பாடி. என்ன
1: உருட்டு திருப்பிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன்.
0: நீங்க உருட்டுங்க. என்னாச்சுங்க? ஆத்தடி, நோட்ஸ்ல வச்சுக்காங்க போல இருக்கே.
2: டையு
0: டாமினில்
1: வசிக்கும் மக்கள் பேசக்கூடிய மொழியா? சொல்லட்டா, நான் சொல்லிடுவேன்.
0: சொல்லு சொல்லு சொல்லு.
1: ஹிந்தி கரெக்டா?
0: கோவா, டையு டாமன்,
2: குஜராத்தி, மராத்தி.
0: ஏன்னா குஜராத் பக்கத்துல அந்த கரை ஓரத்துல இருக்காங்க, அதனால இந்த பக்கம் மகாராஷ்டிரா கிட்டயும் அங்க வந்து குஜராத்தி கிட்டயும் கொஞ்சம் கடன் வாங்கி பேசுறாங்க. சரியா, அடுத்த தடவை லீவ்ல எங்க போனோம்? டையு டாமன் போயிட்டு, கோவா போயிட்டு, கேரளா போயிட்டு அப்படியே வரணும். சரியா,
1: அதெல்லாம் வேண்டாம், நான் மராத்தி மட்டும் கத்துட்டு வரேன். சுகன்யாட்ட இடத்துல வரும்போது மராத்தில ஒரு வார்த்தை
2: கேக்குறேன்.
0: அதெல்லாம் பேசலாம், நீங்க நாளைக்கு வாங்க, நாளை கழிச்சவா எல்லாரும் நாளும் வாங்க. சரியா,
1: என்ன கேள்வியோட வருதுன்னு நானும் ஆவலா காத்துக்கிட்டு இருக்கேன்.
0: கேக்கலாமே. ஹலோ, வணக்கம், யார் எங்க இருந்து பேச வந்திருக்கீங்க?
3: வணக்கம், நான் இளந்தபட்டியில இருந்து மாரியம்மாள், தூத்துக்குடி மாவட்டம்.
0: மாரியம்மா வந்திருக்காங்க.
1: மாரியம்மாள்,
0: எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? என் தெம்மாங்கு பாட்ட கேட்டு

0: போதுமா?
1: கரெக்டா
0: 40 நிமிஷத்துல பாடி முடிச்சிட்டீங்க. நானும் நினைச்சேன் இன்னும் பாடிட்டே இருப்பாங்களோ, எப்படா நிப்பாட்டுவாங்க அப்படின்னு நினைச்சேன். ரொம்ப நன்றி. ஓகே, தேங்க்யூ மாரியம்மா. நீங்க பாடுங்க, யார் வேணான்னு சொன்னா
1: நான் பாடுதேன் மேடம்.

0: ஐயோ குஷ்பு,
1: ஒரு பாப்போ
0: ஐயோ பிரபு,
1: அந்த காத்துனா துணி தான் மாமனே.
0: மாமனே ஏரிக்கரையில இருந்து பாடினா அவங்க அங்க சிலு சிலுன்னு வர்றாங்க. சூப்பருங்க, ரொம்ப நன்றி, தேங்க்யூ. ஒரே பாட்டுக்கு பாட்டு தான் போய்கிட்டு இருக்கு, பொதிய தும்பில. சரி, நீங்கள் வந்து சூப்பராக பாடிட்டீங்க. கேட்கும் போதே எங்களுக்கு வந்து அவ்வளோ ரம்யமாக இருந்துச்சு.
2: யா,
0: ஆமாம், இப்போ நம்மளும் ஒரு சூப்பரான ஒரு பாட்டு கேட்டு வந்துடுவோம்.
2: கொடுத்தே ஆகணும்,
0: கொடுத்துருவோம். என்ன இருந்தாலும் திரைப்படத்துலேருந்து பாடல் வந்துகிட்டே இருக்குது, கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

0: நேரம் 4:14 கேட்டுட்டுக்கிறீங்க பொதிகை தும்பி. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை மற்றும் பண்பலை ஒளிபரப்புல இருந்து பொதிகை தும்பி நிகழ்ச்சியில தாயம் உருட்டி தான் விளையாடிட்டு இருக்கிறோம். அடுத்ததான் விளையாட வரப்போற நேயர் வணக்கம்.
1: மலை வணக்கம். பேச வந்திருக்கீங்க? மம்சாபுரம் அன்பு. ரொம்ப நாள் கழிச்சு உங்ககிட்ட பேசுற மாதிரி இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு உங்ககிட்ட பேசுற மாதிரி இருக்கேன்னு கேட்டேன். மூன்று விழுந்திருக்கு.
0: நான் கேள்வி கேட்கணும், தயாரா இருக்கீங்களா?
1: அந்த முகத்துலதான் என்ன ஒரு பல் பெரியது.
0: போன வாரம் ஒரு கேள்வி கூட நேரிட்டு கேட்க முடியலங்கிற ஒரு வருத்தம்.
1: அதனால
0: சரி உங்களுக்கு வந்து ஒரு பழமொழி கொடுப்பேன், அதை வந்து குழப்பி குழப்பி கொடுப்பேன், நீங்க சரியா அதை அடிக்க சொல்லணும் சரிங்களா?
1: ஆமா
2: சொல்லுங்க.
0: வானமேறி கூரை ஏறி வைகுந்தம் போனானாம் தெரியாதவன் கோழி பிடிக்க.
1: ஐயா ரொம்ப ஈஸி,
0: ஈஸியா. வானமேறி கூரை ஏறி வைகுந்தம் போனானாம் தெரியாதவன் கோழி பிடிக்க. சரியான பழமொழி அடிக்கி சொல்லிருங்க.
1: அங்கங்க உடச்சு போட்டிருக்க அப்படி, அதையெல்லாம் ஒண்ணு போல நீங்க சொல்லணும்.
0: ஆமா
1: பழமொழி பழமொழி வரும். சொல்லுமா நீ,
0: டைம் ஆயிடுச்சு சொல்லட்டா?
1: தோந்து போயிட்டீங்க நீங்க. என்னங்க நீங்க கொஞ்சம் கூட
0: பழமொழி கேட்கலன்னு
1: நினைக்கிறேன்.
0: சொல்லட்டா?
1: கூரை ஏறி
0: கூரை ஏறி கோழி பிடிக்க தெரியாதவன் வானம்
1: ஏறி வைகுந்தம் போனானா. அந்த கதையா இருக்கு கேட்டுக்கீங்களா? அந்த பழமொழி சந்தோஷம் உங்களுக்கு தெரியாதா நாங்க சொல்றோமே, அதுல எங்களுக்கு பெருமகிழ்ச்சி. நிகழ்ச்சி கலந்து கொண்டு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.
0: நன்றி நன்றி நன்றி. நான் கூட எனக்கு தெரியாதோ அப்படின்னு
1: நினைச்சேன். அப்படிங்க நினைச்சீங்களா மேடம்?
0: நீங்க கண்டுபிடிச்சீங்க நேரத்துல.
1: எப்போ கண்டுபிடிச்சிட்டு அவர் அடுத்த ஸ்டெப் ஏதாவது சொல்லுவாரு, எடுத்து கொடுத்தா அவர் குதிச்சு
0: கூரையா ஏறி கோழி பிடிக்க வரைக்கும் கரெக்டா வந்துட்டாரு. அதுக்கப்புறம் தான் அவர் சேர்க்க தெரியும்,
1: உள்ள குதிச்சு கோழி பிடிக்க ஆரம்பிச்சிட்டாரு.
0: சூப்பர். அடுத்ததா நம்ம வரக்கூடிய நேயர் வணக்கம்.
1: மாலை வணக்கம்.
2: நல்ல காலம் பிறக்குது. குடு குடு குடு குடு குடு. அம்மா இதுவரைக்கும் நல்ல காலம் பிறக்குது.
0: உருட்டி ஜெயிக்க போறது நீங்களா சுமித்ரான்னு முதல்ல சொல்லுங்க, அதுக்கப்புறம் ஜெயிக்கிறது யாருன்னு
1: பாத்துருவோம். அவர்தான் ஜெயிக்க போறாரு. ஐயா நீங்க தான் ஜெயிக்க போறீங்க. காத்து பயங்கரமா அடிக்குது, பறந்துறாதீங்க. சௌர புடிச்சு நில்லுங்க. ரெண்டு விழுந்திருக்கு, நீங்க தான் கேள்வி கேட்கணும். நான் சொன்னா இப்ப ரெண்டை எடுத்து நடந்து அஞ்சு படம் சொல்லுங்கன்னு சொல்லுவாரு.
2: உலக நாடு அஞ்சு நாடு. முத எழுத்து ஈனாவில வரும்.
1: ஈனாவில
2: ஆறு நாடு. ஆறு நாடு
1: ஆறு ஆறு
2: சொல்லுங்க.
1: இந்தியா.

0: அது சீனா வரும்.
1: ஓகே, இந்தியா, இந்தோனேசியா, அப்புறம் இங்கிலாந்து, இஸ்ரேல். ஐயோ, ஈனா இதான் எடுத்துக்கூட, தோசையோட காம்பினேஷன்ல ஒன்று வரும்ல. இஸ்ரேல் தோசையோட இன்னொன்று என்ன இருக்கும்,
2: இட்டாலி.
1: எடுத்து கொடுத்துட்டேன், அஞ்சு முடிஞ்சு போச்சு. அவர் அஞ்சு முடிஞ்சு போச்சு.
2: அவர் ஆறு
0: இன்னும் ரெண்டு இருக்கு.
1: இன்னும் ரெண்டா?
2: இஸ்தான்புல் ராஜகுமாரி, இஸ்தான்புல் சொல்லிட்டேன். அவர் அஞ்சு தானே கேட்டாரு,
0: ரெண்டு இருக்கு.
2: அஞ்சு சொல்லிட்டேன்ல, ரெண்டு எங்க இருந்து வருது? இங்கிலாந்து, இந்தியா, அப்புறம் இந்தோனேசியா, அதுக்கப்புறம் இத்தாலி. அஞ்சு
1: சொன்னேன்ல,
2: சூப்பருங்க, ரொம்ப நன்றி, தேங்க்யூ.
1: நீங்க சொன்ன மாதிரியே தான் மாணிக்க வாசகமையா எப்படி கேக்காரு,
2: எப்படி கேக்காரு பத்தியா தெரியும்.
1: அவர் நினைச்ச இலங்கையை நீங்க சொல்லலையா, அது வரைக்கும் விட மாட்டேங்காரு.
2: இந்தியாவை சேர்ந்தவன் பக்கத்துல இருந்த இலங்கையை மறந்துட்டேன் பத்தி. ஸ்ரீலங்கானே நமக்கு ஞாபகத்துல இருந்துச்சு. சரி பரவாயில்ல, எப்படி ஜெயிச்சுட்டா? அப்படி
1: இப்ப ஒரு சக்க போடு, அப்படி போடு வந்துட்டே இருக்குது. கில்லி திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டுட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

0: 4:25 ஆயிட்டிருக்குது. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை மற்றும் மத்திய அலை ஒளிபரப்பில் தான் நம்ம கேட்டு ரசிச்சிட்ருக்கிறோம் பொதிகை தும்பி. இது வரைக்கும் நீங்கள் லீடிங்கில் இருக்கீங்க.
1: அப்பா லீடிங்கில் வந்துட்டாலும் ஜிகே புக்கை புரட்டுறாங்க, சயின்ஸ் புக்கை புரட்டுறாங்க,
0: ஆனாலும் அசராமல் சிக்ஸர் அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க. பச்ச புள்ள நான் எனக்கு பார்த்து செய்யுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், கேட்க மாட்டேங்கிறாங்க. சரி, வரக்கூடிய நேராது எனக்கு பார்த்து செய்கிறாங்களான்னு பார்ப்போம். வணக்கம்.
1: வணக்கம். யார் எங்கன்னு பேச வந்திருக்கீங்க, விளையாட வந்திருக்கீங்க?
2: வாழவந்தாள்புரம் ரவி டெய்லர் பேசுறேன் மேடம்.
1: வாழவந்தாள்புரம் ரவி, அழகான பேர் இல்ல உங்க ஊருக்கு?
2: ஆ மேடம்.
1: ஓகேங்க, உருட்டிடுறேன். உங்களுக்கு வந்து 3 விழுந்திருக்கு.
0: நான் தான் கேட்டேன்.
1: ஆமா, திவ்யா தான் கேட்பாப்ல.
0: உங்களுக்கு என்ன நிறம் பிடிக்கும் சார்?
1: கலர் கலர் என்ன கலர் பிடிக்கும்? கலர் கலர் என்ன கலர்? பச்சை கலர், மஞ்சள் கலர்,
2: பச்சை கலர்.
1: பச்சை கலரா? சிங்கிச்சா.
0: சரி, இப்ப என்ன
1: சொல்லணும்னா,
0: பச்சை கலர்ல இருக்கக்கூடிய ஒரு 5 விஷயம், இல்லைனா ஒரு 5 பொருட்கள். 5 வந்து ரொம்ப குறைவு தான், வேணா 10 வச்சுக்கலாமா? எப்படி
1: பாவம் பச்சை மண்ணு.
0: சுமி ரெக்கமெண்ட் பண்றதுனால ஒரு 5 பச்சை கலர்ல இருக்கக்கூடிய ஒரு 5 பொருளோ 5 விஷயமோ நீங்க வந்து சொல்லணும். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ்.
2: இலை.
0: இலை
1: அவ்வளவுதான்.
2: புல்.
1: புல்.
0: புல்.
2: தேசிய கொடியில பச்சை நிறம் இருக்கும்.
0: ஆ சரி,
1: அவரு வருன்னு சொல்றாரு. அப்புறம்
2: அடுத்து
1: சிங்கிச்சா. சிங்கிச்சா
2: காய்.
0: நீங்க பெண்கள் அணியக்கூடிய சேலைன்னு சொல்லிருந்தா கூட நான் ஒத்துருப்பேன். பச்சை கலர்ல நிறைய இருக்கு. சட்டை நிறைய.
1: அவரு சட்டை போடுவாரு, கரும்பச்சை கலர் சட்டை போடுவாரு, கிளி பச்சை கலர்ல கூட சட்டை போடுவாரு. டெய்லர் வேற.
0: கிளி கிளி கிளி கிளி இதை விட ஒத்துக்கிடலாம்.
1: சூப்பருங்க, நானே உங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டேன் பாத்தீங்களா.
2: ரொம்ப நன்றி மேடம்.
0: நன்றிங்க சார். நன்றி நன்றி நன்றி. ஆஹா,
1: தெரியாம சொல்லிட்டேன், ப்ளீஸ் மன்னிச்சிரு.
0: அடுத்தது உங்களுக்கு வருது இல்ல, நான் எப்படி கமக்கமா இருக்கேன், உங்களுக்கு ஒரு க்ளூ ஜரி நேரி கொடுக்க விட மாட்டேன். பாத்துருவோம்.
1: ஒரு இத்தாலின்னு சொன்னதுக்காக ஐயோ.
0: சரி பாத்துருவோம். அடுத்த நேயர் வணக்கம்.
1: மாலை வணக்கம்.
3: வணக்கம், எப்படி இருக்கீங்க? ரெண்டு பேரும் நல்லா இருக்கியா?
1: ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க எங்க இருந்து பேசுறீங்க, எந்த ஊரு?
3: ஆறுமுகம்பட்டி ஊரு.

0: சாந்தி.
1: சாந்தி என் சாந்தி. நலமா இருக்கீங்களா? அடிக்கடி கேக்குற பாடல்களை பத்தி தான் கேக்க போறேன், சரிங்களா? சாந்தி சூப்பரா பாடுவாங்க. ஆமா, சரி, ஓகே. ஒரு அஞ்சு சமையல் சம்பந்தமான பாட்டு. சமையல் சமையல் சமையல், சோறு குழம்பு கூட்டு பிரியாணி ரசம் மோறு அந்த மாதிரி ஒரு அஞ்சு
2: சாப்பிட்ட லிஸ்ட் எல்லாத்தையும் அடிக்கிட்டாங்க சுமி.
1: பாட்டு பாட்டா பாடணும்,
0: பேசக்கூடாது. நல்லா படிப்பாவல பாட்டு.
1: நான் நல்லா படிப்பேன், நீங்க நல்லா பாடுங்க, சரியா?
2: சரி, ஓகே. இப்போ சாந்திக்கான நேரம் தொடங்கியாச்சு, பாடுங்க பாப்போம். பாடுங்கோ.
0: கல்யாண சமையல் சாதம் காய்கறிகள் பிரமாதம் அந்த பாட்டு ஒண்ணு.
1: பிரியாணில
2: ஒரு அரிசி, பிரியாணி பிரியாணில இந்த அரிசியில பண்ணுவாங்க, அப்படி ஆரம்பிக்க ஒரு பாட்டு. டைம் முடிய போகுது, டைம்
1: போகுது. கொடுத்திருக்குது சூப்பர், நல்லா பாடுங்க. தேங்க்யூ வெரி மச்.
2: எப்படி குடுக்கணும் இதுவும் நம்ம ரெண்டு பேரும் இப்ப பேக்ல அவங்க என்ன பாட்டுல சொல்லுவாங்க நேரில் பண்ணிருந்தோம்.
1: எல்லா காதைங்க கழட்டி போட்டு போயிருக்காங்க எல்லாருமே.
2: நேரம் முடிஞ்சு கடைசியிலதான் அந்த கிச்சிலி சம்பவம் சொல்லிட்டாங்களா? இப்ப அதனால நான் என்ன பண்ணட்டும்?
1: சரி பாவம், அவங்க நாலு பாட்டு வந்து டான் டான் சொன்னதுனால குடுத்துரும்
2: சாந்திக்கு.
1: வச்சுக்கோங்க சாந்தி.
2: அவன் தாராள மனசோட சுமித்ர ஒரு மாதிரி வந்து சாந்திக்கு விட்டு கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ ஒரு சூப்பரான பாட்டு அட்டகாசம் திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்குது, பாடல் கேட்டுட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

0: நேயர்கள் ஒரு பக்கம் பாட, சுமித்ரா ஒரு பக்கம் பாட, ஒரு பாட்டு கச்சேரியா கொஞ்சம் அமர்க்களமா ஆரம்பிச்சிச்சு பொதிகை தும்பி.
1: ஆமா,
0: இப்ப தொடர்ந்து நேயர்களோட விளையாடிடலாமா? நேரம் பாத்தீங்கன்னா 4:36 ஆயிடுச்சு. இப்ப நம்ம கூட விளையாட வரப்போற நேயர், வணக்கம்.
1: என்ன வணக்கம், யார் எங்க பேச வந்திருக்கீங்க, விளையாட வந்திருக்கீங்க?
0: சுப்பையாபுரத்துல இருந்து ராசாத்தி.
1: ஒண்ணு விழுந்திருக்கு. ஆமா, நாங்க தான் கேப்போம், நீங்க தான் பதில் சொல்லணும், சரிங்களா? நீ கேளுமா
0: ராசாத்தி. நீங்க நல்லா பாடுவீங்களா?
1: ஆத்தா பாடுவேனே. பாடுவீங்க?
0: சரி, ஊர் பேர்ல வரக்கூடிய ஒரு பாடல்கள், ஒரு ஆறு
1: பாட்டு.
0: ஆமா,
1: ஒரு எக்ஸாம்பிள், ஆறு அஞ்சுக்கு அப்புறம் வரும்னா ஆறு, அது ஆறு பாட்டு போடணும். ஏதாவது ஒவ்வொரு ஊரை பத்தி பேர் வரும், நிறைய வரும். இப்ப
0: என்னது
1: மனசாட்சி இருக்கான்னு கேக்குற? அப்படி சரி, அஞ்சு பாட்டு, ஒன்ன வந்து கழிச்சிருவோம், அஞ்சு பாட்டு பாடுங்க. இப்போ திருநவேலி சீமையிலே இந்த மாதிரி பாட்டு பாடுங்க.
0: உங்க ஊர்
1: போயிட்டாங்க, அப்புறம் என்ன ஊர்னாலும் சொல்லுங்க. அடிக்கும் கிடைக்காங்க பாரு. அப்புறம்
0: ஊட்டி மலை பியூட்டி
1: சூப்பர் என்னம்மா. ஏங்க 40 செகண்ட் போய்கிட்டு இருக்குங்கிறத மறந்துட்டு நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க.
0: டைம் முடிஞ்சிருச்சு
1: பாத்தியலா?
0: நீங்க மூணு பாட்டு
1: வேலி சீமையில் அந்த பாட்டு, அப்புறம் திருப்பதி எழுமலை வெங்கடேசா, அதை விட்டுட்டீங்க. திருச்செந்தூர் முருகா, திருச்செந்தூர் முருகா, திருச்செந்தூர் எல்லாம் விட்டுட்டீங்க. என்ன நீங்க பக்கத்துல இருக்க ஊரெல்லாம் மறந்து போட்டீங்களே. என்னம்மா இப்படி விட்டு விட்டு வருது? ஆனாலும் நீங்க மூணு பாட்டு பாடிருக்கீங்க, நிகழ்ச்சியில கலந்து கொண்டு ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ.
0: என்னமோ சொன்னீங்க,
1: நெட்வொர்க் சரி.
0: உங்களுக்கு மார்க் என்னன்னு கேக்குறீங்களா?
1: மார்க் வந்து திவ்யாக்கு போயிடுச்சு, ஏன்னா நீங்க அஞ்சுக்கு மூணு பாட்டு தான் சொல்லிருக்கீங்க, அதனால சரி.

0: ஓகே, தேங்க்யூ. ஆஹா, இது வரைக்கும் வந்த நேர் வந்து யாருமே எனக்கு என்ன மார்க்குன்னு கேட்கவே இல்லை. இவங்க கரெக்டா
1: ஒரு கா மார்க்கா குடுப்பியாரு கேட்கறாங்க.
0: அடுத்த தடவை அடுத்து ஒரு மூணு சொல்லி சொல்லுவோம்.
1: நீங்க டைம்
0: மூணு முடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு முழு மதிப்பெண், அவ்வளவு
1: மதிப்பெண்,
0: இல்ல முக்கா மதிப்பெண் கூட கிடையாது. கிடையாது. ஆமா, இப்ப நம்ம அடுத்ததா வரக்கூடிய நேயர், வணக்கம். யாரு, என்ன பேச வந்திருக்கீங்க?
2: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
0: முள்ளக்காடு ஸ்னேகே பாபு வந்திருக்காங்க. எப்படி இருக்கீங்க? நலமா
2: இருக்கீங்களா?
0: ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க நல்லா இருக்கீங்கல்ல?
2: முயற்சி பண்ணிட்டே இருக்கோம்.
0: முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, நல்ல முயற்சி பண்ணுங்க, நல்லது நடக்கட்டும். உருட்டிட்டே உங்களுக்கு மூணு விழுந்திருக்கு.
2: எனக்கும்
0: தெரியும், ஸ்ரீலங்கா ஞாபகம் இருந்துச்சு, இலங்கை ஞாபகம் இல்ல. நானே தோத்து போய் ரொம்ப சோகத்தில்
2: இருக்கேன்.
0: தெரியும் எனக்கு, ஆனா ஈனாவும் தெரியலையே. ஒரு நேர் விட்டா கூட இன்னொரு நேர் விடமாட்டோம்,
1: விடமாட்டோம், விடமாட்டோம்.
0: இஸ்தான்புல்ங்கிறது நகரம் ஐயா. அது
1: ஐயா நகரம் எனக்கும் தெரியும் ஐயா, எனக்கு வேற ஊர் தெரியலையே. நான் என்ன செய்ய, இன்னைக்கு யார தெரியும், அந்த மாதிரி ஆயிப்போடேன்.
0: சரி, இப்போ ஒரு பாட்டை கேட்டு மனசாத்திடுவோமா?
1: கண்டிப்பா.
0: வேல்முருகன் வாய்ஸ்ல பாடல் வந்துட்டு இருக்குது. ஆடுகளம் திரைப்படத்திலிருந்து சூப்பரான பாடல்.

நேர்கள் ரொம்பவே ஜாலியா கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸில் ஒலிபரப்பு.

0: நேரம் 4:46 ஆயிட்டிருக்குது. கடகடன்னு போயிடுச்சு நேரம். இப்பதான் 4 ஆனவா இருந்துச்சு,
1: சட்டு சட்டுன்னு வந்துருச்சு.
0: ஆமா, நேயர்களோட தாயம் உருட்டி விளையாடிட்டே இருக்கிறோம். அடுத்ததா வரக்கூடிய நேயர், வணக்கம்.
1: யார் வந்திருக்கீங்க, இங்க இருந்து வந்திருக்கீங்க, எப்படி இருக்கீங்க? வணக்கம். யாரு இங்க பேசுறீங்க? என்னடா விட்டு விட்டு கேக்குதடா, சொல்லு. அதிர்ஷ்டலக்ஷ்மி அண்ணா துறையா? அதிர்ஷ்டலக்ஷ்மிமா? யாத்தா, இது இப்படி பெரிய பேரு? ஆனா இந்த பேரில் என்னால சொல்ல முடியாது. உனக்கு ஒரு நல்ல பேரை நாங்களே வச்சுக்கிறோம். உனக்கு அதிர்ஷ்ட லட்சுமினே பேர் வச்சுக்கிறோம், சரியா? ஓகேயா? இப்ப நான் உருட்டுறேன். ஸ்கூல் போவேன், நீ பேசிட்டு இருக்க. ஸ்கூல் போயிட்டு வந்துட்டியா? வந்த உடனே போன் எடுத்து நீ கால் பண்ணிக்கிட்டு இருக்க. ஆ, வரேன். 3 விழுந்திருக்கு. இந்த அக்கா தான் உங்ககிட்ட கேள்வி கேட்பாங்க. கரெக்டாக பதில் சின்ன பிள்ளைக்கு தகுந்த மாதிரி கேள்வி கேள்வி. சும்மா ஏதாவது பேசினா கொன்னுடுவேன்.
0: சின்ன பிள்ளைக்கு தகுந்த மாதிரியா?
1: ஆ,
0: சரி. பாப்பா, உனக்கு விடுக்கதை கேட்கட்டா?
1: அவளுக்கு தெரியாது.
0: ஆ, கேளுமா ஏதாவது? சரி, கேட்குறேன். அதிர்ஷ்ட லட்சுமிக்காக ஒரு சின்ன கேள்வி தான். உருவத்தில் சிறியவன், படபடவென பொறிவான், அவன் யார்?
1: ஆ, ரொம்ப ஈஸி, தெரியும்ல?
0: ஆமா. ஆ, கடுகு. நீங்களா சொன்னீங்களா? உங்க பக்கத்துல யாராவது சொல்லி கொடுத்தாங்களா?
1: ஆச்சு, சொல்லி கொடுத்தாங்க. தெரியுது எங்களுக்கு. கடுகு சிரித்தாலும் காரம் குறையாது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு. ஆ, சரிம்மா. யாரோ ஒருத்தர் உனக்கு தான் மார்க், சரியா?
0: டாட்டா, பாய்,
1: தேங்க் யூ வெரி மச், பாய்.
0: அடுத்ததா விளையாட போற நேயர், வணக்கம்.
2: வெள்ளிக்கிழமை அப்படியே இருக்கு. ஒரு பக்கம் வேணும், 3 அப்படியே இருக்கு. பேப்பர்ல குளத்தை போட்டு டப்பால தட்டி
1: வச்சிருவேன். இப்படி ஒரு புத்திசாலிகளை வச்சுக்கிட்டு நாமெல்லாம் ஒண்ணுமே தெரியலன்னு சொல்ல முடியுமா?
0: சரி, பாட்டோட வந்த நபர் யாரு? உங்க பேரை சொல்லிருங்க.
1: சொல்லிருங்க.
2: மண்ணையும் பொன்னாக்கூர்ல இருந்து காரூர்த்தி கிருஷ்ணன் பேசுறேன்.
0: கிருஷ்ணன் ஐயா, உங்களுக்காக ஒரு கேள்வி ரொம்ப வருஷமா காத்துக்கிட்டே இருக்கேன். இன்னும் உங்ககிட்ட அந்த கேள்வியை கேட்கல.
2: ஏமா, காணா காயா?
1: ஆ, காயா காயா. ஆ,
0: எல்லாம் கழிச்சு மூணு
1: கழிஞ்சோம்.
0: எல்லாம் கழிச்சு முடிச்சா?
1: ஆமா, 5 ஆக போகுது. இப்ப வந்து இவர் வந்து இது வந்து சாப்பிட்டீங்களான்னு கேக்குறாரு.

0: என்ன ஒரு
1: முடியல. நம்மளோட தமிழர் பண்பாடு என்ன தெரியுமா,
0: சோறு சாப்பிட்டீங்களா,
1: சாப்பிட்டீங்களான்னு கேட்கணுமா இல்லையா.
0: ஆனா வீட்டை சோத்த வச்சுக்கிட்டு தான் மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு மற்றவர் கொடுக்குறது கிடையாது. ஆ அது வேற. சரி என்ன கேள்வி கேட்கணும்னு சொன்னி கேட்டுரு அவர்கிட்ட.
1: அது வந்து அவர்கிட்ட எனக்கு எப்போ வருது அப்பதான் கேட்பேன். இன்னைக்கு அவங்க உங்களோட தான்
0: விளையாட போறாங்க. இந்த புள்ள தாங்க முடியல பாத்துக்காங்க, பாச போராட்டமா இருக்கியா. உருட்டுறேன், உங்களுக்கு ஒண்ணு விழுந்திருக்கு சரியா. ஆமா இப்போ வந்து உங்களை வந்து உங்களை வந்து பாட்டு தான் பாட போறேன். ஏன்னா அன்னைக்கு தொடர்ந்து தொடுன்னு பாட்டு பாட சொன்னீங்கல்ல, அதனால நான் இப்போ உங்களை ஒரு பாட்டு பாட சொல்ல போறேன் சரியா. அதாவது ஆண்கள் பெயர்ல வரக்கூடிய பாடல்கள்.
1: ஆண்கள் பெயர்களா?
0: ஆம்பளை பெயர்.
2: ஆம்பளை பெயர்ல என்ன பாட்டு இருக்கு
0: சார்? உங்க பேர்ல ஆமல்ல தம்பி இங்கு அடவன் தேண்டா அந்த மாதிரி ஆண்களுடைய பேர்ல இருக்க கூட ஒரு பத்து பாட்டு சொல்லுங்க.
1: உங்க பேர்ல நிறைய எக்கச்சக்கமா இருக்கு.
2: ராமனை தேடி ராமன் வருதுமா?
0: ராமன் எங்க வந்த? ரெண்டாவது லைன்ல வராரு.
2: அப்படியா?
0: அப்ப ஒரு பாட்டு தான் வந்திருக்கு. ஜானகி தேவி அது.
2: ஜானகி தேவி ராமனை தேவி.
0: ஆமா ராமனை. சரி ரெண்டு வச்சுக்கோ. அப்புறம் ராஜா, ராஜா தி ராஜன் என்ற ராஜா. அதெல்லாம் விட்டுட்டீங்க. அப்புறம் மட்டிக்கினாரு, மட்டிக்கினாரு. அப்புறம்
1: நீங்க பேரா சொன்னீங்கன்னா ஒரு பாட்டா பாடுவாரு.
0: தேவன் தந்த வீணை, தேவன் தந்த வீணை. இப்படி எடுத்து எடுத்து நான் வந்து எடுத்து கொடுப்பாரா, இவர் எச பாட்டு பாடுவாராமா. இப்படியே போனா என்ன அவருது? இருந்தாலும் தோற்கடிச்சிட்டோம் இல்ல, அங்கதான் நாங்க நிக்கிறோம். அஞ்சு பாட்டு கூட தேறல. கிறிஸ்டன் சார், ஐ அம் வெரி ஹாப்பி, ஐ அம் வெரி ஹாப்பி.
2: அதான் பாட்டு இந்த இசை தமிழ் நீ செய்த பெரும் சாதனை, அக்கா இருக்கையில எனக்கு பெரும் சோதனை.
0: ஆயிப்போச்சு, சூப்பர். நிகழ்ச்சி கடந்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.
2: நன்றிமா, நன்றி
1: நன்றி நன்றி. கிருஷ்ணன் சார், நீங்க பெண்கள் பேர் சொல்லிங்கன்னா கட கட இன்னும்
0: தெரியும் எனக்கு. அவர் சொல்லிப்பாரு,
1: அதனாலதான் நீங்க எனக்கிட்ட ஆண்கள் பேரை கேட்டிருக்கீங்க.
0: ஆமா, யாருக்கிட்ட என்ன கேட்கணுமோ அதான் கேட்கணும்.
1: சரி, எப்படியோ ஒரு மதிப்பெண்களை வாங்கிட்டீங்க.
0: ஆமா,
1: சரி. இந்த சந்தோஷத்துல ஒரு சூப்பரான பாட்டு தாமிரபரணி திரைப்படத்துல இருந்து வந்துட்டே இருக்குது. பாடலை கேட்டுட்டே தொடர்ந்து நினைச்சிருக்கேன்.

0: 4:56 ஆயாச்சு. நம்ம பொதிய தும்பி நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்தாச்சு. யார் ஜெயிச்சிருப்பாங்க நினைக்கிறீங்க சுமி?
1: காலர்ஸ் தான் ஜெயிச்சிருப்பாங்க.
0: கரெக்ட். மொத்தம் வந்து 5 மதிப்பெண்கள் பெற்று காலர்ஸ் தான் வின்னராக இருக்கிறாங்க. பரமன்குறிச்சி சுகன்யா, வாழம்தான்புரம் ரவி, ஆறுமுகப்பட்டி சாந்தி, முல்லக்காடு பாபு, சுப்பியாபுரம் அதிர்ஷ்டலட்சுமி எல்லாருமே ஜெயிச்சிருக்காங்க. 2வது இடத்துல 3வது மதிப்பெண் பெற்று சுமித்ரா இருக்கிறாங்க. 3வது இடத்துல 2வது மதிப்பெண் பெற்று திவ்யா இருக்கிறாங்க. ஸோ வின்னர்ஸ் ஆன காலர்ஸுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாம்.
1: இன்னைக்கு எப்படியோ பாட்டை கிட்ட பாடி எப்படியோ ஒரு மணி நேரத்தை கொண்டு போயிட்டோம்.
0: ஆமாம், இதே மாதிரி இன்னும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை விடைபெறுகிறோம். நான் உங்கள் திவ்யா மற்றும்
1: நான் சுமித்ரா. நிகழ்ச்சி கேட்டு ரசிகர்களுக்கும் அப்புறமா காலர்கள் எல்லாருக்குமே மிக்க மிக்க நன்றி. 5:02 நாங்கள் முதல் அலைவரிசையில் பாட்டு போடுவோம், கேளுங்க.
0: போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. நீங்கள் இங்கே படமும் பாடலும் நிகழ்ச்சியில் என்னோட இணைந்துருங்க. திருச்சிற்றம்பலத்துலேருந்து நிறைவான பாடல் வந்துட்டே இருக்குது, பாடலை கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

0: தொடர்வது 5 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். காஃபி ஏற்றுமதி நடப்பு நிதியாண்டின் முதலாவது காலாண்டில் 28% அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தகவல் தொழில்நுட்பத்தை கூடுதலாக பயன்படுத்த வேண்டியதன் அவசியத்தை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வலியுறுத்தியுள்ளார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். ஜவுளி ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. முன்னாள் அமைச்சர் திரு அனிதா ராதாகிருஷ்ணனை காவல்துறை கைது செய்திருப்பது கண்டிக்கத்தக்கது என்று திமுக கூறியுள்ளது. சட்டம் ஒழுங்கு பராமரிப்பில் தவேக அரசு அக்கறை செலுத்தவில்லை என்று அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. தமிழகத்தில் குதிரை பேரத்தில் ஈடுபட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 2 நாட்களில் வலுவடைய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பர்வீன் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். பாங்காக்கில் நடைபெற்று வரும் ஆசிய இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சிண்ட்ரல்லா தாஸ் திவ்யான்ஷி பௌமிக் இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. செஸ் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் குகேஷ் தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார். 19 மற்றும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டி ஜகார்த்தாவில் இன்று தொடங்கியது. காலையில் நடைபெற்று வரும் இலங்கை ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2ம் நாளான இன்று இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் சற்று முன் வரை 1 விக்கெட் இழப்பிற்கு 214 ரன் எடுத்துள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மாலை வணக்கம் நேர்களே, ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நாம் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி படமும் பாடலும். இன்னைக்கு படமும் பாடலும் நிகழ்ச்சியில 2009 வெளியான திரைப்படங்கள் பற்றின சுவாரஸ்யமான தகவல்களோடு கூடவே அந்த திரைப்படங்கள் இடம்பெற்ற பாடல்களையும் தான் நம்ம கேட்டு ரசிக்க இருக்கிறோம். 2009 சுசீந்திரன் இயக்குனராக அறிமுகமான ஒரு சூப்பரான திரைப்படம் தான் வெண்ணிலா கபடி குழு. கபடி விளையாட்டை மையமாக வச்சு வந்த இந்த திரைப்படத்தில் தான் விஷ்ணு விஷால் கதாநாயகனாக அறிமுகமாகிறாரு. இந்த திரைப்படத்தின் மூலமாக நிறைய பேருக்கு ஒரு அடையாளம் கிடைச்சதுன்னு சொல்லலாம். சூரி, அப்புக்குட்டி, விஜய் சேதுபதி, சரண்யா மோகன் அப்படிங்கிற இந்த நிறைய பேர் இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. அவங்களுக்கெல்லாமே ஒரு முக்கியமான ஒரு அடையாளமாக கொடுத்துச்சு இந்த திரைப்படம். நம்ம விளையாட்டை மையமாக வச்சு வந்த திரைப்படங்களில் இந்த கபடி விளையாட்டுனாலே கண்டிப்பாக டக்குன்னு எல்லாத்துக்கும் ஞாபகம் வரக்கூடியது இந்த படம் தான். திருவிழா, கிராமத்து திருவிழானாலே நிறைய விளையாட்டு போட்டிகள் அது இதெல்லாம் நிறைய இருக்கும். அதில் இந்த கபடி விளையாட்டுமே இருக்குது. இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இந்த படத்தில் அவங்களுடைய குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நல்லா கபடி விளையாடுவாங்க அப்படிங்கிற

0: மாதிரி அந்த படத்தில் காட்டியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே என்னென்னா முழுக்க முழுக்க அந்த கிராமத்துள்ளே திருவிழாவே போயிடும். செகண்ட் ஹாஃபில் தான் அந்த உண்மையான அந்த சூடு பிடிக்கக்கூடிய அந்த கபடி விளையாட்டுகள் எல்லாமே வந்துட்டுருக்கும். அதுவும் திருவிழாவில் இந்த ஸ்லோ ரேஸோ ஸ்லோ சைக்கிள் ரேஸ் உரியடி இந்த மாதிரியான நிறைய போட்டிகள்லாம் நடக்கிறதெல்லாம் அழகாக அந்த படத்தில் காட்டியிருப்பாங்க. அதுவும் இந்த ஸ்லோ சைக்கிள் ரேஸில் அப்புக்குட்டி வந்து ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேக வேகமாக போயிடுவார். அந்த காமெடி ஆகட்டும், உரியடிக்கக்கூடியதில் அப்புக்குட்டி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவர் அந்த பானை அடிக்கணுங்கிறதுக்குரிய இல்லை, அவர் எப்போ பார்த்தாலும் வீட்டில் வந்து மாமியார் மட்டம் திட்டிகிட்டே இருப்பாங்க, அதனால் இப்படியாவது அவங்கள மட்டும் ஒரு அடி அடித்தா போதும்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து சிக்னல் காட்டி அது ஜெயிக்கிறதாகட்டும். ஹீரோ வந்து உரியடிக்கும் போது கரெக்டாக அந்த பானை அடிக்கிறதுக்கு ஹீரோயின் வந்து தூரத்தில் இருந்து அந்த காலில் கொலுசு சவுண்டு வச்சு சிக்னல் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த காட்சியில் வந்து ரொம்ப அழகாக காட்டியிருப்பாங்க. சொல்லப்போனால் நம்ம கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த திருவிழாவே நம்ம கண்ணு முன்னாடி காட்டியிருக்குன்னு சொல்லலாம் இந்த திரைப்படம். இன்னொரு விஷயம், இந்த படம்னால டக்குன்னு எல்லாத்துக்கும் ஞாபகம் வரக்கூடிய இன்னொரு ஒரு காமெடி பரோட்டா காமெடி. சூரிக்கு கூட பரோட்டா சூரி அப்படின்னு ஒரு பேர் வர்றதுக்கு காரணமே இந்த காமெடின்னு சொல்லலாம். உருவத்தை வச்சு இடப்படக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நிறைய பேர் வந்து நினைப்பாங்க. அந்த குண்டா இருக்கிறவங்க தான் நிறைய சாப்பிடுவாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் நிறைய பேர் ஒல்லியாக இருக்கவங்களாலும் நிறைய சாப்பிட முடியும். அந்த மாதிரி ஒரு கேரக்டரில் தான் இந்த சூரிய நடிச்சிருப்பாங்க. 50 பரோட்டா வந்து சாப்பிட்டா போதும், நம்ம அந்த சாப்பிட்ட பரோட்டாக்கு நம்ம காசு கொடுக்காமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு போட்டி நடக்கும். அதுலேயும் அவங்க வந்து சூரிய தோக்கடைக்கணுக்காக பெரிய பெரிய சைஸில் பரோட்டாலாம் போட்டு கொடுப்பாங்க, எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிடுவார். இவங்க தப்பாக அவர் கணக்குன்னு போட்டுக்கிட்டே வருவார், நீ வந்து 48 தாப்பா சாப்பிட்ருக்க, இல்லை நான் 50 சாப்பிட்டேன் அப்படின்னு வந்து சூரிய சொல்ல, இல்லைப்பா நீ வேணால் கோட்டை வேணால் நினைப்பாரு, 48 தாப்பா நீ சாப்பிட்ருக்க அப்படின்னு சொன்ன உடனே ஆஹா இது கல்லாட்டை அடிக்கிறீங்க, நான் முதல்லேருந்து சாப்பிட்றேன், அப்போ குட்டி நீ கோட்டை முதல்ல பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முதல்லேருந்து மறுபடியும் வந்து இன்னொரு ஒரு 50 பரோட்டாக்கு அடி போடுவார். அந்த காமெடியெல்லாம் வந்து சூப்பராக இருக்கும் இந்த திரைப்படத்தில். இந்த திரைப்படம் எத்தனையோ படங்களில் ஒரு சின்ன சின்ன கதாபாத்திரம் நடிச்சிருந்தாலும் சூரிக்கு இந்த திரைப்படம் வந்து ரொம்பவே ஃபேமஸ். ஏன்னா அவருக்குன்னு ஒரு அடையாளத்தை கொடுத்துச்சு இல்லையா, அதனால் என்ன பண்ணார் அப்படின்னா தன்னுடைய மகளுக்கு வெண்ணிலா அப்படின்னு பெயர் சூட்டியிருப்பாங்க. இதே மாதிரி ஒரு டைரக்டர் என்ன பண்ணியிருந்தாருன்னா அந்த படத்துடைய ஒரு பேர் வந்து தன்னுடைய மகனுக்கு வச்சுருந்தாங்க, அவருடைய மகனுக்கு அன்புக்கரசு அப்படின்னு வந்து பேர் வச்சுருந்தாங்க. அந்த இயக்குனர் யார், அந்த படம் என்ன தெரிஞ்சுக்கலாம் வரக்கூடிய பாடலுக்கு அப்புறமா. வெண்ணிலா கபடி குழுவில் வந்த ஒரு சூப்பரான திருவிழா பாடல் தான் இப்போ நம்ம கேட்டு ரசிக்க இருக்கிறோம். பாடலை கேட்டுட்டே தொடர்ந்து
1: நினைச்சிருங்க. பாத்துக்கிறீங்க அடிக்கடா.

பாடலும் தான் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 2009 வெளியான படங்கள் பற்றி தான் கேட்டுட்டு இருக்கிறோம். ஒரு இயக்குனர் தன்னுடைய மகனுக்கு அந்த படத்துடைய கதாபாத்திரத்துடைய பேர் வச்சிருந்தாரு அன்பரசு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். என்ன படம்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா? தெரியலையா சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. 2009 வெளியான பசங்க திரைப்படத்தின் மூலமாக தான் பாண்டிராஜ் இயக்குனராக அறிமுகமானார். அந்த படத்துடைய முக்கியமான கதாபாத்திரம் நம்ம அன்பரசுன்னு சொல்கிறத விட அன்புக்கரசு ஐஏஎஸ் அப்படின்னு சொன்னால் தான் தெரியும். தன்னுடைய அந்த படத்துடைய வெற்றியினால் தன்னுடைய மகனுக்கும் அன்புக்கரசு அப்படின்னு வந்து அவர் பேர் வச்சுருந்தார். பொதுவாகவே நம்ம ஒரு பள்ளிக்கூடங்களை மையமாக வச்சு வரக்கூடிய படங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ இந்த 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்புன்னு அப்படி தான் இந்த பெரிய பசங்களை தான் காட்டுவாங்க. ஆனால் அந்த 6ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய அந்த பள்ளி மாணவர்களுடைய அந்த பள்ளி அனுபவத்தை இந்த படத்தில் காட்டியிருப்பாங்க. முழுக்க முழுக்க பசங்களோட, குட்டி பசங்களோட பட்டாளம் இந்த படத்துலன்னு சொல்லலாம். இந்த படத்தில் நடித்த அந்த குட்டி குட்டி பசங்களோட பேர் நமக்கு தெரியாது, ஆனால் அந்த கேரக்டர் பேர் மட்டும் நமக்கு தெரியும். ஜீவா, பக்கடா, குட்டிமணி, அன்புக்கரசு அப்படின்னு நம்ம அந்த கேரக்டர் நேம் தான் நமக்கு தெரியும். இந்த படத்துடைய ஆரம்ப காட்சி பார்த்தீங்கன்னா ஊர் மக்கள் கொஞ்சம் பேர் திரண்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க ஒரு 3 சேட்டக்கார பசங்களை பற்றி. ஜீவா, நித்யானந்தம், பக்கடா, குட்டிமணி இவங்களை பற்றி தான். பால் பாக்கெட்டை திருடுறாங்க, கேபிளை கட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. போலீஸ்காரரும் இது வந்து ஏதோ ரவுடி பசங்களை பற்றி சொல்கிறாங்கன்னு நினைக்கும் போது பார்த்தா நீங்கள் சின்ன பசங்களை பற்றியே சொல்கிறீங்க, போய் அப்பா அம்மாட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள், இங்கேயே வர்றீங்க அப்படின்னு சொல்லி வந்து அப்பா மட்டும் சொல்லி பார்த்தாச்சு. அப்பா மட்டும் சொன்னால் அவங்க கூட கொஞ்சம் ரொம்ப சேட்டை பண்ணுறாங்க சார், இப்போ வந்து லீவ் முடிய போகுது, அடுத்த வர ஸ்கூல் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. கரெக்டாக அவங்க சொல்லி முடிக்கவும் ஸ்கூல் ஓப்பனிங் சீனு. இப்படி இந்த சேட்டக்கார பசங்களாக இருக்காங்களே அந்த 3 பேர், இவங்களுடைய வாழ்க்கையில் அன்புக்கரசு அப்படிங்கிற ஒரு நல்லா படிக்கக்கூடிய மாணவன் வர்றான். அவன் வந்ததுக்கப்புறம் இவங்களுக்குள்ளே நடக்கக்கூடிய அந்த போட்டி, ஃபெயில் ஆகிட்டு இருந்த அந்த 3 பசங்களும் இவனோட சேர்ந்து அந்த போட்டி போடுறதுனால ஜீவாங்கிற பையன் 2nd prize எடுத்து அவங்க அப்பா கிட்டேருந்து பேனா பரிசுலாம் வாங்குவான். இப்படி ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவாக கொண்டு போன ஒரு திரைப்படம் அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போது இந்த பசங்க திரைப்படத்திலேருந்து ஒரு சூப்பரான பாடல் தான் இப்போ வந்துகிட்டே இருக்குது. காற்றலையில் கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

0: भारत अभियान।
1: निक्षय मित्र तो हम सबका साथ निभाते, टीबी रोगी व परिजन को पोषण, जांच, इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते। जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार, तब पक्की हो जाएगी हमारी जीत और टीबी की हार।
2: निक्षय मित्र, इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है। आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं।
0: जन जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान।
1: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी।
3: மணி 21 நிமிடத்துல நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6ல தான் கேட்டு ரசிச்சிட்டு இருக்கிறீங்க. படமும் பாடலும் 2009 கேவி ஆனந்த் இயக்கத்தில் சூர்யா தமனா நடிப்பில் வெளியான சூப்பர் ஹிட் திரைப்படம் தான் அயன். போதைப் பொருள் கடத்தல் பற்றிய மையப்படுத்தி வந்த ஒரு சூப்பரான திரைப்படம் இது. அதுவும் எப்படி எப்படிலாம் விதவிதமாக கடத்துறாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த படத்தை பார்க்கும்போதே நமக்கு தெரியும். தண்ணீர் பாட்டிலில் பபுள் கம்மூட்டி அந்த வயிறத்தை கடத்துறதாகட்டும், ரொட்டி துண்டுகளில் தங்கத்தை பதுக்கி வைக்கிறது, வயிற்றுக்குள்ளே போதைப் பொருளை கடத்துறது, குக்கையில் செஞ்ச பிள்ளையார் சிலைன்னு விறுவிறுப்பான சில காட்சிகள் எல்லாமே இந்த படத்தை பார்க்கும்போது நமக்கு தெரியும். எப்படிலாம் நம்ம கடத்துறாங்க அப்படின்னு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அந்த போதைப் பொருள் கடத்தக்கூடிய ஒரு நபரா வந்து சூர்யா நடிச்சிருப்பாங்க. அதுவும் கஸ்டம் ஆஃபீஸர் பொன்வனன் கிட்ட அவர் மாட்டிட்டு அவர் முழிக்கக்கூடிய அந்த இது, அதுக்கப்புறம் திருப்பி கடைசியில் தப்பிக்கிற சீன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். கடைசியில் அந்த போதைப் பொருள் கடத்தலை தடுக்கக்கூடிய ஒரு ஆஃபீஸராகவே சூர்யா வர்ற மாதிரி அந்த படத்தை வந்து முடிச்சிருப்பாங்க. இப்போ அந்த அயன் திரைப்படத்துல இருந்து ஒரு சூப்பரான பாடல் தான் நம்ம கேட்டு ரசிக்க இருக்கிறோம். பாடலை கேட்டுட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 தான் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க. படமும் பாடலும் 2009 வெளிவந்த திரைப்படங்களை பத்தி தான் கேட்டுட்டு இருக்கிறோம். இன்னைக்கு படமும் பாடலும் நிகழ்ச்சியில நாவல்களை தழுவி நிறைய தமிழ் படங்கள் வெளிவந்திருக்கு. அப்படி 2009 சுஜாதா எழுதின பிரிவோம் சந்திப்போம் அப்படிங்கிற நாவலை தழுவி எடுக்கப்பட்ட திரைப்படம் தான் ஆனந்த தாண்டவம். பொதுவாக இந்த நாவல்களோ நம்ம திரைக்கதையோ படிக்கும்போது, அதாவது கதை புத்தகங்கள் படிக்கும்போது, அந்த கதாபாத்திரங்கள் இப்படி தான் இருப்பாங்க, இப்படி தான் இருப்பாங்க, இப்படி தான் நடப்பாங்க, செய்வாங்கன்னு சொல்லிட்டு நம்மளே ஒரு கற்பனை உலகத்தில் நம்ம அந்த கதாபாத்திரங்களை வடித்து வச்சுருப்போம். ஆனால் அதே இதை நம்ம திரைக்கதையாக பார்க்கும்போது, கதையில் படிக்கும்போது நம்ம பண்ண அந்த கற்பனை வந்து திரைக்கதையில் சிலர் பேருக்கு வந்து ஒட்டாது. அப்படி தான் இந்த படமும் வந்து அந்தளவுக்கு சக்ஸஸ் ஆகலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனாலும் அந்த கதை புக்கு படிக்காதவங்க, பிரிவும் சந்திப்போம் நாவலை படிக்காதவங்க இந்த படத்தை பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும். பொதுவாக அந்த எந்த நாவல் பேர் எடுக்கிறாங்களோ அதே பேரில் தான் தலைப்பும் வைப்பாங்க. ஆனால் இந்த படத்துக்கு ஏன் ஆனந்த தாண்டவம் அப்படின்னு பேர் வச்சாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, கரு பழனியப்பன் அவர் தன்னுடைய படத்துக்கு வந்து ஆல்ரெடி இந்த ஸ்னேகாவும் சேரனும் நடித்த ஒரு படத்துக்கு வந்து பிரிவும் சந்திப்பும் அப்படின்னு ஒரு பேர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிட்டார். அதனால தான் சரி இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு ஆனந்த தாண்டவம் அப்படின்னு வந்து பேர் வச்சாங்க. இந்த திரைப்படத்தில் வந்த பாடல்கள் எல்லாமே சூப்பர் ஹிட் ஆச்சு. அதில் வந்து சூப்பரான ஒரு ஹிட்டான பாட்டு தான் இப்போ நம்ம கேட்டு ரசிக்க இருக்கிறோம், காற்றலையில். பாடலை கேட்டுட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

0: நம்ம நிலை இப்ப ஜூலிக்கும் நிலையா இருக்க போகுது.
1: எப்படி?
0: தனிஷ்க் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் திருநெல்வேலி ஹோட்டல் ஆப்பிள் ட்ரீல ஜூலை 3, 4 and 5 நடக்க போகுது. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூட அப் டு 30% டிஸ்கவுண்ட். ஓல் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
2: தனிஷ்க் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு. டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்ளை.

0: ஓபன் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் திருநெல்வேலி ஹோட்டல் ஆப்பிள் ட்ரீல ஜூலை 3, 4 and 5 நடக்க போகுது. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூட அப் டு 30% டிஸ்கவுண்ட். ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
1: தனிஷ்க் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு. டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
2: ஐந்து மணி 35 நிமிடத்துல நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 தான் கேட்டு ரசிச்சிட்டு இருக்கிறீங்க. படமும் பாடலும் குடும்ப உறவுகளை மையமாக வச்சு 2009 வெளியான ஒரு பிளாக் பஸ்டர் திரைப்படம் தான் மாயாண்டி குடும்பத்தார். தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு இந்த படத்தில் 10 இயக்குநர்கள் வந்து நடிச்சிருப்பாங்க. மணிவண்ணன், பொன்வண்ணன், சீமான், கே பி ஜெகநாத், தருண்கோபி, ஜி எம் குமார், ரவிமரியா, நந்தா பெரியசாமி, சிங்கம்புள்ளி, ராஜ்கபூர்னு இந்த 10 இயக்குநர்களும் முக்கியமான மெயின் கேரக்டர்ஸில் நடிச்சிருப்பாங்க. ஒரு குடும்பம், அண்ணன் தம்பி, அப்பா இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு கூட்டு குடும்பமாக இருக்கக்கூடிய அந்த குடும்பம், அந்த தகப்பன் ஆணி வேற இருக்கக்கூடிய அந்த தகப்பன் போய் சேர்ந்ததுக்கப்புறம் அண்ணன் தம்பிகளுக்குள்ளே ஒரு பிரிவு வருது. கூட்டு குடும்பமாக இருக்கிறவங்க தனித்தனியாக பிரிகிறாங்க. கடைசியில் எப்படி எல்லாரும் ஒன்று சேர்றாங்க அப்படிங்கிறத அந்த படத்தில் ரொம்பவே அழகாக காட்டியிருப்பாங்க. இப்போது அந்த மாயாண்டி குடும்பத்தார் திரைப்படத்துலேருந்து ஒரு சூப்பரான பாடல் வந்துகிட்டே இருக்குது. காற்றலையில் கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

இப்போது ஆகாஷவாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8-6458. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. 5:41 கேட்டுட்டு இருக்கிறீங்க படமும் பாடலும். இன்னைக்கு படமும் பாடலும் நிகழ்ச்சியில 2009 வெளியான படங்களுடைய சுவாரஸ்யமான தகவல்களும் அந்த படத்தில் இடம்பெற்ற பாடல்களும் நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறோம். கிளாஸ்மேட்ஸ் அப்படின்னு மலையாளத்தில் வெளிவந்த ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படத்தை தான் தமிழில் நினைத்தாலே இனிக்கும் அப்படின்னு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த திரைப்படத்தில் பிருத்விராஜ், பிரியாமணி, சக்தி வாசுதேவன்லாம் நடிச்சிருந்தாங்க. முழுக்க முழுக்க அந்த கல்லூரி நட்பை பற்றி பேசின ஒரு அழகான திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீனே பார்த்தீங்கன்னா 8 ஆண்டுகளுக்கு பிறகு ஒன்று கூடியக்கூடிய அந்த கல்லூரி நண்பர்கள், அதாவது கல்லூரி நாட்களில் நடந்த ஒரு விபத்தில் ஒரு நண்பர் வந்து இறந்து போகிறாரு. ஸோ அவருடைய நினைவு நாளுக்காக அந்த எல்லா நண்பர்களுமே சந்திப்பாங்க. அப்படி சந்திக்கும் போது ஹீரோ மேலே ஒரு கொலை முயற்சி நடக்குது. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. காலேஜில் நடக்கக்கூடிய அந்த எலெக்ஷன்கள், இந்த காலேஜ் லைஃப்ஸ் எல்லாம் கொஞ்சமே ரொம்ப ஒரு அழகான காட்டின ஒரு திரைப்படம் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த நினைத்தாலே இனிக்கும் திரைப்படத்தை எல்லாருக்குமே உங்களுடைய கல்லூரி நாட்களை நினச்சா கண்டிப்பாக இனிக்கும் இல்லையா? இப்போ இந்த நினைத்தாலே இனிக்கும் திரைப்படத்திலிருந்து விஜய் ஆண்டனி இசையில் சூப்பரான ஒரு மெலடி பாடல் நம்ம கேட்டு ரசிக்கலாம். பாடலை கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி, திருநெல்வேலி.

படமும் பாடலும் தான் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 2009 சேரன் இயக்கி நடித்த ஒரு அழகான திரைப்படம் தான் பொக்கிஷம். இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா 70களின் காலகட்டத்தில் நடக்கிற மாதிரி இருக்கும், ஒரு கடித பரிமாற்றத்தை மையப்படுத்தி வந்திருக்கும் ஒரு கவித்துவமான ஒரு திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். ஆட்டோகிராஃப் எடுக்கிறதுக்கு முன்னாடியே சேரன் அவர்கள் மனசில் ஒரு தோன்றின ஒரு கதை தான் இந்த பொக்கிஷம் திரைப்படம். அதுக்கப்புறம்தான் இந்த படத்தை வந்து எடுத்தாங்க. இந்த படத்தில் பத்மப்ரியா நடிச்சிருப்பாங்க நதீரா அப்படிங்கிற கேரக்டரில். அவங்களுக்கு வந்து குரல் கொடுத்தது யார் அப்படின்னா நடிகை மீனா. இந்த படத்தில் ஒரு சூப்பர் ஹிட்டான ஒரு திரைப்படம், நிலானி வானம் காற்று மலைன்னு சொல்லிட்டு ஒரு கடிதங்களை மையப்படுத்தி அந்த கடிதங்கள் எப்படி எழுதியிருப்பாங்களோ அந்த மாதிரி அன்புள்ள அப்படிங்கிறதுக்கெலாம் அடைமொழி கொடுப்போம் இல்லையா, அதெல்லாமே ரொம்ப அழகாக காட்டியிருப்பாங்க. யுகபாரதி இந்த பாடலுக்கு வந்து வரிகள் எழுதியிருப்பாங்க. ஆரம்பத்தில் பார்க்கும்போது இந்த பாடலுக்கு என்ன மாதிரி ஒரு சிச்சுவேஷன் சொன்னால் தானே எழுத முடியும், எதுவுமே சொல்லாமல் இருக்கும்போது கேரளாவில் ஒரு தடவை எல்லாருமே போயிருக்காங்க. அப்போ போட்டில் போட் ஹவுஸில் போய்கிட்டு இருக்கும்போது சும்மா ஒரு நண்பர் வந்து கீபோர்டு வாசிக்கும் போது அந்த ஒவ்வொரு டியூனுக்கும் ஒவ்வொரு வார்த்தை, நிலா இன்னொருத்தங்க வந்து நீ காற்று மழை அப்படின்னு சொல்லும்போது இதை கேட்ட சேரன் வந்து இது ரொம்ப அழகாக இருக்குது, இதே ஒரு பாடலாக நம்ம ஆரம்பத்தில் கொண்டு வந்தால் என்ன அப்படின்னு கொண்டு வந்த பாட்டு தான் இது. நிலா நீ வானம் காற்று அப்படின்னு அந்த ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சொன்ன அந்த வார்த்தைகள் வந்து இந்த படத்தோடைய அந்த பாட்டோடைய ஆரம்ப வரிகளாக இருந்திருக்கும். இப்போ அந்த பாடல் உங்களுக்காக காற்றலையில் வந்துட்டே இருக்குது, கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

2009 வெளியான திரைப்படங்கள் பத்தி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. படமும் பாடலும் நிகழ்ச்சியில 5:55 நிமிடம் ஆயிடுச்சு. காதலில் விழுந்தேன் திரைப்படத்தோட ஹிட்டுக்கு அப்புறம் நடிகர் நக்குலும் சுனேனாவும் இணைந்து நடித்த ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம் தான் மாசிலாமணி. 2009 வெளியாச்சு. இதில் டான்ஸராக இருக்கக்கூடிய நம்ம ஹீரோயினுக்கு, ஹீரோ வந்து ஒரு மாசிங்கிற கேரக்டரில் முதல்ல ஒரு வில்லனாக தான், ஒரு ரவுடியாக தான் முதல்ல வந்து அவருக்கு தெரிகிறாரு. ஆனால் பார்த்த உடனே ஹீரோ வந்து ஹீரோயின் மேலே காதலில் விழுறாரு. அதனால் ஹீரோயினோட ஃபேமிலிக்கிட்ட நல்லவனா மணிங்கிற கேரக்டரில் நடிப்பார் வைப்பார். அதேமாதிரி ஜாலியாக போகும். கடைசியில் மாசியும் ஒன்று தான், மணியும் ஒன்று தான் அப்படிங்கிறது ஹீரோயின் எப்படி தெரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறத படத்தில் ரொம்ப சுவாரஸ்யமாக காட்டியிருப்பாங்க. இந்த படத்தில் பாவிஜ வரிகளில் ஒரு சூப்பரான ஒரு பாட்டு ஒன்று வரும், அது வந்து எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல். சில பாடல்கள் நம்ம கேட்கும்போது நமக்கே எழுதுன மாதிரி ஒரு ஃபீல் வரும் இல்லையா, அப்படி இந்த திரைப்படத்தில் ஒரு பாடல் அது எனக்கே எழுதுன மாதிரியான ஒரு ஃபீலோட இருக்கும் அந்த பாட்டு. இப்போ நம்ம நிகழ்ச்சியோட நிறைவான பாடலாக கேட்கலாம். இதுவரைக்கும் படமும் பாடலும் நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருந்தேன், நான் உங்கள் திவ்யா. நிகழ்ச்சியோட நிறைவான பாடலை கேட்டுட்டே தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம். நேர்கள் கேட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பு. நேர்களே, இனி கேட்கலாம் இன்று இதுக்கப்புறமா உங்களுக்காக என்னென்ன நிகழ்ச்சிகள்லாம் விளம்பரம் காத்துட்டு இருக்கின்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். 6:10 to 6:40 பக்தி மாலை, 7 மணிக்கு இத்திரை இசை, 7:10 ஈரோடு மாவட்ட செய்திகள் எழுதியவர் பி சி மூர்த்தி, 7:25 நம்மை சுற்றி, 7:30 ஃபிஃபா 2026 உலகக்கோப்பை தினசரி நிலவரம் கேட்கலாம், 7:32 அறிவியல் நேரம் இன்று அறிவியல் நேரத்தில் கேட்கலாம், பூமியின் பாதுகாவலன் ஓசோன் படலம் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம், எட்டைந்துக்கு ஊரும்புறமும் சங்கிலி புதத்தார் கதை மகுடாட்டம் வழங்குபவர் திருநெல்வேலி ஜங்ஷன் தங்கசாமி குழுவினர், தொடர்ந்து கேட்கலாம் நாட்டுப்புற பாடல்கள், 9:15 செய்திச்சுடர், 9:30 இலக்கிய சாரல், இலக்கியங்களில் மறக்க முடியாத கதாபாத்திரங்கள் பற்றி அறியலாம், 10 மணிக்கு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் நேர்களின் விருப்ப பாடல்கள் கடிதம் வழியாக வலம் வரக்கூடியதில் இன்று மம்சாபுரம் மீனா அவர்களின் தொகுப்பில் விருப்ப பாடல்கள் கேட்டு ரசிக்க போறீங்க. நேர்களே, இனி நாளை காலை உங்களுக்காக என்னென்ன நிகழ்ச்சிகள்லாம் விளம்பரம் காத்துட்ருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். நாளை காலை 6:02 நிகழ்ச்சியும் நேரமும், 6:10 இணைத்தானம் நலவை கேட்க உரை வழங்குபவர் குடந்தை பாலுவர்கள், 6:15 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள் விளம்பரம், 6:35 உள்ளவர்களுக்கான தகவல்கள், 6:55 சூழல் காப்பது சுகம் சூழல் ஒளி வழங்குபவர் முனைவர் சுதாகர் சிவசுப்பிரமணியன் அவர்கள், 7 மணிக்கு சூழல் விளக்கு செய்திக்கட்டுரை, 7:07 வணக்கபரணி, 7:25 தமிழே அமுதே உரை வழங்குபவர் சேரை பாலகிருஷ்ணன் அவர்கள், 7:30 விம்பிள்டன் டென்னிஸ் சாம்பியன்ஷிப்பை 2026 தினசரி நிலவரம் கேட்கலாம், 7:35 ஆங்கிலம் அறிவும் வழங்குபவர் கே கே தாமஸ் அவர்கள், 8:02 வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சி பங்கேற்பவர் வழக்கறிஞராய் முருகேசன் அவர்கள், 8:30 வேதமும் நாதமும் உரை வழங்குபவர் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள், 8:40 இன்றைய குறுஞ்செய்தி, 8:50 சைபால் வழங்கும் தென்கச்சி கோஸ்வாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல், 8:55 திரை இசை, 9:02 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் குடும்பத்துடன் நேரம் செலவிடுவது முதலீடா நேர விரயமா, இந்த தலைப்பில் தான் நேர்கள் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்க போறீங்க, 10:02 மனம் விரும்புதை நேர்விருப்பு பாடல்கள் விளம்பரம், 11:02 மணித்திறன் நிகழ்ச்சியில் நாளை சுவாமி விவேகானந்தர் பற்றி தெரிந்து கொள்ளலாம், 11:30 ஸ்டாம்ப்டு சீசன் 7, 12 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள், 12:10 to 12:50 சிநேகிதியே புதிய தலைமுறை பிள்ளைகளிடம் கற்றுக்கொண்ட விஷயங்கள் பற்றி தோழிகள் உங்களுடைய கருத்துக்களை எங்க கூட நீங்க ஷேர் பண்ணிக்கலாம், 1 மணிக்கு பாரத பிரதமர் நலத்திட்டங்கள், பிரதமரின் இலவச சமையல் எரிவாய்வு திட்டம் பற்றி அறியலாம், 1:10 நலம்தன நிகழ்ச்சியில் இரவு வேலையும் உடல் நலனும் பற்றி தெரிந்து கொள்ளலாம், 1:55 நலம்தன நிகழ்ச்சியில் சிறுநீரக கல்லடைப்பு குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் சித்த மருத்துவ நிபுணர் டாக்டர் மதன் அவர்கள், 2:15 திரையேறி, 3:02 குக்கு, மாலை 4:02 புதுகி தும்பி, 5:02 ஞாபகம் வருது, 6 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள், 6:10 to 6:40 பக்தி மாலை, 7 மணிக்கு திரை இசை, 7:10 காஞ்சிபுரம் மாவட்ட செய்திகள் எழுதியவர் பி ஆர் சிவகுமார், 7:25 நம்மை சுற்றி, 7:30 ஃபிஃபா வேர்ல்டு கப் 2026 தினசரி நிலவரம் கேட்கலாம், 7:32 உழவர் உலகம் நாய்களில் ஒட்டுண்ணிகளால் ஏற்படும் பாதிப்புகள் நேர்முகம் பங்கேற்பவர் திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் கால்நடை ஒட்டுண்ணியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் கே சுமதி அவர்கள், 8:05 இளங்காற்று வேலை வரும் வேலை, 9:15 திரைசை, 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் நாளை காப்பியங்களில் வினை கோட்பாடு பற்றி அறியலாம், 10 மணிக்கு சுகமான ராகங்கள் நேர்களின் விருப்ப பாடல்கள் வலம் வரும், 11 மணிக்கு கேட்கலாம் நிகழ்ச்சி குறிப்புகள். நேர்களில் இதுவரைக்கும் கேட்டீங்க, இன்னைக்கு இதுக்கப்புறமும் நாளைய நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பும் கேட்டீங்க, எங்களுடைய நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்க.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6:10. அந்தி சாயும் வேளையில் ஆண்டவனை போற்றி பாடும் நேரம் இது பக்தி மாலை. இறைவன் நம் வாழ்க்கையை தொலைவில் இருந்து பார்ப்பவர் கிடையாதாம். நாம் தடுமாறும் ஒவ்வொரு தருணத்திலும் மனசாட்சியின் குரலாக நமக்குள் வழிகாட்டி கொண்டே இருப்பாராம். அந்த குரலை கேட்க அமைதியான மனம் ஒன்றுதான் தேவையாம்.

நேரம் 6:17. நேர்கள் இணைந்திருக்கிறீர்கள் பக்தி மாலை நிகழ்ச்சியோடு. இறைவனிடம் எப்பொழுதும் கேட்பதற்கு பதிலாக ஏற்கனவே கிடைத்தவற்றுக்கு நன்றி சொல்வது ஒரு பெரிய வழிபாடாம். நன்றியுள்ள மனதில் குறைகள் குறையாகவே தெரியுமா?

நேயர்கள் கேட்டுட்ருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பு பக்தி மாலை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். மனிதர்களிடம் தேவையில்லாத வார்த்தைகளை பேசுவதை குறைத்தால் இறைவனோடு பேசும் நேரம் அதிகமாகுமாம். அமைதியில் பல கேள்விகளுக்கு பதில்கள் கிடைக்குமாம்.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் பக்தி மாலை. விதை முளைக்க நேரம் எடுப்பதை போல பிரார்த்தனைக்கும் பலன் தர சரியான நேரம் இருக்கிறதாம். பொறுமையுடன் காத்திருப்பதும் ஒரு பக்தியின் வடிவம்தானாம்.

0: விளம்பரத்தை தொடர்ந்து மாநில செய்திகள் கேட்கலாம்.
1: Less premium, more bonus, most suitable for your loved ones. RPL Life, nothing better than this.
2: Give your family a secure life.

0: with Rural Post Life Insurance. RPLI Life Insurance Policies. Contact your nearest post office today or log on to indiapost.gov.in.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமலா. தலைப்புச் செய்திகள். நடப்பு நிதியாண்டின் முதலாவது காலாண்டில் காஃபி ஏற்றுமதி 28% அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் ஊரக உள்ளாட்சி அமைப்புகள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பசுமை எரிசக்தி பயன்பாட்டிற்கு ஊக்கம் அளிக்கப்படும் என்று தமிழக அரசு கூறியுள்ளது. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 2 நாட்களில் வலுவடைய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். நடப்பு நிதியாண்டின் முதலாவது காலாண்டில் காஃபி ஏற்றுமதி 28% அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இது தொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரையையும் வெளியிட்டுள்ளார். இந்த நிதியாண்டில் காஃபி ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக அந்த கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் ஊரக உள்ளாட்சி அமைப்புகள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு 16வது நிதியாணையம் 435,236 கோடி ரூபாயை பரிந்துரைத்துள்ளதாக சுட்டிக்காட்டினார். இதனை முறையாக செயல்படுத்துவது குறித்து விவாதிப்பதற்காக தேசிய பயிலரங்கு இன்று நடைபெற்றதாக அமைச்சர் தெரிவித்தார். நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் திட்டங்கள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார். இந்த துறையின் செயல்பாடுகள் குறித்து இக்கூட்டத்தில் முதலமைச்சர் விரிவாக கேட்டறிந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பசுமை எரிசக்தி பயன்பாட்டிற்கு தமிழக அரசு ஊக்கமளிக்கும் என்று தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா கூறியுள்ளார். இன்று கோவையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா 60% எம்ஓயு சைன் பண்ணதுல 25% வந்து இங்க இல்லவே இல்ல, கிரவுண்ட் பிரேக்கிங் எதுவுமே நடக்கவே இல்ல. அந்த மாதிரி இல்லாம 100% எம்ஓயு கிரவுண்ட் பிரேக்கிங் பண்றதுதான் எங்களோட மோட்டிவ். சோ 25% அவங்க சைன் பண்ணதுல எதுவுமே நடக்காம இருந்தது. இந்த தடவை வி வாண்ட் டு டு இட் 100%. இதனால எந்த ஒரு இளைஞரும் வெளியே போய் ஹைதராபாத்லயோ பெங்களூர்லயோ ஜாப் தேடி இல்லாம இங்கேயே சென்னையிலயோ கோயம்புத்தூர்லயோ மதுரையிலயோ நம்ம கொண்டு வர மாதிரியான எல்லா நடவடிக்கைகளும் எடுத்துட்டு கிரீன் எனர்ஜி அந்த ஒரு சிஸ்டம் நம்ம இங்க கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா கருவேல மரம் இருக்கிற ஒரு ஏரியா வந்து நிறைய இருக்கு. சோ அந்த மாதிரி இடத்தெல்லாம் நம்ம சோலார் பேனலுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா பயங்கர பெனிஃபிட்டா இருக்கும். அந்த ஒரு ப்ராசஸையும் நாங்க வந்து படிச்சுட்டு இருக்கோம்.
1: முதலமைச்சரை அவதூறாக பேசியதாக கூறி முன்னாள் அமைச்சர் திரு அனிதா ராதாகிருஷ்ணனை காவல்துறையினர் கைது செய்திருப்பது கண்டிக்கத்தக்கது என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மக்கள் பணியில் ஈடுபட்டிருந்த திரு அனிதா ராதாகிருஷ்ணனை அவசர அவசரமாக கைது செய்ய வேண்டிய அவசியம் என்ன என்று வினவியுள்ளார். வாக்களித்த மக்களுக்கு நன்மை செய்யாமல் குதிரை பேரத்தின் மூலமாக ஆட்சியை தக்க வைத்து விமர்சிக்கும் எதிர்க்கட்சிகளை கைது செய்து காலம் கடத்திவிடலாம் என்று முதலமைச்சர் எண்ணுவதாகவும் திரு மு க ஸ்டாலின் குறை கூறியுள்ளார். தமிழகத்தில் காவல்துறையினருக்கே பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், சிவகங்கை மாவட்டத்தில் மணல் கடத்தலில் ஈடுபட்ட வாகனத்தை பறிமுதல் செய்ததற்காக காவல் உதவி ஆய்வாளர் திரு துரைசிங்கம் திமுக பிரமுகர்களால் தாக்கப்பட்ட சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். இதுபோன்ற சம்பவங்கள் மீண்டும் நடைபெறாமல் இருப்பதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். தாவேக சட்டப்பேரவை உறுப்பினருக்கு 35 கோடி ரூபாய் வழங்க முன்வந்தது தொடர்பாக காவல்துறை விரிவான விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாகூர் வலியுறுத்தியுள்ளார். ஸ்ரீபெரும்புதூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மிக முக்கியமான இந்த வழக்கினை காவல்துறையினர் சரியான முறையில் கையாள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இதுபோன்ற செயல்கள் ஜனநாயகத்திற்கு எதிரானது என்றும் திரு மாணிக்கம் தாகூர் தெரிவித்தார். தமிழகத்தில் தடுப்பணைகளை கட்டுவதில் திராவிட கட்சிகள் கவனம் செலுத்தவில்லை என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். இன்று திருப்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேகதாது அணை கட்டுவதால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நடைப்பயணம் மேற்கொண்டு வருவதாக கூறினார். இப்பிரச்சினையில் நடுவர் ஆணையம் அமைக்க வேண்டும் என்று சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் ரத்து செய்யப்பட வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி வலியுறுத்தினார். தனியார் பேருந்துகளின் தன்னிச்சையான கட்டண உயர்வை உடனடியாக

0: திரும்பப் பெறுவதற்கு தேவையான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பெரும்பாலான மாவட்டங்களில் தனியார் பேருந்து நிறுவனங்கள் எவ்வித முன்னறிவிப்பும் இன்றி கட்டணத்தை உயர்த்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதற்கு எதிராக போக்குவரத்துத்துறை அதிகாரிகளும் மாவட்ட நிர்வாகமும் நடவடிக்கை எடுக்காமல் இருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்றும் திரு சண்முகம் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம்

0: இருப்பதாக உள்ளது என்றும் திரு சண்முகம் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 2 நாட்களில் வலுவடைய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: மகாராஷ்டிராவிலிருந்து கர்நாடகா வரை சராசரி கடல் மட்டத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. மேலும் நேற்று வடமேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு ஒடிசா மேற்கு வங்க கடலோர பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை 8:30 மணி அளவில் வடமேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதிய மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அடுத்த 3 நாட்களுக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமானது முதல் கனமழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஓரிரு பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: மாவட்ட செய்திகள். மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஹெல்மெட் அணிய வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தும் விழிப்புணர்வு நடவடிக்கைகளை ஆட்சியர் திரு ஸ்ரீகாந்த் இன்று மேற்கொண்டார். நாமக்கல் மாவட்டத்தில் ஆயுதப்படை காவலர்களுக்கு பேரிடர் காலங்களில் பொதுமக்களை எவ்வாறு காப்பது என்பது குறித்த 3 நாள் செயல் விளக்க ஒத்திகை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. வேலூர் மாவட்டத்தில் பொது விநியோக திட்ட பயனாளிகளை சரிபார்க்கும் பணி தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ஆட்சியர் திருமதி லீலா அலெக்ஸ் கூறியுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் பயிற்சி முடித்த மாணவர்களுக்கு தனியார் நிறுவனங்களில் பணிபுரிவதற்கான நியமன ஆணைகளை ஆட்சியர் திருமதி வந்தனா கர்க் இன்று வழங்கினார். விளையாட்டுச் செய்திகள். உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவு இறுதியாட்டத்தில் ஷீதல் தேவி, ஷியாம் சுந்தர் சுவாமி இணை 147-143 என்ற புள்ளிக்கணக்கில் இந்தோனேஷியாவின் கென் ஸ்வாகுமிலாங் தியோத்ரா இணையை வென்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. மற்றொரு இறுதி ஆட்டத்தில் பாவனா ஹர்வீந்தர் சிங் இணை 6-2 என்ற புள்ளிக்கணக்கில் இந்தோனேஷியாவின் கொலிதின் நுவியரா ராஸ் இணையை வென்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. இப்போட்டியின் ஒற்றையர் பிரிவுகளில் ஷீதல் தேவி, ஹர்வீந்தர் சிங் ஆகியோரும் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். ஆசிய இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுண்ட்ரேலா தாஸ் திவ்யான்ஷி பௌமிக் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. பாங்காக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 19 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை சீனாவின் யாவ் ரேஷுவான் ஜியாங் ஈயி இணையை வென்றது. மகளிர் ஒற்றையர் பிரிவில் சுண்ட்ரேலா தாஸ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செஸ் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் குகேஷ் தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார். 19 மற்றும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டி ஜகார்த்தாவில் இன்று தொடங்கியது. இலங்கைக்கு எதிரான 19 வயதுக்குட்பட்டோருக்கான 2வது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 49 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. புதுச்சேரியில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 209 ரன் எடுத்தது. 210 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் பேட் செய்த இலங்கை அணி 41.2 ஓவரில் 160 ரன்னுக்கு ஆட்டம். 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரை முதல் 2 ஆட்டங்களிலும் வெற்றி பெற்று இந்தியா கைப்பற்றியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நடப்பு நிதியாண்டின் 1வது காலாண்டில் காஃபி ஏற்றுமதி 28% அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் ஊரக உள்ளாட்சி அமைப்புகள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பசுமை எரிசக்தி பயன்பாட்டிற்கு ஊக்கமளிக்கப்படும் என்று தமிழக அரசு கூறியுள்ளது. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 2 நாட்களில் வலுவடைய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கப்பதக்கங்களை பெற்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
3: இசையின் வர்ணஜலமாய்

நேரம் 6:40 நிமிடம். நேர்கள் இணைந்திருக்கிறீர்கள் பக்தி மாலை நிகழ்ச்சியோடு. நாம் கோபப்படும் பொழுது நம் மனதின் கதவு மூடுகிறதாம். கருணை காட்டும் பொழுது அந்த கதவு திறக்குமாம். கருணை நிறைந்த மனதில்தான் இறையருள் எளிதில் தங்குமாம்.

0: நம்ம நிலை இப்போ ஜூலிக்கும் நிலையா இருக்க போகுது.
1: எப்படி?
0: தனிஷ்க் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் திருநெல்வேலி ஹோட்டல் ஆப்பிள் ட்ரீல ஜூலை 3, 4 and 5 நடக்க போகுது. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூட அப் டு 30% டிஸ்கவுண்ட். ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
2: தனிஷ்க் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு. டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6.

நேரம் 6:51. நேர்கள் இணைந்திருக்கிறீர்கள் ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6 பக்தி மாலை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேற்றைய தோல்வியை இன்று சுமந்து செல்ல வேண்டியது கிடையாதாம். ஒவ்வொரு விடியலும் மீண்டும் தொடங்கு என்று இறைவன் தரும் புதிய அழைப்பாம்.

நேரம் 6:55. நேர்கள் இணைந்திருக்கிறீர்கள் பக்தி மாலை நிகழ்ச்சியோடு. கடவுள் இருக்கிறார் என்பது நம்பிக்கை கிடையாதாம். கடவுள் பார்த்து கொள்வார் என்பதே உண்மையான நம்பிக்கையாம். கடலில் செல்லும் கப்பலுக்கு திசை காட்டி எப்படியோ வாழ்க்கை பயணத்தில் இறைவனின் துணை அப்படியாம். அவன் கையை பிடித்து கொண்டால் எந்த புயலிலும் கரை சேரலாமாம்.

0: ஒலித்த பாடலோடு நிறைவேற்றது இன்றைய பக்தி மாலை.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
0: நேரம் 7 மணி. நேர்களின் கேட்கலாம் திரை இசை பாடல் வந்துட்டே இருக்குது. ஜெயம் திரைப்படத்துல இருந்து விஜய் யேசுதாஸ் குரல்ல, ஆர் பி பட்நாயக் இசையில, பழனி பாரதி வரிகள்ல பாடல் வந்துட்டே இருக்கு. கேளுங்க தொடர்ந்து.

திரை இசை கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்ததா பாடல் வந்துட்டே இருக்குது. டும் டும் டும் திரைப்படத்துல இருந்து ஹரிணி, டிப்பு, டிகே, கார்த்திக் இவங்க எல்லாரும் சேர்ந்து பாடிட்டு இருக்கிறாங்க. கார்த்திக் ராஜா இசையில, பா விஜய் வரிகள்ல பாடல்.

0: நேர்களை இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் ஈரோடு மாவட்ட செய்திகள். அதனைத் தொடர்ந்து கேட்கலாம் தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷவாணி ஈரோடு மாவட்ட செய்திகள் வழங்குபவர் பிசி மூர்த்தி.
2: ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே அடர்ந்த வனப்பகுதியில் உள்ள

0: பிரசித்தி பெற்ற பண்ணாரி மாரியம்மன் கோவிலில் பக்தர்கள் செலுத்தும் உண்டியல்கள் திறக்கப்பட்டு காணிக்கை எண்ணும் பணி மாதந்தோறும் நடைபெறுவது வழக்கம். அதன்படி கடந்த ஜூன் மாதத்திற்கான உண்டியல் எண்ணும் பணி இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் மற்றும் பரம்பரை அறங்காவலர்கள் முன்னிலையில் கோவிலில் உண்டியல்கள் திறக்கப்பட்டு எண்ணும் பணி நடைபெற்றது. எண்ணிக்கையின் முடிவில் ரொக்கமாக 85.43 லட்சமும் 280 கிராம் தங்கமும் 276 கிராம் வெள்ளியும் இருந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர். பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், சீர் மரபணர் வகுப்பைச் சேர்ந்த தனிநபர்கள், குழுக்கள் தங்களது பொருளாதார முன்னேற்றத்திற்காக சிறு தொழில்கள், வியாபாரம் செய்ய தனிநபர் கடன், குழுக்கடன் திட்டங்களுக்கு தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் மூலம் கடனுதவி வழங்கப்படுகிறது. ஒரு குடும்பத்தில் ஒரு நபருக்கு மட்டும் கடன் தரப்படும். 18 முதல் 60 வயதுக்கு உட்பட்டவர்கள் தனிநபர் திட்டத்தில் சிறு வர்த்தகம், வணிகம், விவசாயம், அதனை சார்ந்த தொழில்கள், கைவினைப் பொருட்கள், மரபு வழிசார் தொழில்கள் செய்ய 25 லட்சம் ரூபாய் வரை குறைந்த வட்டியில் கடன் பெறலாம். இதேபோல் குழுக்கடன், சிறு தொழில், வணிகம் போன்றவற்றிற்கு 25 லட்சம் ரூபாய் வரை கடன் பெறலாம். பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்க உறுப்பினர்கள், பிற்படுத்தப்பட்டோர், சிறுபான்மையினர் நல அலுவலகம் என அமைப்புகளும் உள்ளோரும் கடன் பெறலாம். கூடுதல் விவரங்களுக்கு ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 4வது தளத்தில் செயல்படும் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகத்தை அணுகவும். தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டுக் கழகம் தட்கோ மூலம் மத்திய பெட்ரோ கெமிக்கல்ஸ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனத்துடன் இணைந்து ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின இளைஞர்களுக்கு பிளாஸ்டிக் செயலாக்க இயந்திரம் இயக்கும் மெஷின் ஆபரேட்டர் பிளாஸ்டிக் ப்ராசஸிங் கோர்ஸ் பயிற்சி வழங்கப்பட உள்ளது. ஆதி திராவிடர் பழங்குடியின வகுப்பினர் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற 18 முதல் 35 வயதுக்கு உட்பட்டோர் பயிற்சியில் சேரலாம். சென்னை மாவட்டத்தில் 4 மாதங்கள் பயிற்சி வழங்கப்படும். பயிற்சி காலத்தில் இளைஞர்களுக்கு உதவித்தொகையாக மாதம் 2000 ரூபாய் வழங்கப்படுகிறது. பயிற்சியில் தேர்ச்சி பெறுவோருக்கு பயிற்சி அளிக்கும் நிறுவனம் மூலமாக வேலைவாய்ப்பு பெற்றுத்தரப்படும். மாத ஊதியம் 18,000 முதல் 22,000 ரூபாய்க்கான வாய்ப்பு ஏற்படுத்தப்படும். விருப்பம் உள்ளவர்கள் தட்கோ www.tahdco.com என்ற இணையதள முகவரியில் பதிவு செய்யலாம். மேலும் ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலக 6வது தளத்தில் உள்ள மாவட்ட தட்கோ அலுவலகத்தை நேரில் அணுகவும். கிறிஸ்துவ தேவாலயங்களில் பணிபுரியும் உபதேசியர், பணியாளர்கள், நலவாரியத்தில் பதிவு பெற்ற உறுப்பினர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படுகிறது. கிறிஸ்துவ இனத்தைச் சேர்ந்த 18 முதல் 60 வயது நிறைவு பெற்றவர்கள், வேதியஸ்தர்கள், சிஸ்பிள்ளைகள், பாடகர்கள், கல்லறை பணியாளர்கள், கிறிஸ்துவ அனாதை இல்லங்கள், தொழில்நோயாளி மறுவாழ்வு இல்ல பணியாளர்களுக்கு மாத ஊதியமில்லாத பணியாளர்கள் வாரிய உறுப்பினர்களாக பதிவு செய்து உதவி பெறலாம். www.tnwb.tn.gov.in என்ற இணையதள முகவரியிலும், கூடுதல் விவரத்திற்கு ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையின நல அலுவலகத்தை அணுகலாம் என ஈரோடு மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உளமாக்கல் மற்றும் பணியாளர்கள் நல வாரியத்தில் பதிவு பெற்ற 18 வயது முதல் 60 வயது வரை உள்ள உளமாக்கலுக்கு புதிய இருசக்கர வாகனம் வாங்க மானியத் தொகையாக 50,000 ரூபாய் வழங்க தமிழ்நாடு அரசால் ஆணையிடப்பட்டு, தமிழ்நாட்டில் உள்ள பள்ளி வாசல்களில் பணியாற்றும் பேஸ் இமாம்கள், அலிமாக்கள், அரபு ஆசிரியர்கள், ஆசிரியைகள் உள்ளிட்ட உளமாக்களிடமிருந்து விண்ணப்பங்கள் பெறப்பட்டு வருகின்றன. தற்பொழுது மேற்படி திட்டத்தில் பயன்பெற விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் 30/6/2026 15 நாட்கள் நீட்டிக்கப்படுகிறது. இருசக்கர வாகனத்திற்கான மானியம் பெற ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இயங்கும் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகத்தில் படிவினத்தினை பெற்று உரிய ஆவணங்களுடன் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறு மரபினர் நல அலுவலகத்தில் வரும் 15/7/2026 உரிய ஆவணங்களுடன் சமர்ப்பிக்க வேண்டுமென மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி தெரிவித்துள்ளார்.
1: ஈரோடு மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் PC மூர்த்தி. தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி

செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். டிஜிட்டல் இந்தியா இயக்கத்தின் கீழ் 110 கோடிக்கும் மேற்பட்ட கல்வி ஆவணங்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பாதுகாப்பு தளவாடங்களுக்கான கொள்முதல் குழுமம் 52,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு ஒப்புதல் அளித்துள்ளது. மக்கள் பிரதிநிதிகள் அரசியலுக்கு அப்பாற்பட்டு செயல்பட வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார். பாகிஸ்தானில் நேரிட்ட சாலை விபத்தில் 40 பேர் உயிரிழந்தனர். 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம், 1 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். டிஜிட்டல் இந்தியா இயக்கத்தின் கீழ் 110 கோடிக்கும் மேற்பட்ட கல்வி ஆவணங்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக செய்தி நிறுவனத்தில் வெளியான கட்டுரையும் பகிர்ந்துள்ளார். கல்வி ஆவணங்களை எளிமையாக சரிபார்க்க இது உதவியுள்ளதாக பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார். பாதுகாப்பு படைகளுக்கு வலு சேர்க்கும் வகையில் 52,000 கோடி ரூபாய் மதிப்பிலான கொள்முதல் திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், பாதுகாப்பு தளவாடங்களுக்கான கொள்முதல் குழுமத்தின் கூட்டத்தில் இதற்கான ஒப்புதல் வழங்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு படைகளை நவீனமயமாக்குவதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். ஆந்திராவில் தோட்டாபுரி மாம்பழ விவசாயிகள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளை ஆய்வு செய்து களைவதற்காக உயர்நிலை குழு ஒன்றை அமைக்க மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் அறிவுறுத்தியுள்ளார். இந்த குழு சமர்ப்பிக்கும் பரிந்துரையின் அடிப்படையில் உரிய நிவாரண உதவிகள் வழங்கப்படும் என்று அமைச்சர் தெரிவித்துள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையில் மக்கள் பிரதிநிதிகள் செயல்பட வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார். மேற்குவங்க சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கான 2 நாள் பயிற்சி வகுப்பினை இன்று கொல்கத்தாவில் தொடங்கி வைத்து அவர் பேசினார். சட்டப்பேரவைகளில் விவாதங்கள் ஆக்கப்பூர்வமாக அமைய வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். அரசியலுக்கு அப்பாற்பட்டு நாட்டு நலனை கருத்தில் கொண்டு மக்கள் பிரதிநிதிகள் செயல்பட வேண்டும் என்றும் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டார். ஆதார் கைபேசி செயலியை பயன்படுத்தி இலவசமாக மின்னஞ்சல் முகவரியை மாற்றிக்கொள்ளலாம் என்று தனித்துவ அடையாள ஆணையம் அறிவித்துள்ளது. இது அடுத்த 6 மாதங்களுக்கு செயல்பாட்டில் இருக்கும் என்று மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கடந்த 1ஆம் தேதி முதல் இந்த வசதியை பயன்படுத்தி 2 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் தங்களது மின்னஞ்சல் முகவரியை மாற்றம் செய்துள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தூய்மையான காற்று ஆரோக்கியமான தில்லி இயக்கம் 8,300 கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்தப்பட உள்ளதாக தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா அறிவித்துள்ளார். இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், உலக வங்கி உள்ளிட்ட பல்வேறு பன்னாட்டு அமைப்புகளின் நிதியுதவியுடன் இந்த இயக்கம் தொடங்கப்படும் என்று கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இந்த இயக்கம் முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் திருமதி ரேகா குப்தா தெரிவித்தார். 20% எத்தனால் கலந்த பெட்ரோலை விற்பனை செய்யும் திட்டத்தை மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும் என்று ஆம் ஆத்மி கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கோரிக்கையை விடுத்துள்ள அவர், இது தொடர்பாக பல்வேறு தரப்பினர் கவலை தெரிவித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு தமது கோரிக்கையை வலியுறுத்தி பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு கடிதம் எழுத உள்ளதாகவும் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 6 நாள் அரசுமுறை பயணமாக இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து நாடுகளுக்கு வரும் திங்கட்கிழமை புறப்பட்டுச் செல்ல உள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. பிரதமரின் இந்த பயணம் அந்நாடுகளுடனான நல்லுறவை மேம்படுத்த உதவிடும் என்று மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நாட்டின் மாம்பழ உற்பத்தியில் 26% உத்தரப்பிரதேசம் கொண்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் கூறியுள்ளார். உத்தரப்பிரதேச மாம்பழ விழாவை இன்று லக்னோவில்

தொடங்கி வைத்து அவர் பேசினார். இம்மாநிலத்தில் உள்ள 9% வேளாண் நிலங்களில் மட்டுமே மாங்கனி சாகுபடி செய்யப்படுவதாக அவர் தெரிவித்தார். வேளாண் உற்பத்தியை அதிகரிக்க தொழில்நுட்பங்கள் கூடுதலாக பயன்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தையும் திரு யோகி ஆதித்யநாத் வலியுறுத்தினார். விவசாயிகளின் வருவாயை உயர்த்துவதில் கூட்டுறவு அமைப்புகள் முக்கிய பங்கு வகிப்பதாக சத்தீஸ்கர் முதலமைச்சர் திரு விஷ்ணு தியோசாய் கூறியுள்ளார். இன்று ராய்ப்பூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், கால்நடை, பால்வளம் மற்றும் மீன்வளத்துறையின் வளர்ச்சிக்கு மத்திய மாநில அரசுகள் உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக தெரிவித்தார். நாகாலாந்தில் விளையாட்டுத்துறை வளர்ச்சிக்கான 16 திட்டங்களை அம்மாநில முதலமைச்சர் திரு நெஃப்யூ ரியோ இன்று தொடங்கி வைத்தார். கொஹிமாவில் நடைபெற்ற இதற்கான நிகழ்ச்சியில் காணொலி வாயிலாக அவர் இத்திட்டங்களை தொடங்கி வைத்ததாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த திட்டங்களில் 12 திட்டங்கள் மாநில அரசின் நிதியுதவியுடன் செயல்படுத்தப்படுவதாகவும், எஞ்சிய 4 திட்டங்கள் கேலோ இந்தியா இயக்கத்தின் கீழ் செயல்படுத்தப்படுவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மிசோரமில் பார்வை திறன் குறைபாடு உடைய மாற்றுத்திறனாளிகளுக்கான கல்வி வாய்ப்புகளை மேம்படுத்துவதற்கு வகை செய்யும் ஒப்பந்தத்தில் அம்மாநில அரசு கையெழுத்திட்டுள்ளது. ஐசாலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சமூக நலத்துறை அமைச்சர் திருமதி லால்ரின் புய் தலைமையில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கல்வி வளர்ச்சிக்கான நடவடிக்கைகள் தனியார் பங்களிப்புடன் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆந்திர மாநில உயர்நீதிமன்றத்திற்கு 3 கூடுதல் நீதிபதிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இதன்படி திருமதி சுனிதா காந்தம், திரு அலப்பட்டி கிரிதர், திரு புருஷோத்தம் குமார் சிண்டலபுடி ஆகியோர் கூடுதல் நீதிபதிகளாக நியமிக்கப்பட்டுள்ளனர். பாகிஸ்தானில் நேரிட்ட சாலை விபத்தில் 40 பேர் உயிரிழந்தனர், 8 பேர் காயமடைந்தனர். குவெட்டாவிலிருந்து பெஷாவருக்கு சென்று கொண்டிருந்த பேருந்து டனாசர் அருகே பள்ளத்தாக்கில் கவிழ்ந்து விழுந்ததில் இந்த விபத்து நேரிட்டதாக அம்மாவட்ட காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த விபத்துக்கான காரணம் குறித்து விரிவான விசாரணை நடைபெற்று வருவதாகவும் அவர்கள் கூறினர். 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம், 1 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 53 கிலோ எடைப்பிரிவில் முஷ்கனும், 50 கிலோ எடைப்பிரிவில் பர்வீனும் தங்கப்பதக்கம் வென்றனர். மகளிர் 57 கிலோ எடைப்பிரிவில் மன்யா ராஜ்புத் வெள்ளிப்பதக்கம் வென்றார். 55 கிலோ எடைப்பிரிவில் காஜலும், 59 கிலோ எடைப்பிரிவில் கோமலும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம், 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவு இறுதியாட்டத்தில் ஷீதல் தேவி, ஷியாம் சுந்தர் சுவாமி இணை 147-143 என்ற புள்ளிக் கணக்கில் இந்தோனேஷியாவின் கென் சுவாகுமிலங், டியோடோரா இணையை வென்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. மற்றொரு இறுதியாட்டத்தில் பாவனா, ஹர்விந்தர் சிங் இணை 6-2 என்ற புள்ளிக் கணக்கில் இந்தோனேஷியாவின் கோலிடின், நோவிரா ராஸ் இணையை வென்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. மகளிர் இரட்டையர் பிரிவில் ஷீதல் தேவி, பாயல் நாக் இணை வெண்கலப் பதக்கம் வென்றது. செஸ் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் குகேஷ் தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார். 19 மற்றும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டி ஜகார்த்தாவில் இன்று தொடங்கியது. இலங்கைக்கு எதிரான 19 வயதுக்குட்பட்டோருக்கான 2வது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 49 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. புதுச்சேரியில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 209 ரன் எடுத்தது. 210 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் பேட் செய்த இலங்கை அணி 41.2 ஓவரில் 160 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரை முதல் 2 ஆட்டங்களிலும் வெற்றி பெற்று இந்தியா கைப்பற்றியுள்ளது. ஆசிய இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சிண்ட்ரலா தாஸ், திவ்யான்ஷி பௌமிக் இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. பாங்காக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 19 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் சீனாவின் யா ருசியான், ஜியாங் யீயி இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். டிஜிட்டல் இந்தியா இயக்கத்தின் கீழ் 110 கோடிக்கும் மேற்பட்ட கல்வி ஆவணங்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பாதுகாப்பு தளவாடங்களுக்கான கொள்முதல் குழுமம் 52,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு ஒப்புதல் அளித்துள்ளது. மக்கள் பிரதிநிதிகள் அரசியலுக்கு அப்பாற்பட்டு செயல்பட வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார். பாகிஸ்தானில் நேரிட்ட சாலை விபத்தில் 40 பேர் உயிரிழந்தனர். 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம், 1 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

நேரம் 7:25 நிமிடம். நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6. நம்மை சுற்றி தான் கேட்க போறீங்க, நம்மளை சுற்றி என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். திருநெல்வேலி மாவட்டத்தில் நல்லம்மாள்புரம் டாக்டர் அம்பேத்கர் அரசு ஆதி திராவிட மேல்நிலைப் பள்ளியில் கால்நிலை காலியாக இருக்கக்கூடிய முதுநிலை பட்டதாரி ஆசிரியர், அதாவது கணிதத்துக்கும் பொருளியல் இந்த ரெண்டு பாடப்பிரிவுகளில் இருக்கும் பணியிடங்களை தற்காலிகமாக தொகுப்பூதியத்தில் பள்ளி மேலாண்மை குழுவால் நிரப்பப்பட இருக்குது. இதுக்கு கால வரம்பு விண்ணப்பதாரர்கள் வந்து 2/7/2026 10/7/2026 வரைக்கும் பணி நாடுனர்கள்ட்ட இருந்து விண்ணப்பங்கள் பெறப்படும் அப்படின்ற சொல்லியிருக்கிறாங்க. விண்ணப்பதாரர்கள் எழுத்து மூலமான விண்ணப்பங்களை நேரடியாகவோ இல்லட்டா அஞ்சல் மூலமாகவோ அதுக்கு உரிய கல்வி தகுதி சான்றுகளோட திருநெல்வேலி மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலர்கிட்ட சமர்ப்பிக்கணும். முதுகலை பட்டதாரி ஆசிரியர் கணிதம் பொருளியல் பணியிடத்திற்கு இப்போ நடைமுறையில் இருக்கக்கூடிய அரசு விதிகளில் இருக்கிற மாதிரியான விதிமுறைகள் பின்பற்றப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கணிதத்துக்கு எம்எஸ்சி பிஎடு, பொருளியலுக்கு எம்ஏ பிஎடு சொல்லியிருக்கிறாங்க. இதில் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் தெரிவுக்கான ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் நடத்தப்பட்ட தேர்வுகளில் பங்கேற்று சான்றிதழ் சரிபார்ப்பில் கலந்து கொண்டவர்கள், அது மட்டும் இல்லாமல் பள்ளி அமைந்துள்ள எல்லைக்குள்ளே இருக்கிறவங்க, பள்ளி அமைவிட ஒன்றிய எல்லைக்குள்ளே வசிக்கிறவங்க, மாவட்ட எல்லைக்குள்ளே வசிக்கிறவங்க, அருகாமை மாவட்டத்தில் வசிக்கிறவங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. இது குறித்து உங்களுக்கு ஏதாவது கூடுதல் தகவல் ஏதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா 7-3-3-8-8-0-1-2-7-5 மறுபடியும் சொல்கிறேன், 7-3-3-8-8-0-1-2-7-5 இந்த தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உங்களுக்கான விவரத்தை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதே போல் திருநெல்வேலி மாவட்டத்தில் மகளிர் திட்ட அலுவலகத்தில் எம்ஐஎஸ் அனாலிஸ்ட் என்ற ஒரு தற்காலிக வெளி ஆதார முறையிலான பணியிடத்திற்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் மாதம் வந்து 25,000 ரூபாய் ஊதியத்தில் பிஇ பிடெக் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸு, ஐடி கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், அது மட்டும் இல்லாமல் மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், மாஸ்டர் இன் சயின்ஸ், எம்எஸ்சி இன் ஐடி படிச்சிருக்கணும், அது மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், மாஸ்டர் டிகிரி இன் கம்ப்யூட்டர், ஐடி ஸ்பெஷாலிசேஷன், இந்த கல்வி தகுதி இருக்கக்கூடியவர்கள் வந்து 1/6/2026 தேதியில் 30 வயதிற்கு உட்பட்ட தகுதி வாய்ந்த விண்ணப்பதாரர்கள்ட்ட இருந்து திருநெல்வேலி மாவட்ட நகர்ப்புற வாழ்வாதார மைய அலுவலகம் வழியாக விண்ணப்பங்கள் வந்து வரவேற்கப்படுது. விண்ணப்ப படிவத்தை மேலாளர் நகர்ப்புற வாழ்வாதார மையம், மாவட்ட பூமாலை வணிக வளாகம், திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில், திருநெல்வேலி தொலைபேசி எண் கொடுத்திருக்கிறாங்க. மறுபடியும் சொல்கிறேன், அந்த முகவரியை நோட் பண்ணிக்கோங்க. மேலாளர் நகர்ப்புற வாழ்வாதார மையம், மாவட்ட பூமாலை வணிக வளாகம், திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில், திருநெல்வேலி. தொலைபேசி எண் இருக்குது 9994939-7976. இந்த முகவரியில் நீங்கள் நேரடியாக போயிட்டு வாங்கிக்கலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தோட உரிய ஆவணங்களை இணைத்து மேற்குறிப்பிட்ட இந்த முகவரிக்கு வந்து நீங்கள் 10/7/2026 அன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்குள்ளே நேரடியாகவோ இல்லது தபால் வழியாகவோ அனுப்பி வைக்கணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. இதே போல் தூத்துக்குடி மாவட்டத்தில் வீர தீர செயல் புரிந்த குழந்தைகள் மத்திய அரசின் விருதுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. 5 முதல் 18 வயதிற்குட்பட்ட குழந்தைகளை அங்கீகரிக்கக்கூடிய வகையில் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் விருது வந்து வழங்கப்பட்டு வந்துட்டுருக்குது. 2026 விருது வேண்டி பதிவு செய்யக்கூடிய தகுதி இருக்கக்கூடிய விண்ணப்பதாரர்கள்டிருந்து கருத்துருக்கள் மாவட்ட ஆட்சியர் அவர்களோட பரிந்துரைப்படி அனுப்ப வேண்டிய கால அவகாசமாக சொல்லியிருக்கிறாங்க. 31/7/2026 வரைக்கும் வழங்கப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. தகுதி இருக்கக்கூடிய விண்ணப்பதாரர்கள் மத்திய பதிவு செய்த விண்ணப்பதாரர்கள் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு 176 முத்துசுரபி பில்டிங், இதில் போயிட்டு நீங்க பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. நேர்களே, இன்னும் சில நொடிகள் கேட்கலாம் FIFA. Hello, I'm Mike Perkins of the BBC Sports Centre with the latest World

நேர்கள் இதுவரை கேட்டீங்க ஃபிஃபா வேர்ல்டு கப் 2026 தினசரி நிலவரம் கேட்டீங்க. 7:32 ஆயிட்டு இருக்கு. ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு கேட்டுட்டு இருக்கிறீங்க. வானொலி நிகழ்ச்சிகளில் நேர்களை ரொம்ப கவர்ந்த ஒரு அறிவியல் பகுதி தான் அறிவியல் நேரம் இல்லையா. இன்னைக்கு அறிவியல் நேரம்ல நீங்க கேட்க போறீங்க பூமியோட பாதுகாவலன் ஓசோன் படலத்தை பத்தி தான். நம்ம வீட்டை வந்து வெயில் மழை திருடர்கள்ட்ட இருந்து பாதுகாக்க நாம் வந்து கூரை அமைத்து கதவுகளை பூட்டி பாதுகாக்கிறோம் இல்லையா. ஆனால் விண்வெளியில் மணிக்கு 1000+ கிலோமீட்டர் வேகத்தில் சுழன்று கொண்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய ஒட்டுமொத்த பூமி பந்தையும் ஒரு பிரம்மாண்டமான இயற்கை அடுக்கு இரவு பகலாக பாதுகாத்து வந்துட்டுருக்குது அப்படின்றது தான் நமக்கு தெரியக்கூடிய ஒரு விஷயம். அதுதான் நம்ம சொல்கிறோம் ஓசோன் படலம் அப்படின்றத நம்ம வந்து சொல்கிறோம். இன்றைக்கி நாம் பூமியில் இந்த விசித்திரமான பாதுகாப்பு கவசத்தை பற்றி தான் ரொம்ப விரிவாக பார்க்க போகிறோம். அப்படியே தொடர்ந்து கேட்டு இணைஞ்சிருங்க நம்மளுடைய அறிவியல் நேரம் நிகழ்ச்சியில். இப்போ பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்குது. நிலவே முகம் காட்டு திரைப்படத்திலிருந்து சங்கர் மகாதேவன் சுஜாதா அவங்களுடைய குழு சேர்ந்து பாடியிருக்கிறாங்க. பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6 கேட்டுட்ருக்குறீங்க. அறிவியல் நேரத்தில் இன்றைக்கி பூமியின் பாதுகாவலன் பற்றி தான் பேசிகிட்ருக்குறோம். நாமெல்லாம் உயிர் வாழ்கிறதுக்கு சுவாசிக்கக்கூடிய ஆக்சிஜனில் 2 ஆக்சிஜன் அணுக்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஓசோன் வாயுவில் 3 ஆக்சிஜன் அணுக்கள் வந்து பிணைஞ்சிருக்கு தான். இது வளிமண்டலத்தின் மேலடுக்கான அடுக்கு மண்டலத்தில், அதாவது அடுக்கு மண்டலத்தில் பூமியிலிருந்து சுமார் 15-35 கிலோமீட்டர் உயரத்தில் ஒரு மெல்லிய குடை மாதிரி வந்து படர்ந்து இருக்குமா. சூரியன்லேருந்து வரக்கூடிய ஆபத்தான கதிர்களை வடிகட்டுறது தான் இதோட முதன்மையான வேலையாகவும் இருந்துட்டுருக்குது. சூரியன் நமக்கு ஒளியையும் ஆற்றலையும் தந்துட்டுருக்குது அப்படின்றது உண்மைதான். ஆனால் அதே சூரியன் புற ஊதா கதிர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆபத்தான கதிர்களையும் வந்து வெளியிடும். இந்த கதிர்கள் நேரடியாக பூமியை தாக்கினால் மனிதர்களுக்கு கடுமையான தோல் புற்றுநோய், கண்புரை இந்த மாதிரியான நோய்களும் ஏற்படுமா. அது மட்டும் இல்லாமல் தாவரங்களோட ஒளிச்சேர்க்கை பாதிக்கப்பட்டு பூமியில் விவசாயமே அழியக்கூடும் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு பேரழிவிலிருந்து நம்ம பாதுகாக்கக்கூடிய ஒரு வடிகட்டியாகத்தான் இந்த ஓசோன் படலம் வந்து செயல்பட்டுருக்குது. ஒரு சிறிய இசை இடைவேளை உங்களுக்காக காத்துட்ருக்குது. இசை பாடல் கேட்க போகிறீங்க. டூயட் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக பாடல் வந்துகிட்டே இருக்குது. சுஜாதா ஆர் பிரசன்னா பாடியிருக்கிறாங்க. பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

அண்டப்பொல்லை ஆறில் இருந்து அறிவியல் நேரம். இன்றைக்கி அறிவியல் நேரம் நிகழ்ச்சியில் பூமியோட பாதுகாவலன் ஓசோன் படலத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறோம். இந்த ஓசோன் படலத்தை முதன் முதல்ல கண்டுபிடிச்சவங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1913 வருஷத்துலேயே ஃப்ரான்ஸ் நாட்டை சேர்ந்த சார்லஸ் பேப்ரி, ஹென்றி புய்சன் அப்படின்ற ரெண்டு இயற்பியல் விஞ்ஞானிகள் தான் வளிமண்டலத்தில் மேல் பகுதியில் இப்படி ஒரு வாயு படலம் இருக்கிறத முதன் முதல்ல கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா பிரிட்டிஷ் விஞ்ஞானியான ஜிஎம்பி டாப்சன் அப்படின்றவங்க வந்து ஓசோன் படலத்தில் அடர்த்தியை துல்லியமாக அளவிடக்கூடிய கருவியையும் கண்டுபிடிச்சாங்க. அவருடைய நினைவாக தான் ஓசோனை அளவிடக்கூடிய அழகு டாப்சன் அழகு அப்படின்னு நம்ம படிக்கிறோம். 1980களில் விஞ்ஞானிகள் வந்து அண்டார்டிகா கண்டத்திற்கு மேலே ஓசோன் படலத்துக்கு ஒரு பெரிய விரிசல் ஓட்டை விழுந்திருக்கதையும் வந்து கண்டுபிடிச்சாங்க. இதுக்கு காரணம் நாம் பயன்படுத்தக்கூடிய பழைய ஏசி, இந்த மாதிரி குளிர்சாதன பெட்டிகளிலிருந்து வெளியாகக்கூடிய குளோரோஃப்ளோரோ கார்பன், இந்த மாதிரி வளிமண்டலத்திற்கு சென்று அந்த ஓசோன் மூலக்கூறுகளை மெல்ல மெல்ல அழித்ததும் கண்டறியப்பட்ட ஒரு விஷயமாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது எல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்றத இதை நம்ம தடுக்கணும் அப்படின்னு உலக நாடுகள் எல்லாம் 1987 வருஷத்தில் கனடாவில் இருக்கக்கூடிய மான்ட்ரியல் நகரில் ஒன்றாக வந்து கூடி ஒரு மான்ட்ரியல் நெறிமுறை அப்படின்னு வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தமும் வந்து கையெழுத்தாயிருக்குது. அதுபடி ஓசோனை அழிக்கக்கூடிய சிஎஃப்சி வாயுக்களோட பயன்பாட்டை உலகம் முழுவதும் முற்றிலும் வந்து தடை செய்யணும். அது மட்டும் இல்லாமல் அறிவியல் வரலாற்றிலேயே சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்காக உலக நாடுகள் எல்லாமே ஒன்றிணைந்து எடுத்த மிகப்பெரிய வெற்றிகரமான முடிவு அப்படின்னு கூட இதை பார்க்குறாங்க. இந்த மான்ட்ரியல் நெறிமுறை என்னெல்லாம் பண்ணாங்க இதில் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்குது. இந்தியன் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் ஸ்வர்ணலதா பாடியிருக்கிறாங்க, பாடல் கேளுங்கள்.

அறிவியல் நேரம் கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஆகாஷ்வாணி நிலைப்பண்பலை 102.6 இருந்து இன்னைக்கு கேட்டுட்டு இருக்கிறீங்க பூமியின் பாதுகாவலன் ஓசோன் படலத்தை பத்தி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. இந்த மான்டரியல் நெறிமுறை அப்படின்னு சொல்லக்கூடிய உலக நாடுகளோட கூட்டா இந்த நெறிமுறையை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. இதோட முடிவு ரொம்பவே வெற்றிகரமானதாகவும் அமைஞ்சிருக்குது. இந்த ஒப்பந்தத்தின் பலனா கடந்த 30 வருஷத்துல ஓசோனை பாதிக்கக்கூடிய நச்சு வாயுக்களோட உமிழ்வு கொஞ்சம் குறைஞ்சிருக்குது அப்படின்னே சொல்றாங்க. இதோடைய விளைவா ஓசோன் படலத்துல ஏற்பட்ட அந்த ஓட்டை இப்ப மெல்ல மெல்ல தானாகவே குணமாயிட்டு வருது அப்படின்னும் நாசா விஞ்ஞானிகள் வந்து உறுதிப்படுத்தி இருக்கிறாங்க. இப்படியே போச்சு அப்படின்னா இன்னும் சில 10 ஆண்டுகளில், அதாவது 2066 ஓசோன் படலம் முழுமையாக தன்னுடைய பழைய நிலையை அடைந்துடும் அப்படின்னும் நமக்கு வந்து அறிவியல் நமக்கு கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்குது. மனிதன் நினைத்தால் இயற்கையை காக்க முடியும் அப்படின்றதுக்கு இதுவே ஒரு சான்றாகவும் சொல்லப்படுது. இன்னைக்கு ஓசோன் படலத்தை பற்றி அதை பாதுகாக்கிறதோட அவசியத்தை உலகத்துக்கு உணர்த்த ஒவ்வொரு வருஷமும் செப்டம்பர் 16 உலக ஓசோன் தினமாக கூட நம்ம வந்து கடைபிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அறிவியல் நமக்கு தொழில்நுட்பத்தை மட்டும் கிடையாது, இயற்கையோடு இணைந்து வாழக்கூடிய பொறுப்பையும் நமக்கு வந்து கற்றுக் கொடுத்துருக்குது அப்படின்னு சொல்லணும். நாமளும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த சான்றளிக்கப்பட்ட மின்சாதன பொருட்களை பயன்படுத்தி நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு விஷயமா இந்த பூமியை எவ்வளோ தூரம் நம்ம காக்க முடியுமோ அவ்வளவு தூரம் நம்மளுடைய இந்த பூமி கவசத்தை பாதுகாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அறிவியல் நேரம் பகுதியில் பூமியோட பாதுகாவலனா இருக்கக்கூடிய ஓசோன் படலத்தை பத்தி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சிருப்பீங்க. நிகழ்ச்சி ரொம்ப பயனுள்ள வகையில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சியில் இவ்வளவு நேரம் உங்க கூட பேசிட்டு இருந்தேன் உங்க பிரியமான தோழி ஸ்ரீவை கோமதி. நிறைவு பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்குது. அவள் வருவாளா திரைப்படத்திலிருந்து SB பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா குரலில் பாடல் வந்துட்டே இருக்கு. பாடலை கேட்டுட்டே தொடர்ந்து இணைஞ்சிருங்க. அடுத்ததாக 8:05 ஊரும் உறவும் இருக்குது, நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்கள்.

0: நேர்களேனும் சில நொடிகள் கேட்கலாம் செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நடப்பு நிதியாண்டின் முதலாவது காலாண்டில் காஃபி ஏற்றுமதி 28% அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இதுதொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரையையும் வெளியிட்டுள்ளார். இந்த நிதியாண்டில் காஃபி ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக அந்த கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் ஊரக உள்ளாட்சி அமைப்புகள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு 16வது நிதி ஆணையம் 435,236 கோடி ரூபாயை பரிந்துரைத்துள்ளதை சுட்டிக்காட்டினார். இதனை முறையாக செயல்படுத்துவது குறித்து விவாதிப்பதற்காக தேசிய பயிலரங்கு இன்று நடைபெற்றதாக அமைச்சர் தெரிவித்தார். நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை சார்பில் மேற்கொள்ள

0: பட்டு வரும் திட்டங்கள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார். இந்த துறையின் செயல்பாடுகள் குறித்து இக்கூட்டத்தில் முதலமைச்சர் விரிவாக கேட்டறிந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். முதலமைச்சரை அவதூறாக பேசியதாக கூறி முன்னாள் அமைச்சர் திரு அனிதா ராதாகிருஷ்ணனை காவல்துறையினர் கைது செய்திருப்பது கண்டிக்கத்தக்கது என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். இத்தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மக்கள் பணியில் ஈடுபட்டிருந்த திரு அனிதா ராதாகிருஷ்ணனை அவசர அவசரமாக கைது செய்ய வேண்டிய அவசியம் என்ன என்றும் அவர் வினவியுள்ளார். வாக்களித்த மக்களுக்கு நன்மை செய்யாமல் குதிரை பேரத்தின் மூலமாக ஆட்சியை தக்கவைத்து விமர்சிக்கும் எதிர்க்கட்சிகளை கைது செய்து காலம் கடத்திவிடலாம் என்று முதலமைச்சர் எண்ணுவதாகவும் திரு மு க ஸ்டாலின் குறை கூறியுள்ளார். தமிழகத்தில் காவல்துறையினருக்கே பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இதுதொடர்பாக இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், சிவகங்கை மாவட்டத்தில் மணல் கடத்தலில் ஈடுபட்ட வாகனத்தை பறிமுதல் செய்ததற்காக காவல் உதவி ஆய்வாளர் திரு துரைசிங்கம் திமுக பிரமுகர்களால் தாக்கப்பட்ட சம்பவத்தை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதுபோன்ற சம்பவங்கள் மீண்டும் நடைபெறாமல் இருப்பதை தவிக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். தவிக சட்டப்பேரவை உறுப்பினருக்கு 35 கோடி ரூபாய் வழங்க முன்வந்தது தொடர்பாக காவல்துறை விரிவான விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாகூர் வலியுறுத்தியுள்ளார். ஸ்ரீபெரும்புதூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மிக முக்கியமான இந்த வழக்கினை காவல்துறையினர் சரியான முறையில் கையாள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இதுபோன்ற செயல்கள் ஜனநாயகத்திற்கு எதிரானது என்றும் திரு மாணிக்கம் தாகூர் தெரிவித்தார். தமிழகத்தில் தடுப்பணைகளை கட்டுவதில் திராவிட கட்சிகள் கவனம் செலுத்தவில்லை என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். இன்று திருப்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேகதாது அணை கட்டுவதால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நடைபயணம் மேற்கொண்டு வருவதாக கூறினார். இப்பிரச்சினையில் நடுவர் ஆணையம் அமைக்க வேண்டும் என்று சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் ரத்து செய்யப்பட வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி வலியுறுத்தினார். தனியார் பேருந்துகளின் தன்னிச்சையான கட்டண உயர்வை உடனடியாக திரும்ப பெறுவதற்கு தேவையான நடவடிக்கைகளை தவிக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். இத்தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பெரும்பாலான மாவட்டங்களில் தனியார் பேருந்து நிறுவனங்கள் எவ்வித முன்னறிவிப்பும் இன்றி கட்டணத்தை உயர்த்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதற்கு எதிராக போக்குவரத்து துறை அதிகாரிகளும் மாவட்ட நிர்வாகமும் நடவடிக்கை எடுக்காமல் இருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்றும் திரு சண்முகம் தெரிவித்துள்ளார். 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம், 2 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 53 கிலோ எடைப்பிரிவில் முஷ்கனும் 50 கிலோ எடைப்பிரிவில் பர்வீனும் தங்கப்பதக்கம் வென்றனர். மகளிர் 57 கிலோ எடைப்பிரிவில் மன்யா ராஜ்புத்தும் 62 கிலோ எடைப்பிரிவில் சவிதாவும் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். 55 கிலோ எடைப்பிரிவில் காஜலும் 59 கிலோ எடைப்பிரிவில் கோமலும் 68 கிலோ எடைப்பிரிவில் மான்சி லாத்தரும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம், 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் ஷீதல் தேவி ஷியாம் சுந்தர் சுவாமி இணை 147-143 என்ற புள்ளிக்கணக்கில் இந்தோனேஷியாவின் கென் சுவாகுமிலங் டியோடோரா இணையை வென்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. மற்றொரு இறுதி ஆட்டத்தில் பாவனா ஹர்விந்தர் சிங் இணை 6-2 என்ற புள்ளிக்கணக்கில் இந்தோனேஷியாவின் கோலிடின் நொவீரா ராஸ் இணையை வென்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. மகளிர் இரட்டையர் பிரிவில் ஷீதல் தேவி பாயல் நாக் இணையும் ஆடவர் இரட்டையர் பிரிவில் தோமன்குமார் ஷியாம் சுந்தர் சுவாமி இணையும் வெண்கலப் பதக்கம் வென்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: இனிய இசை மெட்டுக்களோடு இணைந்திருக்கிறீர்கள். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோ ஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 MHz.
2: நேரம் 8:05 நேர்கள் இனி கேட்கலாம்.
3: ஊரும் உறவும் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில சங்கிலி பூதத்தார் கதை மகுடாட்டத்தை கேட்கலாம். வழங்குவோர் திருநெல்வேலி ஜங்ஷன் தங்கசாமி குழுவினர்.

0: போனார்கள்.
1: கைலாசத்திலே
0: ஒரு நாள் தினத்திலே அமரர் தேவாரியவர்கள் எல்லாம் பேசுகிறார் சிவனிடம்.
1: என்ன பேசுகிறார்கள்?
0: அண்டவா
1: ஐயா,
0: என 14 உலகங்களையும் உண்டு பண்ணி 84 லட்சம் மனுவேரங்களையும்
1: படைத்திருக்கிறீர்களே.
0: படைத்த மனுவேரங்களுடைய தலையிலே சாக்காரம் என்ற இடத்தை மறந்தது கிடையாது இல்லையா?
1: எழுதியிருக்கிறானே.
0: அதில் என்னையா சந்தேகம்?
1: அது என்ன மாற்றம்?
0: பிறந்த உயிரை எந்தாவது ஒரு நாளையும்
1: இருந்துதானே ஆகணும்.
0: அது உங்களுக்கும் உண்டு
1: அடியலாமா?
0: உங்கள் தொண்டை யார் நடத்துவார்கள்?
1: யாரும் இல்லாமல்
0: சாகாமல் இருக்க வர வேண்டும்.
1: வேண்டுமே,
0: பூலோகத்திலே வாழுகின்ற மானிடர் மாதிரி
1: மாதிரி
0: எங்களுக்கு சாக்காரம் இருக்கப்பட
1: கூடாது.
0: நரை வினி மூப்பு என்பது இல்லாமல் அந்திகாலம் வரை சாக்காலம் இல்லாமல் நாங்கள் திருப்பூசி நடத்த வேண்டும்.

0: கேட்டதே அதற்கு வழி சொல்லுங்கள் என்பதாக சொல்ல
1: சொல்ல
0: திருப்பார்கடலில் சென்ற அமிர்தம் கிடையுங்கள்
1: கிடையுங்கள்
0: அதிலே தேவாமிர்தம் இருக்கும் அதை எடுத்து அருந்தினால் சாகாமல் இருக்கலாம் என்றார். அப்படியே அசுரர்களோடு துணை கொண்டு திருப்பார் கடலிலே வந்து அமிர்தம் கிடைக்கிறார்
1: கிடைக்கிறார்களே
0: அசுரர்களும் தேவர்களும்.
1: ஆமா
0: அப்படி அமிர்தம் கிடையும் போது

0: சுருவத்திலே ஒரு பூதம் என்ற கணத்திலே வந்து பிறந்தது.
1: பூதம் பிறந்தது
0: எப்படி பிறக்கிறது தெரியுமா?
1: எப்படின்னா
0: முறுக்கு வீசை உண்ட கண்ணு தொந்தி போல் வயரழகும்
1: வயரோடு
0: அந்த அருமை பூதமானது மார்பிலே சங்கிலி
1: சங்கிலி
0: மடியிலே சங்கிலி
1: சங்கிலி
0: தோளிலே சங்கிலி
1: அவா
0: தொடையிலே சங்கிலி
1: சங்கிலி
0: ஏழு ஆணை சுமக்கும் பாரம் சங்கிலி மாயத்தோடு
1: மாயத்தோடு
0: திருப்பார் கடலிலே ஆங்கார பூரம் என்ற கணத்திலே
1: அவா
0: பூரம் வந்து பிறக்கிற
1: பிறக்கிறது.
0: இதை கண்டார்கள் அமரர்கள் எல்லாம் என்ன அநியாயம், பூரத்தை பார்த்தால் பயமாக அல்லவா இருக்கிறது என்று அபய சத்தம் ஓட்டு ஓடுகிறார்கள் அமரர்கள்.
1: அமரர்கள்
0: கண்டான ஆண்டவனாய சிவன் அழைக்கிறார்.

0: எனக்கு நீ பிள்ளை என்னருடால் இருப்பார் கடலிலே நீ வந்து பிறந்தறினார். சங்கினி மாயத்திலே ஏழானை சுமக்கும் பாரம்
1: பிராரம்
0: இள வயறு சுமந்து கொண்டு இருப்பார் கடல் நீ பிறந்தறினாரே
1: பிறந்ததால்
0: உனக்கு பேர் என்னது பேர் தெரியுமா? ஆண்டவன் பேர் கொடுக்கிறான். சங்கினி மாயத்தோடு பிறந்தறினாரே, ஊரம் என்ற கணத்திலே நீ பிறந்தறினாரே. சங்கினி

0: கூடாது.
1: கீழக்கோட்டை வாசல் காவலான் இருக்க,
0: காவலுக்காக இருக்க,
1: படி இழக்க செல்கின்ற பகவானானாலும் சரி
0: சரி,
1: யாரு வந்தாலும் உன் அனுமதி பெற்றுத்தான் கைலாச மாமலைக்கு வரணும்,
0: வர வேண்டும்.
1: உன் அனுமதி பெற்றுத்தான் கைலாச மாமலை விட்டு போகும்,
0: அந்த வெளியில் போக வேண்டும்.
1: அதனால் இச்சடம் முதலாக அந்த கீழக்கோட்டை வாசலுக்கு அம்மைக்கும் துணையாக
0: துணையாக இருந்து
1: வரும் சக்திக்கு துணையாக
0: துணையாக
1: கீழக்கோட்டை வாசலில் இருப்பாய் என்று
0: ஆண்டவனாய்

0: அதிகால வேளையிலே படியளக்க
1: போவார்.
0: அதிகால வேளையிலே செல்வானானார்.
1: ஆமா,
0: ஆதித்தர் மறைந்த நேரமா அரவணைக்கு வருவான்.
1: வருவாரு, வழக்கமாக வருவாரு.
0: ஆனாலும் ஒரு நாள் தினம்
1: தினம் தினத்திலே
0: அதிகால வேளையிலே
1: இல்லையா
0: சிவன் மடியளக்க சென்றான் அல்லவா.
1: ஆமா,
0: என்ன நடந்தது தெரியுமா?
1: இல்லையா
0: மடியளக்கே.

0: உலக நாட்டில் கொந்தந்தையானவருக்கு ஏதாவது கேடு வந்திருக்குமா? என்ன காரணமோ தெரியலே
1: தெரியலையே.
0: கொந்தந்தையை காணலை ஏடா மகளே
1: காணலையே.
0: கொந்தங்கையை போய் பார்த்து வா என்று தன் மகனான பூரத்தான் இடத்திலே சொல்லவும்
1: தேதி சொல்ல
0: இறை காரிலே கேட்டான் பூரத்தான்.
1: பூரத்தாரும்
0: அம்மா.

0: ஏ பார்வரி,
1: உண்மையாலே
0: அப்பனாய ஆண்டவன் ஏதோ தாமதித்து இருக்கிறான். அதற்கு நேரமும்
1: பொறுமையா,
0: இன்னும் கொஞ்ச நேரமும்.
1: ஆமா,
0: கண்டிப்பா அப்பன் கைலாசம் வருவான்.
1: வந்துதானே ஆகணும்.
0: கவலை வேண்டாம் அம்மா,
1: வேண்டாம்.
0: ஆண்டவனுக்கு இன்னல் விளைவிக்க கூடியவன் அகிலத்திலே உண்டா?
1: இல்ல இல்லையே.
0: எங்க கவலை வேண்டாம்,
1: வேண்டாமே.
0: அதனால் போன சிவன் கண்டிப்பாக கைலாசம் வருவான்.
1: வருவாரு, வருவா.
0: கவலை இல்லாமல் நீங்கள் அமருங்கள் அம்மா.
1: இருங்களே.
0: ஆறுதலான வார்த்தையை சொன்னான் பூதத்தான்.
1: என்னை
0: காரிலே கேட்டான்.
1: கேட்டு
0: ஆகான மணாளனை காணவில்லை பார்த்துவா என்று சொல்லி
1: சொல்லியவே
0: போய் பகவானை பார்த்து வர மனமில்லாமல்
1: இல்லாமல்
0: அவனுக்கு ஆறுதலான வார்த்தை இல்லவா சொல்லுகிறான்.
1: பேசுறானே,
0: இவன் சொல்லுற வார்த்தையை பார்க்கும்போது
1: பார்க்கும்போது
0: சிவன் போய்விட்டான்.
1: ஆமா,
0: ஓரவன் காணியை இருந்தவர் இருந்த ஆளலாமா
1: என்று நினைக்கிறானா?
0: அவன் போன இடத்திலே ராம இருந்தா மரலாமன் நின்றுகிறானா
1: நினைக்கிறானே
0: என்பதாகவே அந்த பூலத்தான் பேரிலே ஆதி சக்தி பார்வதியா துர்க்குணமான வார்த்தையை பேசினான்.
1: பேசுறாரு,
0: இதை காரிலே கேட்டான்.
1: கேட்டா
0: என்ன சொல்லுகிறான்?

0: அழைத்துக் கொண்டிருக்கின்ற நம்மளை தாரமாக நினைக்கிறானோ என்று நம்மளை பேரிலே துர்க்குணமான வார்த்தை சொல்லிட்டானே. இனிமேறி பேர் பட்ட பார்வதி முகத்திலே நாம முடிக்கணுமா?
1: கூடாது கூடாது.
0: ஏழக்கோட்டை வாசலு காவல் வேண்டாம்.
1: ஆமா,
0: அம்மை பராசக்தி முகத்திலே விழிக்க வேண்டாம்,
1: விழிக்க வேண்டாமே
0: என்பதாகவே அந்த அறுவை போலத்தானவன் எப்படி வருகிறான்?

0: வருகிறான்
1: வருகிறான்
0: அப்படி வருகிற நேரம் என்ன நடந்தது?
1: படியலுக்கு சென்ற பகவான் கைலாசம் வருகிறான்.
0: அந்த கருண சங்கி மலை ஓரத்திலே அறுவை அறவங்களுக்கு தலைவனான கார்கோடகன் என்ற நாகம்,
1: கார்கோடகனாகமானது
0: பாம்புகளுக்கு தலைவனான கார்கோடகன் என்ற நாகமானது
1: நாகமானது
0: அதன் உடலிலே கிடந்த சட்டையை கலத்த முடியாமல் பாம்பும் அண்டிருக்கிறது.
1: ஆமா,
0: அந்த சட்டையும் அணிந்திருக்கிறது
1: கிடக்கிறது.
0: இதை கண்டான அருமை பூரத்தா
1: என்ன நினைக்கிறா?
0: ஆகா, இந்த பாம்பானது வங்குதையாலவாம் ஆண்டு விட்டது,
1: ஆண்டு இருக்கிறது.
0: உடனே கிடந்த சட்டையை கலத்த முடியாமலே சட்டையும் அணிந்திருக்கிறது.
1: ஆமா,
0: அந்த கார்கோடகன் ஆகம் அழிந்து போச்சு,
1: அழிந்து கிடக்கிறது
0: என்பதாக பாம்பு

0: இருக்க வைத்து இருக்க
1: வச்சேன்.
0: தனிமையாகவே காதவழிக்கப்பால் கடந்து வந்திருக்கிறாயடா. இப்படி வரலாமா?
1: தனியாக
0: அதனால் கைலாச மாமலைக்கு வா என்று அழைத்தா.
1: சிவன் அழைக்கிறான் அல்லவா?
0: அப்ப நான் மூலத்தான் சொல்லுகிறான் சுவாமி.
1: அப்பா
0: அப்பா, இனி நான் கைலாச மாமலைக்கு வர மாட்டேன்.
1: வரவே முடியாது
0: இல்லையா?
1: ஆமா.
0: ஏன் மகனே அப்படி சொல்லுகிறான்?
1: எதற்காக மகனே?
0: எட்டு நாள் வருமான காலம் மடியிழக்க போனீர்கள் அல்லவா?
1: ஆமா.
0: நீங்கள் கைலாச வராமல் இருந்ததை கண்டு பராசக்தியின் இடத்திலே வந்து சொன்னான்.
1: சொன்னால் சொன்னால்
0: ஆண்டவனாய சிவனுக்கு ஏற அபகேடு வந்திருக்குமா?
1: அவை
0: பார்த்துவா மகனே என்று சொன்னான்.
1: நான்
0: அவளுக்கு ஆறுதலான வார்த்தையை சொன்னேன். அம்மா, சிவனுக்கு இன்னல் விளைவிக்கக்கூடியவர்களை இலகத்திலே கிடையாதம்மா என்று சொன்ன வார்த்தையை கேட்டு என் பேரிலே அம்மை துர்க்குணமான வார்த்தையை சொல்லிவிட்டான். சிவன் போய்விட்டா.

0: தன் காணியை இறந்தவன் நீ இருந்து ஆளலாமா என்று எண்ணுகிறாயா மகனே என்று என் பேரிலே பேசிவிட்டாள் ஐயா.
1: பேசிவிட்டான்.
0: பேர்பட்ட பராசத்திய திருமுகத்திலே நான் ஒழிக்க மாட்டேன்.

0: அழிந்திருக்கிறது,
1: சட்டையும் அழிஞ்சிருக்கு, பாம்பும் அழிஞ்சிருக்கு,
0: அழிந்து கிடக்க.
1: அதனால அழிந்த இந்த பாம்பு நாகத்துக்கும் அழிந்த சட்டைக்கும் உயிர் கொடுப்பீரானா?
0: கொடுக்கிறானா?
1: நான் உங்களோடு வருகிறேன்.
0: நான் வருகிறேன்.
1: அப்பந்தான் சிவன் சொன்னா,
0: மகனே,
1: அழிந்த உயிர் அழிந்ததுதான்.
0: அழிந்ததுதானே?
1: அழிந்த உயிருக்கு உயிர் கொடுத்தால் அகிலம் தாங்கார்,
0: உலகம் தாங்காது.
1: அப்படியானால் நீங்கள் செய்ய முடியாத காரியத்தை
0: ஐயா
1: நான் செய்கிறேன்.
0: நான் செய்கிறேன்.
1: இந்த அழிந்த கேத்திரம் என்ற பாம்புக்கும்
0: பாம்பிற்கும்
1: இந்த சட்டைக்கு உயிர் கொடுத்தால் எனக்கு வரம் தந்து என்னை பூரோகம் அனுப்பணும்.
0: அனுப்பிவிடுங்க
1: என்று சொன்ன உடனே அப்படியே நல்லது என்று பூரத்தான் என்ன பண்ணுகிறான், தன் உடலிலே இருந்த உயிரை அழிந்த அந்த கேத்திரம் என்ற பாம்புக்கும்
0: பாம்பிற்கும்
1: அழிந்த சட்டைக்கு உயிர் கொடுக்கிறான்.
0: கொடுக்கிறான்.
1: இந்த பூரத்தான் உயிர் கிடைத்தது இல்லையா?

0: தான் உயிர் கிடைத்த உடனே
1: கிடைத்த மாத்திரம்
0: பாம்பும் ஆடுகிறது.
1: ஆமா,
0: அந்த சட்டையும் விழுந்து ஆடின
1: ஆடுகிறது.
0: அதனால் கண்டான், ஏ மகனே புறத்தான்,
1: மகனே
0: அழிந்த உயிருக்கு உயிர் கொடுப்பதானால் ஆண்டவனாரே முடியாது.
1: அது முடியாது.
0: என்னால் முடியாத காரியத்தை நீ செய்ததினாலே
1: செய்ததா,
0: நீ எனக்கும் பெரியவன் என்பதை நான் ஒத்துக்கொண்டேன்.
1: ஆமா,
0: அதனால் என் ஆண்டவனுக்கும் பெரியவனடா ஐயா.
1: ஆமா,
0: அதனால் அன்று பூர கணத்திலே திருப்பார்கடலிலே பிறந்ததினால்
1: பிறந்ததாலே
0: சங்கிலி மாயத்தில் பிறந்ததுனால.
1: ஆமா,
0: உனக்கு அன்னைக்கு நான் கொடுத்த பெயர் சங்கிலி பூரம்.
1: சங்கிலி பூரம் என்று
0: இந்த அழிந்த கேத்திரம் என்ற பாம்புக்கு உயிர் கொடுத்ததனால
1: கொடுத்திருக்கிறார்.
0: கட்டைக்கு உயிர் கொடுத்ததுனால இன்றையிலிருந்து உனக்கு பேர் என்ன தெரியுமாடா மகனே?

0: மதுரை வாழ சொற்கர் மீனாட்சி அணிதொழுது அற வெட்டு வெளிகடந்து அழகு கழகத்திலே கந்தன் வள்ளியரை அடிதொழுது
1: அடிதொழுது
0: அறவிட்டு வெளிகடந்து ஆரி சங்கரனையினாருடைய ஆலயம்
1: ஆலயம்
0: சங்கரன் கோவிலே சங்கர

இதுவரை சங்கிலி பூதத்தார் கதை மகுடாட்டம் கேட்டீர்கள். வழங்கியோர் திருநெல்வேலி ஜங்ஷன் தங்கசாமி குழுவினர். இத்துடன் இன்றைய ஊரும் உறமும் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது.

0: ரயில்வேயின் தலைமை மக்கள் தொடர்பு அதிகாரி திரு எஸ் என் நரேன் அவங்க வந்திருக்காங்க. ஸோ அவங்க கிட்டேயே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான மாநிலமாக இருக்குது தமிழகம். இந்த தமிழகத்தில் இருந்து காஷ்மீர் வரைக்கும் சரி, இல்லை இந்த பக்கம் பாம்பே, அந்த பக்கம் வந்து கொல்கட்டா, இல்லை வடகிழக்கு மாநிலங்கள், இந்த இடத்துக்கு எல்லாத்துக்கும் போகிறதுக்கு நிறைய ரயில்கள் சென்னையிலேருந்து போயிட்டுருக்கு. ஸோ மொத்தமாக ஒரு சாதனையை படைக்கக்கூடிய ரயில்வே துறை நம்மளோட துறையாக இருக்குது. பொதுவாக வந்து பெண்கள் பயணம் செய்யும்போது அவங்களுக்கு கூடுதலான ஒரு வசதி தேவைப்படுது. ஏன்னு கேட்டால் அவங்க வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கணும். அவங்க கூட எடுத்துகிட்டு போகிற லக்கேஜ் முதற்கொண்டு, குழந்தைங்க முதற்கொண்டு, வயதான பெண்களுக்கும் வந்து அந்த மேலே ஏறுறது அதெல்லாம் கஷ்டம். ரயிலில் போகும்போது என்ன மாதிரியான வசதிகள் இருக்குது பெண்களுக்கு, அப்புறம் குழந்தைகளுக்கு, அதுக்கப்புறம் வயசானவங்களுக்கு?
1: ரயில்வே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம தமிழ்நாட்டில் பூரா இந்தியாலையுமே சரி எல்லா மாநிலங்களிலும் நெட்ஒர்க் ரீச் ஆகிருக்கு. அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக நம்ம வந்தே பாரத் ரயில்கள், இந்த வந்தே பாரத் ரயில்கள் வந்து இந்திய ரயில்வேயின் நவீன முகமாக திகழ்கின்றன. சாதாரண விரைவு ரயில்களுடன் ஒப்பிடும்போது இவை அதிக வேகம், மேம்பட்ட வசதி மற்றும் சிறந்த பயண அனுபவத்தை வழங்குகின்றன. தமிழகத்தில் முக்கிய நகரங்களை விரைவான, வசதியான மற்றும் நவீன ரயில் சேவையுடன் இணைக்கும் வகையில் தற்போது 8 ஜோடி வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. அதில் சென்னை மைசூர், சென்னை கோயம்புத்தூர், சென்னை திருநெல்வேலி, சென்னை நாகர்கோயில், சென்னை விஜயவாடா, கோயம்புத்தூர் பெங்களூரு, மதுரை பெங்களூரு உள்ளிட்ட வழித்தடங்களில் இயக்கப்படும் இந்த ரயில்கள் பயண நேரத்தை கணிசமாக குறைத்து உலக தரத்திலான பயண அனுபவத்தை வழங்கி வருகின்றன. தொழிலதிபர்கள், மாணவர்கள், சுற்றுலா பயணிகள் மற்றும் தினசரி பயணிகள் என பல்வேறு தரப்பினரிடையே இந்த சேவைகள் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளன. 2026 நிதியாண்டில் தமிழகத்துக்கு வரலாறு காணாத வகையில் 7,600 கோடி ரூபாயாக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அதே போல கடந்த 12 ஆண்டுகளில் சுமார் 1,300 கிலோமீட்டர் தமிழ்நாட்டிற்கு புதிய ரயில் பாதைகள் அமைக்கப்பட்டுள்ளன. இதை தவிர தமிழ்நாட்டில் மட்டும் 97% எலக்ட்ரிஃபிகேஷன் எட்டப்பட்டுள்ளது. அதேபோல் தமிழ்நாட்டில் ரயில்வே துறையின் கட்டமைப்பு வளர்ச்சிக்கு இணையாக பயணிகள் ஒட்டுமொத்த பயண அனுபவத்தை உயர்த்தும் நோக்கில் அம்ருத் பாரத் நிலைய திட்டத்தின் கீழ் நவீன வசதிகளுடன் 75 ரயில் நிலையங்களில் ரீடெவலப்மெண்ட் ஒர்க்ஸ் நடந்து கொண்டிருக்கிறது. பெண்களுக்கு ரயில் நிலையங்கள் மற்றும் ரயில்களில் ரயில்வே பாதுகாப்பு படை தொடர்ந்து கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறது. முக்கிய ரயில்களில் RPF பாதுகாப்பு பணியாளர்கள் மற்றும் ரயில் எஸ்கோர்ட் குழுக்கள் பணியமர்த்தப்படுகின்றனர். பெண்கள் பெட்டிகளிலும் சிறப்பு கவனம் செலுத்தப்படுகிறது. பயணிகளுக்கு உதவுவதற்காக முக்கிய ரயில் நிலையங்களில் மே ஹெல்ப் யூ உதவி மையங்கள் செயல்பட்டு வருகின்றன.
0: இந்த மே ஹெல்ப் யூல வந்து பாஷை தெரியாம கூட இங்க வரலாம் இல்லையா? அவங்க வந்து எப்படி அந்த இடத்த கண்டுபிடிக்கிறது? ரயில் நிலையத்துல
1: எந்த ஸ்டேஷனை பார்த்தீங்கனாலும் மே ஹெல்ப் யூ போர்டு வந்து அந்த ஸ்டேஷன்ல பிரதானமான இடத்துல எங்கெங்கெல்லாம் பேசஞ்சர்ஸ் கூடுவாங்கோ அந்த மேஜர் இடத்துலதான் அங்க அமைக்கப்பட்டிருப்பாங்க. அதில் RPF ஸ்டாஃபும் உட்கார வச்சிருப்பாங்க, இல்ல கமர்ஷியல் ரயில்வே ஸ்டாஃபும் உட்கார வச்சிருப்பாங்க. ஸோ தட் அவங்க எதுவாக இருந்தாலும் அவங்களால செய்ய முடியலனாலும் உடனடியாக ஹெல்ப் பண்ண முடியல, அவங்க உடனே கண்ட்ரோலில் கேட்டு என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அப்படி ஹெல்ப் பண்ணுவாங்க. மேலும் அவங்களுக்கு திடீர்னு எமர்ஜென்சி ஏதாவது ஹெல்ப் தேவை, ஒரு கிரீவன்ஸ் இருக்குது அப்படின்னா ரயில் மதத் ஆப் இல்லாட்டி வெப்சைட்ல போய் புகார் மற்றும் கோரிக்கைகளை உடனடியாக பதிவு செய்யலாம்.
0: என்ன ஆப் சார் அது?
1: ரயில் மதத் ஆப், ரயில் மதத் வெப்சைட். அது வந்து பப்ளிக் கிரீவன்ஸ், ரயில்வே பாசஞ்சர்ஸ் கிரீவன்ஸ் வெப்சைட்.
0: சோ அத நம்மளுடைய மொபைல்லயே டவுன்லோட் பண்ணி வச்சு.
1: டெஃபினட்டா. அதே மாதிரி முக்கிய ரயில் நிலையங்கள்ல CCTV கண்காணிப்பு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. சந்தேகத்திற்கு இடமான நபர்கள் அல்லது சம்பவங்கள் குறித்து உடனடியாக RPF அல்லது ரயில்வே ஊழியர்களுக்கு தகவல் தெரிவிப்பதும் பயணிகள் பாதுகாப்பு மேலும் உறுதிப்படுத்தும். அதே மாதிரி முக்கிய ரயில் நிலையங்களில் பெண்களுக்கான உதவி மற்றும் வழிகாட்டல் வழங்கும் விமன் ஃபெசிலிட்டேஷன் சென்டர் செயல்பட்டு வருகின்றன. மேலும் மேரி சஹேலி என்ற சிறப்பு முயற்சியின் மூலம் தனியாக பயணம் செய்யும் பெண் பயணிகளை RPF பெண் காவலர்கள் பயணத்தின் தொடக்கம் முதல் இலக்கு நிலையம் வரை கண்காணித்து தேவையான உதவிகளையும் பாதுகாப்பு ஆதரவையும் வழங்குகின்றனர்.
0: பெண்கள் வந்து தனியாக டிராவல் பண்ணும்போது அவங்க வந்து புக் பண்ணுறதுலேயே அதை வந்து சொல்லணுமா, எப்படி அதை வந்து செய்கிறது?
1: RPF ஸ்டாஃப் வந்து எப்பயுமே ரவுண்ட்ஸில் இருப்பாங்க. ஸோ தே வில் கீப் மானிட்டரிங் எங்கெங்கெல்லாம் ஸ்பெஷலாக லேடிஸ் கோச் இருக்கிறவங்க, லேடி பேசஞ்சர்ஸ் அவங்க இருக்கிற ஸ்பெஷலாக மானிட்டர் பண்ணிட்டு இருப்பாங்க.
0: இங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதாவது உள்கட்டமைப்பை பற்றி சொன்னீங்க. நம்ம அரசாங்கம் வந்து ரயில், விமானம், அப்புறமா வந்து பேருந்து, இது எல்லாமே வந்து போர்ட் சென்டர்ட், போர்ட் லெட் டெவலப்மெண்ட்னு சொல்கிறோம் இல்லையா, துறைமுகத்துக்கு எல்லாம் வந்து கனெக்டிவிட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறையா பண்ணுறாங்க. நான் சொல்கிறது சரக்கு ரயில்களுக்கு சொல்கிறேன் நான். அது புதுசாக வந்து நம்ம தமிழ்நாட்டில் என்ன சார் பண்ணியிருக்காங்க?
1: இப்போ வந்து மேஜர் போர்ட்ஸ் நம்ம வந்து தமிழ்நாட்டில் ஐடென்டிஃபை பண்ணிட்டு அங்கேருந்து இருக்கிற கனெக்டிவிட்டி, அங்கே இருக்கிற ஃப்ரீட் மூமெண்ட்டுக்கு என்னென்ன போர்ட்டோட கோஆர்டினேட் பண்ணி என்னென்ன ஹெல்ப் அவங்களுக்கு வேணும், எப்படி நம்ம வந்து போர்ட்டில் வர கமாடிட்டிஸ் வந்து ரயிலில் எடுத்துகிட்டு ஃப்ரீட்டாக கேரி பண்ணலாம் அப்படிங்கிற டிஸ்கஷன் வந்து ரெகுலராக நடந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறப்ப சென்னை போர்ட், தூத்துக்குடி போர்ட்டில் வந்து ஸ்பெஷலாக ரயில்வே சைடிங்ஸ் இருக்கு.

0: இருக்குது. ஸோ அதுலேருந்து டேரெக்டாக வந்து சரக்கு வந்த உடனே ரயில்லேயே எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது. அதை பல வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம். பட் இன்னும் தீவிரமாக அதை வந்து எல்லா கமாடிட்டிஸையும் வந்து ரயிலில் கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு எஃபர்ட் போட்டுட்ருக்கோம்.
1: இப்போ ஆன்மீக சுற்றுலா அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து அதிகமாக பிரபலம் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த ஆன்மீக தலங்களெல்லாம் வந்து இணைக்கிறதுக்கு நிறைய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஸோ தமிழ்நாட்டில் வந்து அந்த மாதிரி என்ன விதமான திட்டங்கள் இருக்குங்க?
0: ரிலீஜியஸ் ஃபெஸ்டிவல்ஸோ இல்லை ஹாலிடேஸோ இல்லை நார்மல் ஃப்ரெஷ் சீசன்லேயும் நம்ம வந்து ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு ப்ரெஸ் சர்க்குலர் இஷ்யூ பண்ணியிருந்தோம். சதர்ன் ரயில்வே தமிழ்நாடு அண்ட் கேரளா இருக்கிற ஸ்பெஷல் ட்ரெயின்ஸில் மேக்ஸிமம் ஆக்குபென்சி நம்ம சதர்ன் ரயில்வேல தான் இருந்திருக்கு. அதாவது ஆவரேஜ் ஆக்குபென்சி ஆல் ஓவர் தி கண்ட்ரி வந்து அரௌண்ட் 900 பேசஞ்சர்ஸ் ஒரு ட்ரெயின். ஆனால் நம்மளோட சதர்ன் ரயில்வே ஓட்டின ஸ்பெஷல் ட்ரெயின்ஸில் 1300 பேசஞ்சர்ஸ் பர் ட்ரெயின். ஸோ இது வந்து என்ன குறிக்குதுன்னா மக்கள் வந்து நம்மளோட ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் இன்ட்ரொடக்ஷனை வந்து ரொம்ப நல்லா வரவேற்று அதை எல்லாருமே ஹை ஆக்குபென்சியில் வண்டி ஓடுதுன்னு அர்த்தம். So people are having taking trains as a possible most transportation route to reach their destinations.
1: ரயில் நிலையங்களில் வந்து நம்ம முதல்ல பார்க்குற வசதி என்னென்னா பிளாட்ஃபார்ம் பார்க்குறோம், அதுக்கப்புறமா வந்து லெவல் கிராசிங் அது பார்க்குறோம். ஸோ பிளாட்ஃபார்ம் வந்து அந்த பழைய காலத்து பிளாட்ஃபார்ம் தான் இன்னமும் நிறைய இடங்களில் இருக்குது. அதுக்காக வந்து அம்ரித் பாரத் திட்டம் அப்படின்றத மத்திய அரசு பண்ணியிருக்காங்க, நிறைய தமிழ்நாட்டிலையும் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
0: தமிழ்நாட்டில் வந்து ரயில்வே துறையின் கட்டமைப்பு வளர்ச்சி இணையாக பயணிகள் ஒட்டுமொத்த பயண அனுபவத்தை உயர்த்தும் நோக்கில் அம்ரித் பாரத் நிலைய திட்டத்தின் கீழ் நவீன வசதிகளுடன் 75 ரயில் நிலையங்களில் ரீடெவலப்மெண்ட் ஒர்க்ஸ் நடந்து வருகின்றன. இந்த நிலையங்களில் மேம்பட்ட காத்திருப்பு அறைகள், லிஃப்ட், எஸ்கலேட்டர், மாற்றுத்திறனாளிகளுக்கான வசதிகள், இலவச வைஃபை, டிஜிட்டல் தகவல் காட்சிகள் போன்ற வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. அம்ரித் பாரத் நிலைய திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் தேர்வு செய்யப்பட்ட 75 ரயில் நிலையங்களில் 24 ரயில் நிலையங்களின் பணிகள் நிறைவடைந்து மாண்புமிகு பிரதமரால் திறந்து வைக்கப்பட்டுள்ளன. மீதமுள்ள 51 ரயில் நிலையங்களில் ரீடெவலப்மெண்ட் ஒர்க்ஸ் பல்வேறு நிலைகளில் நடைபெற்று வருகின்றன. இதைத் தவிர பல முக்கிய ரயில் நிலையங்களில், எக்ஸாம்பிள் சென்னை எக்மோர், அதில் வந்து ரூபாய் 842 கோடி மதிப்பிலான ரீடெவலப்மெண்ட் ஒர்க்ஸ் நடந்து கொண்டிருக்கின்றன. அதே போல் மதுரை சந்திப்பு ரயில் நிலையத்தில் ரூபாய் 414 கோடி, காட்பாடி ரயில் நிலையத்தில் 260 கோடி மதிப்பீட்டில் மேஜர் ரீடெவலப்மெண்ட் ஒர்க்ஸ் நடந்து கொண்டிருக்கின்றன. இதெல்லாம் வந்து நம்மளோட ஸ்டேஷன்ஸை பேசஞ்சர் எக்ஸ்பீரியன்ஸை சேஞ்ச் பண்ணுறதுக்காக இந்த டோட்டல் 77 ஸ்டேஷன்ஸ் அம்ரித் பாரத் ஸ்டேஷன் ஸ்கீமில் அரௌண்ட் 3300 க்ரோர்ஸ் காஸ்ட்டில் இதெல்லாம் ரீடெவலப்மெண்ட் ஒர்க்ஸ் நடந்து கொண்டிருக்கிறது.
1: ஸோ முந்தி வந்து நம்ம ஒரு ட்ரெயின் டிக்கெட் நம்ம பதிவு பண்ணணும் அப்படின்னா அதுக்குன்னு நிறையா க்யூவில் போய் நிற்கணும், அதுக்குன்னு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து அதை இன்டர்நெட்டில் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ வந்து மொபைல் மூலமாகவும் பண்ணக்கூடிய வசதிகள் இருக்குது. ஸோ எவ்வளோ தூரம் இந்த டிஜிட்டல் வேலைகள் நடந்து கொண்டிருக்கு சார் ரயில்வேல?
0: டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் கீழ் இந்திய ரயில்வே பல்வேறு தொழில்நுட்ப வசதிகளை அறிமுகப்படுத்தியுள்ளது. பயணிகள் டிக்கெட் முன்பதிவு, ரயில் தகவல், புகார் பதிவு உள்ளிட்ட பல சேவைகள் ஒரே இடத்தில் பெறும் வகையில் ரயில் ஒன் ஆப் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த ரயில் ஒன் ஆப் இப்போ வந்து இருக்கிற யங்ஸ்டர்ஸ் இருக்கிற எல்லா பேசஞ்சரும் ரொம்ப ஃபேமஸாக எல்லாருமே அதை டவுன்லோட் பண்ணி டிக்கெட் எடுக்கிறது, அன்ரிசர்வ் டிக்கெட்லேருந்து ரிசர்வ் டிக்கெட்லேருந்து எல்லாருமே அதை யூஸ் பண்ணுறாங்க. ஃபுட் ஆர்டரிங் அதில் எல்லாமே அவங்க யூஸ் பண்ணுறாங்க. அதே போல் ஐஆர்சிடிசி இணையவழி முன்பதிவு சேவை மூலம் பயணிகள் எளிதாக டிக்கெட் முன்பதிவு செய்து வருகின்றனர். முக்கிய ரயில் நிலையங்களில் இலவச வைஃபை வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. டிக்கெட் பரிசோதகர்களுக்கு ஹேண்ட் ஹெல்ட் டெர்மினல் வழங்கப்பட்டுள்ளதால் டிக்கெட் செக்கிங் அதே மாதிரி காலியிட ஒதுக்கீடு விரைவாகவும் வெளிப்படையாகவும் நடைபெறுகிறது.
1: ஸோ இப்போ வந்து பயணத்தில் வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லும்போது அதை புகாரை பதிவு பண்ணுறதுக்கும் வசதி இருக்காதுல்ல?
0: அப்சல்யூட்லி, ரயில் மதத் ஆப்பில் நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணலாம். அது வெப்சைட்டும் ரயில் மதத் வெப்சைட்லையும் போயிட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணலாம் உங்கள் கிரீவன்ஸை. அதே மாதிரி பாதுகாப்பை வளப்படுத்தும் வகையில் ஸ்டேஷன் நிலையங்களில் ஒருங்கிணைந்த பாதுகாப்பு அமைப்பு மற்றும் சிசிடிவி கண்காணிப்பு வசதிகள் நிறுவப்பட்டுள்ளன.
1: ஸோ பயணிகள் வந்து அவங்க டைமிங்கு, அவங்களோட பிளாட்ஃபார்ம் நம்பரு அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் பெரிய லெவல்ல டிஜிட்டல்
0: ரயில் ஒன் ஆப் மூலமா எல்லாம் பார்த்துக்கலாம். நம்ம ரயில் ஒன் ஆப்ல இதெல்லாம் அவைலபிள்.
1: தமிழ்நாட்டில் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள புது ரயில்கள் பற்றி சொல்லுங்கள் சார்.
0: போன வருடம் மட்டும் நம்ம தமிழ்நாட்டில் 23 புது ட்ரெயின் சர்வீசஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அதில் வந்து எல்லா டைரக்ஷன்ஸ்லையும் நியூ ட்ரெயின்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அதில் வந்து அம்ரித் பாரத் ட்ரெயின்ஸ் உட்பட ஏகப்பட்ட ட்ரெயின்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் மக்களின் தேவைக்காக. அதே மாதிரி கடந்த 12 வருடங்களில் நம்ம வந்து 1300 கிலோமீட்டர் ட்ராக்கு வந்து போடப்பட்டிருக்கு.
1: முன்பதிவு எல்லா ட்ரெயினுமே ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக இருக்கு.
0: ஆமாம்,
1: இங்கே தமிழ்நாட்டில் மட்டும். அதை எப்படி நீங்கள் டேக்கிள் பண்ணுறீங்க நீங்கள் அதை, இந்த எஸ்பெஷலி ஃபெஸ்டிவல்ஸ் வரும்போது?
0: ரஷ் சீசனில் வந்து நாங்கள் ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறோம். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ட்ரெயின்ஸோட ஆக்குபென்சி சதர்ன் ரயில்வேல மட்டும் இந்தியாவில் இருக்க அதர் ரயில்வே ஜோன்ஸோட நம்ம தான் அதிகமான ஆக்குபென்சி, ஹையஸ்ட் ஆக்குபென்சி பை சதர்ன் ரயில்வே தான். ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 1300 பேசஞ்சர்ஸ் பர் ட்ரெயின். அதாவது போன வருஷம் மட்டுமே நம்ம வந்து 2500

0: 13 ட்ரிப்ஸ் அக்ராஸ் 229 ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் போட்டிருக்கோம். அதை தவிர்த்து 1762 சர்வீசஸ் ஆஃப் அன்ரிசர்வ் ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் போட்டிருக்கோம். 32.9 lakh பேசஞ்சர்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஆன் அன் ஆவரேஜ் ஒரு ஸ்பெஷல் ட்ரெயினில் 1312 பேசஞ்சர்ஸ் ஒரு ட்ரிப்பில் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஆல் இண்டியா ஆவரேஜ் வந்து 894 தான்.
1: பல மாநிலங்களை சேர்ந்தவங்க இங்கே வந்து வேலை பார்க்குறாங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் இல்லை ஒரு திருவிழா அவங்களுக்கு வரும்போது
0: எக்ஸாக்ட்லி
1: நீங்கள் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறீங்க இல்லையா?
0: ஆமாம். அதே மாதிரி இப்போ என்ன புதுசாக பண்ணியிருக்கோம் போன வருஷத்துலேருந்து, இப்போ லேட்டஸ்டே ஒருத்தர் வந்து மெட்ராஸ் டு திருச்சி ராக்ஃபோர்ட்டில் புக் பண்ணியிருக்காரு, ஆனால் அது வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ பின்னாடி அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் மெட்ராஸ் திருச்சி ரூட்லேயே. ஸோ எந்தெந்த பேசஞ்சருக்கு அந்த பர்டிகுலர் செக்ஷனில் நார்மல் ட்ரெயின்ஸில் புக் பண்ணி வெயிட்டிங் லிஸ்ட்டாக இருக்காங்களோ அவங்களுக்குலாம் நாங்கள் ஒரு SMS அனுப்புகிறோம், இந்த மாதிரி இந்த ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின் நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம், ஸோ நீங்கள் இதில் வேணால் புக் பண்ணிக்கோங்க. இது ஒரு முக்கியமான ரீசன். SMS கொடுத்துருவோம் கன்சர்ன் பேசஞ்சர்
1: புக் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு.
0: இந்த SMS ஃபெசிலிட்டி இருந்ததுனால தான் வந்து நம்ம சதர்ன் ரயில்வேல ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் ஆக்குபென்சி ஹஸ் பீன் 1300.
1: தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய, அதாவது ஒரு ரயில் போற பாதையெல்லாம் வந்து அகலப்பாதை பண்ணியிருக்கீங்க, ரெண்டு வழி தடங்கள்ல வந்து இன்னும் கூட கொஞ்சம் வழிபாதைகளை ஏற்படுத்திருக்கீங்க. அந்த மாதிரி தமிழ்நாட்டில் என்ன பண்ணியிருக்கீங்க 2014 ஆம் ஆண்டுலேருந்து? சார்,
0: அரவுண்டு 1300 kilometers ஆஃப் நியூ ரயில்வே லைன்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். நியூ லைன்ஸ், காஜ் கன்வர்ஷன், டபுளிங், ட்ரிப்ளிங், குவாட்ரப்ளிங் அதெல்லாம் இன்க்ளூட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நியூ லைன்ஸ் காஜ் கன்வர்ஷனில் பழனி பொள்ளாச்சி செக்ஷன், பொள்ளாச்சி பாலக்காடு டவுன் செக்ஷன், செங்கோட்டை நியூ அரியன்காவு செக்ஷன், பொள்ளாச்சி போதனூர் செக்ஷன், திருவாரூர் திருத்துறைப்பூண்டி பட்டுக்கோட்டை காரைக்குடி செக்ஷன், மதுரை தேனி திருத்துறைப்பூண்டி அகஸ்தியம்பள்ளி, தேனி போடி நாயக்கனூர், சின்னசேலம் பொறுப்படை குறிச்சி, காரைக்கால் பேராளம் செக்ஷன், இதெல்லாம் நியூ லைன்ஸ் காஜ் கன்வர்ஷனில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி டபுளிங், ட்ரிப்ளிங், குவாட்ரப்ளிங்கில் வந்து கள்ளக்குடி பழங்கநத்தம் அரியலூர் செக்ஷன், அத்திப்பட்டு இன்னூர் 3rd and 4th லைன், திண்டிவனம் பேரணி, திண்டிவனம் ஒலக்கூர் தொழுப்பேடு நிறைய செக்ஷன்ஸ் டபுளிங், ட்ரிப்ளிங், குவாட்ரப்ளிங் பண்ணியிருக்கோம்.
1: 5 வயசுக்கு குறைவாக இருக்கிற குழந்தைங்களுக்கு அரை டிக்கெட் வாங்குவோம், இப்பயும் அந்த கான்செப்ட் இருக்குதா சார்?
0: ஸோ 5 வயசுக்கு இல்லை, இப்போ உங்களுக்கு சீட்டு தேவையில்லைன்னா ட்ராவல் வந்து ஃப்ரீ. ஒருவேளை உங்களுக்கு செப்பரேட் சீட் தேவை அப்படின்னா கண்டிப்பாக ஃபுல் அடல்ட் ஃபேர் சார்ஜ் பண்ணுவோம். அதே மாதிரி 5 to 11 இயர்ஸ்க்குள்ளே இப்போ உங்களுக்கு செப்பரேட் சீட் தேவையில்லை அப்படின்னா 50% ஆஃப் த டிக்கெட், ஹாஃப் 50% ஆஃப் தி ஃபேர் சார்ஜ் பண்ணுவோம்.
1: இவ்வளோ நேரம் வந்து 2014 ஆம் ஆண்டுலேருந்து ரயில்வே துறையில் எவ்வளவு சாதனைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்குது அப்படின்றத பற்றி ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. தமிழ்நாடுன்னு சொல்லும்போது கனெக்டிவிட்டி, அதாவது அடுத்த மாநிலங்களுக்கு வந்து இவங்க ரொம்ப கிட்ட கிட்ட இருக்கிறாங்க, புது ட்ரெயின்ஸும் நிறைய இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னு சொன்னீங்க. மொத்தமாக நீங்கள் என்ன சொல்லணும்னு விருப்பப்படுறீங்க நம்மளோட சாதனைகளை பற்றி?
0: ரயில்வேஸ் நீங்கள் மனசில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 aspects இருக்குது. ஒன்று ஸ்டேஷனு, இன்னொன்று ட்ரெயின்ஸு, 3வது ட்ராக்கு, OHE எக்யூப்மெண்ட்ஸு. ஸோ இந்த 3 செக்ஷன்லேயும் வந்து அசாத்தியமான மாற்றங்கள் இந்த கடந்த ஆண்டுகளில் நடந்திருக்கு. ரயில்வேஸில் மேஜர் ஸ்டேஷன் ரீடெவலப்மெண்ட் ஒர்க்ஸில் இருந்து, புது வந்தே பாரத் ட்ரெயின்ஸில் இருந்து, ட்ராக் ரினியூவல்ஸ், டபுளிங், குவாட்ரப்ளிங் ஆஃப் ட்ராக்ஸில் இருந்து, எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லேயும் வந்து அசாத்தியமான மாற்றங்கள் ரயில்வேல நடந்து கொண்டிருக்கிறது.
1: இவ்வளவு நேரம் எங்களோட நிலையத்துக்கு வந்து ரயில்வே துறையின் சாதனைகள் குறிப்பாக தமிழ்நாடு தொடர்பான விஷயங்களை குறித்து நீங்க பகிர்ந்து கொண்டதுக்காக உங்களுக்கு ரொம்ப நன்றி சார்.
0: நன்றி, தேங்க்யூ.
2: இனிய இசை மெட்டுக்களோடு இணைந்திருக்கிறீர்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 kHz மற்றும் பண்பலை 102.6 MHz.

நேரம் 9:30 ஆயிட்டுருக்கு. நேர்கள் இலக்கிய சாரல் நிகழ்ச்சியோடு தான் இணைஞ்சிருக்கிறீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில் இலக்கியங்களில் மறக்க முடியாத கதாபாத்திரங்கள் என்னென்னலாம் இருக்குது, யார் யாரெல்லாம் இருக்காங்க, என்னென்ன பண்ணியிருக்கிறாங்க, அதெல்லாம் இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஒரு இலக்கியம் காலத்தை கடந்து வாழ்கிறதுக்கு காரணம் அதோடைய கதாபாத்திரங்கள் அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஏன்னா இன்றைக்கும் நம்மளோட மனசில் என்றைக்கும் வாழக்கூடிய சில மறக்க முடியாத இலக்கிய கதாபாத்திரங்கள் நிறையவே இருக்குது. இன்றைக்கி கொஞ்சம் பேரை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்குது நிகழ்ச்சியில். சாந்தி நிலையம் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்குது, பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

9:34 ஆயிட்டிருக்கு. நேயர்கள் கேட்டுட்ருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மதியிலே 1197 கிலோஹெட்ஸ் பண்பலை 102.6 மெகாஹெட்ஸ் ஒலிபரப்பிலிருந்து இலக்கிய சேரல் நிகழ்ச்சி. இன்னைக்கு இலக்கியங்களில் மறக்க முடியாத கதாபாத்திரங்கள். முதல்ல நம்ம கண்ணகி, இவங்க சிலப்பதிகாரத்தோட நாயகி இல்லையா. கணவன் கோவலனுக்கு நடந்த அநீதியை கண்டு நீதிக்காக போராடியவங்க. பெண்ணோட அமைதி பலவீனம் கிடையாது, தேவைப்பட்டால் அது நீதியின் குரலாக மாறக்கூடியதை வந்து நம்ம கண்ணகி அவங்க உலகத்துக்கு உணர்த்தக்கூடிய ஒரு கதாபாத்திரமாக நமக்கு வந்து சிலப்பதிகாரத்தில் வந்து வடிவமைக்கப்பட்டிருப்பாங்க. அதே போல் அதே காப்பியத்தில் வரக்கூடிய மாதவி ஒரு சிறந்த நாட்டிய கலைஞர். செல்வம் புகழும் இருந்த போதும் கூட வாழ்க்கையோட நிலையாமையை உணர்ந்து துறவரத்தை தேர்ந்தெடுத்தவங்க. ஒரு மனிதனோட தவறுகள் மனமாற்றமும் வாழ்க்கையோட ஒரு பகுதி தான் அப்படின்றத மாதவியின் வாழ்க்கை நமக்கு வந்து எடுத்துக்காட்டக்கூடியதாக நமக்கு வந்து அந்த இதில் வடிவமைக்கப்பட்டிருக்கும். இப்போது பாடல் வந்துகிட்டே இருக்குது உங்களுக்காக. ஆசை முகம் திரைப்படத்திலிருந்து TMS மற்றும் சுசிலா பாடியிருக்கிறாங்க. பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

9:39 ஆயிட்டுருக்கு. கேட்டுட்ருக்குறீங்க இலக்கிய சாரல் நிகழ்ச்சி. இன்னைக்கு இலக்கியங்களில் மறக்க முடியாத கதாபாத்திரங்கள் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறோம். மணிமேகலை காப்பியத்தின் நாயகி மணிமேகலை. இவங்க தன்னுடைய சொந்த இன்பத்தை விட பசியால் வாடக்கூடிய மக்களோட துயரை போக்குறது தான் உயர்ந்த அறம் அப்படின்னு வாழ்ந்து காட்டியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கருணையும் மனிதனையும் நிறைந்த கதாபாத்திரமாக நமக்கு வந்து மணிமேகலை அவங்களுடைய கதாபாத்திரத்தை வந்து வடிவமைச்சிருப்பாங்க. அடுத்ததா சீவக சிந்தாமணியில் வரக்கூடிய சீவகன், காப்பியத்தோடைய நாயகன் அப்படின்னே சொல்லலாம். போரில் வீரமும் கல்வியில் அறிவும் மக்கள்கிட்ட அன்பும் கொண்டவராக விளங்கினாங்க. வாழ்க்கையில் இறுதியில் உலக இன்பங்களை துறந்து ஆன்மீக பாதையை தேர்ந்தெடுத்தக்கூடிய கதாபாத்திரமாக நமக்கு காட்டியிருந்தாங்க. வீரமும் வைராக்கியமும் இணைந்த ஒரு அரிய கதாபாத்திரம் இந்த சீவகன் கதாபாத்திரத்தை சொல்லலாம். இப்போ நிகழ்ச்சியில் உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. பாத காணிக்கை திரைப்படத்திலிருந்து பிபிஎஸ் பாடியிருக்கிறாங்க, ஜானகி அம்மாவும் பாடியிருக்கிறாங்க. கேளுங்க பாடலை.

9:44 ஆயிட்டுருக்கு. நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியிலே 1197 கிலோ ஹெட்ஸ் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ் ஒளிபரப்பு. இன்னைக்கு இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் இலக்கியங்களில் இருக்கக்கூடிய மறக்க முடியாத கதாபாத்திரங்கள் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறோம். அடுத்ததாக மகாபாரதத்தில் மறக்க முடியாதவர் அப்படின்னா நம்ம கர்ணன் அவங்கள சொல்லுவோம் இல்லையா. பிறப்பால் புறக்கணிக்கப்பட்டாலும் கூட கொடையால் உலகம் போற்றியவர் அப்படின்னே நம்ம வந்து இவங்கள சொல்லுவோம். யாரிடமும் சொல்லாத கொடை வள்ளல், அதே போல் நட்புக்காக உயிரையும் தியாகம் செய்தவங்க அப்படின்னே சொல்லலாம். அதே மகாபாரதத்தில் திரௌபதி அவமானத்தை தாங்கிய போதும் மனம் தளராத ஒரு வீர பெண்ணாக காட்டியிருக்கிறாங்க. தன்னம்பிக்கை, சுயமரியாதை, துணிச்சல் இதோட அடையாளமாக கூட அவங்க வந்து விளங்குறாங்க இல்லையா. இன்னும் பேசலாம், அதுக்கு முன்னாடி பாடல் வந்துட்டே இருக்கு. பெற்ற மகனை விற்ற தாய் திரைப்படத்திலிருந்து ஏ.எம். ராஜா மற்றும் சுசீலா குரலில் பாடல்.

இலக்கிய சாரல் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு கேட்டுட்டு இருக்கிறீங்க இலக்கியத்தில் இருக்கக்கூடிய மறக்க முடியாத கதாபாத்திரங்கள் பற்றி தான். ராமாயணத்தில் நாயகன் ராமன் தர்மம், கடமை, வாக்குறுதி இது எல்லாம் தன்னுடைய உயிராக கருதியவர் அப்படின்னே சொல்லலாம். தனிப்பட்ட விருப்பத்தை விட சமூக நலனுக்காக முக்கியத்துவம் கொடுத்த ஒரு அரசனாக காட்டப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவருடைய அன்பு பக்தர் அனுமன் வலிமை மட்டும் கிடையாது, அறிவு, பணிவு, பக்தி, தன்னலமற்ற சேவை இது எல்லாத்துலேயும் சிறந்தவராக அவங்கள வந்து காட்டியிருப்பாங்க. சேவையே சிறந்த பக்தி அப்படின்றத வாழ்ந்தும் காட்டியிருப்பாங்க அனுமன் அவங்களுடைய கதாபாத்திரத்தில். அதே போல நவீன தமிழ் இலக்கியத்தில் அனைவரையும் கவர்ந்தவங்க அப்படின்னா வந்தியத்தேவன் அவங்கள சொல்லலாம். நகைச்சுவை, புத்திசாலித்தனம், துணிவு, நண்பர்களுக்கான விசுவாசம் இப்படி பல சிறப்புகளால் வாசகர்களோட மனதிலையும் இடம் பிடிச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய குறிப்பிடப்பட வேண்டியவர் அப்படின்னா குந்தவை அவங்களையும் சொல்லலாம். சோழ நாட்டோட இளவரசி, ஆட்சி திறன், அறிவு, தொலைநோக்கு சிந்தனை இது எல்லால அரச குடும்பத்தின் வலிமையாக விளங்கினாங்க. பெண்களோட தலைமைத்துவத்துக்கு ரொம்பவே சிறந்த எடுத்துக்காட்டாக சொல்லக்கூடியவங்க அப்படின்னே பார்க்கப்படுது. இப்போ வருது பாடல் உங்களுக்காக. உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்திலிருந்து MS விஸ்வநாதன் இசையில் பாடல் வந்துட்டே இருக்கு. TM சவுந்தரராஜன் மற்றும் சுசீலா பாடியிருக்கிறாங்க.

இலக்கிய சாரல் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்குறீங்க. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இலக்கியங்களில் மறக்க முடியாத கதாபாத்திரங்கள் தான் இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். இப்படி நிறைய நிறைய கதாபாத்திரங்கள் நம்ம வந்து சொல்லலாம். பொன்னியின் செல்வனில் மிகவும் மர்மமான கதாபாத்திரம் நந்தினி, அவங்கள சொல்லலாம். அழகு, அறிவு, பழிவாங்கும் எண்ணம், அரசியல் நுணுக்கம், இப்படி பல பரிணாமங்கள் கொண்டவங்க, நல்லவர் கெட்டவர் அப்படின்னு ஒரே கோட்டில் வந்து அவங்களை வந்து வரையறுக்கவும் கஷ்டமாக இருக்கும். மற்றொரு மறக்க முடியாத கதாபாத்திரம்னா பூங்குழலி, அவங்கள சொல்லலாம். கடலை போலவே அச்சமில்லாத ஒரு பெண், சுதந்திரமான மனப்பான்மை, துணிவு, மனிதநேயம், இதால் எல்லாருடைய மனதையும் வென்றவங்க அப்படின்னு சொல்லலாம். இலக்கிய கதாபாத்திரங்கள் வெறும் கற்பனைகள் கிடையாது, அது மனித வாழ்க்கையோட கண்ணாடிகள் அப்படியாவே பார்க்கப்படுது. கண்ணகி நீதியை கற்பிக்கிறாங்க, மணிமேகலை கருணையை விதைக்கிறாங்க, கர்ணன் கொடையை உணர்த்துகிறார், அனுமன் பக்தியை எடுத்துருக்கக்கூடிய வகையில் வடிவமைச்சிருக்கிறாங்க, வந்தியத்தேவன் துணிவை ஊட்டுகிறார் அப்படின்னே சொல்லலாம், குந்தவை அறிவின் பெருமையை சொல்கிறாங்க, நந்தினி மனித மனத்தோட சிக்கல்களை உணர்த்துறாங்க, பூங்குழலி சுதந்திரத்தோட அருமையை எடுத்து காட்டுறாங்க. இப்படி இலக்கியங்கள் முடிந்தாலும் அதோட கதாபாத்திரங்கள் என்றைக்குமே நம்மளுடைய நினைவில் வாழக்கூடிய ஒன்றாக தான் இருந்துட்டுருக்குது. இன்னைக்கு நிகழ்ச்சியில் உங்கள் கூட பேசிகிட்டு இருந்தேன் உங்கள் பிரியமான தோழி ஸ்ரீ வைகோமதி. நிறைவு பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்குது. இதய கனி திரைப்படத்திலிருந்து எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் சுசிலா பாடியிருக்கிறாங்க. புலமைப்பித்தன் வரிகளில் பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

இசை மெட்டுக்களோடு இணைந்திருக்கிறீர்கள். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோ ஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ். அன்பு நேர்களுக்கு மீண்டும் ஒரு இனிய இரவு வணக்கம். நேர்கள் கேட்க போறீங்க சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி. இன்று நேர்களின் விருப்ப பாடல்கள் கடிதம் வழியாக இன்றைய தொகுப்பு மம்சாபுரம் மீனா அவர்களுடைய விருப்ப பாடல்கள் தான் நீங்க கேட்டு ரசிக்க போறீங்க. இன்று பூக்களின் தொகுப்பாகவும் கற்பனையில் ஒவ்வொரு பூவின் மனமும் நமக்கு அப்படியே நினைவில் மணக்கும் அப்படின்ட்டு நிறைய பாடல்கள் பூ அப்படின்றத வச்சு வரக்கூடிய பாடல்களாக நம்மளுக்கு வந்து கேட்டிருக்கிறாங்க. முதல் பாடலே வந்துட்டுருக்கு. புகுந்த வீடு திரைப்படத்திலிருந்து முல்லைக்கு தேர் கொடுத்த வள்ளலாம் இவளின் மன்னவன்.

10:05 ஆயிட்டிருக்கு. கேட்டுட்டு இருக்கிறீங்க சுகமான ரகங்கள் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் மம்சாபுரம் மீனா முருகேசன் அவங்களுடைய தொகுப்பில் தான் பாடல்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க. அடுத்ததா இரவு பூக்கள் திரைப்படத்துல இருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. நறுமணமான மலர் மல்லிகை பூதான் இல்லையா. மலேசியா வாசுதேவன் மற்றும் ஜானகி குரலில் பாடல்.

சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கிறீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியிலே 1197 கிலோ ஹெட்ஸ் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ் ஒளிபரப்பில் இருந்து இன்னைக்கு மம்சாபுரம் மீனா அவங்களுடைய தொகுப்பில் தான் பாடல்கள் கேட்டுட்ருக்குறீங்க. அடுத்ததாக மச்சானை பார்த்தீங்களா திரைப்படத்தில் இருந்து தான் பாடல் வரப்போகுது. மாமரத்தில் மாம்பூ இருக்கும்போது கூட அது ஒரு வித வாசனை அழகுதான் இல்லையா. சந்திரபோஸ் இசையமைச்சிருக்கிறாங்க, கே ஜே யேசுதாஸ் மற்றும் சுசிலா பாடியிருக்கிறாங்க. வாளி வரிகளில் பாடல் வந்துட்டே இருக்கு, கேளுங்கள்.

10:14 ஆயிட்டிருக்கு. கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியிலே 1197 கிலோஹெட்ஸ், பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ் ஒளிபரப்பு. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில அடுத்ததா பாடல் வந்துட்டே இருக்குது. 16 வயது நிலை திரைப்படத்திலிருந்து மலேசியா வாசுதேவன் சுசிலா குரலில் இளையராஜ்.

10:18 ஆயிட்டிருக்கு. கேட்டுட்ருக்குறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மதியிலை 1897 கிலோஹெட்ஸ், பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ் ஒளிபரப்பு. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்குறீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில் மம்சாபுரம் மீனா அவர்களுடைய தொகுப்பில் தான் பாடல் கேட்டுட்ருக்குறீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் வந்துட்டே இருக்குது. கன்னி பருவத்திலே திரைப்படத்திலிருந்து ஜானகி குரலில் பாடல். மருந்தாகவும் பயன்படும் மஞ்சள் மலர் இதோ வருகிறது பாடல்.

10:23 ஆயிற்றுக்கு. நேர்கள் கேட்டுட்ருக்குறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மதியலை 1197 கிலோஹெட்ஸ், பண்பலை 102.6 மெகாஹெட்ஸ் ஒலிபரப்பு. நேயர்களுக்கு ஒரு அறிவிப்பு, இப்பொழுது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் கூட பதிவு செஞ்சுக்கலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 0444249864458. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவர் இருக்குது, agnchn1@gmail.com. இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் மம்சாபுரம் மீனா அவர்களுடைய தொகுப்பில் தான் பாடல்கள் விளம்பரம் கேட்டுட்ருக்குறீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் வந்துட்டே இருக்கு, அழகே உன்னை ஆராதிக்கிறேன் திரைப்படத்திலிருந்து. 12 ஆண்டுக்கு ஒரு முறை மலரும் பூ இது.

சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்குறீங்க. மம்சாபுரம் மீனா அவர்களுடைய தொகுப்பில் தான் பாடல்கள் வளம் வந்துட்டே இருக்குது. நிகழ்ச்சியில் அடுத்ததாக வருது பாடல், புது பாடகன் திரைப்படத்தில் இருந்த மனம் இல்லாத அழகான கலர் பூ இது. வாங்க பாடலை கேட்போம்.

பாடல் கேட்டீங்க. புது பாடகன் திரைப்படத்துல இருந்து எஸ்பிபி மற்றும் சுனந்தா பாடியிருக்கிறாங்க எஸ் தானு இசையில. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. இன்றைய நிகழ்ச்சியில நம்ம பாடல் கடிதம் வழியா தொகுப்புல இன்னைக்கு மம்சாபுரம் மீனா அவர்களுடைய தொகுப்புல தான் பாடல் வளம் வந்துட்டே இருக்குது. அடுத்ததா பாடல் வந்துட்டு இருக்கு ரோசாப்பூ ரவிக்கைக்காரி திரைப்படத்துல இருந்து விரியும் போது வெண்மை நிறத்திலும் மனத்தாலும் சிறப்பான பூ இது. எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ்பி சைலஜா பாடியிருக்கிறாங்க இளையராஜா இசையில. புலமைப்பித்தன் வரிகளில் பாடலுக்கு எழுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

நேர்கள் கேட்டுட்ருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மதியிலே 1197 கிலோஹெட்ஸ் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ் ஒலிபரப்பு. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. இன்று மம்சாபுரம் மீனா அவர்களுடைய தொகுப்புல பாடல்கள் வலம் வந்துட்டு இருக்குது. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்க இருக்கக்கூடிய பாடல் கை கொடுக்கும் கை. திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் புலமை பித்தன் வரிகளில் SB பாலசுப்ரமணியம் மற்றும் ஜானகி குரலில் பாடல் வந்துட்டு இருக்கு. எங்கிருந்தாலும் தாழம்பூ வாசனை மணக்கும் இல்லையா?

இசை வெட்டுக்களோடு இணைந்திருக்கிறீர்கள். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெட்ஸ். சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. 10:44 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில இன்று மம்சாபுரம் மீனா அவர்களுடைய தொகுப்புல பாடல்கள் வளம் வந்துட்டு இருக்கு. நிகழ்ச்சியில அடுத்த பாடல் செம்பருத்தி திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்குது. 5 இதழ் செம்பருத்தி, அழகான சிவப்பு மலர் தான். கே எஸ் சித்ரா, மனோ பானுமதி பாடியிருக்கிறாங்க. பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

சுகமான ரகங்கள் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்குறீங்க. 10:50 ஆயிட்டுருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒழிக்க இருக்கக்கூடிய பாடல் அவள் அப்படித்தான் திரைப்படத்திலிருந்து, கமலஹாசன் குரலில் இளையராஜா இசையில், கங்கை அமரன் வரிகளில் பாடல். வீட்டு வாயிலில் உதிர்ந்து கிடப்பது அழகான கோலம்.

நேர்கள் கேட்டுட்ருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியிலே 1197 கிலோஹெட்ஸ் பண்பலை 102.6 MHz ஒளிபரப்பு. 10:54 ஆயாச்சு. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நிகழ்ச்சியில நேயர்களின் விருப்ப பாடல்கள் கடிதம் வழியே வளம் வரக்கூடியதுல இன்னைக்கு மாம்சாபுரம் மீனா முருகேசன் அவர்களுடைய தொகுப்புல பாடல் கேட்டு ரசிச்சிருப்பீங்க. நிறைவான பாடல் வந்துட்டு இருக்கு. என் ராசாவின் மனசிலே திரைப்படத்திலிருந்து. இம்மலர் மேலோகத்தில் உள்ளதாம், பார்த்ததில்லை. இன்னைக்கு பூக்களுடைய தொகுப்புலையா அப்படியே பாடல்கள் கேட்டிருப்பீங்க. எல்லா பூக்களுக்கும் நடுவே ஒரு பூ அள்ளி அள்ளி மற்றவர்களுக்கு மனம் நிறைந்து கொடுப்பது அன்பு. அதோடு இந்த பாடலில் பூ என்கின்ற முடியும் எத்தனை எத்தனை வார்த்தைகள். அழகான பாடல்கள் இல்லையா? இன்று நிறைவான பாடல் இதோ வந்துட்டே இருக்கு. எஸ் என் சுரேந்தர் மற்றும் சித்ரா குரலில்.

நேர்கள் இனி கேட்கலாம் நாளை வளம் வரக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நேர்களே, நாளை காலை 6:02 கேட்கலாம் நிகழ்ச்சியும் நேரமும். 6:10 இணையதளம் அளவை கேட்க உரை வழங்குபவர் குடந்தை பாலு அவர்கள். 6:15 வணக்க பொருட்கள் பக்தி பாடல்கள் வளம் பெறும். 6:35 உள்ளவர்களுக்கான தகவல்கள். 6:55 சூழல் காப்பது சுகம் சூழல் ஒளி வழங்குபவர் முனைவர் சுதாகர் சிவசுப்பிரமணியன் அவர்கள். 7:00 சூழல் விளக்கு செய்தி கட்டுரை. 7:07 வணக்கபரணி. 7:25 தமிழை அமுதே உரை வழங்குபவர் சேரை பாலகிருஷ்ணன் அவர்கள். 7:30 விம்பிள்டன் டென்னிஸ் சாம்பியன்ஷிப்பை 2026 அன்றாட நிலவரம் கேட்கலாம். 7:35 ஆங்கிலம் அறிவும் வழங்குபவர் கே தாமஸ் அவர்கள். 8:02 வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சி பங்கேற்பவர் வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். 8:30 வேதமும் நாதமும் உரை வழங்குபவர் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள். 8:40 இன்றைய குறுஞ்செய்தி. 8:50 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். 8:55 திரை இசை. 9:02 ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியில் நாளைய தலைப்பு குடும்பத்துடன் நேரம் செலவிடுவது முதலீடா நேர விரயமா. 10:02 மனம் விரும்புதே நேர்விருப்பு பாடல்கள் விளம்பரம். 11:02 மணித்திருநாடு நிகழ்ச்சியில் நாளை கேட்கலாம் சுவாமி விவேகானந்தர்கள் அவர்கள் பற்றி. 11:30 ஸ்டம்படை சீசன் 7 வாராந்திர நிகழ்ச்சி கிரிக்கெட் பற்றியது. 12:00 நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10 12:50 சிநேகிதியே புதிய தலைமுறை பிள்ளைகளிடம் கற்றுக்கொண்ட விஷயங்கள் பற்றி தோழிகள் பகிர்ந்து கொள்ளலாம். 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்களில் நாளைக்கு பிரதமரின் இலவச சமையல் எரிவாயு திட்டம் பற்றி தெரிந்து கொள்ளலாம். 11:10 நலந்தன நிகழ்ச்சியில் இரவு வேலையும் உடல் நலனும். 11:55 நலந்தன நிகழ்ச்சியில் சிறுநீரக கல்லடைப்பு குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் சித்த மருத்துவ நிபுணர் டாக்டர் மதன் அவர்கள். 2:15 திரையருவி. 3:02 குக்கு. 4:02 புதிய தும்பி. 5:02 ஞாபகம் வருதே. 6:00 நிகழ்ச்சி குறிப்புகள். 6:10 6:40 பக்தி மாலை. 7:00 திரை இசை.

ஏழு பத்துக்கு காஞ்சிபுரம் மாவட்ட செய்திகள் எழுதியவர் பி ஆர் சிவகுமார் அவர்கள். 7:25 நம்மை சுற்றி, 7:30 ஃபிஃபா வேர்ல்டு கப் 2026 அன்றாட நிலவரம் கேட்கலாம். 7:32 உழவர் உலகம், நாய்களில் ஒட்டுண்ணிகளால் ஏற்படும் பாதிப்புகள் நேர்முகம். பங்கேற்பவர் திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் கால்நடை ஒட்டுண்ணியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் கே சுமதி அவர்கள். 8:05 இளங்காற்று வேலை வரும் வேலை கேட்கலாம். 9:00 மத்திய திரைப்பட சான்றிதழ் வாரியத்தின் தலைவர் திரு சசி சேகர் வேம்படியுடன் நேர்முகம் கேட்கலாம். 9:50 இலக்கிய சாரல். நாளைய நிகழ்ச்சியில் காப்பியங்களில் வினை கோட்பாடு இலக்கிய சாரலில் கேட்கலாம். 10:00 சுகமான ராகங்கள் நேர் விருப்ப பாடல்களில் நிகழ்ச்சி வலம்பெறும். 11:00 நிகழ்ச்சி குறிப்புகள் கேட்கலாம். நேர்கள் இதுவரைக்கும் கேட்டீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மதியிலே 1197 கிலோஹெட்ஸ், பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸில் நாளை வளம் வரக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நேர்களே, இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேயர்கள், இனி கேட்கலாம் திரைகானம். இன்றைய திரைகானத்தில் கவிக்குயில் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது, எஸ் ஜானகியின் குரலில்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேயர்கள், இனி கேட்கலாம் இரவின் மடியில். இதில் ராஜாதி ராஜா, சோலைக்கோயில், சிவா திரைப்படங்களிலிருந்து பாடல் ஒலிக்கிறது. முதலில் ராஜாதி ராஜா திரைப்படத்திலிருந்து பாடல்கள்.

0: எங்கெங்கு சுகம் என்று இலக்கணம் இருக்கு.
1: சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா சின்ன குழந்தையும் சொல்லும். உங்க பேரு ஒரு வாரம் சொன்னா நிமிந்து எழுந்திடும் புல்லும்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: நேயர்கள் இரவின் மடியில் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இதுவரை ராஜாதி ராஜா திரைப்படத்திலிருந்து சில பாடல்களை கேட்டீர்கள். இனி சோலைக்குயில் திரைப்படத்திலிருந்து பாடல்கள்.

ஏதோ புயலில் போர்பாட்டு, கண்ணீர் தூக்கம் மறந்து போச்சே, கண்ணீர் கூட எதிரியாச்சே, கண்ணீர் தூக்கம் மறந்து கண்ணீர் கூட. வசந்த பூங்காற்றே கொஞ்சம்

0: அடி கண்ணாத்தா பொன்னாத்தா என்னத்தா செல்லாத்தா எல்லாம் வாங்கடிய வாங்கடிய வாங்கடிய வாங்கடிய.
1: சிவா திரைப்படத்திலிருந்து சில பாடல்களை கேட்கலாம்.

0: இப்ப நான் பாடதெல்லாம் திருப்பி திருப்பி பாடணும்.
1: சதாமா,
0: இந்த ஊரில் பல பேரை பார்த்து புட்டேன். சபாஷ். நாவீரசூர
1: அடிக்கதுவா,
0: நம்ம பத்தி நாலு பேரை கேட்டு பாரடா.
2: நம்ம பத்தி நாலு பேரை கேட்டு பாரடா.
0: சாரு
1: சாரு,
0: எதுக்கும்
1: எதுக்கும்
0: துணிஞ்சவண்டா
2: துணிஞ்சவண்டா.
0: யாரடா போடுறீங்க,
2: யாரடா போடுறீங்க?

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேர்கள் இனி கேட்கலாம் நினைவில் நின்றவை. இதில் விவசாயி, தங்கை, செல்வமகள், பேசும் தெய்வம் திரைப்படங்களிலிருந்து பாடல் ஒலிக்கிறது. முதலில் விவசாயி திரைப்படத்திலிருந்து பாடல்கள்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: நேயர்கள் நினைவில் நின்றவை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இதுவரை விவசாயி திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டீர்கள். இனி தங்கை திரைப்படத்திலிருந்து சில பாடல்கள்.

கொண்டாட்டமா மயங்கட்டுமா அதில் மிதக்கட்டுமா மல்லிகை பூவில் வண்டாட்டமா மயங்கட்டுமா அதில் மிதக்கட்டுமா அறுபத்து நாலில் வாங்கின காரு

0: பாடம் கேட்கும் மாணவன் என்மேல் ஏனடி வெறுப்பு.
1: நினைவில் நின்றவை நிகழ்ச்சிகள் தொடர்ந்து பேசும் தெய்வம் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது.

0: காதை கொள்ளை கொள்ள நான் அனுப்புவது கடிதம் அல்ல.
1: நினைவில் நின்றவை கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது செய்தி அறிக்கைகள், டெல்லி அஞ்சல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: ஆம் நேரில் 100.1 இது சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டு. நிலையத்தில் நேரம் இப்பொழுது நள்ளிரவுக்கு பின் 2:11 நிமிடம். நேயர்கள் இனி கேட்கலாம் நெஞ்சம் மறப்பதில்லை. இன்றைய நிகழ்ச்சியில் நந்தா என் நிலா, கவிக்குயில், காயத்ரி, 16 வயது நிலை ஆகிய படங்களிலிருந்து பாடல்கள் ஒளி உலா வர கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியை அலங்கரிக்க முதலில் ஒலிக்கிறது நந்தா என் நிலா படத்திலிருந்து பாடல்கள். முதல் பாடல் பி. ஜெயச்சந்திரன், டி. கே. காலா குரல்களில்.

நேரம் நள்ளிரவுக்கு பின் 2:22:20. நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் தொடர்ந்து கவிக்குயில் படத்திலிருந்து பாடல்கள் கேட்கலாம். முதல் பாடல் எஸ் ஜானகி குரலில்.

நேரம் நள்ளிரவுக்கு பின் 2:41:45. 100.1 எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் நெஞ்சம் மறப்பதில்லை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியை மெருகூட்ட தொடர்ந்து காயத்ரி படத்திலிருந்து பி.எஸ். சசிரேகா பாடியுள்ள பாடல்.

கேளுங்களே.

இனியராகும் நிகழ்ச்சியில் உஸ்தாத் விஜயத்கான் அவர்களின் சிதாரிசை கேட்டீர்கள். அதனைத் தொடர்ந்து கிரிஜா தேவரி அவர்களின் பாட்டு கேட்டீர்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: ஆம் நேர்களில் 100.1 சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டு நிலையத்தில் இப்பொழுது 5:11. நேயர்கள் இனி கேட்கலாம் புலரும் பொழுது. நிகழ்ச்சியை அலங்கரிக்க முதலில் ஒலிக்கிறது திருமால் பெருமை படத்திற்காக TM சவுந்தரராஜன் பாடியுள்ள பாடல்.

அன்னையும் தந்தையும் நான்.

அதே பாட்டு, அதே பாவம், குரலிலும் அதே குடைவு, அதே கனவு. மீனா பாடம்மா, மறுபடியும் இந்த வீட்டுல ஆனந்தம் மலரட்டும். அம்மா தாடம்மா, நீ பாடும்போது உமா பாடுற மாதிரி இருக்கு. பாடம்மா.

நேரம் 5:23. புலரும் பொழுது நிகழ்ச்சியில் தொடர்ந்து கந்தன் கருணை படத்திற்காக பி. சுசீலா பாடியுள்ள பாடல்.